வழி தெரியாமல் நிற்கும் கால்களுக்கு வழி காட்டிடும் ஒளியாய், கண்ணீரை துடைத்து கவலைகளை அகற்றிடும் இறைமையின் புகழை போற்றிக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இன் அருள்மாலை.

இது உங்கள் கோடை பண்பலை 100.5. தடுமாறும் நேரங்களில் தோழனாக தாங்கி, தவிக்கும் கணங்களில் தேற்றும் தென்றலாக அரவணைக்கும் இறைமையை போற்றி பாடிக்கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 அருள்மாலை.

அகிலம் படைத்து அனைத்தையும் காத்து அன்பு மொழி பேசும் இறைமையின் புகழை போற்றி கொண்டிருக்கிறது கோடை பன்மலையின் 1.5 அருள்மாலை.

விடியும் ஒவ்வொரு காலையும் வாழ்வின் புதிய வரமாக்கி, மூச்சின் ஒவ்வொரு துளியிலும் அருளை உணரச் செய்து, என்றும் அன்பு வழியில் நடக்கச் செய்யும் இறைமையின் புகழை இன்னிசை பாக்களால் போற்றி நிறைவுக்கு வருகிறது கோடை பன்மலை 100.5 அருள் மாலை. மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 5 மணிக்கு. கோடை பன்மலை 100.5 இனி இன்று மலரவிருக்கும் நமது நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், 6:25 மதுரை ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸின் ஆலய உலா, 6:30 கேட்கலாம் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கோவில் விழா தகவல்கள், கரூர் தைலா செல் சென்டரின் பூந்தளிர் நேரம் இடம்பெறும். காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும், பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் தக்குமுக்கு தர்பார், பிரித்வி விமென்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று ஆகியன கேட்கலாம். காலை 8 மணிக்கு கோடை பன்மலை 100.5 27வது உதய விழா வாழ்த்துக்களோடு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீவ்ஸின் மனதோடு ராகம் வாழ்த்து தென்றலாக. நிகழ்ச்சியில் 8:10 பூமெக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபோலின் இன்று ஒரு தகவலும் வலம் வரும். கலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில், 9:30 கேட்கலாம் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில் உதய விழா வாழ்த்து தென்றலாக. கலை 10 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் திரையுலக கலைப்பயணம், சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் திரைப்பட நடிகர் நாட்டுப்புற கலைஞர் சித்திரசேனன் அவர்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய இடம்பெறும். மறுபகல் 11 மணிக்கு பாட்டு பாட்டுக்கு பாட்டு சிறப்பு நேரலை, நண்பகல் 12 மணிக்கும் கேட்கலாம் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸின் பாட்டுக்கு பாட்டு. 12:25 வத்தலக்கொண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலை மீள வழி. பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் இடம்பெறும். பிற்பகல் 2 மணிக்கு உதய விழா வாழ்த்து தென்றல், 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்

0: உடலும் உறுதியும் கேட்கலாம். மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் விடுகதை வண்ணத்தூரிகை. 4:30 கேட்கலாம் போமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் விடுகதை வண்ணத்தூரிகை. மாலை 5 மணிக்கு நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸின் சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். 5:10 பந்தாடும் பந்தாட்டம் உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனமும் இடம்பெறும். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:10 பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் சொந்த பந்தம் சேவை செய்திகள் இடம்பெறும். 8:00 இளமை பேசுகிறது. 9:00 இரவு தாலாட்டாய் கொடை தென்றல். 10:00 தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம் இன்று கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களுக்காக. 11:00 இரவு சிறகு. இவையாவும் கோடை பண்பலை 100.5 இன்று விளம்பரம் நமது இனிய நிகழ்ச்சிகள். நியூஸ் ஆன் ஏர் செயலி மூலம் கேட்கும் நிகழ்ச்சிகளை நேர்கள் அன்புடன் கேட்டு மகிழ அழைக்கிறது 100.5. இணைந்து இருங்கள் 100.5 நள்ளிரவு 12 மணி வரை. கோடை பண்பலை 100.5 இனி நாம் கேட்க செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதிச்சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்கவரி விலக்கு வரும் 15 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை தலைமை இயக்குநராக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. பெல்ஜியத்தில் வரும் 5 தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி கோடை பண்பலை 100.5.
1: இனிய காலை வணக்கம் நேர்களே, காற்றின் சிறகுகளில் கனவுகளை சுமந்து வரும் காலையின் புத்துணர்வு, மாலையின் ஆறுதல் என ஓயாது ஒலித்துக்கொண்டே இருக்கும் பண்பலை. அன்பை அலைவரிசையாகவும் மகிழ்ச்சியை இசையாகவும் நம்பிக்கையை செய்தியாகவும் ஒவ்வொரு நாளும் பரப்பும் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா வாழ்த்துக்களோடு உதயமாகிறது இன்றைய வசந்த விடியல். நிகழ்ச்சியின் தொடக்கமாக
2: பொதுமறை பொழிவு அதிகாரம் குறிப்பு அறிதல் குரல் எண் 1095.
3: குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறக்கணித்தால் போல நகும்.
4: அவள் என்னை பார்ப்பதை மட்டுமே குறியாக கொண்டு நேராக பார்க்கவில்லையே ஒழிய ஓரக்கண்ணால் சிறக்கணித்து பார்த்து மெல்லச் சிரிக்கிறாள். குரல் எண் 1095 அதிகாரம் குறிப்பறிதல்.
3: குறிக்கொண்டு நோக்காமை அல்லால் ஒரு கண் சிறக்கணித்தால் போல நகும்.
4: அவள் என்னை பார்ப்பதை மட்டுமே குறியாக கொண்டு நேராக பார்க்கவில்லையே ஒழிய ஓரக்கண்ணால் சிறக்கணித்து பார்த்து மெல்லச் சிரிக்கிறாள். குரல் எண் 1095 அதிகாரம் குறிப்பறிதல்.

0: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை July 1 to August 15 வரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
3: என்றுமே தித்திக்கும் கோடை மண்மலை 100.5 இணைந்திருக்கிறோம் வசந்த விடியலில். நேரம் காலை 6:10.

0: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
1: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: காற்றோடு வரும் குரல், காணாத முகங்கள், கேட்டறியும் இதயங்கள், இவற்றை இணைக்கும் அன்பு பாலமாம் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. இன்று காலை 8 முதல் 10 வரை நேர்கள் வரலாம் நேரலையில். நேரம் காலை 6:23 இணைந்திருக்கிறோம் வசந்த விடியலில்.
1: PGP College of Engineering and Technology Autonomous Namakkal.
2: Nalla placement, Brahmanda infrastructure, foreign language karkum vaipane ellame top.
3: Enga selection sari.
4: Counseling code 2612.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல்

0: ஆகஸ்ட் 15 வரை
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய விழா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: விழுப்புரம் திருவண்ணை நல்லூர் கிருபாபுரீஸ்வரர் திருக்கோயிலை தரிசிக்கலாம் இன்று.

திருநள்ளூர் கிருபாபுரீஸ்வரர் திருக்கோயில் தெய்வார பாடல் பெற்ற நடனாட்டு தலங்களில் 14வது தலமாகும். இத்தலத்தில் சிவபெருமான் சுயமமூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். திருமண நாளன்று திருநாவலூரில் திருமண கோலத்திலிருந்த சுந்தரரை வயதான வேடம் கொண்டு ஈசன் தடுத்தாட்கொண்டார். நீ எனக்கு அடிமை என்று கூறி அதற்கான ஆதாரத்தையும் அங்கு கூடியிருந்தவர்களிடம் காட்ட அதிலுள்ள கையெழுத்து உண்மையானதுதான் என்பதை அறிந்த பெரியோர்கள் சுந்தரரை கிழவருக்கு அடிமையாக போகச் சொன்னார்கள். கோபம் கொண்ட சுந்தரர் கிழவரை பித்தன் கிறுக்கன் என்றெல்லாம் திட்டினார். அதையெல்லாம் பொருட்படுத்தாத கிழவர் சுந்தரரை அழைத்து கொண்டு இந்த திருவண்ணை நல்லூர் கோயிலுக்குள் சென்று மறைந்தார். வந்தது இறைவன்தான் என்பதை அறிந்த சுந்தரர் ஈசனை வணங்கி நிற்க, என்னை பற்றி பாடு என்று ஈஸ்வரன் கேட்க, எப்படி பாடுவது என்று சுந்தரர் கேட்க, என்னை பித்தா என்று திட்டினாயே, அதையே பாடு என்று அடியெடுத்து கொடுத்தார். அப்போதுதான் சுந்தரர் பித்தா பிரிசூடி பெருமானே என்ற புகழ்பெற்ற பாடலை பாடினார். அதிலிருந்து ஈசன் எழுந்தருளி இருக்கும் தலந்தோறும் சென்று திருப்பதிகங்கள் பாடி அற்புதங்கள் நிகழ்த்தி ஆண்டவனின் அறநெறியை பரவ செய்தார். கிழவராக வந்து சுந்தரரோடு வழக்கு செய்த ஈசன் லிங்கமாக ஐக்கியமாகும் முன் கருவறைக்கு முன்பாக தான் கலற்றி வைத்த காலணி பாதுகைகள் இன்னமும் இத்தலத்தில்

கோயிலுக்குள் நுழைந்தவுடன் வலதுபுறம் வடக்கு பக்கத்தில் சுந்தரருக்கும் கிழவனாக வந்த ஈசனுக்கும் பெரியோர்களால் பஞ்சாயத்து நடந்த மண்டபம் இன்றும் உள்ளது. பரமன் நின்று சாய்ந்திருந்த தூணில் இன்றும் வெதுவெதுப்பான உஷ்ணம் உள்ளது. மேலும் பரமன் அடி வைத்த இம்மஞ்சத்திலிருந்து சிறிதளவு மண்ணை எடுத்து சென்று பூஜையில் வைத்து பூஜிப்பவர்களும் உண்டு. இத்திருக்கோயில் திருவட்டுரை என்ற பெயருடையது. கருவறையில் அம்பிகை நான்கு திருக்கரங்களுடன் நிஞ்சமேனியாக காட்சி தருகிறாள். இத்தலத்தின் தல விநாயகரின் திருநாமம் பொல்லா பிள்ளையார். இத்தலத்தில் அருள் பாளிக்கும் பொல்லா பிள்ளையார் உளியால் செதுக்கப்படாத விநாயகர் சுயம்புவாக தானே தோன்றியவர். இவர் மெய்கண்ட தேவருக்கு 5 வயதில் ஞான உபதேசம் செய்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவரை ஊமையாய் இருப்பவர்கள் வழிபட்டால் பீச்சு வரும். அம்பிகை சந்நிதியில் 4 வகை எண்ணெய், நெய், இழுப்பை, தேங்காய், ஆமணக்கு நல்லெண்ணெய் ஆகியவற்றை கலக்கி ஏற்றினால் திருமணவரம், குழந்தை வரம், உத்தியோக வரம், தொழில் விருத்தி ஆகியவை கைகூடும் என்பது நம்பிக்கை. ஒரு காலத்தில் தாரகாவணத்து முனிவர்கள் அகந்தையால் வேள்வியேற்றி சிவபெருமானை கொல்ல ஏவினர். அவர்கள் எண்ணம் ஈடேறவில்லை. எல்லாவற்றையும் சிவன் தன்னிடத்தை பெற்று வைத்துக் கொண்டார். பின்னர் முனிவர்கள் தங்கள் அகந்தையை அழிந்து இத்தலத்தில் தவம் புரிந்தார்கள். இறைவன் அவர்களது தவறை பொறுத்து அருள் புரிந்தார். எனவே இவ்வாலயம் அருட்துறை, அதாவது அருள்துறை என

0: பெயர் பெற்றது. முனிவர்களின் தவறை எண்ணி இங்கு இறைவன் கிருபை புரிந்ததால் கிருபாபுரீஸ்வரர் என பெயர் பெற்றார் என்கிறார்கள். பங்குனி உத்திரம் கொடித்தேரோட்டம் 10 நாட்கள் மிகவும் சிறப்பாக நடைபெறும். ஆருத்ரா தரிசனம், ஆவணி மூலம் புட்டு உற்சவம், கந்தசஷ்டி ஆகிய நாட்களில் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். நவகிரகங்கள் வழிபட்ட ஜோதிலிங்கம் இத்தலத்தில் உள்ளது மேலும் ஒரு விசேஷம். இங்குள்ள தல விருட்சத்தை பூஜித்து பாலபிஷேகம் செய்து 5 தீபம் ஏற்ற நவக்கோள்களான சூரியன் முதல் கேது வரையிலான திசா புக்திகளினால் ஏற்படும் எல்லா கஷ்டங்களும் நீங்க பெறுவார்கள். நாமும் திருவெண்ணை நல்லூர் கிருபாபுரீஸ்வரர் பேர் அருளால் எல்லா கஷ்டங்களும் நீங்க பெறுவோம். இதுவரை விழுப்புரம் திருவெண்ணை நல்லூர் கிருபாபுரீஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆழய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை, இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
2: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் வழங்கும் வசந்த விடியல்.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
8: எங்க செலக்சன் சரி.
9: கவுன்சிலிங் கோட் 2612.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் July 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் July 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரம். பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கல கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
5: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 முதல் August 15 வரை
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. எல்லாருக்கும் தெரியும் குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை. கல கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 முதல் August 15 வரை
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
8: கோடை பண்பலையின் 100.5 பிஞ்சு மொழியில் நெஞ்சம் நெகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: கூட பேசுறதுக்காக ஒரு அழகான செல்லம் வந்திருக்காங்க. அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன செல்லக்குட்டி?
1: அரிஷ்டலட்சுமி.
0: நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: கொடைக்கானல்.
0: உங்க வீடு எங்க இருக்கு?
1: கொடைக்கானல் பக்கத்துல.
0: தலையில அழகா ரோஜா பூ வச்சிருக்கீங்களே, யார் வாங்கி கொடுத்தது?
1: அம்மா.
0: அம்மா வாங்கி கொடுத்தாங்களா? உங்க வீட்டுல ரோஜா செடி இருக்கா?

0: இருக்கு.
1: எத்தனை இருக்கு? நீங்க எங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க?
0: ஆட்டுக்குட்டி.
1: ஆட்டுக்குட்டி பாட்டா? எங்க பாடுங்க கேப்போ.
0: ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி எங்கே போன நீ, ராஜாவோட தோட்டத்துல மேய போன நான், ராஜாவோட தோட்டத்துல என்ன பார்த்த நீ, ரகரகமா வளர்ந்து ஒரு பூவை பார்த்த நான், பூவை பார்த்த நீ சின்ன பார்த்தியா, வயிற் முட்டை வித விதம் தின்றுந்தேன் நான், தின்னும்போது தோட்டக்காரன் ஒன்று சொல்லலையா ஒன்றும் சொல்லலையா, தோட்டக்காரன் அடிக்கவும் தான் ஓடி போயிட்டேன் நான்.
1: ரொம்ப அழகா பாடுறீங்க, அழகா இருந்துச்சு இந்த பாட்டு. இந்த பாட்டை யார் சொல்லி கொடுத்தது?
0: கோமலா மேம்.
1: சரி சரி, உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க?
0: அப்பா அம்மா அண்ணே.
1: அண்ணா பேர் என்ன?
0: மாதி விஜயவர்மன்.
1: விஜயவர்மன் அண்ணா என்ன பண்ணுறாங்க?
0: எழுதுவாங்க.
1: என்ன படிக்கிறாங்க?
0: இங்கிலீஷ் மேக்ஸ்.
1: ஓ, அதெல்லாம் படிக்கிறாங்களா? சரி சரி, நீங்கள் படிப்பீங்களா இங்கிலீஷ் மேக்ஸ்லாம்? படிக்க மாட்டீங்களா? சரி, அப்பா பேர் என்ன சொல்லும்?
0: சரவணகுமார்.
1: சரவணகுமார் அப்பா என்ன பண்ணுறாங்க?
0: டாய்ஸ் விற்கிறாங்க.
1: ஐயா, பொம்மை வச்சுருக்கீங்களா நீங்கள்? நான் எழுத வாங்கிக்கிற பொம்மைக்கெல்லாம் நீங்கள் காசு கொடுத்துருங்களுக்கு?
0: காசு இருக்காது.
1: காசு இருக்காதா? என்ன இப்படி சொல்லிவிட்டீங்க? சரி சரி, நீங்கள் படித்து பெரிய ஆள் ஆனதும் என்னாக போகிறீங்க?
0: போலீஸ்.
1: போலீஸை என்ன செய்வீங்க?
0: பிடிப்பேன்.
1: யாரை? திட்டம் பிடிச்சிப்பீங்களா? பிடிச்சி என்ன செய்வீங்க?
0: அடிக்கிறது.
1: அடிக்கலாமா போலீஸ்காரவங்க?
0: ஜெயிலில் போடுறது.
1: ஜெயிலில் போடணுமா? உங்களுக்கான தண்டனை வாங்கி தருவீங்களா?
0: ஜெயிலில் மட்டும் போடுறது.
1: அப்படியா? சரி சரி, நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு கொடைப்பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.
2: மனம் மயங்கினோம் கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரத்தில். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
3: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
4: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
5: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
7: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
8: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
7: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. July 1-15 வரை
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
9: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும், பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.

0: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை July 1 to August 15 வரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் பண்பலை, மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த மகத்தான பண்பலை கோடை பண்பலையின் 100.5 27வது உதய விழா வாழ்த்துக்களை சொல்ல அன்புடன் அழைக்கிறது கோடை பண்பலை 100.5. இன்று காலை 8 to 10 வரை நேர்கள் வரலாம் நேரலையில்.
0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
3: கூடை பண்பலையின் 100.5 இனி தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், மேற்காசியாவில் சமீபத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து ஈரான் அதிபருடன் தாம் தொலைபேசியில் உரையாடியதாக கூறியுள்ளார். சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை தாம் வரவேற்றதாகவும், இந்த பிராந்தியத்தில் நீடித்த அமைதியை இந்த பேச்சுவார்த்தை ஏற்படுத்தும் என்று தாம் நம்புவதாகவும் பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் நாடு முழுவதும் இன்று அமலுக்கு வருகிறது. நாட்டின் கிராமப்புறங்களில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் 125 நாட்கள் ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. கிராமப்புற பகுதிகளை வலுப்படுத்தும் வகையில் இந்த சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஊரக வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக நடப்பாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஊரக பகுதிகளில் 100 நாட்கள் வேலை வழங்கும் ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத சட்டத்திற்கு மாற்றாக 125 நாட்கள் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதை இந்த புதிய சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. கிராமப்புற வளர்ச்சியின் வேகத்தை அதிகரிக்கவும் வருவாய் பாதுகாப்பை உறுதி செய்யவும் கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தை வலுப்படுத்தவும் உதவும் வகையில் புதிய சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த சட்டத்தின் கீழ் ஊதியத்தை உரிய நேரத்தில் வெளிப்படையாக வழங்குவதற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசின் செய்தி அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். சென்னையில் 2 நாட்கள் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இந்த மாநாட்டில் தொடக்க உரையாற்றிய முதலமைச்சர், ரேஷன், கல்வி, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அளிப்பதில் அதிகாரிகள் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் சட்டம் ஒழுங்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டதாக அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மாநாட்டின் நிறைவாக IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கு பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியதற்காக விருதுகள் வழங்கப்பட்டன. சிறந்த மாவட்ட ஆட்சியருக்கான விருதை கன்னியாகுமரி

மாவட்ட முன்னாள் ஆட்சியர் திருமதி அழகு மீனாவுக்கும், சிறந்த காவல் ஆணையருக்கான விருதை ஆவடி முன்னாள் ஆணையர் திரு சங்கருக்கும் திரு விஜய் வழங்கி பாராட்டினார். இதேபோல் பல்வேறு துறைகளில் சிறப்பாக செயலாற்றிய ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று திரு மாணிக்கம் தாக்கூரை அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் சந்தித்து ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்க அழைப்பு விடுத்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு மாணிக்கம் தாக்கூர், தாவேக உடனான கூட்டணி நீண்டகாலம் தொடரும் என்றும், தங்கள் கட்சி சார்பில் அமைச்சர்கள் உள்ளிட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனை

0: அதிகாரிகள் கலந்து கொள்வார்கள் என்றும் தெரிவித்தார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். சென்னையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். இணைய வழி கலந்தாய்வுக்கான அட்டவணையையும் அவர் வெளியிடவுள்ளார். பொறியியல் கல்லூரிகளில் சேர இந்த ஆண்டு சுமார் 2,42,000 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பிரதமரின் விவசாயிகள் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இந்த திட்டத்தின் கீழ் கிடைக்கும் வருவாய் தங்களது இடுபொருள் செலவுக்கு உதவுவதாக பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பெயர் சங்கர், நான் ஒரு சிறு விவசாயி. பிரதமர் மோடி அவர்கள் இந்த 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 ரூபாய் தவணை வங்கி கணக்கில் செலுத்துகிறார், வருஷத்துக்கு 6,000 ரூபாய் செலுத்துகிறார். இது வந்து எங்களுக்கு உரம் ஒரு இடுபொருள் வாங்குறதுக்கு உதவிகரமாக இருக்கிறது. இந்த திட்டத்தை நடத்தும் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: என்னுடைய பெயர் ஏழுமலை, நான் ஒரு சிறு விவசாயி. இந்த பாரத பிரதமர் பிஎம் கிஷான் திட்டம் வந்து 4 மாதத்துக்கு ஒரு முறை 2,000 தராங்க, வருஷத்துக்கு 6,000 ரூபாய் தராங்க. இந்த 6,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இடுபொருள் வாங்குறதுக்கு, விவசாயத்துக்கு ஆள் கூலி கொடுக்கறதுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்குது. பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடக்கு வங்கக்கடல் மற்றும் பங்களாதேஷை ஒட்டியுள்ள பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. வரும் 3-4 தேதிகளில் கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இருவரிச் செய்திகள். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். பெட்ரோ கெமிக்கல் தயாரிப்புகளுக்கான சுங்க வரி விலக்கு வரும் 15 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு புனித அமர்நாத் யாத்திரை நாளை தொடங்க இருப்பதை முன்னிட்டு ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறை தலைமை இயக்குநராக இருந்த திருமதி சீமா அகர்வால் ஓய்வு பெற்றதைத் தொடர்ந்து அப்பதவிக்கு உணவுப் பொருள் வழங்கல் துறை தலைமை இயக்குநர் திரு வெங்கட்ராமன் நியமிக்கப்பட்டுள்ளார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்குள் கைபேசி கொண்டு வருவதை கண்காணிக்கும் பணி இன்று முதல் கடுமையாக அமல்படுத்தப்படும் என்று கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆசிரியர் ஒருவரின் ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக திருச்சியில் மாவட்ட பொறுப்பு கல்வி அலுவலர் புகழேந்தியை லஞ்ச ஒழிப்புத்துறை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 வனத்துறையினர் கைது செய்தனர். செங்கல்பட்டு பேருந்து நிலைய பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் தடை செய்யப்பட்ட வலி நிவாரணி மாத்திரைகளை விற்பனை செய்ததாக பெண்கள் உட்பட 3 கைது செய்யப்பட்டனர். காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையில் நடைபெற்ற உலக இரத்த கொடையாளர் தின விழாவில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி திவ்யஸ்ரீ தலைமையில் இரத்ததான உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெற உள்ளது. செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் இந்திய நேரப்படி 10:00 இப்போட்டி தொடங்கும். இந்திய அணி இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 5 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுகிறது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை 8 வித்தியாசத்தில் வீழ்த்தி ஆஸ்திரேலியா இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. லண்டனில் நேற்று நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 125 ரன் எடுத்தது. 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி 13 இலக்கை எட்டியது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. டெக்சாஸில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் நார்வே அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பிரான்ஸ் அணி 3-0 என்ற கோல் கணக்கில் ஸ்வீடன் அணியை வென்று அடுத்த

0: சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்க உள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஹோர்மோஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று ஈரான் அதிபரிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோர் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 தரமான பொழுதுபோக்கு அம்சங்கள், அறிவுபூர்வமான நிகழ்ச்சிகள், அத்துடன் ஆங்கில கலப்பு இல்லாத தமிழ் என வானொலி நேயர்களின் இதயங்களை கவர்ந்திருக்கிறது கோடை பண்பலை.
1: பொறக்கையில் என்னோடு பிறந்தது வளர்ந்தது பாட்டு
0: 100.5.
2: என்ன பற்றி யாருன்னு கூற கேளுப்பா.
0: இந்த சாதனையை சாத்தியப்படுத்திய அனைவருக்கும் என் வாழ்த்தும் பாராட்டும் வணக்கம்.
1: இருக்குது கிட்டார், ட்ரம்ஸுகள், ட்ரம்பெட், ஃப்ளூட், இவைகளை ஒன்றாக இசைப்பவன் இங்கு காட்டு.
3: கோடை பண்பலை 100.5 இல்

0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் வழங்கிய வசந்த விடியல்.
4: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
5: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
2: எங்க செலக்சன் சரி?
6: கவுன்சிலிங் கோட் 2612.
7: நொறுபுள்ளி 5 மீண்டும் வசந்த விடியல் விடியும் நாளை காலை 6 மணிக்கு. தொலைவில் இருந்தாலும் இதயங்களுக்கு மிக அருகில் இருக்கும் இனிய பண்பலை கோடை பண்பலை நொறுபுள்ளி 5 பயணம் என்றும் தொடரட்டும். இன்னும் பல சிகரங்களை அடைய உதய விழா வாழ்த்துக்களை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. இனி நொறுபுள்ளி 5 சுகமான காலை.

சுகமான காலை வணக்கம் நேர்களே. இனி அலைவரிசை 100.5 உதய விழா வாழ்த்துக்கள். அடைமழையாய் உன் இனிய சேவை, மடை திறந்த அற்றைய பாத்திரம், குடையில்லா இளங்கதிர் குளிர் தெம்பில், இடைவெளியின்றி எங்கள் மனம் சிலிர்க்கும் உன் ஒளிபரப்பு சேவை, இதற்கு இல்லை வரம்பு தடையற்ற உன் ஒளிபரப்பு சேவைக்கு. அன்பு மட்டுமே கொண்டு எதுமறியாது தொடங்கிய ஒளிபரப்பு எங்கள் வாழ்வின் அரவணைப்பு. 27 வருட கால பதிப்பில் உன்னை வாழ்த்தும் இந்த நல்ல வாய்ப்பில் பூரிப்புடன் மகிழ்வுடன் இணைகிறேன் நிகழ்ச்சியில் உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன்.

0: கோடைப்பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் உதய விழா வாழ்த்து தென்றல்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் உதய விழா வாழ்த்து தென்றல்.
2: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் உதய விழா வாழ்த்து தென்றல்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் உதய விழா.

0: சூரன்
1: அறிவில் சிறந்தவன்
0: அல்லது
1: சூரியன்
0: அல்லது
1: நெருப்பு
0: அல்லது
1: கரடி
0: அல்லது
1: சேவல்
0: அல்லது
1: சிங்கம்.
0: சூரன்
1: அறிவில் சிறந்தவன்.

நேரம் 7:22 நிமிடம். ஆண்டுகள் உயர்ந்தாலும் மனதால் இன்னும் நம்மை மகிழ்விக்கும் கோடை பண்பலை 100.5 இது சுகமான காலை.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் உதய விழா வாழ்த்து தென்றல்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் உதய விழா வாழ்த்து தென்றல்.
2: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: இன்று காலை 9 மணிக்கும் கேட்கலாம் உஷா சன்ஃபோர் ஆயிலின் வாழ்த்து தென்றல், 27வது உதய விழா வாழ்த்து தென்றல். உணர்வுகளாலும் உணர்ச்சிகளாலும் நம் எண்ணங்களை மெருகேற்றும் கோடை பண்பலை 100.5 இது சுகமான காலை.

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.

0: தூரம் என்பது பரிதல்ல. நம் கோடை பண்பலையின் ஒளிபரப்புக்கு முன்னால் தந்து கொண்டிருக்கிறது இனி அலைவரிசை 100.5 சுகமான காலை.
1: ஏகப்பட்ட புதிய அனுபவம் எப்பொழுதும்
2: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுதில்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
3: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
2: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
3: 50-க்கும் மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
2: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
4: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் உதய விழா வாழ்த்து தென்றல்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் உதய விழா வாழ்த்து தென்றல்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: கோடை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள், சட்டிகள், டிரையர்கள்.
9: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
10: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
9: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
10: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
9: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
10: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
11: வணக்கம் அண்ணா.
12: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். என்ன அமைச்சரே, வண்ண வண்ண அலங்காரங்களால் நம்முடைய அரண்மனையே களைகட்டி இருக்கிறதே.
11: ஆமாம் ஆமாம் அண்ணா.
12: அமைச்சரே அமைச்சரே, அந்த ஆரஞ்சு கலர் பலூன்களை அப்படியே கொத்தாக பிடுங்கி கொண்டு வாருங்களேன்.
11: அண்ணா, அது கெத்தாக அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது, அதையும் தொந்தரவு செய்ய வேண்டும்.
12: ஓ, அப்படி சொல்லுகிறீர்களா? சரி, இன்றைக்கு எதற்காக இவ்வளவு அலங்காரங்கள், தோரணங்கள், இதையெல்லாம் பார்க்கும் போது இது நம்முடைய அரண்மனை தானா என்றே எனக்கு சந்தேகமாக இருக்கிறதே அமைச்சரே.
11: நம்முடைய அரண்மனையே தான் மன்னா. மன்னா, இன்று என்ன நாள்? July 1

0: மறந்து விட்டீர்களா?
1: ஜூலை ஒன்று பிறந்து விட்டதா அமைச்சரே? ஜூலை ஒன்று பிறந்து விட்டதா அமைச்சரே? ஆஹாஹா, ஜூலை ஒன்று பிறந்து விட்டது.
0: மன்னா மன்னா, ஜூலை ஒன்று பிறந்து விட்டது. இன்று என்ன சிறப்பு என்று சொல்லுங்கள்.
1: அதுதான் மறந்து விட்டது அமைச்சரே.
0: சரியாய் போய்விட்டது. மன்னா, இன்று நம்முடைய கோடை பண்பலை அரண்மனைக்கு 27வது உதய நாள். 26 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கிறது நம்முடைய பண்பலை அரண்மனை.
1: ஆஹா, ஓஹோ, அருமை அருமை, பலே பலே அமைச்சரே, சிறப்பு வெகு சிறப்பு. 27வது உதய விழா காணும் நம்முடைய கோடை பண்பலை 100.5க்கு நம்முடைய தக்குமுக்கு தர்பார் சார்பில் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வோம் அமைச்சரே.
0: நல்லது நல்லது மன்னா. இந்த தருணத்தில் நமக்கெல்லாம் உந்து சக்தியாக இருக்கும் அனைத்து நேயர்களுக்கும்,
1: விரும்பி விரும்பி விளம்பரம் கொடுக்கும் விளம்பரதாரர்களுக்கும்,
0: நம் பண்பலையின் தூண்களாகவும் இயக்கு சக்திகளாகவும் விளங்கிக் கொண்டிருக்கும் அந்நாள் இந்நாள் நிகழ்ச்சி தலைவர்கள், நிகழ்ச்சி பொறுப்பாளர்களுக்கும்,
1: தொழில் நுட்பத்தோடு தோள் கொடுக்கும் அனைத்து பொறியாளர்களுக்கும்,
0: நட்சத்திரங்களாய் நிகழ்ச்சிகளின் வழியே ஜொலித்துக் கொண்டிருக்கும் அத்தனை அறிவிப்பாளர்களுக்கும்
1: இந்த தருணத்தில் நம்முடைய தர்பாரின் சார்பில் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிக் கொள்வோம் அமைச்சரே.
0: சிறப்பு சிறப்பு மன்னா. சரி மன்னா, இன்று இன்னொரு சிறப்பும் இருக்கிறதே, தெரியுமா?
1: தெரியும் மாவா. என்ன அமைச்சரே இப்படி கேட்டு விட்டீர்கள்?
0: அப்படியானால் அந்த இன்னொரு சிறப்பு என்னவென்று சொல்லுங்கள் பார்க்கலாம்.
1: என்ன அமைச்சரே, திடீர் என்று என்னைய கேள்வி கேட்டு விட்டீர்கள்? அப்படியெல்லாம் கேட்க கூடாது. நான் ஆற அமர்ந்து பொறுமையாகத்தான் பதில் சொல்வேன். நான் பதில் சொல்ல வேண்டுமானால் நிறைய நேரம் எடுத்துக் கொள்வேன் அமைச்சரே. இன்று வேறு உதய நாள், நிறைய நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறது நம்முடைய பண்பலை அரண்மனை. அதனால் பதிலை நீங்களே சொல்லிவிடுங்களேன். அப்படி என்ன அமைச்சரே இன்னொரு சிறப்பு இன்று?
0: மன்னா, இந்த தக்குமுக்கு தர்பார் அவையில் நாம் பேச துவங்கி 6 ஆண்டுகள் நிறைவுற்று இன்று 7வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம்.
1: என்ன, தக்குமுக்கு தர்பார் தொடங்கி 6 ஆண்டுகள் நிறைவடைந்து 7வது ஆண்டில் அடியெடுத்து வைத்து விட்டோமா? அப்படியானால் 6 ஆண்டுகளாக நம்முடைய அமைச்சரே, 6 ஆண்டுகளாக நாம் அற்புதமாக பேசிக் கொண்டிருக்கிறோமா என்று கேட்க வந்தேன் ஐயா.
0: ஓ, நீங்கள் அப்படி சொல்ல வந்தீர்களாம் அண்ணா. சரி சரி, ஊரூராய் நாம் நகர்வலம் செல்லும் போதெல்லாம் தர்பார் அவையின் சிறப்புகளை குறிப்பிட்டு நம்மை ஊக்கப்படுத்தியும் உற்சாகப்படுத்தியும் வரும் ஒவ்வொரு நேயர் நெஞ்சத்திற்கும் இந்த தருணத்தில் நாம் மிகப்பெரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம்.
1: நம்முடைய நேயர்களால் தான் வானொலி வளர்கிறது, நிகழ்ச்சி மிளிர்கிறது. சிறப்பு சிறப்பு அமைச்சரே. சரி அமைச்சரே, கடந்த ஆண்டே நான் கேக்கை கேட்காமலேயே கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லி இருந்தும் நீங்கள் கேட்டும் கேட்காதவர் போல் கேக்கை எனக்கு கொடுக்காமல் கேக்கை சிறப்பாக வெட்டிவிட்டோம் என்ற தகவலை மட்டுமே கொடுத்தீர்கள் அமைச்சரே. அதனால் இந்த முறையாவது அது போன்ற தவறு நடக்காமல் சரியாக வந்துவிட வேண்டும் அமைச்சரே.
0: ஆஹா ஆஹா ஆஹா மன்னா, நீங்கள் கேக் சாப்பிடுவதுதான் முக்கியமா? இவ்வளவு நேரம் நீங்கள் சொன்ன கேக் சமாச்சாரத்தை எல்லாம் ஒரு அஞ்சல் அட்டையில் எழுதி கொடுங்கள்.
1: எழுதி கொடுத்தால்
0: தக்கு முக்குவில் இருந்து திக்கு முக்குவிற்கு அந்த அஞ்சல் அட்டையை அனுப்புவோம். முதலாளியும் காத்தாயியும் அந்த கார்டை வாசிப்பார்கள். உபயம் மன்னர் என்று சொல்லி உங்கள் பெயரையும் வாசிப்பார்கள் மன்னா. அப்போது கிடைக்கும் மகிழ்ச்சியை விடவா நீங்கள் சாப்பிடும் ஒரு பீஸ் கேக் உங்களுக்கு தந்துவிட போகிறது.
1: அப்படியானால் எனக்கு கேக் அமைச்சரே.
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்குமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
2: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் உதய விழா வாழ்த்து தென்றல்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் உதய விழா வாழ்த்து தென்றல்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
6: புதிய

0: அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமன்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமன்ஸ் இனவர்
1: பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: ஜூலை 1

0: இயற்கை தாயின் மடியில் பிறந்து
1: மடியில் வளர்ந்து
0: பல கோடி நேய உறவுகளின்
1: இதயங்களில் தவழ்ந்து
0: உணர்வுகளுக்கு உயிரூட்டும் உறவாகி
1: உழைக்கும் உள்ளங்களுக்கு உற்ற துணையாகி
0: தடுமாறும் தருணங்களில் தடம் பதிக்க வழிகாட்டியாக

0: வைத்தார்.
1: அன்பை கொட்டும் அன்னையாய்,
2: அறிவூட்டும் தந்தையாய்,
1: தோள் கொடுக்கும் தோழமையாய்,
2: புதியன புகட்டும் ஆசானாய்,
1: மன வலிகளை போக்கும் மாமருந்தாய்,
2: மாசற்ற இதயங்களில் குடிகொண்டுள்ளாய்.

0: எஃப்எம் ரெயின்போ
1: தமிழின் இனிமையை இதழ்களில் உதிர்த்தாய்,
0: இதயங்களில் நிலை பெறச் செய்து,
1: பண்பையும் அன்பையும்
0: அலைவரிசையில்
1: பைந்தமிழோடு தரும்
0: குறிஞ்சி மலை தென்றலின் தேனருவியாம்
1: நம் கோடை பண்பலை 100.5 உதயநாள் இன்று.
0: உதயநாள் இன்று ஆண்டு
1: 2000.
2: பாட்ட போடுங்கஜி,
0: அன்பின் ஆலயம்
1: நம் பாச பண்பலை
0: 100.5
1: நேசத்தோடு
0: உதயநாள்
1: நல்வாழ்த்துகள். இது மக்களின் நாடி, நாளும் உங்களை நாடி. விண்வெளிக்கு சென்ற
0: முதல் இந்திய பெண் வீராங்கனை என்ற பெருமைக்குரிய
1: இந்திய விண்வெளி வீராங்கனை
0: கல்பனா சாவ்லா பிறந்த நாள் என்று
1: ஆண்டு 1962. ஆந்திர பிரதேசம் நெல்லூர்
0: சாவாதா பாலம் பிறப்பு.
1: அரசியலில் கொண்டுள்ளார்
0: தனக்கென தனிச்சிறப்பு.
1: அவரின் நிர்வாக திறமையால் பெற்றார்
0: பல பொறுப்பு.
1: எம் வெங்கையா நாயுடு அவர்களின்
0: பிறந்த நாள் என்று
1: ஆண்டு 1949. தமிழ் திரைப்பட இயக்குனர்,
0: தயாரிப்பாளர்,
1: கதாசிரியர்,
0: மேடை நாடக நடிகர்,
1: நடிகர்
0: விசு பிறந்த நாள் என்று
1: ஆண்டு 1945. பால்யா மாவட்டத்தில்
0: இப்ராஹிம்பட்டி கிராமத்தில்
1: பிறந்தார்.
0: பட்டம் பெற்ற பின்
1: சோசியலிச அரசியலில் ஈடுபட்டார்.
0: படிப்படியாக வளர்ச்சி கொண்டு
1: பல பதவிகளில் பொறுப்பேற்றார்.
0: இதனால் கிடைத்தது பட்டம்
1: இளம் துருக்கியர்,
0: சமாஜ்வாதி,
1: ஜனதா ராஷ்டிரிய கட்சி.

0: உருவாக்கினார்.
1: 1990
0: நவம்பர் 10
1: இந்திய பிரதமரானார். முன்னாள் இந்திய பிரதமர்
0: சந்திரசேகர்
1: பிறந்த நாள்
0: இன்று. வங்கிகள்
1: வாழ்வின் அன்றாடங்களுள் ஒன்று.
0: வர்த்தக வங்கியின் பணிகளை மேற்கொள்வதற்காக
1: இந்திய நாடாளுமன்ற சட்டத்தின் மூலம்
0: நாட்டில் வங்கி துறையில் புதிய சகாப்தத்தை தொடங்க
1: இந்திய இம்பீரியல் வங்கியானது
0: பாரத ஸ்டேட் வங்கியாக
1: மாற்றப்பட்ட நாள்
0: இன்று.
1: ஆண்டு 1955. ஒற்றை ஒருங்கிணைந்த மறைமுக வரி திட்டமான
0: GST, Goods and Services Tax,
1: அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி,
0: இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் இன்று.
1: ஆண்டு 2017.
0: கணக்கு
1: நம் வாழ்வோடு இணைந்த முக்கிய பிணைப்பு.
0: சிறுதொழில்,
1: வணிகம்,
0: வீடு,
1: நாடு என அனைத்தும் இயங்க
0: நிதிநிலைமை மிகவும் அவசியம்.

0: அறிமுகப்படுத்தப்பட்ட நாள் இன்று.
1: ஆண்டு 2017.
0: கணக்கு
1: நம் வாழ்வோடு இணைந்த முக்கிய பிணைப்பு.
0: சிறுதொழில்,
1: வணிகம்,
0: வீடு,
1: நாடு என அனைத்தும் இயங்க
0: நிதிநிலைமை மிகவும் அவசியம்.
1: அதனை சரியான
0: முறையான வழியில் நடத்தி செல்ல
1: வேண்டும் பட்டறிவு.
0: அதனால் 1949 ஆண்டு
1: இயற்றப்பட்டது சட்டம்.
0: அதன் விளைவாக தொடங்கப்பட்டது
1: பட்டய கணக்காளர் பட்டம்,
0: நிதி கணக்கியல்,
1: முகாமை கணக்கியல்,
0: வரிமுறைமை,
1: வணிக நிறுவன சட்டம் உட்பட பல கணக்கியல்
0: நிதியியல் துறைகளின் உயர் பணியில் ஈடுபடும்
1: தகைமையினை கொண்ட பட்டய கணக்காளர் நாள்
0: இன்று. நோயற்ற வாழ்வே
1: குறைவற்ற செல்வம்.
0: அந்த குறைவில்லா செல்வத்தை பெற
1: நோயின்றி வாழ ஆரோக்கியமான உணவு,
0: நல்ல உடல் நலம் அவசியம்.
1: இருப்பினும்
0: நோயுற்ற வேளையில்
1: நாம் நாடிச் செல்வது
0: மருத்துவர்களை,
1: தன்னலம் பாராமல்
0: பொது நலனில் அக்கறை கொண்டு
1: தாராள பணி செய்வோர்
0: மருத்துவர்கள்.
1: அவர்களை பெருமைப்படுத்தும் விதமாக உருவாக்கப்பட்டது
0: நாள் அன்று.
1: வரலாற்று புகழ்மிக்க மருத்துவரும்
0: மேற்கு வங்கத்தின் இரண்டாவது முதல்வருமான
1: மருத்துவர் பிரதான் சந்திர ராய் பிறந்ததும்
0: 80 ஆண்டுகளுக்கு பிறகு மறைந்ததும்
1: இதே நாளில் அன்று.
0: அவரின் நினைவாகவும்
1: மருத்துவ பணியை மகத்துவமாய் செய்யும்
0: மருத்துவர்கள் அனைவரையும்
1: அவர்களின் தன்னலமற்ற சேவையும் பாராட்டும் விதமாக
0: இந்தியாவில் கடைபிடிக்கப்படுகிறது
1: 1991 ஆண்டு முதல்
0: தேசிய மருத்துவர் நாள்
1: இன்று.
0: நகைச்சுவை என்பது நம்மையும் நம்மை சுற்றியுள்ளவர்களையும் மகிழ்விக்கும் ஓர் அற்புத நிகழ்வு.
1: வேடிக்கையான பேச்சுக்களை
0: யார் மனதையும் காயப்படுத்தாமல்
1: வாய்விட்டு சிரித்து மகிழும் திருவிழாவாக கொண்டாடப்படும்
0: சர்வதேச வேடிக்கை பேச்சு நாள்
1: இன்று.
0: மரங்கள் நம் வாழ்வின் வரங்கள்.
1: மரங்களின் வாழ்விடங்கள் காடுகள்.
0: காடுகங்களை அழிப்பதால் ஏற்படுகின்றன
1: பல்வேறு பாதிப்புகள்.
0: வனப்பகுதிகளில் மரங்கள் நடுதல்,
1: அதன் வளத்தினை பாதுகாத்தல் என
0: இயற்கையை பாதுகாக்கும் நோக்கில்
1: விழிப்புணர்வை உண்டாக்கவும்
0: ஒரு வார கால மரநடு திருவிழாவான வன் மகோற்சவ்
1: ஒவ்வொரு ஆண்டும் கடைபிடிக்கப்படுகிறது.
0: ஜூலை மாதத்தில் வன் மகோற்சவ் தொடக்க நாள்
1: என்று
0: தொடங்கப்பட்ட ஆண்டு
1: 1950.
0: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
2: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
3: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
4: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
3: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் உதய விழா வாழ்த்து தென்றல்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 அதிரடி தள்ளுபடி.
5: 8:30 ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் உதய விழா வாழ்த்து தென்றல்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
9: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

இனிய கானங்களையும் நல் தகவல்களையும் தந்து நிறைவு பெறுகிறது கோடை பண்பலை 100.5 சுகமான காலை. மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு. புன்னகை நிறைந்த முகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்வோடும் எப்போதும் இன்பமாயிருக்க வாழ்த்துகிறது கோடை பண்பலை 100.5. நம்மை சுகமாக இன்பமாக மெருகேற்றும் கோடை பண்பலை 100.5 27வது உதயநாள் வாழ்த்துக்களை சொல்லி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

0: கேட்டோம் கோடி பண்பலை நுறுப்புழையில் சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைனு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: கோடை பண்பலை 100.5 அணி கேட்கலாம். மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் 27வது உதய விழா வாழ்த்து தென்றல் முன்பாக செவி கொடுப்போம் செய்திச் சுருக்கத்திற்கு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. ஹோர்முஸ் நீரிணையில் இந்தியா மற்றும் உலக நாடுகளின் தடையற்ற கப்பல் போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை ஈரான் அதிபர் மசூத் பெஷஷ்கியானிடம் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதிச்சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் விருதுகளை வழங்கி பாராட்டினார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட் ரமணன் ஆய்வு செய்தார். ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித யாத்திரை ஜம்மு காஷ்மீரில் நாளை தொடங்குகிறது. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் நார்வே அணி 2-1 என்ற கோல் கணக்கில் ஐவரி கோஸ்ட் அணியை வென்றது. பெல்ஜியத்தில் வரும் 5 தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் உற்சாகமான நேரம் காலை 8:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள் கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 மங்கள் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதொடு ராகம்.
4: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, காற்றின் சிறகில் கீதம் சுமந்து காதுகள் தேடும் தோழனாய் வந்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த மகத்தான பண்பலை கோடை பண்பலை 100.5 இன்று 27வது உதய விழாவை மகிழ்வாய் கொண்டாடி கொண்டிருக்கிறது. 100.5 உதய விழா வாழ்த்துக்களை நீங்களும் பகிர்ந்து கொள்ளலாம். வாங்க 24 24 24 24 26 24 24 29 290 333 என்ற எண்களில் கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045 42. இப்போ நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயர், வாங்க வணக்கம்.
5: வணக்கம் மேடம். மும்பை

0: மகாராஷ்டிரால இருந்து நடராஜன் மேடம்.
1: சொல்லுங்க ஐயா.
0: மேடம், மலைகளின் இளவரசி கொடைக்கானல் இருந்து 100.5 தனது சேவை மூலம் தொடங்கி 27வது உதய விழாவில் அடியெடுத்து வைத்துள்ள மக்கள் வானொலிக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: மிக்க மகிழ்ச்சிங்கய்யா, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றிங்க. இப்போ காத்திருக்கும் இனிய நேயர், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம். நாமக்கல் சின்னமணி முருகேசன். இன்று 27வது உதய விழாட்டானம் பண்பலைக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்து.
1: மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. அடுத்து வாழ்த்து சொல்ல வரும் அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கங்க.
3: அம்மா வணக்கம்மா. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி போச்சமல்லி வட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாகட்டு சிற்றூர் இருக்கும் ரிட்டையர் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஏ முருகன்மா.
1: ஐயா சொல்லுங்கய்யா. முருகனையா,
3: 27வது காணும் கோடை பண்பலைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கமா. என்னுடைய மனைவி சண்முக பிரியா, என்னுடைய மகள் சத்ய பிரியா, என்னுடைய மகன் சத்யரா அனைவருக்கும் கோடை பண்பல சார்பில் வாழ்த்துக்கள்மா.
1: மிக்க நன்றிங்கய்யா, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க. வணக்கம். வணக்கங்க.
4: வணக்கம் மேடம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவா. கோடை பண்பலைக்கு வளர்ப்புறை வாழ்த்துக்கள். வசந்தத்தூரிலே எங்கள் வாசல் ஓடி வந்த தேவதை நீ, இன்ப சாரலே காற்றோடு கைக்குலுக்கி காதோரம் உரத்தி அன்பு பண்பலையே நீ, உயரமாய் நின்று உயரவாய் பேசி பட்டமானங்களை தொட்டு சிறைப்படைத்தாய் நீ, கோடை பண்பலை நீ வாழ்க. நிலை இயக்குனர் அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் அங்கு பணிபுரியும் அனைவருக்கும் கோடை பண்பலை உதய நாள் வாழ்த்துக்கள் கூறுவது நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சிவா. நன்றி.
1: மிக்க நன்றிங்கய்யா, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. இப்போ வாழ்த்து சொல்ல வரும் இனிய நேயர், வாங்க. வணக்கம். வணக்கங்க.
5: மலைகளின் இளவரசி கொடைக்கானல், நமது மலர்களின் இளவரசி கோடை பண்பலை 100.5 27வது அடியெடுத்து வைக்கும் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள் சொல்வது திருச்சி மாவட்டம் தொட்டியம் வட்டம் ஆணைக்கல்பட்டி திவாகரன்.
1: நன்றிங்கய்யா, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. இப்போ 100.5 வாழ்த்து சொல்ல வரும் இனிய நேயர், வாங்க. வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம்ப்பா.
1: வணக்கம்மா.
6: குள்ளாக்கப்பட சித்ரமாணிக்க பேசுறப்பா. கண்டா நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோங்கம்மா, சொல்லுங்கம்மா.
6: எங்களுக்கு நல்லா இருக்கு. எங்க வீட்டுக்காருக்கு நீ பிறந்த நாள் வாழ்த்துப்பா. ஜூலை 1st
1: பிறந்தவங்களா? சரிங்க ஐயா, பேர் சொல்லிருங்க.
6: மாணிக்கம்.
1: மாணிக்கம் ஐயாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கோடை பண்பலையின் சார்பாக.
6: மலையிலே பிறந்த மலையிலே வளர்ந்த எங்கள் மலையரசு சொல்லும் எங்கள் இளவரசிக்கு பிறந்த நாள் 27வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுறப்பா.
1: மிக்க மிக்க நன்றிங்கம்மா, வாழ்த்துக்களுக்கு நன்றி. இப்போ இணைப்பில் யார், வாங்க. வணக்கம்.
7: அன்பு அறிவிப்பாளருக்கு அன்பு கலந்த வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இன்றைக்கு 27வது அடியெடுத்து வைத்து குதூகுலா காணும் கோடை பண்பலை இன்றைக்கு புரட்சிகள் பூத்திட புதுமைகள் செழித்திட பூத்து குலுங்கும் பூஞ்சோலையாக மக்கள் மனதில் உறவுகளின் நெஞ்சில் என்றும் நிலைத்து நிற்கும் கோடை பண்பலைக்கு என் குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் பலமா. நன்றி.
1: பேர் சொல்லவே இல்லை ஐயா, நன்றிங்க உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. நேரம் காலை 8:08 வாழ்த்து சொல்ல வரும் இனிய நேயர், வாங்க. வணக்கம். வணக்கங்க.
8: சேலம் மாவட்டம் ஜலாண்டாபுரத்துல இருந்து மாது பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
8: கோடை பண்பலைக்கு 27வது பிறந்த நாள் என் குடும்பத்தில் சார்பாக
1: மிக்க மகிழ்ச்சிங்கய்யா.
8: எங்கள் குடும்ப சார்பாக கோடை பண்பலைக்கு 27வது பிறந்த நாள் வாழ்த்து.
1: எல்லாருக்குமே நன்றிங்க. இப்போ வாழ்த்து சொல்ல வரும் இனிய நேயர், வாங்க. வணக்கம். வணக்கங்க.
9: ஈரோடு மாவட்டம் கொடுமுடிரா சமலம் சிவா பேசுகிறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
9: இனிய பண்பலையாம் என் கோடை பண்பலை 100.5 இதயம் கணிந்த 27வது உதய நாள் நல்வாழ்த்துக்கள் அறிவிப்பாளர் அனைவருக்கும் நேயர் நெஞ்சங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.
1: மிக்க நன்றிங்க ஐயா. நேரம் காலை 8:09 வாங்க. வணக்கம்.
10: வணக்கம்.
1: வணக்கங்க ஐயா.
10: திருப்பூர் மாவட்டம் குண்டடம் வட்டம் நாராயணபுரத்திலிருந்து உமாபதி பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
10: கொடைக்கானல் பண்பலைக்கு 27வது காணும் கொடைக்கானல் பண்பலைக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம்.
1: மிக்க நன்றிங்க. நன்றிங்க ஐயா. காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க. வணக்கம். வணக்கங்க.
11: வணக்கம். என்ன, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். பேர் சொல்லுங்க.
11: ஓமலூர் வட்டம் முத்துநாயக்கன்பட்டி பாலகுட்டப்பட்டியில் ஸ்ரீ பிரபர் என்கின்ற அறிவழகனின் இனிய உதய நலா வாழ்த்துக்கள். அன்று குழந்தையாய் உன்னை பார்த்தோம், இன்று குமரியாய் எங்களுடன் உலாவை வருகிறாய். வாழ்த்துக்கள்.
1: மிக்க நன்றிங்க.

0: சரண்யா, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு.
1: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
3: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
4: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
8: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் உதயவிழா வாழ்த்து தென்றல். இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.

0: மற்றும் கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
1: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் பிரயர்கள் நீடித்து உழைக்கும் நவீன

0: தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: நான் இன்றைக்கு பேச போகிற இந்த செய்தி வந்து எல்லாருக்கும் அப்படியே பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. எக்ஸப்ஷனல் அப்படிம்பாங்க பாருங்க, அது மாதிரி சிலருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் பொருந்தும். இப்போ பொதுவாக எல்லாருமே உழைக்கணும், கஷ்டப்படணும், பயனுள்ளவனா வாழணும், பயனுள்ள காரியங்களை தான் செய்யணும் அப்படின்னு தான் பொதுவாக நாம நினைப்போம். இதுல என்ன பயன் எடுத்த உடனே கேட்போம், இதுல என்ன பயன் அப்படின்னு. பயனை தாண்டியும் பயனற்றவைகளை ஏற்றுக்கொள்ளுதல் என்று ஒரு பகுதி இருக்கு அப்படிங்கிறாங்க. தியானம்ங்கிறது என்ன? தியானம் செய்யறேன், நான் தியானம் செய்யறேன் அப்படிங்கிறாங்க. உண்மையாகவே தியானம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? எதையுமே செய்யாம இருக்கிறது, எதையுமே செய்யாம இருக்கிறது. மனசுல ஒரு எண்ணம் கூட வருது பாருங்க, அந்த எண்ணம் கூட வராதபடி அப்படியே விட்டுறது. இப்ப எதையுமே செய்யாத நிலைதான் தியானம். இப்ப அந்த நிலையை யாராவது ஒருத்தர் தியானத்துல இருக்கிறேன் அப்படின்னா மற்றவங்க எல்லாம் கோவம் வரும். அவனவனுக்கு இங்க உயிர் போற வேலை இருக்கு, எவ்வளவோ எக்கச்சக்கமான வேலை இருக்கு, இவர் பெருசா தியானம் செய்யறாரா, தியானம் கோவம் வரும். நான் கூட முதல்ல அப்படித்தான் நினைச்சேன், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், 24 மணி நேரம் வேலை செய்யணும், அது ஒர்க்ஹாலிக் அப்படிங்கிறா. அப்ப அவங்க என்னன்னு கேட்டா, 24 மணி நேரம் வேலை செய்யணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. தொடர்ந்து அப்படி வேலை செய்து உபாதைகளுக்கு உள்ளானவர்களுக்கு மட்டும் இப்போது நான் சொல்லுகிற பகுதி. வேலையே செய்யாதவங்க இதை மேற்கொள்ள எடுத்துக்கூடாது. ரொம்ப தொடர்ந்து வேலை செஞ்சு அல்சரு, ஹார்ட் அட்டாக்கு, பலவிதமான நோய்களுக்கு உள்ளாகி 24 மணி நேரமும் வேலை வேலை வேலை வேலைன்னு வேலை பார்த்துட்டு அவங்களுக்கு மட்டும்தான் இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயம். நீங்க எவ்வளவு வேலை செஞ்சவங்க இன்னும் நீ கத்துக்கணும். என்ன? வேலையே செய்யாம இருக்கவும் கத்துக்கணும், எதுவுமே செய்யாம இருக்கவும் கத்துக்கணும். எப்படி சார்னா, எதுவுமே செய்யாம இருக்கிறத செஞ்சாதான் அப்புறம் ஏதாவது செய்ய முடியும். எதுவுமே செய்யாம இருக்கிறத செஞ்சாதான் அப்புறம் ஏதாவது செய்ய முடியும். காலையில இருந்து ஒருத்தர் படாத பாடுபட்டு சுத்திக்கிட்டு தெருவில் அலைஞ்சு படாத பாடுபட்டு உழைக்கிறார். ராத்திரி அவர் என்ன பண்றார்? படுத்தது தெரியும், அப்புறம் எந்திரிச்சதுதான் தெரியும். தூக்கம்ங்கிறது என்ன? அவர் ஒண்ணுமே செய்யாம இருந்தது தூக்கம். அந்த தூங்கினாதானே மறுநாள் வேலை பார்க்க முடியும். அப்ப மறுநாள் களைப்பு இல்லாம அவர் வேலை பார்க்கணும்னா இவ்வளவு செய்யணும்னா ஒன்னும் செய்யாமையும் கொஞ்ச நேரம் கிடக்கணும். எப்படி தூக்கம் உடலுக்கு அவசியமோ, இந்த வார்த்தையை கவனிங்க, தூக்கம் எப்படி உடலுக்கு அவசியமோ அப்படி மனதுக்கு தியானம் அவசியம். மனசுல தியானம் பண்றேன்னா அது பண்றது இல்ல, ஒன்னும் பண்ணாம இருக்குது. மனசுல திரும்ப திரும்ப எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்குல்ல, அப்படி வராதபடி பாத்துக்கிறது. வராதபடி பாத்துக்கிறதா கூட ஒரு வேலையாயிடும், வராது அவ்வளவு. இது முடியுமான்னா அது முடியும். நீங்கள் உபயோகப்படுகிற மனிதராக இருந்து விட்டால் உங்களை உபயோகப்படுத்திக் கொண்டே உலகம் இருக்கும். சில சமயங்களில் உபயோகப்படாத மனிதராகவும் இருப்பதற்கு பழகுங்கள். பயனுள்ளவராக மட்டுமே இருப்பது முக்கியமல்ல, சில நேரங்களில் பயனற்ற அந்த தன்மையிலும் இருப்பதற்கு தன்னை பழக்கிக் கொள்ள வேண்டும். இப்ப நாம நிக்கிறோம், நிக்கிற இடத்துல காலை சுத்தி பயன்படுத்துற இடத்த அப்படியே துண்டா வெட்டிட்டா, ஒரு வளைகுடா மாதிரி வெட்டிட்டா, பாக்கி இடம்லாம் என்ன வருது? நாம பயன்படுத்தாத இடம் தான் அதிகமா இருக்கு, பயன்படுத்துற இடங்கிறது கம்மியா இருக்கு. எனவே பயன்படுத்துகிற இடத்தை மட்டுமே நம்ம குறிச்சுக்கிட்டு வாழணும்னா சின்ன இடத்துல சிறப்பட வேண்டியதுதான். நிறைய பயன்படுத்தாத இடம் இருக்கிறது தான் பெருமை. உலகத்தை பாருங்க, இத்தினோண்டு உலகம் எவ்வளவு காலியா இருக்கு, ஆகாயம் எத்தனை நட்சத்திரம், எதுக்கு இவ்வளவு காலியா இருக்கு? அப்ப இயற்கையா என்ன சொல்றது பாருங்க, பயன்படுகிற இடம் பூமி, அது பயன்படுகிற இடமாக இருப்பதற்கு பயன்படாத இவ்வளவு பெரிய இடத்தை பிரபஞ்சம் வைத்திருக்கிறது. பயனுள்ள மனிதராக மட்டும் இருந்தால் போதாது, பயனற்றதாகவும் இருப்பதற்கு கொஞ்சம் பழகிக்கொள்ள வேண்டும். நாம் வேலை செய்து கொண்டே இருந்தால் மட்டும் போதாது, எந்த வேலையும் செய்யாத தியானமாக இருத்தல், தியானமாக இருக்கவும் பழகிக்கொள்ள வேண்டும். இது வாழ்க்கையின் மிக உன்னத நிலைக்கு நமக்கு நிச்சயம் உதவக்கூடிய ஒரு ரகசியம்.
0: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
7: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்த

0: தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள், என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
2: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் உதயவிழா வாழ்த்து தென்றல்.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
2: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
5: நேரம் காலை 8:21. காற்றின் கரங்களில் பயணம் செய்து காதுகள் வழியே இதயம் தொடும் குரல். காலங்கள் மாறினாலும் கலையாத இனிமை. கோடை பண்பலையின் 100.5 27வது உதய விழா வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது மனதோடு ராகம். இப்போ வாழ்த்து சொல்ல வரும் அன்பு நேயர், வாங்க வணக்கம்.
6: 8 திசைகளிலும் ஓயாமல் ஒழிக்கும் கோடை பண்பலைக்கு வயது 27. உன்னை நினைத்து என் மனம் பாடுது, ஆனால் நீ என் கண்ணுக்கு தெரிவதில்லை. என் மனதுக்கு மட்டும் தெரிகிறாய். வாழ்க பண்டாழ்ந்து வளர்க கோடை பண்பலை. நன்றி வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் வட்டம் புங்கமுத்தூர் பால்ராஜ்.
5: நன்றிங்க ஐயா, பால்ராஜ் ஐயா மிக்க நன்றி உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் இனிய நேயர், வாங்க வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
5: வணக்கங்க.
7: கோடை பல்கலைக்கு 27வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மேடம். 100 ஆண்டு கடந்து வாழ வாழ்த்துகிறேன் மேடம்.
5: பேர் சொல்லுங்கம்மா.
7: மீனா விஜயராஜன், திண்டுக்கல்.
5: நன்றிங்கம்மா உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வாங்க வணக்கம். வணக்கங்க. பேர் சொல்லுங்கம்மா.
8: மதுரை மாவட்டம் பேரையூர் வட்டம் சென்னம்பட்டியிலிருந்து சிவபாக்கியம் பேசுறேன்.
5: சொல்லுங்கம்மா.
8: மலைகளின் இளவரசியம் நம் கோடை பண்பலை 27வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
5: நன்றிங்க பாக்கியம்மா. உங்களுடைய இணைப்பில் வந்து பயங்கர காத்தடிக்குதுன்னு நினைக்கிறேன் உங்கள் ஊரில். இருந்தாலும் வாழ்த்துக்கள் மெனக்கெட்டு வந்து சொல்லியிருக்கீங்க, நன்றிங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க வணக்கம்.
9: வணக்கம். நிலக்கோட்டையிலிருந்து பொன்னையன்.
5: சொல்லுங்க ஐயா.
9: மலைகளின் இளவரசி கோடை பண்பலை, எங்களின் மனங்களின் இளவரசி இளவரசியாகிய கோடை பண்பலைக்கு 27வது உதய நாள் வாழ்த்துக்கள்.
5: மிக்க நன்றிங்க உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. நேரம் காலை 8:23 வாழ்த்து சொல்ல வரும் இனிய நேயர், வாங்க வணக்கம்.
10: வணக்கம். கோடை பண்பலை 100.5 ஈரோடு மாவட்டம் கொடுமுடி பெருமாம்பாளையம் குணசேகரன் டெய்லர், கோமதி சக்திவேல் பிரியங்கா நிவேதா நாடசேகர் பபிஷ்ணு சௌமித்ரன், எங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நிகழ்ச்சி. 27வது உதய விழா வாழ்த்துக்கள்.
5: நன்றிங்கய்யா உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. குடும்பத்தாருக்கும் மிக்க நன்றி. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வாங்க வணக்கம்.
11: வணக்கம்.
5: வணக்கங்க.
11: ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி சினியம்பாளையம் சரவணங்கம்மா.
5: சொல்லுங்க.
11: இன்று 27வது அடி எடுத்து வைக்கும் மக்கள் பண்பலை அமையங்கள் கோடை பண்பலை மேலும் பன்மேலும் வளர்ந்து பொதுமக்களுக்கு தரமான நிகழ்ச்சிகளையும் தந்து மகிழ்ச்சி காட்ட வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துவது சின்னியம்பாளையம் சரவணன்.
5: மிக்க நன்றிங்க. காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க வணக்கம்.
12: ஹலோ.
5: வணக்கங்க.
12: நான் ராசிபுரம் வட்டம் கோனேர்பட்டியில இருந்து கலைவாணி பேசுறேன்.
5: சொல்லுங்கம்மா.
12: என் இனிய தோழிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கா.
5: மிக்க நன்றிங்க கலைவாணி அம்மா. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் இனிய நேயர், வாங்க வணக்கம். வணக்கங்க. இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம். வணக்கம். சொல்லுங்க.
13: 27வது உதய விழாவுக்கு வாழ்த்துக்கள். நம்ம பொறியாளர்கள், நம்ம அறிவிப்பாளர்கள், நம்ம நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் 1 மாசமா ஒவ்வொரு ஊரும் போய் வாழ்த்து மழை பெற்று அதில் நடந்து நம்ம கோடை பண்பலை
5: வாழ்த்து மழையில நினைந்தேன் அப்படி சொல்லியிருக்காங்க. நன்றிங்க ஸ்ரீரங்கம் ஐயா. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வாங்க வணக்கம்.
14: உற்சாகமான காலை வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
14: பூமி ஒரு பூ கூட பிளாஸ்டிக் ஒரு சாக்கடை என்ற வரிகளுடன் உங்களுடன் இணைவது தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு வட்டம் கடமறை பண்பலை பழனிசாமி செயலகம்.
5: சொல்லுங்க ஐயா.

0: கோடி தேவர்களின் கோடை பண்பலைக்கு இனிய 27ஆம் ஆண்டு உதய நாள் வாழ்த்து சொல்லுமா. நன்றி,
1: மிக்க நன்றிங்க ஐயா. இப்போ காத்திருக்கும் இனிய நேயர் வாங்க. வணக்கம்.
2: காலை வணக்கம் மேடம்.
1: வணக்கங்க.
2: திருப்பூர் மாவட்டம் எல்லாரும் ஈஸ்வரன் பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க ஐயா.
2: கோடை பண்பலை கோடை இளவரசிக்கு 27ஆம் ஆண்டு உதய விழா ஆண்டு கொண்டாடும் வாழ்த்து, என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேடம். 100 ஆண்டுகளுக்கு மேல்
1: வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. காணாத முகங்களை குரலால் இணைத்த அன்பலை கோடை பண்பலை 100.5 27ஆம் ஆண்டு உதய விழா வாழ்த்து சொல்ல வரும் இனிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க.
3: தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திகுளம் கருப்பசாமி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்க ஐயா.
3: உதய நிலா நல்வாழ்த்துக்கள் மேடம் பண்பலை.
1: மிக்க நன்றிங்க ஐயா. காத்திருக்கும் இனிய நேயர் வாங்க. வணக்கம்.
4: காலை வணக்கங்கம்மா. தொழுதூர் ஆரோக்கிய சாமிங்க, நாகப்பட்டினம் மாவட்டங்க.
1: சொல்லுங்க ஐயா.
4: எங்கள் செல்லம், எங்கள் தங்கம், எங்கள் இதய பண்பலைக்கு 27ஆம் ஆண்டு உதய நாள் வாழ்த்துக்கள் குடும்பத்தோட தெரிவிச்சுக்கிறேங்க.
1: மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. நேரம் காலை 8:26 100.5 உதய நாள் வாழ்த்து சொல்ல வரும் இனிய நேயர் வாங்க. வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம்மா. நான் மாணிக்கம் பேசுறேம்மா, சேலம் ரெட்டியத்திலிருந்து. நமது 100.5 27வது உதய விழா வாழ்த்துக்கள்மா. இதுல பணிபுரிய அனைத்து அறிவிப்பாளர்கள், பாசமிகு நேயர்கள், அதுல பொறியாளர்கள் அனைவருக்கும் இவ்வளவு தூரம் 27 ஆண்டுகளாக அடி எடுத்து வைக்கும் கோடை பண்பலைக்கு வாழ்த்துக்கள்.
1: மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இப்போ காத்திருக்கும் இனிய நேயர் வாங்க. வணக்கம்.
6: ஆமா, உதய விழா நல்வாழ்த்துக்களுடன் இணைகிறேன். நான் ஈரோடு சூரம்பட்டி வளசு இளங்கோ.
1: மிக்க நன்றிங்க ஐயா.
6: 27ஆம் ஆண்டில் அடிவெடுக்கும் என் கோடை பண்பலையே. அன்பாய் அனைவரின் மனதிலும், ஆனந்தமாய் பாசமாய், இன்று வரையும் இல்லத்திலும் ஈடு இணை இல்லாமல், உள்ளத்திலும் இல்லத்திலும் ஊரே கொண்டாடும் வகையில், எங்கும் எதிலும் புதுமை படைக்கும் ஏனியாய் உயரத்தில் சிம்மாசனம் போட்டு, ஐயப்படாமல் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் உனக்கு நிக்க நீயே ஓர் 1000 வானொலி வந்தாலும், அவ்வண்ணம் உன்னை சிலித்தும் வண்ணம் நீ நிகழ்ச்சி தருவாய் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நான் ஈரோடு சோர்மட்டி வளர்த்து என் மனைவி சாந்தி மற்றும் மகள் புவனேஸ்வரி இளங்கோ, மோனிகா மற்றும் தீபக், மணிகண்டன் மற்றும் பேத்திகள்
1: அனைவருக்குமே மிக்க நன்றி வாழ்த்துக்கள் சொன்னதற்காக.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் உதய விழா வாழ்த்து தென்றல்.
8: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
7: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.

0: இதுவரை கேட்டோம் கோடி பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
4: கோடைப்பன் விலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இசையால் இன்பம் தந்து செய்தியால் விழிப்புணர்வு விதைத்து நேர்களின் நெஞ்சங்களில் நித்தமும் நீங்கா இடம் பிடித்த கூடை பண்பலை 100.5 இன்று 27வது உதய விழாவை சிறப்பாய் கொண்டாடி கொண்டிருக்கிறது. நேர்களின் வாழ்த்து மழையோடு இப்போது இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வாங்க வணக்கம்.
2: மேடத்துக்கு இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் இரசக்க நாயக்கன்
1: எல்லாரும் நல்லா இருக்கோங்கய்யா, சொல்லுங்கய்யா.
2: கூடை பண்பலை நம்ம குடும்ப பண்பலைக்கு என் சார்பாகவும் இரசக்கநாயக்கனூர் பொதுமக்கள் சார்பாகவும் 27வது உதய விழா இனிய நல்வாழ்த்துக்கள்.
1: மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. நேரம் காலை 8:32 வாங்க வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கங்க.
3: தேனி மாவட்டம் சின்னமுக சொக்கநகரத்துல இருந்து பவன் சாய் பேசுறீங்க மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
3: பண்பலையில் பணிபுரியும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் நமது நேயர்களுக்கும் 2026-27வது உதய நாள் கொண்டாடும் கோடை பண்பலைக்கு உதய நாள் நல்வாழ்த்துக்கள்.
1: மிக்க மகிழ்ச்சிங்கம்மா, ரொம்ப அழகான வாழ்த்து. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வாங்க வணக்கம்.
4: இதே காலை வணக்கத்துடன் கண்ணுக்கு தெரியாமல் என் இளம் தேதி வந்து கனமழை பொழியும் இளவரசியே, 27வது ஆண்டு நல்வாழ்த்துக்கள். எங்கள் குடும்பத்தாரும் காங்கேயம் நகர கைத்தறி நெசவாளர் சங்கத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: பேருங்கயா, பேர் சொல்லல, காங்கேயத்தில இருந்து சொல்லியிருக்காங்க. அனைவருக்குமே மிக்க நன்றி. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வாங்க வணக்கம்.
5: காலை வணக்கங்கம்மா.
1: வணக்கங்கம்மா.
5: மண்ணில் பிறந்த என்னை விண்ணில் இணைத்து என்னை வாழை வைத்துக் கொண்டிருக்கும் இசை அன்னைக்கு கோடை பண்பலை 100.5 உதயமாகிய நாள் இன்று 27வது ஆண்டில் இசையோடு இணைக்கி வரும் இனிய பண்பலை 100.5க்கு என் குடும்பத்தினர் சார்பாக உதய நாள் நல்வாழ்த்துக்கள் கூறுவது நடந்தை புளியம்பட்டியிலிருந்து சிவகாமி ரங்கசாமி. நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்கம்மா, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. இப்போ வாழ்த்து சொல்ல வரும் இனிய நேயர், வாங்க வணக்கம்.
6: தமிழ்நாட்டில் ஆலம்பரமாய் மேற்கொண்டு நிற்கும் கோடை இளவரசிக்கு இனிய 27வது ஆண்டு அடியெடுத்து வைக்கும் கோடையப்பம் 100.5 இனிய நல்வாழ்த்துகள் கூறுவது விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கலிருந்து மளிகைக்கடை பொன்ராஜ் மற்றும் குடும்பத்தார்.
1: நன்றிங்கய்யா, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க வணக்கம்.
7: சத்தியமங்கலம் KN பாளையம் பேச்சுமுத்து.
1: சொல்லுங்கய்யா.
7: கோடை மலையின் இசை அரசி கொடைக்கானல் பண்பலைக்கு 27வது ஆண்டு உதய நாள் வாழ்த்துக்கள்.
1: மிக்க நன்றிங்க, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. நேரம் காலை 8:34 100.5க்கு வாழ்த்து சொல்ல வரும் இனிய நேயர், வாங்க வணக்கம்.
8: வணக்கம். நான் பரமக்குடியிலிருந்து ராஜஸ்ரீ.
1: சொல்லுங்கம்மா.
8: வரலாறுகள் அனைத்தும் நான் படிக்கவில்லை, ஆனால் வரலாற்று நினைவுகளை கேட்டு வியக்கிறேன். வானிலை ஆராய்ச்சியில் நான் இறங்கவில்லை, ஆனால் வானவில் கேட்டு நிறைய கற்றுக்கொள்கிறேன். குறிஞ்சி பாட்டு குயில் பாட்டுகளை வாசிக்கவில்லை, ஆனால் பாட்டு பட்டாளத்தில் பாடி கழிக்கிறேன். அகநானூறு குழநானூறு தெரியாது, ஆனால் அளவலாவதியில் தனியிடம் வகிக்கிறேன். திருமுகாற்று படையை பற்றி அறியாத நான் தினமும் ஆன்மீக உலாவில் திளைக்கிறேன். தங்கத்தமிழும் முத்தமிழும் புரியாதவன் நான் தெக்கமுக்கு திருபாரில் தெரிந்து கொள்கிறேன். அரைக்கு பள்ளியில் ஒதுங்காத நான்

0: திருக்குறளை கலைத்து குடிக்கிறேன். எனவருமை கோடைப்பொன்மலை இளவரசின் 27வது பிறந்தநாள் வாழ்த்துக்களை என் குடும்பத்தார்கள் அனைவரும் தெரிவித்து மேலும் மேலும் பல சிகரங்களோட வாழ்த்துகிறோம்.
1: அருமையான வாழ்த்துக்கள், மிக்க நன்றிங்க. இப்போ 100.5 வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பெத்தனாங்கட்டிலிருந்து ஜெயசுந்தரங்க மேடம். நிலைத்துலாம் நலமா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்கும். சொல்லுங்க.
2: கோடை முகில்களின் வழியே வருவதால் என்னவோ எப்பொழுதும் எங்கள் காதுகள் குளுமை. எங்கள் காதுகளில் நீங்கள், உங்கள் நெஞ்சத்தில் நாங்கள். திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பெத்தனாங்கட்டிலிருந்து ஜெயசுந்தரன், 27வது இளைஞனுக்கு என்னுடைய கோடான கோடி வாழ்த்துக்கள்.
1: மிக்க நன்றிங்க ஐயா. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க. வணக்கம்.
3: பிரேம அம்மாவிற்கும், நிலையத்தில் அனைவருக்கும், நேயர்கள் அனைவருக்கும், நிலைய இயக்குனர், நிலைய பொறுப்பாளர் அனைவருக்கும் இனிய 27வது உதவி விழா வாழ்த்து கூறுவது கைலாசமலை மலருங்கம்மா.
1: மிக்க நன்றிங்கம்மா உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
2: கூடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் உதயவிழா வாழ்த்து தென்றல்.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
2: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
5: கவுன்சிலிங் கோட் 2624.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: பிறந்த நிறைவு வெற்றிலை பாக்கு, விரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
2: என்றும் தரவே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கூடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் உதயவிழா வாழ்த்து தென்றல்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
3: தூரங்கள் இருந்தாலும் உறவுகளை இணைக்கும் பாலம், மகிழ்ச்சியின் தோழன் கூடை பண்பலையின் 100.5 இன்று 27வது உதய விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்த்துக்களை வரவேற்று காத்திருக்கிறது 100.5. இப்போது வாழ்த்துச் சொல்ல வரும் இனிய நேயர், வாங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
3: சொல்லுங்கய்யா.
4: அன்பான பண்பலைக்கு 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள்.
3: மிக்க நன்றிங்க உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் இனிய உள்ளம், வாங்க. வணக்கம். வணக்கங்க.
5: வணக்கம். பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
3: சொல்லுங்க ஐயா, பேர் சொல்லுங்க.
5: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி, திருவனந்தபுரம் மாவட்டம்.
3: சொல்லுங்க சொல்லுங்க.
5: 27வது வயதில் அடியெடுத்து நம்மை எல்லாம் ஒலி அலையால் அரவணைக்கும் கோடை பண்பலையே, நீ வாழ்க வளர்க என வாழ்த்திக் கொள்கிறேன்.
3: மிக்க நன்றிங்க ஐயா உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. நேரம் காலை 8:43 வாழ்த்து சொல்ல வரும் அன்பு நேயர், வாங்க. வணக்கம்.
6: பிரேம் அம்மாவுக்கு காலை வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
6: சத்தியமங்கலம் தொட்டாமலைத்திலிருந்து கோயிலா பழனிசாமி பேசுறேன்.
3: சொல்லுங்க ஐயா.
6: காலை நேர வண்ண மலராய் பூத்து, மாலை நேர தென்ற காட்டாய் மலர்ந்து, எங்கள் மனதில் விழுங்காயிடம் பிடித்த எங்கள் அன்ன இல்லம் கோடை பண்பலைக்கு 27வது உதய விழா வாழ்த்துக்கள். தொட்டாம்பாளையம் கோயிலா பழனிசாமி சார்பாகவும், எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும், எங்கள் ஊர் கைத்தறி நெசவாளர்களின் சார்பாகவும் வாழ்த்துக்கிறேன்.
3: அனைவருக்குமே மிக்க நன்றிங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம்.
7: எங்கள் அன்பு தோழி பிரேமா மேடத்துக்கு இனிய காலை வணக்கம். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி குணசேகரன் மேடம், நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கோங்க ஐயா, சொல்லுங்க ஐயா.
7: ரொம்ப நன்றி மேடம். எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளைக்கு 27வது உதய விழா வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. வணக்கம்.
3: மிக்க நன்றிங்க உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. இப்போ வாழ்த்து சொல்ல வரும் அன்புள்ளம், வாங்க. வணக்கம்.
8: வணக்கம் அம்மா, நான் திருப்பூர் கணக்கம்பாளையம் கவிதா இளங்கோவன். 27வது உதய விழாக்கான நம் கோடை பண்பலைக்கு கோடான கோடி வாழ்த்துக்கள் அம்மா.
3: மிக்க நன்றிங்க ஐயா. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் இனி இணையர், வாங்க. வணக்கம்.
9: நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் மற்றும் உங்களுக்கும் இனிமையான காலை வணக்கம் மேம்.
3: பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்கம்மா.
9: நான் பெற்றெடுக்காத பிள்ளை கோடை இளவரசருக்கு 27வது இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்வது ஈரோடு மாவட்டம் அத்தானி கல்லுப்பட்டி சுப்புலட்சுமி செந்தில்குமார் மேம்.
3: நன்றிங்கம்மா உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. 27வது உதய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 வாழ்த்து சொல்ல வரும் இனிய நேயர், வாங்க. வணக்கம்.
10: வணக்கம் மேம்.
3: வணக்கம்.
10: அமுதா.
3: சொல்லுங்கம்மா.
10: வாசல் வழியே வந்த வானொலியே, திரிகி போன இதயம் உன் வருகை கட்டு தளர்ந்து போனது என்ன? பாமரனுக்கும் பக்குவமை பாடம் சொன்ன பைத்தமிழே பண்பலையே 100.5. 27வது அகவை திருத்தை கொடான கோடி நேர் தொண்டங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் கொண்டாடி மகிழும் தருணம் இன்றைய தினம். எண்ணற்ற என் வானொலிகள் இருந்தாலும் என் எண்ணத்தில் இருப்பது நீ மட்டுமே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்
1: கிங்.

0: Viking Bunions and Briefs.
1: காற்றின் சிறகில் பறந்து வந்து இதயங்களில் இடம் பிடித்த கோடை பண்பலை 100.5 இன்று 27வது உதய விழாவை சிறப்பாய் கொண்டாடி கொண்டிருக்கிறது. வாழ்த்து சொல்ல வரும் இனிய நேயர், வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கங்க.
2: நாமக்கல் மாவட்டம் வெட்டுக்காடு சந்தை ரோடு, பாபு டெய்லர்.
1: சொல்லுங்க ஐயா.
2: அன்பான கோடை பண்பலைக்கு 27ஆம் ஆண்டு உதய விழா நாள் வாழ்த்துக்கள். உங்கள் இனிய நிகழ்ச்சிகளும் மனதை வருடும் பாடல்களும் மக்களை இணைக்கும் சேவையும் என்றும் தொடர வாழ்த்துக்கள். மேலும் பல ஆண்டுகள் வெற்றிகரமாக மக்களின் மனதில் ஒலித்து கொண்டே இருக்க வாழ்த்துக்கள். நாமக்கல் மாவட்டம் வெட்டுக்காடு சந்தை ரோடு, பாபு டெய்லர்.
1: மிக்க மகிழ்ச்சிங்கய்யா. நேரம் காலை 8:46 வாழ்த்து சொல்ல வரும் இனிய நேயர், வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கங்க.
3: கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் பஞ்சம்பேட்டையிலிருந்து சண்முகானந்தம் பேசுறேங்க.
1: சொல்லுங்க ஐயா.
3: 27ஆம் ஆண்டு கொண்டாடும் கோடை பண்பலைக்கு அன்பான வாழ்த்துக்கள். நேயர்களின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: மிக்க நன்றிங்க ஐயா. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு இப்போ இணைப்பில் காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க. வணக்கம். நேரம் காலை 8:47 27வது உதய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கும் நேர்கள் இப்போ இணைப்பில் யார், வாங்க. வணக்கம். வணக்கங்க. பேர் சொல்லுங்கம்மா.
4: தரூர் பரமேஸ்வரி.
1: சொல்லுங்கம்மா.
4: கோடை பண்பலை இளவரசுக்கு 27ஆம் ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள்.
1: மிக்க நன்றிங்கம்மா. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு இப்போ இணைப்பில் காத்திருக்கும் இனிய நேயர், வாங்க. வணக்கம்.
5: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டிலிருந்து கே என்கின்ற கருப்பண்ணன்.
1: சொல்லுங்க ஐயா.
5: எங்கள் பகுதிக்கு நேற்று வந்த சிறப்பு தேடும் பண்பலைக்கு உதவி அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் மலைகளில் உருவாகி காற்றிலே தவந்து எண்ணங்களில் லயர்களின் எண்ணங்களில் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 இனிய உதய நாள் வாழ்த்துக்கள்.
1: மிக்க நன்றிங்க. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு இப்போ வாழ்த்து சொல்ல வரும் அன்புள்ளம், வாங்க. வணக்கம்.
6: இனிய காலை வணக்கம் மேடம்.
1: வணக்கங்க.
6: தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் ராதாகிருஷ்ணன்.
1: சொல்லுங்க ஐயா.
6: 27வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் எங்கள் குடும்ப பண்பலைக்கு இனிய உதய நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
1: மிக்க நன்றிங்க ஐயா. உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நேரம் காலை 8:48 வாங்க. வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம் மேடம்.
1: வணக்கங்க.
7: அனப்பாறையில இருந்து டி சுரேஷ், அம்மன் நகர்.
1: சொல்லுங்க.
7: கோடை பண்பலைக்கு 27ஆம் ஆண்டு உதய நாள் நல்வாழ்த்துக்கள்.
1: மிக்க மகிழ்ச்சி.
7: பணிபுரிந்த அனைத்து ஆர்ஜிஐக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அனைவர்களுக்கும் கோடானபடி நன்றிகள்.
1: மிக்க நன்றிங்க ஐயா. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் இனிய நேயர், வாங்க. வணக்கம்.
8: அக்காவுக்கு இனிய காலை வணக்கம்.
1: வணக்கங்க.
8: தேனி ஆண்டிப்பட்டி தக்கம்பட்டி கூ கண்ணன்.
1: சொல்லுங்க கண்ணன்.
8: எப்படி இருக்கா? இருக்கீங்க?
1: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
8: சூப்பரா இருக்கோங்க.
1: சொல்லுங்க.
8: நம்ம கோடை பண்பலை மாதிரி சூப்பரா இருக்கும். அப்படியே கோடை மலை உச்சியில வந்து அப்படியே பூத்து குலுங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து நாங்க எல்லாருமே வந்து நல்லா இருக்கோம். 27ஆம் ஆண்டு உதய விழா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்க வீட்டுல இருந்து பார்த்தாலே வந்து இந்த கோடை பண்பலை வந்து தெரியுங்கக்கா.
1: தெரியுதா?
8: ஆமா.
1: பரவாயில்லையே.
8: சக்கம்பட்டிக்கும் ஆண்டுக்கும் வந்து சக்கம்பட்டிக்கும் இந்த மலைக்கு வந்து
1: அடிக்கடி வாங்க பேசுங்க. நன்றிங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் இனிய நேயர், வாங்க. வணக்கம்.
9: இனிய காலை வணக்கம் மேடம். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோப்பலுக்கு. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
9: நலமா இருக்குங்க.
1: சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன்.
9: பாசப்பறவைகளாக திகழும் நேயர்கள், அஸ்திவரமாக திகழும் அறிவிப்பாளர்கள், மணிமகுடமாக இறங்கும் மறைமுக பணியாளர்கள், புதுப்பொலிவுடன் நிகழ்ச்சி கொடுக்கும் பொறுப்பாளர்கள், இவற்றையெல்லாம் தாங்கும் அரண்மனையாக நிலைய இயக்குனர், இன்றும் அன்றும் என்றும் இளமை மாறா பண்பலை, இனிமையாய் ஒழிக்கும் பண்பலை, கோடை பண்பலை என்றும் 27ஆம் ஆண்டு உதயகலாம் நல்வாழ்த்துக்கள்.

0: நன்றிங்க உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு. இப்போ வாழ்த்து சொல்ல வரும் அன்பு நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
1: நான் திண்டுக்கல் சௌரஷ்ட காலனி மகாலட்சுமி பேசுறேன்.
0: சொல்லுங்க மகாலட்சுமி.
1: அன்றும் இன்றும் என்றும் எப்போதும் எங்களுடன் இணைந்தே இருக்கும் நம் கோடை கண்பலைக்கு 27ஆம் ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள் எங்களின் குடும்பத்தின் சார்பாக.
0: எல்லாருக்கும் மிக்க நன்றிங்க.
2: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர், ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் உதயவிழா வாழ்த்து தென்றல்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
3: கோடை பண்பலை 100.5 சைபால்
4: முகத்தில் வருவா சைபால் சரியா திறங்க சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
5: சைபால்
3: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
6: ஒரு ஊர்ல ஒரு மன்னர் இருந்தார். அவரு பக்கத்து தேசத்து மேல படையெடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தார். அதையும் தன்னுடைய நாட்டோட சேர்த்துக்கணுங்கிற ஆசை. எப்போ படையெடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார். இப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு பெரியவர் அவரை தேடிட்டு வந்தார். அவர் அடிக்கடி வருவார், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பார். இப்போவும் அப்படி தான் வந்தார். என்ன மன்னா யோசனைன்னார். இவர் தன்னுடைய யோசனையை சொன்னார். இந்த சமயத்தில் மன்னருக்கு தாகம் எடுத்தது, தண்ணி குடிக்கணும் போல இருந்தது. உடனே அங்கே இருந்த ஒரு அரண்மனை பணியாளரை கூப்பிட்டார். போய் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னார். அந்த பணியாளர் போனார். ஒரு கோவலையில் தண்ணி கொண்டு வந்தார். ராஜா கிட்ட நீட்டினார். ராஜா அதை வாங்கி குடிக்கிறதுக்காக வாய்கிட்ட கொண்டுட்டு போனார். அந்த நேரம் பார்த்து மன்னா கொஞ்சம் பொறுங்கன்னார் இந்த பெரியவர். ஆவலோடு குடிக்க போன மன்னர் அப்படியே நிறுத்திக்கிட்டு பெரியவரை பார்த்தார். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், மன்னா இப்போ உங்களை விட வலிமை உள்ள ஒரு சக்தி உங்களுக்கு தண்ணி கொடுக்க மறுத்துடுதுன்னு வைங்க, உங்களை குடிக்க விடாமல் தடுத்துடுது அப்படின்னா இப்போ இந்த ஒரு கோவலை தண்ணீரை வந்து என்ன விலை கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ எனக்கு இருக்கிற தாகத்துக்கு என்னுடைய அரசாங்கத்தில் பாதியையாவது கொடுத்து இந்த தண்ணியை வாங்கிறதுக்கு தயங்க மாட்டேன்னார் அவர். சரி இப்போ அந்த தண்ணியை குடிங்கன்னார் பெரியவர். மன்னர் ஆவலோடு அந்த தண்ணியை குடித்து முடித்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தன்னுடைய படையெடுப்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் இந்த பெரியவர் கேட்டார், மன்னா இப்போ நீங்கள் ஒரு கோவலை தண்ணீரை வந்து குடித்து முடிச்சுட்டிங்க, இப்போ அந்த தண்ணீர் உங்கள் உடம்பை விட்டு வெளியில் வரக்கூடிய பாதை அடப்பட்டு போச்சு அப்படின்னு வச்சுங்க, அதை வெளியேற்றுவதற்காக நீங்கள் எவ்வளவு செலவழிப்பீங்க அப்படின்னு கேட்டார். மன்னர் யோசனை பண்ணார். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னா என்னுடைய அரசாங்கம் பூராவையும் அதுக்கு ஈடாக தர்றதுக்கு கூட தயங்க மாட்டேன்னார். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், எந்த அரசாங்கத்தின் மதிப்பு ஒரு கோவலை தண்ணீர் அளவுக்கு கூட இல்லையோ அந்த அரசாங்கத்தை அடையணுங்கிற பேராசையில் மனிதர்கள் தங்களுடைய சகோதரர்கள் கூடவே சண்டை போட்டுக்கிறாங்களே, அதில் ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னாராம். மன்னருக்கு இப்போ தான் அர்த்தம் புரிஞ்சுதான். மனசில் தெளிவு உண்டாச்சு. தன் மனசுக்குள்ளே உண்டான வெறியை விரட்டி அடிச்சு விட்டார். அதுக்கப்புறம் நிம்மதியாக ஆட்சி புரிஞ்சார். இப்படி ஒரு கதை. உயிருக்கு என்ன விலை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் அது இப்போ எவ்வளோ மலிவாக போயிட்டுது அதையும் யோசனை பண்ணி பாருங்களேன். ஆசை வந்து பேராசையாக மாறுது, அப்புறம் அது வெறியாக ஆகுது, அதுக்கப்புறம் பைத்தியம் முடியுது. இந்த காலத்து மனிதர்களுக்கு ரெண்டு விதமான பைத்தியம் பிடிச்சிருக்கிறதாக ஒரு பெரியவர் சொல்கிறார். ஒன்று பணம், இன்னொன்று அதிகாரம். இதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்? ஒரு சர்வாதிகார நாட்டில் 3 பேர் ஜெயிலில் இருட்டு அறையில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்த அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். இந்த நாட்டு ராஜாவை ஆதரித்து நான் பிரச்சாரம் பண்ணினேன், அதனால் கூட்டத்தில் தகராறு வந்துட்டுது, கலவரமாக போச்சு, அதுக்கு நான் தான் காரணம்னு அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டாந்து போட்டாங்க அப்படின்னாராம் அவர். சரி நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு இன்னொருத்தரை பார்த்து கேட்டிருக்கார். நான் இந்த நாட்டு ராஜாவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணேன், அதனால் கலவரம், அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து போட்டாங்கன்னார். சரிப்பா நீ எப்படி அங்கே வந்த அப்படின்னு 3வது ஆளை பார்த்து இவங்க கேட்டாங்களாம். இதுக்கு அந்த ஆள் மெதுவாக வெளிச்சத்துக்கு வந்து, நான் தான் இந்த நாட்டு ராஜா அப்படின்னாராம்.
7: உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
3: வழங்கிய இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்தில்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கோடை பன்மறை 100.5 குரல் என்றும் ஒலிக்கட்டும். 100.5 பயணம் என்றும் தொடரட்டும். இசையும் அறிவும் மகிழ்ச்சியும் பன்மலை 100.5 வழியே உலகம் முழுவதும் பரவட்டும். 27வது உதய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் கோடை பன்மலை 100.5 மீண்டும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே, தொடர்ந்து உங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். இனி வரும் 1 மணி நேரமும் முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி

நாடு முழுவதும் உள்ள மருத்துவர்களுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதி சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சிறப்பாக பணியாற்றிய மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்துக்களை வழங்கியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேருவதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். சென்னை சாந்தோம் நெடுஞ்சாலையில் உள்ள அம்மா உணவகத்தில் உணவின் தரம் மற்றும் சமையலறை பராமரிப்பு ஆகியவற்றை மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இம்மாதத்தில் இயல்பான மழைப்பொழிவு பதிவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5 தேதி தொடங்கவுள்ள 21 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வங்கூலில் மட்டுமல்ல, நம் கோடை பண்பலையிலும் தமிழ் மணக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வானவில்.
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
1: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்,
3: கவுன்சிலிங் கோட் 2624.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்,
3: கவுன்சிலிங் கோட் 2624.
5: உற்சாகமான காலை வணக்கம் நேர்களே. மலையென நிலைத்து மரமென தழைத்து வானென உயர்ந்து காணென மகிழ்ந்து நிலமென பொறுத்து நீரென உயிர் கொடுக்கும் கோடை பண்பலை 100.5 27 உதயநாள் வாழ்த்துக்களோடு நிகழ்ச்சி இணைகிறேன். உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். கோடை பண்பலை 100.5 27 உதய விழா வாழ்த்துக்களை விளைய நேயர்கள் இணையலாம். 2424 2424 2426 2424 2929 293 முன்னிணைப்பிற்கு 0452. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 27 உதய நாள் வாழ்த்து தின்றல். வருக. வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கங்க.
6: கரூர் மாவட்டம் வேட்டுவாளையம்.

0: இனிய உதய நாள் வாழ்த்துக்கள், என்றென்றும் வாழ்க வளமுடன்.
1: நன்றிங்க. வருகை வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கங்க.
2: மலைகளில் பிறந்து வானில் பறந்து எங்கள் காதில் பேனென உழைக்கும் எங்கள் அன்பலையே, கோடை பண்பலையே, 27ஆம் ஆண்டு உதய விழா நல்வாழ்த்துக்களை கூறுவது தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி வட்டம் சித்தார்பட்டியிலிருந்து அஜித். வாழ்த்த வயதில்லை.
1: நன்றிங்க. வருகை வணக்கம்.
3: அன்பு சகோதரிக்கு இனிய காலை வணக்கம் கூறி பண்பலையில் இணைவது நாமக்கல் மாவட்டம் ஓலப்பள்ளத்திலிருந்து விஜயலட்சுமி மதிவாணன். மேடம், நான் அதாவது மலர்ந்தும் மலராத புதிய மலர் போல மலர்ந்த பண்பலையே, வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதிலே எங்கள் இல்லத்தில் ஒழிக்கும் பண்பலையே, நதியில் விளையாடி மலையில் தலை சீவி நடந்த பண்பலையே, பலர் கொடைக்கானல் மலை தோண்டி உலகமெங்கும் பொழிந்த தமிழர் பண்பலை எங்கள் 100.5 என் உயிர் தோழி கொடைக்கானல் 100.5 27வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுவது கூறிக்கொண்டு இதயம் கடிந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன்.
1: நன்றிங்க. வருகை வணக்கம்.
4: தேனிலும் இனிய செங்கர்மான கோரை பண்பலைக்கு நாமக்கல் மாவட்டம் கரட்டூர் பிடிக்கல் பாளையம் கரும முருகனின் 27ஆம் ஆண்டு துவக்க விழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் பாட்டு பட்டாளத்தை துவக்கி வைக்குமாறு தாங்க பண்பன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நன்றிங்க. வருகை வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கங்க.
5: அம்மா வணக்கங்கம்மா. சேலம் இத்தாபுதூர் மலர்ராஜா. 27வது உதயநிலை விழா காணும் எனது அன்பு தோழிக்கு இனிய உதய நாள் நல் வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க. வருகை வணக்கம். 27ஆம் உதய நாள் வாழ்த்துக்கள்.
6: வணக்கங்கம்மா.
1: வணக்கங்க.
6: ஈரோடு வெட்டுக்காட்டோல்ஸ் தங்கவேலுங்கம்மா. பண்பலையின் சக்கரவர்த்தி கோடை பண்பலை 100.5 27ஆம் ஆண்டு உதய விழா நல் வாழ்த்துக்கள். எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றி.
1: நன்றிங்க. வருகை வணக்கம்.
7: வணக்கங்க மேடம். குளித்தலை பாக்யாங்க மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
7: நம் இனிய பிறந்தநாள் காணும் தோழி அவர்களுக்கு, கோடை பண்பலை அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மேடம்.
1: நன்றிங்க. வருகை வணக்கம்.
8: வணக்கம். சேலம் மாவட்டம் சங்கமி கொடைக்கானல் பண்பலையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கும் கோடை பண்பலை ரசிகர்களுக்கும் இனிய கோடை பண்பலைக்கு 27ஆம் ஆண்டு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க. வருகை வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம். பெருந்துறை வட்டம் ஆய்கவுண்டன் தேவராஜன். காலையில் கண் விழிக்கு முன்னே விழித்து எங்களை மகிழ்விக்கும் கோடை பண்பலைக்கு 27ஆம் ஆண்டின் நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க. வருக வணக்கம்.
10: ஹலோ. வணக்கம் மேடம். கரூர்ல இருந்து சுதா பேசுறேங்க மேடம். எல்லோர் மனதிலும் குடிக்கொண்டிருக்கும் கோடை பண்பலைக்கும் அதில் பணிபுரியும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் 27ஆம் ஆண்டு தொடக்க விழா வாழ்த்துக்கள் மேடம்.
1: நன்றிங்க. செல்லமாய் நம்மை செழிப்புடன் வளர்க்கும் கோடை பண்பலை 100.5 27வது உதய நாள் வாழ்த்துக்கள். செல்லவரும் நேயர் வருக வணக்கம்.
11: வணக்கம் மேடம்.
1: வணக்கங்க.
11: காரைக்குடி காலினித்து பேசுறேன் மேடம். 27 வருஷமா வீராட்சி காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் பயணிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னா இதை விட பெருமை வேற இருக்கதா, வாழ்நாள் சாதனை வேற இருக்கதா என்ன கருதல. எத்தனை இயக்குநர்கள், எத்தனை இயக்குநர்கள், எத்தனை அறிவிப்பாளர்கள், எவ்வளவு பேரை சந்திருக்கோம் இந்த 27 வருஷங்கள்ல, எவ்வளவு நண்பர்கள், எத்தனை உதயவுளா, இதெல்லாம் நினைச்சு நினைச்சு பாக்கல உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு.
1: பூரிப்பாவும் இருக்குல்ல,
11: பொறிப்பாவும் இருக்கு, ரொம்ப அதிசயமாவும் இருக்கு. இதுவே ஒரு பெரிய வாழ்நாள் சாதனையா நினைக்கிறேன்.
1: நன்றிங்க. வருக வணக்கம்.
12: லட்சுமி நாகேந்தர் மேடத்துக்கு வணக்கம்.
1: வணக்கங்க.
12: ஈரோடு மாவட்டம் அஞ்சீர் வட்டம் ஓசவட்டியிலிருந்து வெங்கட்ராமன் பேசுகிறேன். ஆசியாவின் மிகப்பெரிய பண்பலை தமிழ் பண்பலை, பண்பலை கோடை பண்பலை, இனிய 27வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க.
13: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
14: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
15: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 generations பாத்துருக்கு.
16: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
17: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong.

0: ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் செட்டிநாத் சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் July 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் July 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ராசிபுரம். பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
8: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
9: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
8: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
9: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
10: கவுன்சிலிங் கோட் 4959.
8: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
11: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட infrastructure, foreign language கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
12: PGP College of Engineering and Technology Autonomous, நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
13: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
14: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
13: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 முதல் August 15 வரை.
14: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
15: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி, இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
16: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
8: கவுன்சிலிங் கோட் 2624.

0: நித்தம் நித்தம் பூக்கும் கோடை மலையின் குறிஞ்சிப்பூ கோடை பண்பலை 100.5 க்கு 27வது உதயநாள் வாழ்த்துக்கள் சொல்வரும் நேயர் வருக வணக்கம்.
1: அனைவருக்கும் தமிழ் கடவுள் காலை வணக்கம். தேனி மாவட்டம் பிரியகுளம் மகேந்திரவர்மக்கள் தெரு கூலிச்சாமி அமராவதி
0: சொல்லுங்க.
1: 26ஆம் ஆண்டு 9410 நாள் முடிந்து 27ஆம் ஆண்டு அடி எடுத்து வைக்கும் 9411 நாள் ஆரம்பமாகிறது. நிலையத்தில் பணிபுரியும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கமும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும்.
0: நன்றிங்க, வருக வணக்கம். 9:17 வணக்கங்க.
2: வணக்கம். நீ பொட்டு வச்ச தங்க கூட
0: ஊருக்கு நீ மகுடம்,
2: நாங்க தொட்டு தொட்டு இழுத்து
0: வரோம் தங்கரதம்.
2: நீ தங்க கட்டி திங்க குட்டி
0: ஜெனிக்கா ஜெனிக்கா
2: பேர இளவரசிக்கு 27ஆம் ஆண்டு உதய நாள் விழா நல்வாழ்த்துக்கள். அனைத்து வர்ணனையாளர்களுக்கும்
0: தமிழர்களுக்கும்
2: உங்களை எல்லாம் அன்போடு வழிகாட்டி கொண்டிருக்கும் மேலதிகாரி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.
0: ஈரோடு
2: மாவட்டம் கோபி வட்டம் வெள்ளாங்கோவில் இருந்து சுமதி திருமுருகன். நன்றி.
0: நன்றிங்க நன்றிங்க. வருக வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம். என்னுடைய பேர் லக்ஷ்மணன், நாமக்கல் மாவட்டம் பேசுறேன் மேடம். என்னுடைய வாழ்த்து தென்ற சொல்றேன். 26 ஆண்டுகள் சிறப்பாக பல கோடி மக்களுடைய மதிப்பை நண்பர்கள் பெற்ற இந்த கொடைக்கானல் நிலையமானது 27வது ஆண்டுல அடியெடுத்து வைப்பதற்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நிலைய இயக்குனர் மற்றும் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய
0: வாழ்த்துக்கள். வருக வணக்கம்.
4: அன்பு சபாவதிக்கு காலை வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் கோணாப்புட்டுல இருந்து பழனியாய் பேசுறேன். நான் அதிகம் நேசிக்கும் என் ஆறு கோடை பண்பலையே, கோடான கோடி மக்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைந்திருக்கிறாய், மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறாய். நீ என்றும் பல்லாண்டு வாழ்கவன வாழ்த்துவது பழனியாகிய நானும் எனது குடும்பத்தில் எனது மகன் கார்த்திக்
0: ஒரு சிறப்பு மட்டும் சிரிச்சிருங்களே
4: மதி முத்துவள்ளி அனைவரும் கோடை பண்பலையின் 27வது உதய விழாவை உங்களுக்கும் உங்கள் பண்பலையின் பணிபுரியும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனசார நெட்டார 7வது
0: சிரிப்பு மட்டும் சிரிச்சிருங்கம்மா. நன்றிங்க.
5: சில
6: விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட் சூப்பர் கிரேட் சிமெண்ட் 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் செட்டிநாட் சிமெண்ட் தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: பிளஸ் 2 முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்ற

0: அதுதான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் உதய விழா நல்வாழ்த்துக்கள்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: கவுன்சிலிங் கோட் 2624.
5: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
4: கவுன்சிலிங் கோட் 2624.

0: திக்கெல்லாம் புகழ்ந்திடும் தென் தமிழ் வேந்தன் நம் கோடை பண்பலின் 1.5 உதய நாள் வாழ்த்துக்கள் சொல்ல வரும் நேயர்கள் வருக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கங்க.
1: பழனியிலிருந்து கருணாநிதி.
0: பழனியிலிருந்து
1: கருணாநிதி.
0: ஆ,
1: மலைகளின் தாரலிலே மலர்ந்திடும் விண்ணிலே மகிழ்ச்சியை தூவிவிடும் 100.5 பண்பலையே. பாட்டினில் நயமும் பேச்சினில் சுவையும் தந்திடும் எங்கள் 100.5. பாட்டிலே கலந்திருக்கும் கவிதையாய் நீ இருக்க பாட்டிலே துங்களையும் பழமையின் உண்மையையும் ஊட்டி வளர்க்கும் பண்பலையே உனக்கினிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க. வருக வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். கேரளா இடுக்கி மாவட்டம் வண்டன்மேடு ஜமால். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
2: எல்லாம் நலமா இருக்கேன் மேடம். நன்றி. 27 பயணிக்கும் பண்பலை இன்னும் பல ஆண்டுகள் பயணிக்க அன்பான வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க. வருக வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கங்க.
3: வணக்கம். வணக்கம். கோடை பண்புலைக்கு 27 உதய விழா வாழ்த்துக்கள் கூறுவது கரூர் தாந்தோன்றிமலை ஜீவா நகர் செல்வராஜ், கரூர் உழவர் சந்தை வெற்றிலை வியாபாரி முகமது இப்ராஹிம் பாய், கரூர் ராயனூர் மனைவி சாவுல் அமீர், தாந்தோன்றிமலை தலைவி ஜேபி சைக்கிள் மெக்கானிக் சுந்தரம் ஆகியோரும் சேர்ந்து கோடை பண்புலைக்கு வாழ்த்துக்கள் சொல்றோம்.
0: நன்றிங்க. வருக வணக்கம்.
4: வணக்கம். மதுரை முனிச்சாலை கமலாகிருஷ்ணன். அதாவது இல்லந்தோறும் காற்று அலைகளில் தினந்தோறும் எங்களை மகிழ்த்துக் கொண்டிருக்கும் வானொலியே, எங்களை சார்ந்தோர்களை அழைத்து வந்து எங்களை ஊக்குவிக்கும் வானொலியே, கோடை வானொலியே கொடை எங்களுக்கு நன்கொடையாக கொடுக்கும் பண்பலை வானொலியே, 27 உதய விழா காணும் உங்கள் வானொலிக்கு நன்றி வணக்கம்.
0: நன்றிங்க. வருக வணக்கம். செவி கொடுத்தால் கவி பாடும் கோடை பண்பலை 100.5 உதய விழா வாழ்த்துக்கள் சொல்லும் நேயர் வருக வணக்கம்.
5: கொடைக்கானல் மலை உச்சியிலிருந்து உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் அழகான கோடை எஃப்எம் 100.5 அழகான காலை வணக்கம். கோடை பண்பலை 100.5 27 உதய விழா வாழ்த்துக்களோடு கரூர் மாவட்டம் கோடை ரோடு தாண்டாங்கோவில் கிழக்கு அயன் முருகன் சுலோச்சனா. நன்றிங்க மேடம்.
0: நன்றிங்க. வருக வணக்கம்.
6: வேண்டும் வேண்டும் உங்கள் உறவு வெண்பனி தென்றல் உள்ளவரை. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி. பெயர் மல்லிகா. என் பெயர் ஆர்வம். மகன் பெயர் பாஸ்கர். உதய விழா வாழ்த்துக்கள் மேடம்.
0: நன்றிங்க. வருக வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கங்க.
7: நான் சேலம் மாவட்டம் இரும்பால ராஜு பேசுறேங்க. 27 கோடை பந்தலுக்கு அந்த மகேஜபதி அக்காவுக்கும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அந்த வேலை செஞ்ச அனுப்பிக்கிறேருக்கும் எங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும்.
0: நன்றிங்க. வருக வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கங்க.
8: சூளக்கரை மேடு விருந்தர்ல இருந்து பேசுறேம்மா.
0: யார் பேசுறீங்க?
8: சங்கரேஸ்வரன். சங்கரேஸ்வரன் பேசுறேன். 27 உதய விழாவுக்கு பண்பலைகளின் இமயமாகி விளங்கும் கோடை பண்பலைக்கு மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றிங்க. வருக வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கங்க.
9: நான் மதுரை மாவட்டம் தென்பங்கிதன் சேர்ந்தேன் மேடம். மலை இளவரசி கோடை பண்பலூர் 27 வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க.
10: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய வானவில். உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
1: கவுன்சிலிங் கோட் 2624.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
0: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்
1: கவுன்சிலிங் கோட் 2624.
3: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: வழங்கும் வானவில்

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
2: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கமளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் ஜூலை 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை.

0: ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் ஜூலை 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரம். பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
1: வீட்ல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
2: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
8: ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தும் போது முகம் மற்றும் தோள் பட்டையில் குண்டு பாய்ந்த போதிலும் பின்வாங்காமல் கடமையை செய்த தேனி மாவட்டம் காமையகவுண்டன்பட்டியை சேர்ந்த இராணுவ வீரர் லான்ஸ் நாயக் ஆ மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் கீர்த்தி சக்ரா விருது வழங்கி கௌரவித்தார். கீர்த்தி சக்ரா விருது பெற்ற மீனாட்சி சுந்தரம் அவர்கள் நமது பண்பலைக்கு வழங்கும் வாழ்த்து செய்தி.
9: உடை பண்பலை நேயர்களுக்கு அனைவருக்கும் 27வது உதய விழாவுக்கு வாழ்த்து தெரிவித்துக்கிறேன். என் பேர் லென்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம், 34 ராஷ்டிரிய ரேப்பர்.
10: இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது.
8: இவர் கோடை பண்பலைக்கு பிரத்யேகமாக வழங்கிய நேர்காணலை விரைவில் கேட்டு ரசிக்கலாம். 100.5
11: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
12: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
13: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: வேறாகி விழுதாகும் எழுச்சி நாயகன் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா வாழ்த்துக்கள் சொல்லவரும் நேயர் வருக. வணக்கம்.
14: வணக்கம் அம்மா.
0: வணக்கங்க
14: அம்மா. எங்களை 20 மணி நேரம் எங்கள் கையை பிடித்து தன்னோடு இணைத்துக் கொண்டிருக்கும் கோடை பண்பலைக்கு 27வது உதய நாள் வாழ்த்துக்களை கூறுவது திருப்பூர் மாவட்டம் குன்னத்துர்ச்சி நீம்பலையின் செல்வம்.
0: நன்றிங்க. வருக. வணக்கம். தமிழ் இல்லங்கள் போற்றிடும் மாவீரன் கோடை பண்பலின் 1.5 உதய விழா வாழ்த்து சொல்லும் நேயர்கள் வருக. வணக்கம்.
15: அனைவருக்கும் அன்புடன் இனிமையான காலை வணக்கம்மா. நான் திருச்சி செந்தநீர்புரம் ஆல்பர்ட் பாத்திமா பேசுறேம்மா. அதாவது, ஒரு மரத்துக்கு வந்து எப்படி வேர்கள் கிளைகள் அது போல இருக்குதோ, அது போல நம்ம கோடை பண்பலைக்கு நாங்க நேயர்கள் ஆகிய நாங்கெல்லாம் ஆணி வேறுமா. 27வது கோடை பண்பலை உதய விழா நல் வாழ்த்துக்கள்மா. நன்றி. வணக்கம்.
0: நன்றிங்க. வருக. வணக்கம். தமிழ் இல்லங்கள் போற்றிடும் மாவீரனுக்கு வாழ்த்து சொல்லும் நேயர் வருக.
16: காற்றலகின் ஒரு நூலகம், எங்கள் கோடை பண்பலை. வணக்கம்.
0: வணக்கங்க.
16: நான் திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இருந்து முத்துராமனுங்கம்மா. பேனாவும் தரவில்லை, பேப்பரும் தரவில்லை, வாழ்க்கை எனும் பாடத்தை வான்வழியே இரு செவிகளுக்கும் தந்துவிட்டாய் கோடை பண்பலையே. உனக்கு 27வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.

0: கூறிக்கொள்வது முத்தூர் முத்துராமன் குடும்பத்தினர்.
1: நன்றிங்க. வருக வணக்கம். கோடி முகமுடைய பாட்டுடை நாயகன் நம் கோடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்திற்கு 27வது உதய நாள் வாழ்த்து சொல்லும் நேயர்கள் வருக வணக்கம்.
2: மேடம் வணக்கம். மேடம்
1: வணக்கங்க.
2: மேடம் நிலையத்துல நலமா? மேடம்
1: அனைவரும் நலமா இருக்கோம். நீங்க இருக்க எங்களுக்கு என்ன குறைச்சல்?
2: நம்ம கோடை பண்பலைக்கு நல்வாழ்த்துக்கள். பிறநாள் வாழ்த்துக்கள் மேடம்.
1: பேர் சொல்லுங்க.
2: தேனி மாவட்டம் பெச்சமரம் புதுப்பட்ட காலாவஸ்தல் செல்வம்.
1: நன்றிங்க. வருக வணக்கம். தமிழின் ஒளி உங்கள் கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து வருக வணக்கம்.
3: உற்சாகமான காலை வணக்கம் மேடம். சேலம் மாவட்டம் துளசம்பட்டி சுதாகர் மேடம்.
1: சொல்லுங்க.
3: 27வது உதய விழா வாழ்த்துக்கள் சொல்வது நாங்க கூலியூர் சுரேஷ், இரும்பாலை எப்பம் எங்கேஸ், சூரம்பட்டி வளர்ச்சி இளங்கு வாழ்நாள் அனைவர் சார்பாகவும் உதய விழா வாழ்த்துக்கள் மேடம்.
1: நன்றிங்க. வருக வணக்கம். வணக்கம். மயிலிறகாக வருடும் கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்திற்கு 27வது உதய விழா வாழ்த்துக்கள் சொல்லும் நேயர்கள் வருக வணக்கம்.
4: காட்சி மண்டலத்தை கல்கண்டு மண்டலமாக்கும் கோடை பண்பலையின் உதய நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி சொக்கலிங்கம்.
1: நன்றிங்க. வருக வணக்கம். வணக்கங்க.
5: வணக்கம்மா. நான் சிவகங்கை மாவட்டம் கட்டப்பட்டு வந்து அழகர் பேசுறீங்கம்மா. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்குங்க.
5: அம்மா 27வது உதய விழா காலம் கோடை பண்பலைக்கும் உங்களுக்கும் அனைத்து நேர்களுக்கும் எங்களை கிராமத்து சார்பாக மாயாண்டி சக்தி சார்பாக வாழ்த்துக்கள்மா.
1: நன்றிங்க. கோடி முகமுடைய பாட்டுடை நாயகன் கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்திற்கு 27வது உதய நாள் வாழ்த்துக்கள் சொல்லும் நேயர்கள் வருக
6: வணக்கம்.
1: வணக்கங்க.
6: ஈரோடு மாவட்டம் கொல்லங்கோயில் தடைப்பட்டில் இருந்து ராஜேந்திரன் சத்யா பேசுறேங்க. நமது பாச பண்பலைக்கு 27ஆம் ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள் கூறுவது தாண்டாமலையும் வேணி தடைபுறம் டெல்லி டெய்லர் மற்றும் என் குடும்பத்தின் சார்பாகவும் அனைவரும் சார்பாகவும் இனிய வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க. பூக்கோள எழுச்சியின் பூபாலன் கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்திற்கு 27வது உதய நாள் வாழ்த்துக்கள் சொல்லும் நேயர்கள் வருக வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
1: வணக்கங்க.
7: மதுரை சீலவாசல் வந்து செல்வராஜ் பேசுறேன்
1: மேடம்.
7: 27ஆம் ஆண்டில் அறிவிக்கும் நமது குடும்ப பண்பலைக்கு உதய விழா வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க. வருக வணக்கம்.
8: வணக்கம். தேனி மாவட்டம் காமாசிபுரத்து ரெண்டு நாயக்கடி பேசுறேன். வயதானாலும் இளமையுடன் இருக்கும் என்றும் நம் இளவரசியாக திகழும் கோடை பண்பலைக்கு 27வது நல்வாழ்த்துக்கள். நன்றிங்க.
1: நன்றிங்க. வருக வணக்கம்.
9: வணக்கங்க.
1: வணக்கங்க.
9: கரூர் மாவட்டம் வெங்கமேட்டில இருந்து உலகநாதன் பேசுறீங்க.
1: சொல்லுங்கய்யா.
9: வாழ்க தமிழ் வளர்க வானொலி. நமது கோடை பண்பலைக்கு 27ஆம் ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள். நிலையத்தார் அனைவருக்கும் இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் நட்சத்திர கலைஞர்கள் ஆர்ஜர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் மற்றும் நேயர் உறவுகள் அனைவருக்கும் 27ஆம் ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள் கூறுவது கரூர் வெங்கமேடு ரொட்டிக்கடை தெரு உலகநாதன் கோடை பண்பலை உறவு நலச்சங்க குழுவினர்கள்.
1: நன்றிங்க. வருக வணக்கம். வணக்கங்க.
10: கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டம் ஆடுதல் பேசுறேன் மேடம்.
1: யார் பேசுறீங்க?
10: ரவிச்சந்திரன். கோடை பண்பலை 27ஆம் ஆண்டு உதய வாழ்த்துக்கள் மேடம்.
1: நன்றிங்க. வருக வணக்கம்.
11: வணக்கங்க மேடம்.
1: வணக்கங்க.
11: நாமக்கல் மாவட்டம் ஜேடர் பாளையம் பச்சைமன்பல் பூசாரி பாலமுருகன் பேசுறேன் மேடம். கோடை பண்பலைக்கு 27ஆம் ஆண்டு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இயக்குனர் அறிவிப்படும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்து மேடம்.
1: நன்றிங்க. திக்கெல்லாம் புகழ்ந்திடும் தேன் தமிழ் வேந்தன் கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து 27வது உதய நாள் வாழ்த்துக்கள். வருக வணக்கம்.
12: வணக்கம் அம்மா. நான் ஈரோடு மாவட்டம் சாவடிப்பாளையம் புதூர் வெங்கடாச்சலம் பேசுறேங்க. இசையின் கலைக்கோயில் கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்துக்கு 27ஆம் ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் ஒளிதீபம் வெற்றி வைத்த கோடை பண்பலைக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க.
13: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
4: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: நெஞ்சத்து தமிழால் விஞ்சித்து பாடிடும் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா வாழ்த்துரைக்கும் நேயர்கள் வருக. வணக்கம். 9:50
6: அன்பு சகோதரிக்கு இனிய காலை வணக்கம் கூறுவது தேனி மாவட்டம் சீலையம்பிலிருந்து நான் அர்ச்சனன். அதாம் துன்பம் வரும் வேளையில் மாதா பிதா குருவாக துணை நின்று துவண்டு போகாமல் இருக்கும் நமது கோடை பண்பலைக்கு 27வது பிறந்த நாள் வாழ்த்து கூறுவது தேனி மாவட்டம் சீலையம்பேட்டிலிருந்து நான் அர்ச்சுனன்.
5: நன்றிங்க.

0: வானத்தை பாடி பறக்கும் நாயகன் கோடை பண்பலை 100.5/27 உதய விழா வாழ்த்துரைக்கும் நேயர்கள் வருக வணக்கம்.
1: காற்று வழியே கானம் பாடி காதுகளுக்கு விருந்து கொடுக்கும் நமது கோடை பண்பலை 100.5 மற்றும் நமது நட்சத்திர அன்பு அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும், நிலை இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், மற்றும் அங்கே பணிபுரியும் நமது கணினி பொறியாளர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மற்றும் கோடை பண்பலை நேய உறவுகள் அனைவருக்கும் கரூர் கோடை பண்பலை உறவுகள் நலச்சங்கம் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிகழ்ச்சி அடைவது கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ்ச்சோழிலிருந்து கணேசன், தனலட்சுமி, ஹரிகரன் மற்றும் பூபதி.
0: நன்றிங்க. வருக வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கங்க.
2: ஈரோடு மாவட்டம் பெருந்தறி வட்டம் பூவம்பாளையத்திலிருந்து சிவகாமி பரமசிவம்மா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க.
2: சிரிக்க சிந்திக்க என்னை சிறையில் இட்ட கோடைப்பன் இளவரசிக்கு எனது 27வது பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க. வான்மேகத்தில் ஆடிடும் சுழலாக திசையெங்கும் கமலும் கோடை பண்பலை 100.5

0: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கோங்க.
0: சிரிக்க சிந்திக்க என்னை சிறையில் இட்ட கோடைப்பன் இளவரசிக்கு எனது 27வது பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க. வான்மேகத்தில் ஆடிடும் சுழலாக திசையெங்கும் கமலும் கோடை பண்பலை 100.5 உதய நாள் வாழ்த்துறைக்கும் நேர்கள் வருக. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கங்க.
2: அம்மா, நான் மதுரை மாவட்டம் சென்னம்பட்டி முத்துச்செல்வி பேசுறேம்மா.
1: முத்துச்செல்வி, முத்தாக சொல்லுங்க.
2: 27வது கோடை பந்தல் பிறந்த நாள் வாழ்த்துக்குங்கம்மா.
1: நன்றிங்க. செல்லமாய் நம்மை செழிப்புடன் வளர்க்கும் கோடை பண்பலை 100.5 பிறந்தநாள் வாழ்த்துரைக்கும் நேர் வருக. வணக்கம்.
3: அகவை 27 அடி எடுத்து வைக்கும் கோடை பண்பலை. வையகம் உள்ளவரை வான்வழி இசைகளை தந்து வான் புகழோடு சிறந்து விளங்க வாழ்த்துவது ராமநாதபுரம் மாவட்டம் எம்.எஸ்.எம். ராஜா.
1: நன்றிங்க. வருக. வணக்கம்.
4: இன்றுவால என்றும் இந்த மல்லிகைப்பூவால என்னைக்குமே மனத்து
1: போயிருக்கலாம். புகழ்ந்திடும் தேன் தமிழ் வேந்தன் கோடை பண்பலை 100.5 உதய நாள் வாழ்த்துரைக்கும் நேயர் வருக. வணக்கம்.
5: வணக்கம் அம்மா, சகோதரிக்கு வணக்கம்.
1: வணக்கங்க.
5: இனிய பண்பலையாம் என் குடும்ப பண்பலை 27வது உதய நாள் நல் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வது தேனி மாவட்டம் குள்ளப்ப கவுண்டம்பட்டில இருந்து உங்கள் ஐயப்பன் பேசுறீங்கம்மா. நன்றிங்கம்மா.
1: நன்றிங்க. வருக. வணக்கம்.
6: இனிய காலை வணக்கம். என் இனிய கோடை பண்பலை 100.5 27வது உதய நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது ஈரோடு மாவட்டம் பெருந்தரை வட்டம் கோடையை காற்று வந்து ராமசாமி.
1: வருக. வணக்கம். நன்றிங்க. வணக்கம்.
7: வணக்கங்க. திருப்பூர் மாவட்டம் மரத்துக்குளை வட்டம் காசரவீட்டிலிருந்து பாலசாமி பேசணும். கோடான கோடி மக்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் கோடை பண்பலை 27வது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க. முகழ்தல் மேகம் என முகழ்ந்து வரும் அலையோசை கோடை பண்பலை 100.5 உதய நாள் வாழ்த்துரைக்கும் நேயர் வருக. வணக்கம்.
8: வணக்கம். நான் தஞ்சாவூர்ல இருந்து அம்பிகா ராஜு பேசுறேன். பாச பண்பலை நம் பண்பலை கோடை பண்பலை 27வது உதய நாள் வாழ்த்துக்கள் அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த கோடை பண்பலை பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க. நெஞ்சுத்து தமிழாள் விஞ்சித்து பாடிடும் கோடை பண்பலை 100.67 உதய நாள் வாழ்த்துரைக்கும் நேயர் வருக. வணக்கம்.
9: இனிய காலை வணக்கம். பிரேமாவிற்கு தேனி மாவட்டம் சின்ன சசிகலா பேசுறீங்க.
1: சசிகலா, நான் யார் பேசுறேன்?
9: என்னுடைய அலைபாயி மனத்தை வந்து திடமான உறுதியான வளமாக மாற்றிய என் சுட்டி பெண் வந்து இன்று வளர்ந்து அனைவரையும் பண்படுத்துகின்ற ஒரு இளம் பெண்ணாக 27 வயதை அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ப்பா.
1: என்னைக்குமே இளம் பெண் தான்.
9: இன்று வரை உன்னை பார்த்து பூரிப்படுத்தி தாய்ப்பா. என்னுடைய பெங்களூர்ல இந்த பேரன் வந்து 12 பேரனும் 3 பேத்தியும் விரும்பி கேட்கக்கூடிய ஒரு பண்பலை நம் பண்பலைப்பா.
1: நன்றிங்க. வருக. வணக்கம். வணக்கம்.
10: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் சேலம் கேஆர் தோப்பூர் சுப்பிரமணி.
1: சொல்லுங்க.
10: மேகங்கள் மலையின் குரலாய் 27 ஆண்டுகளாய் நெஞ்சோல் சுகமாய் காற்றாலை வழியாக கவலைகள் தீர்க்கும் கோடை பண்பலை என்றும் வாழ்க பல்லாண்டுகள்.
1: நன்றிங்க. வருக. வணக்கம்.
10: நன்றி.
1: வணக்கங்க.
11: ஹலோ. வணக்கம். ஈரோடு மாவட்டம் எலமாத்தூர் கிராமத்தில இருந்து துளசிமணி பேசுறேன். கோடை பண்பலையில் உதய நாள் விழா வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க. முகழ்தல் மேகம் என முழங்கி வரும் அலைவோசை கோடை பண்பலை 100.5 உதய நாள் வாழ்த்துரைக்கும் நேயர் வருக. வணக்கம்.
12: அம்மா வணக்கம்மா.
1: வணக்கங்க.
12: சிவகங்கை மாவட்டத்துல இருந்து இளையாங்குடியில இருந்து குமரப்பா. 27வது உதய தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறம்மா. நன்றி. வணக்கம்.
1: நன்றிங்க. வருக. வணக்கம். திக்கெல்லாம் புகழ்ந்திடும் தேன் தமிழ் வேந்தன் வருக. வணக்கம். வணக்கங்க.
13: தென்காசி மாவட்டம் சிவகிரி வட்டம் இனாவுங்கல் பட்டி இயேசுதாஸ் மேம். 27வது வாழ்த்துக்கள் மேம்.
1: நன்றிங்க. வருக. வணக்கம்.
14: வணக்கம். தர்மபுரி மாவட்டம் கெங்கச்சேட்டுப்பட்டி தேவராஜ்.
1: சொல்லுங்க.
14: 27வது உதய விழாவுக்கு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் கேட்கும் அனைத்து

0: உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். பீமராஜன் எங்க சர்டிபிகேட்
1: நன்றிங்க. வருக வணக்கம்.
2: 27ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் என்னுடைய கோடை பண்பலைக்கு வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு கூறுவது திண்டுக்கல் ஒய்யமார்பட்டி வெங்கடேஷ்.
1: நன்றிங்க. வருக வணக்கம். அதாவது நிறைய நேர்கள் வந்து நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டே தானே இருப்போம் இல்லைங்களா. 27ஆவது உதய விழா வாழ்த்துரைத்த உள்ளங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த இனிய நாளில் எந்நாளிலும் நமக்காக செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலிலும் நம்மை சந்தோஷப்படுத்தும் நம் கோடை பண்பலை 100.5 27ஆவது உதய விழா வாழ்த்துக்களை உரித்தாக்கி மகிழ்வோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் லக்ஷ்மி நாகேந்திரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
0: வழங்கிய வானவில்
2: இன்றைய நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் எம் சரவணன், எஸ் அனீஷ், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு பூஜா, கணினியின் கைவண்ணம் எம் சிக்கந்தர் ராஜா. பூக்கோள எழுச்சியின் பூபாலன் கோடை பண்பலை 100.5 நினை கேட்கலாம் கலைப்பயணம் நிகழ்ச்சி வரும் முன் செவி கொடுப்போம் செய்திச் சுருக்கத்திற்கு.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தேசிய பட்டய கணக்காளர் தினம் மற்றும் மருத்துவர்கள் தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது. மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்துவதில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பங்கு பாராட்டத்தக்கது என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஷ்கியான் தெரிவித்துள்ளார். இந்தியா கிரீஸ் நாடுகளுக்கிடையே பொருளாதாரம், நிதிச்சேவைகள் உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சருடன் ஆலோசனை நடத்தியதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பிரதமர் சானே தகாய்ச்சி 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் மாணவர்கள் சேர்வதற்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்று வெளியிடுகிறார். தமிழக வெற்றிக் கழகம் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடத்தவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி பங்கேற்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவின் 10 மாவட்ட

நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரும் 3-4 தேதிகளில் ஆலோசனை நடத்தவுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 வனத்துறையினர் கைது செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 குறைந்து 1,4,800 விற்பனையாகிறது. வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய மருத்துவர்கள் தினத்தையொட்டி கோவில்பட்டியில் மருத்துவர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்ற மினி மாரத்தான் வாக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றன. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பெல்ஜியத்தில் வரும் 5 தொடங்கவுள்ள 21 வயதிற்குட்பட்டோருக்கான ஆடவர் ஹாக்கி தொடரில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பரிபா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கூடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை, எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் பண்பலை வானவில் இந்தியா.

இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம். கலை இந்த உலகத்துல ரொம்ப அழகான ஒண்ணு. நம்மளை நமக்கே பிடிக்க வைக்கிறதுக்கும் நம்மளை பிறருக்கு பிடிக்க வைக்கிறதுக்கும் ரொம்ப மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு கருவி எது அப்படின்னா அது கலையாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட கலையில் இருக்கக்கூடிய பல்வேறு கலைஞர்களை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய நிகழ்வு தான் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம். இன்ற தினம் மிக முக்கியமான ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. கோடை பண்பலை 100.5 உதய நாளாக இருக்கிறது. 26 ஆண்டுகளை கடந்து 27ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய கோடை பண்பலையினுடைய ஒளிபரப்பானது பல கோடி மக்களினுடைய இதயங்களை கவர்ந்திருக்கிறது. பல கோடி மக்களினுடைய இதயங்களில் அழகாட்சி புரிகிறது. அப்படிப்பட்ட இந்த வேளையில் எப்பொழுதும் ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல கோடி நேயர்களை இந்த தருணத்தில் நினைத்து மகிழ்கிறோம் நெஞ்சார்ந்து. இந்த கலைப்பயணத்துல ஒரு நீண்ட காலம் பயணம் செய்யக்கூடிய ஒரு கலைஞனாக நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமைப்படுகின்றேன். இப்படி ஒரு நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அந்த இறைவனுக்கு நன்றியை தெரிவிக்கின்றேன். இந்த தருணத்தில் கொடைக்கானல் பண்பலை 100.5 27ஆம் ஆண்டு உதய விழா நல்வாழ்த்துக்களை இந்த தருணத்தில் பகிர்ந்து கொள்கிறது கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சி. சரி, வாழ்க்கை

0: எல்லோரு கூடுமே நம்ம பயணம் மேற்கொள்றோம். எல்லா கலைஞர்களையும் நாம கூடுமான வரைக்கும் அறிந்து வைத்திருக்கிறோம். சில கலைஞர்களிடம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நெருக்கம் என்பது ஏற்படும். அது அவர்கள் கலை மீது கொண்டிருக்கக்கூடிய ஆர்வமோ, அந்த கலையை அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய தன்மையோ திறமையோ சில நேரங்களில் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு ஏற்படுத்தும். இன்ற நாளினுடைய நிகழ்ச்சியும் அப்படித்தான். கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியில உதய விழா நாளான இன்றைய நாள்ல நாம கடந்த வாரம் சந்தித்த திரைப்பட நடிகர் மற்றும் நாட்டுப்புற கலைஞரான திரு சித்திரச்சேனன் அவர்களுடன் நடந்த நேர்காணலின் 2 பகுதியை இன்றைய தினம் கேட்கவிருக்கின்றோம். சென்ற பகுதியினுடைய நிகழ்ச்சியை கேட்ட நண்பர்கள், பல நண்பர்கள் அந்த நிகழ்ச்சியை மிகவும் பாராட்டியிருக்கிறீர்கள், நிகழ்ந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் நிகழ்ச்சியும் சிறப்பான நாளிலே சிறப்பான ஒரு கலைஞனின் சிறப்பு நிகழ்ச்சியின் 2 பகுதியை வழங்குவதில் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சிக்கு பெரும் மகிழ்ச்சி. சரி, இன்றைய தினம் நிகழ்ச்சியினுடைய பகுதிக்குள் நாம செல்லலாம். ரொம்ப அழகான கலைப்பயணத்தை நீங்க தொடர்ந்து கொண்டிருக்கிறீங்க. திரைப்பட நடிகராகவும் நாட்டுப்புற கலைஞராகவும் பாடலாசிரியர் பலகுரலான வித்தகராகவும் விளங்கிட்டு இருக்கிறீங்க. இதற்கடையில ஒரு கின்னஸ் உலக சாதனையும் படைத்திருக்கிறீர்கள். அதே போல நாட்டுப்புற நடனம் அப்படிங்கிற வகையிலும் உங்களுடைய கலைப்பயணமானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாட்டுப்புற நடனம் என்பது இப்பொழுதெல்லாம் ஊர்ல திருவிழாவில நிறைய இடங்கள பயன்படுத்தப்பட்டது, இப்பெல்லாம் ரொம்ப அரிதிலும் அரிதாக பயன்படுத்தப்படுகிறது. திரைப்பட காட்சிகளிலும் கூட அங்கொன்றும் இங்கொன்றுமாக அது சார்ந்த மண் சார்ந்த திரைப்படங்களை மட்டும்தான் இடம்பெறக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய அந்த நாட்டுப்புற நடனம் பற்றியும் அதனுடைய கலை பற்றியும் நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: நாட்டுப்புற நடனங்கள் வந்து நம்முடைய ரொம்ப பாரம்பரிய ரொம்ப அடிப்படையான ரொம்ப ஆதி முதல் கலை. அது வந்து மனிதர்கள் வந்து வேட்டையாடி வந்த பிறகும் ஒரு விவசாய நிலத்துல வேலை பார்க்கிற போது களைப்பு தெரியாம இருக்கிறதுக்கும் மக்களால் பாடப்பட்டு நடனமாடப்பட்ட ஒரு கலை. இது வந்து இது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நவநாகரிகமான காலகட்டங்கள்ல ஒரு தேய் நிலையில தான் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கலை வந்து நான் ஒரு நாட்டுப்புற பாடகரா நான் வந்து சுய ஆர்வத்தில் நான் வந்த பிறகு இதே சுய ஆர்வம் என இந்த கலையை நடனம் ஆடவும் எனக்கு வேணும் அப்படின்னு எனக்கு சுய ஆர்வம் வந்தது. அந்த வகையில எங்க ஊர்ல இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் மாமா மச்சான் உறவுகள்லாம் வந்து இந்த ட்ரம் செட் வச்சு வாசிப்பாங்க. நான் படிக்கிற போதே இந்த சத்துணவு வாங்கக்கூடிய அந்த தட்டுல நான் வடிச்சு பழகினேன். ஸ்டிக்கை வச்சு ரெண்டு குச்சி எடுத்து நானே அடிச்சு பழகுவேன் பறையை சேர்ந்து. அப்போ அதுல அந்த கைவசம் வந்தது எனக்கு. கடைசியில என்ன பொருள் கையில கிடைக்குதோ அதெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் அந்த பறை இசை கிடைச்சது, அந்த பறை இசையும் வாசிக்க ஆரம்பிச்சேன். அதுல சில அடிமுறைகள் இருக்கு, சில ஆட்ட முறைகள் இருக்கு. இப்ப தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட அதுக்கு ஒரு அடிமுறை இருக்கு. தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட தோம் தக்கிட்ட தக்கச்சு நத்தோம் தோம் தக்கிட்ட தக்கச்சு நத்தோம். இப்படி சில அடவு முறைகளும் ஆட்ட முறைகளும் அதில் நான் கத்துக்கிட்டேங்கய்யா. கத்துக்கிட்டு வந்து அதே நேரம் வந்து ஒயிலாட்டம், அந்த ஒயிலாட்ட கலையும் நான் வந்து கத்துக்கிட்டேன். அப்புறம் கோலாட்டம், கரகம் வச்சு சில வித்தைகள்லாம் காட்டுவேன் ஆடி வந்து. ஆமா, அது அதுக்குன்னு சில நாட்டுப்புற பாடல்கள் இருக்குங்க, கும்மிப்பாட்டுலாம் இருக்குங்க. தந்தன்னானே அப்படின்னு கரகாட்டங்கள் இந்த எல்லா ஆட்டமும் கத்துக்கிட்டு போற இடங்கள் எல்லாம் வந்து எல்லா ஆட்டமும் ஆட வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. சில பெரும்பாலான நிகழ்வுகள்ல பெரும்பாலுமே வந்து இந்த பறையாட்டம் மட்டும்தான் தென் மாவட்டங்கள்ல வந்து ஆட வைக்கிறாங்க. ஒரு சீர்வரிசை கொண்டு போற போதோ ஏதாவது முக்கியமான நிகழ்வு போதோ கொண்டு வைக்கிறாங்க. அது நீங்க தஞ்சாவூர் பக்கம் போட்டீங்கன்னா கரகாட்டம் வந்து கொஞ்சம் முதன்மையா இருக்கு திருவிழா காலங்கள்ல. அங்க வந்து விழுப்பாட்டும் அங்க முதன்மையா இருக்கு. நான் இங்க வடசென்னை பகுதி இருந்த காஞ்சிபுரம் விழுப்புரம் மாவட்டம் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க எல்லா விதமான கலைகளும் வந்து ஆடுறாங்க பாடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய சில கலைக்குழுவோட இணைஞ்சு நான் நிறைய மேடைகள்ல வந்து அது நிகழ்த்துகளையா பண்ணுங்கய்யா. அதே நேரம் வந்து கல்லூரிகள்ல MSW மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து இந்த வீதி நாடகம் மைம் நாட்டுப்புற நடன கலைகள்லாம் கடந்த 6-7 நான் கத்துக் கொடுத்து வந்துட்டு இருக்கேன் ஒவ்வொரு கல்லூரிகளா போய். இந்த அனுபவம் எனக்கு என்னன்னா இது ஏன் கத்துக் கொடுக்கறதுக்கு எனக்கு இன்னொரு தூண்டுகோலா அமைஞ்சது என்னன்னா இங்க சென்னையில வந்து பேனியன் சொல்லி ஒரு என்ஜிஓ இருக்காங்க. இது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு என்ஜிஓ. அந்த என்ஜிஓல நான் வந்து ஒரு கலைஞனாக நான் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய மனநலம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வீதி நாடகம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலைஞனா நான் பயணிச்சேன். அப்ப வந்து ஒரு கோவளத்துல வந்து ஒரு பேனியன் ஒரு அமைப்பு திறப்புழாவுக்காக நம்ம முன்னாள் குடியரசுத் தலைவர் நான் மிகவும் பெரிதாக மதிக்கக்கூடிய திரு குடியரசு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து திறந்த

0: வச்சாங்க. அப்போ அவங்க முன்னாடி வந்து இந்த கலைகள்லாம் வந்து பறையாட்ட கலைகள்லாம் நிகழ்த்தி காட்டணும். மனநலம் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரிகள் தோழிகளும் மத்தியில அவங்களுக்கு சில நடனங்கள் வீதி நாடகம் கத்துக் கொடுத்து அவருக்கு முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ண வச்சோம். ஸோ அவர் வந்து அப்ப சொன்ன வார்த்தை என்னன்னா, சித்திரசேனன் ஆக சிறந்த ஒரு நல்ல நான் பாரம்பரிய கலையை கத்து வச்சிருக்கீங்க, இது உங்களோட அழிஞ்சிடக்கூடாது, அடுத்த தலைமுறைக்கும் கத்து கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த வார்த்தைகள் வந்து இன்னும் பல பேருக்கு இதை வந்து கற்றுக் கொடுக்கணுன்ற ஒரு முனைப்பை எனக்கு கொடுத்தது. அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல தொண்டு நிறுவனங்களிலும் இதை கற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு அமைஞ்சது. அதை வந்து இன்ன வரைக்கும் நான் மனமும் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு நான் பண்ணிட்டு இருக்கேன், அந்த நாட்டுப்புற நடனக்கலையை கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். இன்னும் இப்போ என்னன்னா, இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த கலையை கற்றுக் கொடுக்கக்கூடிய எண்ணிக்கைகள் வந்து ஆர்வம் அதன் மேல ஒரு பெரிதான ஒரு ஆர்வம் இல்லாம இருக்கிறத ஒரு பெரிய சங்கடமான சூழ்நிலை இருக்கு. இது எப்படி வந்து தமிழ் அறிவியல் இப்படி பாடங்கள் படிக்கிறாங்களோ, இப்படி நம்மளுடைய நாட்டுப்புற கலையும் ஒவ்வொரு பள்ளிகளிலும் கல்லூரிகளும் ஒரு சிறு பாட வேலையாக ஒரு பிடி பீரியட் மாதிரி இந்த மாதிரி வச்சு நடத்தினாங்கன்னா நம்ம கலையோடு கல்வியும் சேர்ந்து நம்ம பிள்ளைகளை வளர்த்தெடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு.
1: சரிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க சார். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு ஒரு சமூகம், சமூகம் என்பது ஒரு இனக்குழு மக்கள் வாழ்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்வியல் முறைகள், பண்பாடு, கலாச்சாரம், தொன்மை, மொழி சார்ந்த எல்லா விஷயங்களும் முதன் முதலாக எங்கு பதிய வைக்கப்படுகிறது என்றால் அவர்களுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய நாட்டுப்புற கலைகளில் மட்டும்தான் அவையெல்லாம் தொன்மை வாய்ந்ததாக பாதுகாக்கப்படுகின்றன. அச்சு ஊடகமோ மின்னணு ஊடகமோ கண்டுபிடிப்பதற்கு முன்னாடி இருந்தே அதை பாதுகாப்பதற்கு மக்கள் பயன்படுத்தப்பட்ட ஒரு மிகச்சிறந்த சாதனம் இந்த நாட்டுப்புற கலைகள். அது ரொம்ப அழகா அற்புதமாக நீங்க சொன்னீங்க. ஒரு கோரிக்கையும் நீங்க முன் வச்சிருக்கீங்க. பார்ப்போம், இப்ப அமைந்திருக்கக்கூடிய தமிழக அரசானது இதன் வாயிலாக ஏதேனும் ஒரு முன்முயற்சி எடுத்தார்கள் என்றால் அது உங்களுடைய நாட்டுப்புற கலைக்கும் இந்த நிகழ்ச்சிக்கான வெற்றியாகவே நாங்களும் கருதுகின்றோம். தொடர்ந்து நம்ம பேசலாம். நேர்களே, உங்கள் கோடை பண்பலை 100.5 கலை பயணம்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு

0: ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
1: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
2: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
3: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுட்டு இருக்கிறோம். இன்று தினம் நடிகரும் நாட்டுப்புற கலைஞருமான திரு சித்திர சேனன் அவர்களோடுதான் பேசிட்டு இருக்கிறோம். சார், நீங்க மிக முக்கியமானது ஒரு கேள்வி, இன்டர்நேஷனல் உலகளாவில் இருக்கக்கூடிய, அதுவும் நாட்டுப்புற கலை சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு பன்னாட்டு அமைப்பு சங்கம் மூலமாக நீங்கள் விருது வாங்கியிருக்கிறீங்க. அந்த நிகழ்வு குறித்தும் உலக அளவில் தமிழர்களுடைய நாட்டுப்புற கலைகள் மீதான பார்வை எண்ணம் எப்படி இருக்கிறது, தமிழர்களுடைய வாழ்வியல் முறையில் பார்வை எப்படி இருக்கிறது, ரெண்டும் வேறுபட்டு இருக்கிறதா, உயர்ந்தது இருக்கிறதா, ஏற்றத்தாழ்வோடு இருக்கிறதா, எப்படி இருக்கிறது இந்த பார்வையெல்லாம்?
4: எனக்கு இந்த தி இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கனடா நாட்டு ஒரு அமைப்பு வந்து எனக்கு தி பெஸ்ட் இந்தியன் ஃபோக் சிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விருது கொடுத்து என்னை கௌரவப்படுத்தினாங்க. அந்த விருது என்னை போல ரொம்ப வருடங்களாக இந்த கலையை, நாட்டுப்புற கலையில அனுபவம் வாய்ந்த பல கலைஞர்களுக்கு அந்த மேடையில வந்து இது போல விருது கொடுத்து கௌரவிக்கப்பட்டது. ஸோ அந்த அந்த அதுக்கப்புறம் வந்து என்னன்னா, எனக்கு வந்து உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் என்ஆர்ஐ பீப்புள்ஸ் தமிழர்கள் வந்து எனக்கு அமெரிக்கா, வட அமெரிக்க தமிழ் சங்கத்துல, தமிழ் சங்கத்துல கொஞ்சம் தொடர்பு இருக்குங்க. என்னன்னா, அவங்க நடத்தக்கூடிய சிறகு இணைய இதழ் சிறகு.com சொல்லிட்டு ஒரு வெப் மேகசின்ல நான் ஆசிரியரா நான் வந்து பணி செஞ்சேன் கொஞ்ச நாள். ஆமா, அதுல கவிதை, கதை, கட்டுரை, நேர்காணல்கள் நிறைய எடுத்து அதுல வந்து நான் பதிவேற்றம் செஞ்சிருக்கேன். இப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த வெளிநாடு வாழ் தமிழர்கள், சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க, மலேசியாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள், மொரிஷியஸ் தீவுல வாழக்கூடிய தமிழர்கள், இப்படி எல்லா பக்கமும் இருந்து எனக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு ஒரு நண்பர்கள் மூலமாக சில சில தொடர்புகள் கிடைத்தது. அதன் வகையில பாக்குற போது, இங்க இருக்கிற போது இந்த கலை மீதும் இந்த மொழி மீதும் அவங்களுக்கு இல்லாத பற்று, அந்த வெளிநாட்டுல இருக்கிற போது ரொம்ப முனைப்பு காட்டுறாங்க, இந்த கலைகளை கத்துக்கிறணும், இந்த கலைகளை மீட்டெடுக்கணும், நம்ம தமிழ் மொழியை மீட்டு உருவாக்கம் பண்ணி இன்னும் அனைத்து கலை சொற்கள் நிறைய உருவாக்கி இந்த ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் அவங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு முனைப்பு, ஆர்வம் அங்ககிட்ட இருக்கிறத நான் பார்த்தேங்க. சில சில இடங்கள்ல வந்து வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு ஆன்லைன்லயே பறையாட்டு கிளாஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள் அவங்களுக்கு பாடி அனுப்பிச்சிருக்கேன். அவங்களுக்கு இங்க இருக்கிற தமிழர்களோட ஒப்பிடும் போது வெளிநாடு வாழ் தமிழர்கள் நம் கலையின் மீதும், பண்பாட்டு மீதும், கலாச்சாரத்தின் மீதும், மொழியின் மீதும் மிக பெரும் பற்று கொண்டிருக்கிறார்கள். இங்க இங்க இருக்கிறவங்க பற்று கொண்டு இருக்குன்னு நான் சொல்லல, பற்று இருக்கு, இவங்களோட ஒப்பிடும் போது ஒரு ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு அதிகமா இருக்கு. ஆமா ஆமா, அப்படித்தான் நான் என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் அந்த விஷயத்த நான் அப்படித்தான் பாக்குறேன். ஆமா, அது ஒருவேளை தப்பா இருக்கலாம், என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து. ஆமா, ஸோ என்னன்னா, அவங்க அந்த மொழிகள், அந்த கலையெல்லாம் கத்துக்கிறோன்னு பெரும் ஆவல் கொடுக்குற, பெரும் ஆவலோட இருக்காங்க. என்னன்னா, அவங்க அங்க இருக்க, அங்க வந்து நம்ம கோயில்களை கட்டுறாங்க, அங்க வந்து மந்திரம் ஓதுறாங்க, தமிழ்நாதஸ்வர கலைஞர்களை கொண்டு போய் அங்கே பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறாங்க. என்னுடைய நண்பர்களா இருக்கக்கூடிய நிறைய பறையாட்ட கலைஞர்களும் சரி, கோயம்புத்தூர் மாவட்டத்து பக்கம் இருக்கக்கூடிய துடும்பாட்ட கலைஞர்கள் சரி, நிறைய போய் வெளிநாடு வாழ் தமிழர்கள் மத்தியில இந்த மாதிரி கலைகள்லாம் நிகழ்த்துகளை நிகழ்த்திட்டு வராங்க. அவங்ககிட்ட இருந்து சில பேர் இங்க கத்துக்கிட்டு போய் அங்க பயிற்சி கிளாஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க வந்து நாட்டுப்புற கலைகளை, அப்படியும் நடந்துட்டு இருக்காங்க வந்து.
3: சரி,
4: சோ இது இது இன்னும் இன்னும் வந்து பரவலாக்கப்படணும் இந்த கலையாரவும் அப்படின்றத என்னுடைய விருப்பம்.
3: சரி சரி, அதற்கு சித்திர சேனல் அவர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கும்?
4: என்னுடைய பங்களிப்பு எப்பயுமே ஏதோ மருத்துவமனையில் எழுதி போடுவாங்க இல்லைங்க, 24/7 அந்த மாதிரி தாங்க. நான் 24 மணி நேரமும் இந்த கலையை கட்டுக் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன். ஆமா,
3: ரொம்ப பெருமகிழ்ச்சி.
4: இப்போ பித்தம் கொள்வார் இல்லை இந்த மாதிரி கடை விரிச்சிருக்கேன், யார் வேணாலும் வந்து என்னை அழுகலாம், கத்துக்கலாம்.
3: இப்போ இப்போ எங்களுடைய கோடை பண்பலையானது தமிழகத்துல முக்கால் பாகம் நிலத்திற்கு ஒளிபரப்ப, தன்னுடைய ஒளிபரப்பை செலுத்தி கொண்டிருக்கிறது. இதில் பல்லாயிரக்கணக்கான பள்ளிகளும் கல்லூரிகளும் நிறைந்திருக்கின்றன. ஒருவேளை நிகழ்ச்சியின் வாயிலாக அவர்கள் ஏதேனும்

0: ஒரு வாய்ப்பு எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு இது மாதிரி கற்றுக் கொடுங்க எங்களுடைய குழந்தைகளுக்கும், அல்லது ஒரு தனிப்பட்ட அமைப்பு ரீதியாகவோ அல்லது பெற்றோர்கள் ஒரு குழுவாக இணைந்தோ அப்படியெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்பு தங்களால் ஏற்படுத்தி தர இயலுமா?
1: தாராளமாக ஏற்படுத்தி தர இயலும் ஐயா. நான் அதை தனிப்பட்ட முறையிலையும் நான் பயிற்சி கொடுத்துருக்கேன். ஒரு குழுவாக இருந்து இணைஞ்சு கூப்பிட்டுருக்காங்க, அங்கேயும் போய் கொடுத்துருக்கேன். மதுரையில் ஒரு ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய சில தோழர்கள் வந்து கூப்பிட்டுருக்காங்க, அங்கேயும் போய் கொடுத்துருக்கேன். திரைப்பட கலைஞர்களும் சில பெர்சன்லாம் வந்து எனக்கு கற்றுக் கொடுக்கணும்னு கூப்பிட்டுருக்காங்க, அவங்களுக்கும் போய் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஸோ பள்ளி கல்லூரி ஆர்வம் இருந்தால் போதுங்கய்யா, இதுக்கு நீங்கள் எந்த பணி வேணாலும் செய்யுங்க, நீங்க ஆர்வத்தோடு என்னை அணுகுங்க, நான் கற்றுக் கொடுக்க தயாரா இருக்கேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. ஆக சிறந்த கலைஞனுடைய வாயிலிருந்து எப்பொழுதும் இந்த சொற்கள் மட்டும்தான் வரும், அதே உங்களுடைய வாயிலிருந்து வந்திருக்கிறது. மிக மகிழ்ச்சி, நம்ம தொடர்ந்து பேசலாம் நேர்களே. இது உங்கள் கோடை பண்புல 100.5 கலைப்பயணம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸின் உதய விழா நல்வாழ்த்துக்கள்.
4: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
6: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் திரைப்பட நடிகரும் நாட்டுப்புற

0: இசைக்கலைஞருமான திரு சித்திர சேனன் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். ஆகச்சிறந்த ஒரு நபர், ஆசிரியராக இருக்கிறார், கவிஞராக இருக்கிறார், பாடலாசிரியராக இருக்கிறார், பலகுரல் வித்தகராக இருக்கிறார், நாட்டுப்புற கலைஞராக இருக்கிறார், கின்னஸ் உலக சாதனை படைத்தவராக இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நபரோடு இந்த நிகழ்ச்சியானது பயணித்துக் கொண்டிருப்பது என்பது இந்த நிகழ்ச்சிக்கு பெருமதிப்பிற்குரியதாகத்தான் அமைந்திருக்கிறது. சார், மிக முக்கியமாக நீங்க இயக்குனரான வெற்றிமாறன் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பயிற்சி பள்ளி பட்டறையில அங்கேயும் ஆசிரியராக விளங்குறீங்க, என்ன கத்துக் கொடுக்குறீங்க அங்க?
1: நான் பெரிதும் மதிக்கக்கூடிய தமிழ் திரையுலகில் நான் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு இயக்குனரான திரு வெற்றிமாறன் அவர்கள் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபில்ம் அண்ட் கல்ச்சுரல் அப்படின்னு ஒரு பன்னாட்டு திரைப்பண்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அது யூஜி 12வது முடிச்சுட்டு வரக்கூடிய மாணவ மாணவிகள், யூஜி பிஜி படித்துக்கிட்டு வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து இயக்குநர்களுக்கான ஒரு கோர்ஸ் நடத்துறாங்க. அது வந்து யூஜி படிக்கிறவங்க பிஜி படிக்கிறவங்களுக்கு பாலிடெக்னிக் கோர்ஸாகவும் டிகிரி கோர்ஸாகவும் அது நடந்துட்டு இருக்கு. அது வேல்ஸ் யூனிவர்சிட்டி மூலமா ஒரு டைப் வச்சு மிக சிறப்பான முறையில கடந்த 5-6 வருஷமா அது போயிட்டு இருக்குங்க. அங்க வந்து நான் வந்து ஒரு நாட்டுப்புற கலைஞனா நான் வந்து உள்ள என்டர் ஆகி அவங்களுக்கு அடிப்படையில முதல்ல வந்து ஃபோக்லோர் நாட்டுப்புறவியல் பத்தி கிளாஸ் எடுத்தங்க. அதுல வந்து என்னன்னா நாட்டுப்புறவியலோட நாட்டுப்புற மக்களுடைய வாழ்வியல் முறை, அவங்க திருமண முறை, அவங்க வழிபாட்டு முறை, சிறுதெய்வ வழிபாடு, அவங்களுடைய ஆடல் பாடல், திருமண முறைகள், அவங்களுடைய சொலவடை சொற்கள், பழமொழிகள், விடுகதைகள், இந்த மாதிரி அந்த ஃபோக்லோருக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களையும் தியரியாகவும் பிராக்டிக்கலாகவும் அவங்களுக்கு பயிற்சிகள் நான் கொடுத்தேங்க. அதே நேரம் வந்து நாட்டுப்புற நடனக்கலையும் வந்து பறையாட்டம், ஒயிலாட்டம், இந்த மாதிரி ஆட்டக்கலைகளும் வந்து அந்த தம்பிகளுக்கு கத்துக் கொடுத்தேன். அப்புறம் வந்து பாடி லாங்குவேஜ் சொல்லக்கூடிய உடல் மொழிகள் அதுவும் நான் அவங்களுக்கு கத்துக் கொடுத்தேன். தவிர்த்து ஆக்டிங்கும் நான் கொஞ்சம் கத்துக் கொடுத்தேன் அவங்களுக்கு. வந்து என்னன்னா ஒரு இயக்குநர்களாக படிக்கக்கூடியவர்கள் வந்து ஆக்டிங் நடிப்பு வந்து தெரிஞ்சிருக்கணும் அவங்களுக்கு. அப்பதான் நாளைக்கு அவங்க டைரக்ஷன் பண்ண போற போது நடிக்கக்கூடிய நடிகர்கள் மத்தியில தனக்கு என்ன விதமான உணர்வு அவங்க வெளிப்படுத்தணும்னு இவங்க தெரிஞ்சிருந்தா தான் அவங்க கேட்டு அதை வாங்க முடியும். ஸோ அந்த அடிப்படையில வந்து நான் நடிப்பு பயிற்சி அவங்களுக்கு கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி அடிப்படை பயிற்சிகள்லாம் வந்து அவருடைய கல்லூரியில நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேங்கய்யா.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க, நல்லது ஒரு விஷயம். இன்னொரு மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினருக்கு வேண்டுமானால் கொஞ்சம் தெரியாம இருக்கலாம், ஆனால் முந்தைய இளைய சமுதாயத்தினராகட்டும் பெரியோர்களாகட்டும் அவங்களுக்கு நல்லாவே தெரிந்திருக்கும் அறிவொளி இயக்கம் அப்படிங்கிற அந்த சொல். இங்க பெருவாரியான மக்கள் கிட்ட எழுத்தறிவும் கல்வி அறிவும் கொண்டு போய் சேர்த்ததுல தமிழக அரசு செய்த அறிவொளி இயக்கம் என்பது மிக முக்கியமான ஒரு இயக்கம், அது வெற்றி அடைந்த ஒரு இயக்கம். அந்த இயக்கத்திலும் நீங்க உங்களை ஈடுபடுத்திருக்கிறீங்க கலைப்பயணத்தின் வாயிலாக, அந்த அனுபவங்கள் எப்படி?
1: அந்த அனுபவம் எனக்கு எப்படினீங்க, 1998-99 இந்த காலகட்டங்கள்ல வந்து அறிவொளி இயக்கம் வந்து மிக நாடெங்கும் தெரு தெருவா வீதி வீதியா பாத்தீங்கன்னா இந்த இயக்கத்தோடைய குரல் எங்க கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுல வந்து நான் ஒரு வாசகம், கற்போம் கற்பிப்போம் கல்லாமையை இல்லாமையாக்குவோம் அப்படின்னு இந்த வாசகம். இப்படி அனைவரும் கண்டிப்பா அதை படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாசகங்களோடு தெரு தெருவா வீதி வீதியா பிட்டோண்டிஸ் கொடுக்கறது, அந்த பதாகையை தாங்கி கொண்டு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்துங்க ஐயா. சோ அந்த அறிவொளி இயக்கத்துல அது மட்டும் இல்ல, உசரம்பட்டி மாவட்டத்துல அன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள் அந்த பென்சில் கொலை வந்து பரவலாக இருந்த ஒரு விஷயம் வந்து அதுக்கு எதிராகவும் வந்து நாங்க வந்து தெரு தெருவா போய் பிரச்சாரம் பண்ணி வீதி நாடகம் போட்டு அதற்கெல்லாம் வந்து விழிப்புணர்வு பாடல்கள் எழுதி அதுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அரசு வந்து தொட்டில் குழந்தை திட்டம்னு கொண்டு வந்தாங்க. இப்படி அறிவொளி இயக்கத்தோடு இப்படி ஒரு கல்விக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கும் தேவையான உரிமைகள் வந்து கிடைக்கணும்ன்றதுல அந்த படிக்கிற பள்ளி படிக்கிற நாட்கள்லயே ரொம்ப முனைப்பான செயல்பட்ட காலங்கள் அது வந்து அது மறக்க முடியாதது. ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து இடைநிற்றல் இருக்கக்கூடிய குழந்தைகளை தேடி கண்டுபிடிச்சு வாங்க படிங்க அப்படின்னு சொல்றது, முதியோர்கள் கல்வியில் அவங்களும் அவங்க பேரை முதல்ல கைநாட்டா இருக்கக்கூடியவங்களுக்கு தன் பேரை முதல்ல எழுத வைக்கக்கூடிய முயற்சிகள், மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சுமூகமான உறவுகள் ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து அந்த நாட்கள் வந்து ஒரு ஒரு பசுமையான நினைவு. அறிவொளி இயக்கம்ன்றது அது அறிவொளி இயக்கமாகவும் எனக்கு ஒரு பெரிய ஒரு அறிவை கொடுத்த இயக்கம். என்னன்னா சூரியன் வருவது யாராலே, சந்திரன் திருவது எவராலே, யார் இதற்கு எல்லாம் அதிகாரி, அதை நாம் என்னிட வேண்டாவோன்ற மாதிரி குழந்தை பாடல்கள்லாம் அந்த காலகட்டங்கள்ல தான் உருவாச்சு. அதுக்கு முன்னாடி தோசையம்மா தோசை அம்மா சட்ட தோசைன்னு தான் இருந்தது. ஸோ ஒவ்வொன்றுக்கும் எப்படி இடி உருவாகுது, பூக எப்படி செடி வந்து மலருது, மின்னலியை வெட்டுது, இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணங்கள், அறிவியல் காரணங்கள் இருக்கும். இதெல்லாம் வந்து அப்போ வந்து நூல்களாக வந்து எங்கள் கைகளில் வந்த போது அதை ரொம்ப ஆர்வமாக அந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களை தேடி தேடி படித்து படித்து நாங்கள்

0: கத்துக்கிட்டோம். வெறும் பாடம் மட்டும் இல்லாம அறிவொளி இயக்கத்திலிருந்து கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன நூல்களையும் படிச்சு இந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களை ரொம்ப அழகா கத்துக்கிட்டோம். எப்படி தாவரங்கள் நீராவி போக்கு வெளியிடுது, என்ன இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், அது அது ரொம்ப ஒரு மனநிறைவா இருந்ததுங்க அந்த காலகட்டங்கள் வந்து.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு கலையின் வாயிலாக எப்படியெல்லாம் ஒருவருடைய வாழ்க்கை பயணம் மாறிக்கொண்டிருக்கிறது, சமூக மாற்றத்திற்கு எப்படி இந்த கலையெல்லாம் வித்திடுகின்றன என்பதெல்லாம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.
2: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைனு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சி நாம கேட்டுக்கிறோம். இன்றைய தினம் திரைப்பட நடிகரும் நாட்டுப்புற இசை கலைஞருமான திரு சித்திரசேனன் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், மிக முக்கியமான ஒரு கேள்வி. இந்த கேள்வி நான் முன்கூட்டியே கேட்கணும்னு நினைச்சேன், ஆனா அதற்கான ஒரு ஒற்று பதிலாக, அதை ஒட்டி வரக்கூடிய பதிலாக நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க. இருந்தாலும் நான் அதை முழுமையான பதில பெறணும்னு நான் கேட்கிறேன். நாட்டுப்புற கலையாகட்டும் அல்லது திரைப்பட கலையாகட்டும் சமூக மாற்றத்திற்கு மிகப்பெரிய அளவுல வித்திடுகின்றன அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த ரெண்டு கலையிலுமே பயணிக்கக்கூடிய நீங்க இதுல இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை ஒன்னா சேர்த்து இந்த சமூக மாற்றத்துக்கு உங்களால நிறைய செய்ய முடியும் அப்படிங்கிறது தெள்ள தெளிவு. கலையின் வாயிலாக இந்த சமூகத்துல மாற்றத்தை விதைக்க முடியுமா முடியாதா?
1: மாற்றத்தை விதைக்க முடியும், முடியும். ஏன்னா இது ஒரு கலையின் தாக்கம் எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. முதல்ல எல்லாருக்குள்ளயும் கலையை ரசிக்கக்கூடிய ரசனை எண்ணங்கள் இருக்கு. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல ஷார்ட்ஸ் பாக்கல முதல் கொண்டு எல்லாமே அதனுடைய இன்னொரு வெர்ஷன் தான். ஆக மொத்தம் அவங்க கலையை ரசிக்காம யாரும் இல்ல. எல்லாருக்குள்ளயும் கலையை ரசிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இருக்கு. ஆனா இந்த கலை வழியா சமூகத்தில் இருக்கக்கூடிய கலைகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அது வந்து நான் நேரடியாக பார்த்திருக்கேன். திரைப்படத்தின் மூலமா நான் எந்த அளவுக்கு ஒருத்தருக்குள்ள மாற்றங்கள் அதுவும் நிகழ்த்திருக்கு. ஆனா நேரடியா வீதி நாடகங்கள் மூலமா தியேட்டர் மூலமா நான் சில இஷ்யூ எடுத்து நாங்க நாடகங்கள் பண்ற போது நான் இங்க அழுது நடிச்சு அங்க கீழே இருக்கிறவங்க அழுவாங்க. அந்த பிரச்சனைக்கு இங்க குரல் கொடுக்கற போது கீழே இருக்கிறவங்க கை தட்டுவாங்க. அப்படி ஒரு கண்ணாடி மாதிரி ஆடியன்ஸ் இந்த இஷ்யூ எடுத்து நாங்க நாடகங்கள் பண்ற போது பிரதிபலிப்பாங்க. கடைசியில அவங்ககிட்ட இந்த இஷ்யூ பத்தி நாங்க கேட்போம், இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க, இது இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு. அத வெறும் வாயில சொல்லது மட்டுமல்ல, வாழ்க்கையிலையும் கடைபிடித்து மாற்றங்கள் ஏற்படுத்திய குடும்பங்களையும் குழந்தைகளையும் பெரியவர்களையும் நான் சந்திச்சிருக்கேன். ஆமா, இந்த நாடகம் எனக்குள்ள, உங்க பாட்டு, உங்க நாடகம் எனக்குள்ள ஒரு ஒரு உண்டு சக்திய, ஒரு விதைய, ஒரு தீப்பொறி எனக்குள்ள போட்டுச்சு அப்படின்னு.
0: சரிங்க சார், இப்போ நீங்க நாடக கலை வாயிலாக இதெல்லாம் ரொம்ப அல்லது நாட்டுப்புற கலையின் வாயிலாக எளிதாக செய்த முடியும் சொல்றீங்க. ஆனா இத திரைப்பட கலையில கொண்டு போய் வைக்கும் போது அதற்கான சாத்தியக்கூறு உண்டா அல்லது

0: நாட்டுப்புற கலைகளை ஏன் திரைப்படக்கலைக்குள்ள இன்னும் அதிக அளவில் பொருத்தி நம்மளால பண்ண முடியல. ஒண்ணு பண்ணனா அது ஒரு தனி ஒரு சப்ஜெக்டா இருக்கக்கூடிய ஒரு படமா தான் பண்ண வேண்டியதா இருக்கு. எல்லா திரைப்படங்களிலும் எப்படி நகைச்சுவை காட்சிகள் என்பது ஒரு பிரதானம் இடமோ, பாடல்கள் என்பது ஒரு பிரதானமோ, இசை என்பது ஒரு பிரதானமோ, அது போல ஏன் நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு மிக்க இது போன்ற கலைகள் எல்லாம் திரைக்கலைக்குள்ள ஒன்றிணைய மறுக்கிறதா, அல்லது ஒன்றிணைய முயலலையா, அல்லது படைப்பாளிகளுக்கு விருப்பம் இல்லையா?
1: ஐயா, ஒன்றிணைய முயலலையான் இல்லைங்கய்யா, அது நாட்டுப்புற கலைஞர்களும் வந்து எப்பயுமே தயாரா இருக்காங்க. தொடர்புல இருக்கக்கூடிய நாட்டுப்புற கலைஞர்கள் எல்லாமே இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா சொல்லுங்க திரைப்படத்துல அப்படின்னு கேட்கறவங்களுடைய எண்ணிக்கை மிக அதிகம். என்னடானா, இங்க இருக்கக்கூடிய இயக்குநர்கள் வந்து அதற்கான களத்தை உருவாக்கி கொடுக்கணும், அதுக்கான சப்ஜெக்ட் வந்து சரியா கதையம்சம் அமையணும். நாட்டுப்புற கலைகள் எடுக்கிற மாதிரி இப்ப சங்கமம்னு ஒரு படம் பண்ணாங்க, அது ஏதோ ஒரு டச் பண்ணுச்சு. விழான்னு ஒரு படம் எடுத்தாங்க, அது ஒரு பறையாட்ட கலைஞனுடைய ஒரு வாழ்க்கையை ஒரு டச் பண்ணுச்சுங்க. இப்போ அது போல இங்க முழுமையா சொல்லக்கூடிய கதையம்சம் இருந்தால் மட்டுமே இந்த கலைஞர்களை அதுல ஈடுபடுத்தி அதை கொண்டு வர முடியும். அப்படி கதையம்சம் வந்து இயக்குநர்கள் படைக்கணும், அது அவங்க கையில தான், படைப்பாளியானா அவங்க கையில தான் இருக்கு, கலைஞர்கள் கையில அது இல்லை. கலைஞர்கள் எப்பயுமே தயாரா தான் இருக்காங்க. தன்னை அழைக்க மாட்டாங்களா, கூப்பிட மாட்டாங்களா, ஒரு சின்ன டிவி ஷோக்குள்ள கூட நம்ம வந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கம் இங்க இருக்கக்கூடிய எல்லா நாட்டுப்புற கலைஞர்களுக்கும் இருக்கு. அவங்களுக்கான அந்த கலை தாகத்தை தீர்க்கக்கூடிய பொறுப்பு இங்க இருக்கக்கூடிய சின்னத்திரைகளுக்கும் பெரிய திரை உள்ள படைப்பாளிகளுக்கும் இருக்கு. அதை அவங்க வந்து பயன்படுத்தணும். பயன்படுத்துற மாதிரி கதை அம்சங்கள் அவங்களை அமைத்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இது அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும். இந்த கலைஞர்கள் வந்து அதனால படைப்பாளர்கள் கையில தங்கியா இருக்கு.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் ஜூலை 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் ஜூலை 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரம். பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
4: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர்.

0: மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
1: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
2: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-August 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சி நாம கேட்டுக்கிறோம். இன்றைய தினம் திரைப்பட நடிகரும் நாட்டுப்புற இசை கலைஞருமான திரு சித்திரசேனன் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். மிக முக்கியமாக இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட ஒரு வருத்தத்தை தெரிவிக்க நான் ஆசைப்படுறேன். என்ன வருத்தம் அப்படின்னா, இந்த நேர்காணலுக்கான ஒளிப்பதிவானது சுமார் ஒரு 30-35 நிமிடங்களுக்குள்ளதான் ஆகும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல அது 2 நிகழ்ச்சிக்கான ஒளிப்பதிவாக அமைய பெற்றது. ஆக சிறந்த ஒரு கலைஞன் இருக்கக்கூடிய அந்த உள்ள கிளர்ச்சிய, மன வெளிச்சிகளை, அந்த கலைத்திறமைய வெளியே கொண்டு போய் எப்படியேனும் சேர்த்து விட வேண்டும் அப்படிங்கிற இந்த கலைஞனுடைய குறைந்தபட்ச எண்ணத்தினால நான் பல ஒரு மணிக்கணக்கான நேரத்திற்கு உங்களை நான் அழைச்சு வந்துட்டேன். அதனால நீங்க எவ்வளவு சிரமம்னு எனக்கு புரிகிறது. உங்களுடைய நேரம் மேலாண்மைங்கிறது எவ்வளவு கஷ்டத்துக்குரியதுன்னு. ஆனால் அதற்கிடையிலும் இந்த கலைஞனை கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நான் கொஞ்சம் அந்த நேர்காணல் தவிர நீட்டிட்டேன்.
5: அது அது வருத்தம் தெரிய வேணா, அதுக்கு எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி தான். ஆமா ஆமா.
4: இப்போ நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருவாயில உங்களுடைய அற்புதமான இந்த குரல்ல, ஒரு இசையில, ஒரு நாட்டுப்புற பாடலோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அந்த பாடல் ஒரு முழுமையான பாடலாக, முழுமையான பாடலா பாடினீங்க அப்படின்னா அது எங்களுடைய நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமையும்.
5: ஒரு ஒரு ஒரு கிராமிய ஒரு காதல் பாடல் பாடல் பாட்டுங்களா?
4: பாடலாம்.
5: சரி, இது கேட்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த கிராமிய காதல் பாடல் சமர்ப்பணம். இது என்னன்னா, வைரமுத்து அவர்கள் வந்து எழுதினாங்க, உப்பு கருவாடு உறவச்ச சோறு அப்படின்னு. அது இன்னும் லோக்கலா ரொம்ப ரொம்ப கிராமத்துக்குள்ள போயிட்டு மாங்காய் ஊருகா மம்பான கொள்னு சொல்லிட்டு ரொம்ப கீழே போய் எழுதப்பட்ட ஒரு பாட்டு. ஒரு அருமையான கிராமிய பாட்டு உங்கள் அனைவருக்காகவும்.

0: உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் உயிரெழுத்து. நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் 1 மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும், ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
3: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்று நாள் உதய விழா காணும் கோடை பண்மலைக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஜூலை 1, இது மருத்துவர் தினம். மருத்துவர் தினத்தன்றைக்கு என்னுடைய சக மருத்துவர்கள் மற்றும் எனக்கு நான் இப்போ இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு காரணமாக இருந்த என்னுடைய ஆசிரியர்கள், மருத்துவ ஆசிரியர்கள், மருத்துவ படிப்பு படிச்சுட்டு இருக்கக்கூடிய மெம்பர்ஸு, இல்லை மருத்துவ உலகத்தில் இப்போ சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னுடைய இனிய மருத்துவர் தின நல்வாழ்த்துக்கள். மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு உன்னதமான தொழில். இந்த தொழில் வந்து அந்த காலத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒரு ஃபேமிலி டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபேமிலி டாக்டர்கிட்ட தன்னை நம்பி அவங்கள நம்பி அவங்க உடம்பு ஒப்படைப்பாங்க. அந்த டாக்டரும் அவங்களுக்காக எந்த நிமிஷமும் அவங்க நல்லா இருக்கணும், பேஷண்ட் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டுக்காக அவங்கள எதையும் எந்த விதமான ரிஸ்க் எடுக்கிறதுக்கான அந்த ஒரு டாக்டர்ஸாக இருந்த காலங்கள் இருந்துச்சு. இப்போவும் அப்படிப்பட்ட டாக்டர்ஸ் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க. நீங்கள் நம்பிக்கையோடு உங்கள் டாக்டர்ஸை பார்க்கும்போது, நம்பிக்கையோடு உங்களுடைய உடம்பு அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதமான வைத்தியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு டாக்டருக்கு மோர் தென் பணம், இதை எல்லாத்தையும், அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை எல்லாத்த விடையும் இதில் நிறைய சாக்ரிஃபைஸ் ஆன வாழ்க்கை இருக்குது. எவ்வளோதான் நம்ம மணி கொடுத்தாலும் நைட்டு தூக்கமே இல்லாமல் ஒருத்தவங்களால் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் மருத்துவர்கள் இந்த நம்ம அதுவும் இந்தியன் மருத்துவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அப்படிப்பட்ட சர்வீஸை பண்ணிகிட்டே தான் இருக்காங்க.

அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி லைஃப் இருக்கிறது இல்லை, அவங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுக்க முடியாமல் எல்லா நேரமும் பேஷண்ட்காகவும் எல்லா நேரமும் நம்மளுடைய சொசைட்டிக்காகவும் உழைக்கக்கூடிய ஒரு சில ஜீவர்களில் டாக்டர்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் கைனகாலஜிஸ்ட்டாக ஆஸ் அன் ஆப்ஸ்டீஷனாக ஒரு மகளிர் மகப்பேறு மருத்துவராக இதை கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். மெஜாரிட்டியான மகளிர் மகப்பேறு மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பெண்கள் தான். இந்த பெண்களுக்கு நிறைய ஃபேமிலி ஒர்க் இருந்தாலும், குழந்தைங்க ஃபேமிலி இப்படி நிறைய இருந்தாலும், உங்களுடைய சர்வீஸ்க்காக உங்களுடைய குழந்தை நல்லா பிறக்கணுங்கிறதுக்காக நீங்கள் உங்கள் நம்ம மகளிர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய டைமை ரொம்பவே ஸ்பெஷலாக பயன்படுத்துகிறாங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸையும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நிறைய டாக்டர்ஸ் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நிறைய பகிர்ந்துக்கிறாங்க. இப்படி எல்லாமே உங்கள் டாக்டர்ஸ் நிறைய பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களுடைய சர்வீஸை பயன்படுத்தி உங்களுடைய பாடியை நீங்கள் நல்லா வச்சுக்கிறதுக்கு இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து

0: நல்லா வச்சுக்கிறதுக்கு இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்குமான சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜ ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை. வழங்கிய நலம் நலமறிய.

0: கொடைக்கானல் பண்பு 100.5 நிறைவுக்கு வருகிறது. இன்றைய தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சி. இன்றைய தினம் திரைப்பட நடிகரும் நாட்டுப்புற கலைஞருமான திரு சித்திரசேனன் அவர்களின் நேர்காணலின் 2 பகுதியை நாம் கேட்டோம். வாழ்க்கையில கலைஞனாகப்பட்டவன் ரொம்ப எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு விஷயம்தான், தான் கொண்டிருக்கக்கூடிய கலையின் மீதினுடைய ஆர்வத்தை, அன்பை, காதலை இந்த உலகம் மதிக்கிறதா, போற்றுகிறதா, தன்னுடைய கலையினுடைய திறமையை அங்கீகரிக்கிறதா, தன்னுடைய கலையை போற்றி வளர்ப்பதற்கு இந்த சமூகம் உதவுகிறதா என்கின்ற சில கருதுகோள்களின் அடிப்படையில் தான் ஒரு கலைஞனாகப்பட்டவன் இந்த கலைப்பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றான். இன்றைய தினம் திரு சித்திரசேனன் அவர்களுடனான நேர்காணலை கேட்டோம். பொதுவாக கலைப்பயணம் நிகழ்ச்சியானது எந்த ஒரு கலைஞனுடைய எண்களையும் நிகழ்ச்சியில் வழங்குவது கிடையாது. ஆனால் திரைப்பட கலையோடு நாட்டுப்புற கலையையும் இரண்டர கலந்து திரைத்துறையில் மட்டுமல்லாது எதிர்கால சந்ததியினர்களுக்கும் இந்த கலையானது சென்று சேர வேண்டும் என்று முயன்று கொண்டிருக்கக்கூடிய திரு சித்திரசேனன் அவர்களுடைய எண்களை இப்பொழுது வழங்கவிருக்கிறது. ஆம் நண்பர்களே, எதிர்கால இளைய தலைமுறையினை வளர்த்தெடுக்கக்கூடிய பணிகள் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய பள்ளிகளோ கல்லூரிகளோ அல்லது நம்ம ஊர்களில் நடைபெறக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளை சித்திரசேனன் அவர்களையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதன் மூலமாக அந்த கலையை வளர்த்தெடுப்பதற்கும் ஒரு கலைஞனை வாழ வைப்பதற்கும் ஒரு வழிமுறையானது நம்மளால அமைத்து கொடுக்கப்படும். அதனால சித்திரசேனன் அவர்களுடனான எண்ணானது நிகழ்ச்சியில இப்பொழுது வழங்கப்படுகிறது. 900-350-83-81 900-350-83-81 இந்த எண்ணானது அவருடைய ஒப்புதலோடு தான் பகிரப்படுகிறது. நிகழ்ச்சியில நேயர்களோ அல்லது நண்பர்களோ இந்த எண்ணை மிகச்சரியாக பயன்படுத்தி ஒரு கலைஞனையும் ஒரு கலையையும் வாழ வைப்பதற்கு மட்டும் சரியாக பயன்படுத்துமாறு அன்பு வேண்டுகோளோடு நேயர்களை நிறைவுக்கு வருகிறது. இன்றைய தினம் திரைப்பட நடிகரும் நாட்டுப்புற கலைஞருமான திரு சித்திரசேனன் அவர்களுடனான இந்த நேர்காணல் மிக அற்புதமான ஒரு கலைஞரை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது கோடை பண்பலையும் இந்நிகழ்ச்சியும். இது போன்ற கலைஞர் பெருமக்களை காணக்கூடிய வேளையில் குறைந்தபட்சம் அந்த திறமைக்கான ஒரு பாராட்டும் அவர்களுடைய வாழ்வியலுக்கான ஒரு சிறு உத்வேகம் அளிக்கக்கூடிய நம்மளுடைய பங்களிப்பும் என்பது அந்த கலைஞர்களை மட்டுமல்லாது அந்த கலையையும் இன்னும் பன்னெடும் காலம் கடந்து தமிழர்களுடைய ஆக சிறந்த கலை என்று வெளிப்படுத்தும் அதை நாம் செய்வோமாக என்று உறுதியேற்று இந்த நிகழ்ச்சியானது நிறைவுக்கு வருகிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் நட்புடன் மோகன்.
1: மோகன் மோகன் மோகன்
0: நன்றி, வணக்கம் நேர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுகாதாரத்துறையின் வளர்ச்சிக்காக மருத்துவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பை பாராட்டுவதாக இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மனித உயிர்களை காப்பதற்காக அயராது பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை 183.50 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் பிரதமர் சனே டகாய்ச்சி 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். பொறியியல் படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடுகிறார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே வனப்பகுதியில் மான் வேட்டையில் ஈடுபட்ட 3 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 104,800 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வங்கக்கடலின் வடமேற்கு பகுதியில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்றும், இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் புதுச்சேரியிலும் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேசிய மருத்துவர்கள் தினத்தையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மருத்துவர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்ற மினி மாரத்தான் வாக்கத்தான் போட்டிகள் நடைபெற்றன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் மெக்சிகோ 2-0 என்ற கோல் கணக்கில் ஈக்வடாரை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. கனடா ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. பெல்ஜியத்தில் வரும் 5ஆம் தேதி தொடங்கவுள்ள 21 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி தொடரில் பங்கேற்க

0: உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: Hey!

கட்டுடை நாயகன் கோடை பண்பலை 100.5 உதய விழா சிறப்பு நேரலை பாட்டுக்கு பாட்டு. பாட்டுக்கு பாட்டு மெட்டெடுத்து போட்டிக்கு போட்டியாக பாடல்களை பாட ஜொலிக்கும் நமது பண்பலையின் அறிவிப்பாளர் நட்சத்திரங்கள் மகேஸ்வரி, பௌஷ்யா, சசிரேகா, ஜெயகாந்தன், சுகன்யா, மார்த்தாண்ட பூபதி, தீபா நடராஜன் மற்றும் வசீகரன். வித்தியாசமான பாட்டுக்கு பாட்டு கேட்டு ரசிப்போமான நேயர்களை பகல் 1 மணி வரை நட்சத்திரங்களுக்கு ஒளி தரும் நிலவாக இங்கே வீட்டிருக்கிறார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் மயிலப்பன் அவர்கள்.

கோடை பண்பலை 100.5 நேரம் 11:05:45. கால் நூற்றாண்டு காலம் கடந்த காற்றலைய அனுபவித்து ஆண்டுகிட்டு வரக்கூடிய ஒரு பண்பலை 27 உதய விழாவை ரொம்ப சிறப்பாக தொடங்கியிருக்கு. முதல் நாள் அடி எடுத்து வைக்கிறோம். ஒவ்வொரு நாளும் புது நாள் தானே, அதே மாதிரி இன்று புது நாள் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியோடு வந்திருக்கோம். நிகழ்ச்சியை தொடங்கிடலாம். அனைவருக்கும் அன்பான காலை முற்பகல் வணக்கம்.

பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியை தொடங்கியாச்சு. நம்ம இன்றைக்கி அறிவிப்பாளர்கள், நட்சத்திர அறிவிப்பாளர்கள், எல்லாருமே அறிவிப்பாளர்கள்னாலே நட்சத்திரம் தான் இந்த அலுவலகத்தோட முகங்கள்னு பொதுவாக சொல்கிற வழக்கம் உண்டு. நிறையா முகங்கள் இருக்கும், அதில் இன்றைக்கி ஆறு முகங்கள், இங்கே ஆறு முகம் இருக்குது அப்படின்னு அவங்களோட ஆறு முகத்தோட சிரிப்போட ஒரு சிலர் பதட்டத்தோடு உட்காந்துருக்காங்களோ அப்படின்னு தோணுது. அவங்கள பார்க்கும்போது எனக்கு பதட்டமாக இருக்கே அப்படின்ற ஒரு உணர்வும் ஏற்படுது. இருக்கட்டும் இருக்கட்டும், பதட்டம் இல்லாத வாழ்வா நம்ம பார்க்காததா அப்படின்ற நம்பிக்கையில் நானும் இருக்கேன், அவங்களும் இருக்காங்க. மொத்தம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா, பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் நம்ம ஊர் பக்கம் போனோம்னா தாயம் போடுவாங்க. தாயம் போடுறதுக்கு தாயக்கட்டை இருக்கும். தாயக்கட்டை இல்லையா சோவி போடுவாங்க, சோவி இல்லையா புளியமுத்து போடுவாங்க. இந்த மூணில் எதை பயன்படுத்தலாம்னு நேற்றுலேருந்து தேடினா தாயக்கட்டை கிடைக்கல, பார்த்தா சோவி கிடச்சிருச்சு. அதனால் இன்றைக்கி நம்மளோட பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி எப்படி வளம் வர இருக்குன்னா, சோவியை போட்டு தாயமாக உருட்டி விளையாட இருக்கும். சோவி போடுறப்ப மொத்தம் ஆறு சோவி வச்சுருக்கோம். ஆறு சோவியில் ஆறு எண்கள், ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறுன்னு வரும். பன்னெண்டுக்கான வாய்ப்பு இல்லை, எங்கள் ஊர் பக்கம் பன்னெண்டு போட்டால் கூமுட்டை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரியான ஆட்டம் தான் இன்றைக்கி இருக்குது. மொத்தம் ஆறு எண்கள் இருக்குது, ஆறு விளையாட்டுகள் பாட்டுக்கு பாட்டு விளையாட இருக்கும். இப்போ ஒன்றா நம்பர் விழுந்துருச்சு, என்னப்பா பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்றா நம்பர் விழுந்தால் ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல். இப்போ உதாரணத்துக்கு வானம் அப்படின்னு ஒரு பாட்டு வருதுன்னா வானமில் தொடங்கக்கூடிய பாடல், அந்த வானத்தை போல அப்படின்னு பாடல் பாடலாம். ரெண்டாம் நம்பர் விழுகுதுன்னு வைங்களா, இரண்டு இடைப்பட்ட வரிகள்லேருந்து முதல் வரியை கண்டுபிடிக்கிறது. ஒரு பாட்டோட இடைப்பட்ட வரி வந்துக்கிட்டு இருக்கும், அந்த வரியை கேட்டதும் ஓ இந்த பாட்டாக இருக்குமோ, இல்லை இல்லை இல்லை இல்லை அந்த பாட்டாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசித்து எந்த பாட்டோ அந்த பாட்டை பாடுறது தான் இரண்டாம் எண்ணுக்குரிய விளையாட்டு. மூன்றாம் எண்ணுக்குரிய விளையாட்டு வந்து முடிவு வார்த்தையிலிருந்து அடுத்த பாடலை கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு வார்த்தை முடியுதுன்னா, உதாரணத்துக்கு வானம்னு திருப்பி முடியுதுன்னு வைங்களேன் ஒரு பாட்டோட வரியில், வானத்தில் என்ன பாட்டு இருக்கோ அந்த பாடலை பாடணும். இதுதான் மூன்றாம் எண்ணுக்கு. நான்காம் எண் விழுந்ததுன்னா இசை தந்த மெட்டு பாட்டு. ஒவ்வொரு பாட்டிலையும் ரசிக்க நம்மளை வைக்கிறது இசை தான். அந்த இசை கீற்று பாடலுக்கு நடுவோ இல்லை முதலாவதாகவோ இல்லை இறுதியாக நிறைவாக இருக்கக்கூடிய இசை கீற்று, ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அந்த இசை கீற்று ஒலிக்கும். அந்த இசை கீற்றை கேட்டதும் நம்ம காலும் ஆடும், கையும் ஆடும், வாயும் முணுமுணுக்கும். கரெக்டாக முணுமுணுத்து அந்த பாட்டை பாடணும். இது நான்காம் எண்ணுக்கு. ஐந்தாம் எண் விழுந்ததுன்னா நிறுத்திய வரியிலிருந்து பாடலை பாடணும். பாட்டு போயிட்டே இருக்கும், டப்புன்னு நிறுத்திடுவாங்க, அடுத்த வரியிலிருந்து நம்ம பாட்டை பாடணும். ஆறாம் எண் வந்து விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடியுங்கள். ஒரு பாடல் வந்துட்டுருக்கும், பாடலோட வரிகளில் இரண்டு வார்த்தைகளோ ஒரு வார்த்தையோ மூன்று வார்த்தையோ விடுபட்டிருக்கும், அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சி பாடலை முழுமையாக பாடணும். இந்த விளையாட்டு தான் நம்ம இன்றைக்கி விளையாட போகிறோம். ஆனால் இதில் யாருக்கு எந்த எண் வரும் அப்படின்றதுக்காக தான் நம்ம அந்த ஒரு சின்ன ஒரு அதிர்ஷ்டத்தின் அடிப்படையில் நம்பி சோவியை வச்சுருக்கோம். இப்போ அறிவிப்பாளர்கள் நம்மோட இரண்டு அணியாக பிரிஞ்சு உட்காந்துருக்காங்க. ஒரு அணியில் பௌசியா, சுகன்யா மார்த்தாண்ட பூபதி, சசிரேகா அவங்க உட்காந்துருக்காங்க, சசிரேகா ஜெயகாந்தன் உட்காந்துருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு அணியில் தீபா நடராஜன் இருக்காங்க, மகேஸ்வரி இருக்காங்க, வசீகரன் இருக்கார். இதில் என்ன சிக்கல்னா, இவ்வளோ பேருக்கு மத்தியில் இன்னும் ஒரு ஆளாக வந்து சிக்கிட்டானே அப்படின்னு அவர் நினைக்கலாம். எப்படி பாடுறாங்கன்னு பார்த்துடலாம். அப்போ நாங்கள் வானொலி கேட்குறோமே, எங்களை ஒரு அணியாக இல்லையானா மூன்றாவது அணியே நம்மளுடைய நேயர்கள் அணி தான். உங்கள் சார்பாக யார் சோவியை உருட்ட போகிறா, நான் தான் சோவி பாட போகிறேன். என்ன எண் வருதோ அந்த எண்ணில் நீங்களும் பங்கு பெறுறீங்க. இந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி அடுத்த இரண்டு மணி நேரமும் பயங்கரமாக பட்டையை கலப்ப போகுதுன்னு சொல்லிடலாம். இப்போ ஒவ்வொரு அணி வீரர்களையும் வாங்க வாங்கன்னு அழைத்து ஒரு சின்ன அறிமுகத்தோட நிகழ்ச்சி ஆரம்பிப்போம். என்னப்பா எங்களுக்கு தெரியாத அறிவிப்பாளர் அறிமுகம் கொடுக்க போகிறீங்களானாலும், அறிமுகன்றது ஒரு இன்றியமையாத ஒன்று, சுவாரஸ்யமானது ஒன்று. மொத அணியிலேருந்து யார் வராங்கன்றதுக்கான கடுமையான போட்டி இருக்கும். அதையும் நம்ம யார் மொத அணின்றதை தீர்மானிக்க ஒரு வேலை வச்சுருக்கோம். அந்த ரெண்டு பேர் சோவியை போட சொல்லுவோம். யார் போடுற சோவியில் அதிக எண் வருதோ அந்த அணி தான் முதல் அணின்னு வச்சுக்கிறலாம். எங்கே இப்போ சோவி போடுறதுக்கு வாங்க பார்ப்போம். சோவி போடுறதுக்காகவே இந்த அணியிலேருந்து பௌசியா வராங்க, அந்த அணியிலேருந்து தீபா நடராஜன் வராங்க. எங்கே பௌசியாமா எடுத்து போடுங்க. சரி போ, ரொம்ப கடுமையான வேகத்தில் போடுறாங்க, கொஞ்சம் வேகத்தை குறைச்சி அப்படி போடுங்க. என்ன விழுந்திருக்கு, ரெண்டு விழுந்திருக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும், இப்போ இசை வேண்டாம், நம்ம இசைக்கான நேரம் வரும், இந்தா வந்துடும். இப்போ அடுத்ததா, அடுத்த அணி வீராங்கனை சோவியை சுழட்டுறாங்க, ஓட்டாச்சு. அப்போ பார்த்தீங்களா அஞ்சு போட்டிருக்காங்க. அப்போ அந்த அணி தான் முதல் அணி. எந்த அணி, தீபா நடராஜன் அவங்க, மகேஸ்வரி, வசீகரன். பரவாயில்ல, சோவி உருட்டுறது கூட கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. அப்போ முதல்ல சோவி உருட்டி அஞ்சாம் நம்பர் வந்ததுனால நீங்களே அப்படியே வாங்க.

0: சரி, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: உங்கள் பேர் எல்லாருக்கும் தெரியும். எத்தனை ஆண்டு காலமாக அறிவிப்பாளராக இருக்கீங்க?
1: நான் ஒரு 13 ஆண்டாக இருக்கேன்.
0: ரொம்ப 13 வருஷமும் சந்தோஷமாக இப்படி அப்பா இந்த வேலை பார்க்குறேன், நல்லா இருக்குது, கொஞ்சம் சோதனையாகவும் இருக்கும் இருக்கா அப்படின்னு தான் நடப்பு உண்டா?
1: சோதனையாக இருக்குன்னு ஒரு நாள் கூட நினச்சதில்லைங்க சார். ஆனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் உள்ள வந்துட்டதுனால எல்லாருமே சொல்லுவாங்க நானும் ரொம்ப ஜாலியாக தான் ப்ரோக்ராம் பண்ணுவேன். அதனால் எனக்கு வெளியே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எஃப்எம்குள்ளே வந்துட்டோன்னா எல்லாமே மறந்துடும்.
0: ஓ, காற்றோட கலந்துடும் எல்லாமே. சரி, உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: எனக்கு நிறைய பாடல்கள் பிடிக்கும். ஆனால் நான் பாடுறதுக்கு சோலோவாக தான் பாடணும், ஏன்னா எனக்கு வசீகரன் வந்து கம்பெனிலாம் கொடுக்க மாட்டார். அதனால் சோலோவாக ஒரு பாடல் பாடலான்னு ஐயா.
0: பாடலாம் கேட்குறோம்.
1: நீ பேசும் வார்த்தைகள் சேகரித்து செய்வேன்

0: உலகத்திலே இந்த ஜென்மம் போதும் நெஞ்சினிலே இளையில ஜென்மம் வாழ்ந்து விட்டேன். அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும் அந்திப்பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும்.
1: கிரீடம் படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல். படம் கிரீடம் தானே?
2: ஆமாங்க.
1: அருமையான பாடல், நல்லா அழகா பண்ணீங்க. அக்கம் பக்கம் யாரும் இல்லாத பூலோகம் வேணும்னா கொடைக்கானல் வரலாம், குளிரோட அமைதியான சூழல்ல ரசிக்கலாம். அழகா பண்ணீங்க, நன்றி.
2: நன்றிங்க.
1: சரி, அவங்க அணில இருந்து இரண்டாவது ஆளை கூப்பிட்டுலாம் நினைப்போம், அப்படிதான் இல்லை. இந்த அணில இருந்து இப்ப வர சூழல் இருக்கு, யார் வராங்கன்னு கேட்டுடலாம், பாத்துடலாம், அப்படி சொல்லலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார். பௌசியா, நான் வந்து ஒரு 9 வருடங்களாக இங்கே இருக்கேங்க சார். அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க, நமக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச வேலை பார்க்கணும், அது வந்து நமக்கு எப்பயுமே போர் அடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனக்கு பிடிச்சது பாடல், அந்த பாடலோடு பயணிக்கும் போது நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க.
1: சரி, இந்த அலுவலகத்தில் இப்போ பாட்டு போடுவோம், பாட்டை நம்ம எல்லாருமே ஒளியை வந்து காற்றலைகளில் பரப்பும்போது நமக்கே அந்த பாட்டை கேட்டு ஆடணும் போல் இருக்கும். அந்த மாதிரிலாம் ஸ்டூடியோவில் பாட்டை போட்டுட்டு சத்தம் இல்லாமல் அப்படி கத்தி பாடுறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா?
3: அதெல்லாம் எப்பயுமே நடக்குதுங்க சார். இப்போ ஏதோ ஒரு பாடல் எல்லாரும் சொல்லுவாங்க, பழைய பாட்டு 1 மணி கேட்குறப்ப ஏன்பா அப்படி தூங்க வைக்கிறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு சில சமயம் நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் பழைய பாட்டை கூட பாட்டு பாடவா பார்த்து பேசவா அப்படின்னு சொல்லிட்டு அதை கூட சத்தமாக பாடுற ஆட்கள் நாங்கள் எல்லாருமே சார்.
1: பறந்து செல்லவா? சரி, பறந்து சென்றுலாம். இப்போ உங்களுக்கு பிடித்த பாடல் ஒரு 5-6 வரிகள், ஒரு 10 வரிகள் அந்த மாதிரி எங்களுக்காக பாடலாம், நாங்கள் கேட்க தயாராக இருக்கோம்.

0: முதல் மலை என்னை நனைத்ததே.
1: மூடி வைத்த ஜன்னல் திறந்தது, திறந்துடட்டும்.
0: கண்டிப்பா
1: அழகான பாடல் பாடியிருக்கீங்க. போட்டியில் ஜெயிச்சிடலாமா?
0: கண்டிப்பாங்க.
1: கடுமையான போட்டியாக இருக்குமா?
0: கடுமையான போட்டின்றதை விட வெற்றி தோல்வின்னு எதுவுமே இசைக்கு கிடையாதுங்க சார், அதே மாதிரி எங்களுக்கும் கிடையாதுங்க.
1: முடிவை முன்னமே சொன்னால் நம்ம என்ன தான் பண்ணுறது?
0: நன்றிங்க.
1: சரி, தொடர்ந்து இப்போ பேசலாம். அடுத்த அணியிலிருந்து நம்ம அழைக்கிறதுக்கு முன்னாடி அங்கேருந்து எனக்கு சமிங்கை வந்தது. விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சமிங்கையை மதித்து ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். நேரம் 11:16 ஆயிடுச்சு. அதுக்குள்ளே கால் மணி நேரம் முடிஞ்சிருச்சா நீங்கள் நினைக்கிற மாதிரியே தான் நானும் நினச்சிட்டு இருக்கேன். சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் இணைவோம். இது கோடை பண்பலை 100.5.
2: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர்

0: மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: அன்னை டோரா செவிலியர் கல்லூரி சேவா நிலையம், ஆண்டிப்பட்டி, தேனி மாவட்டம். 4 வருட BSc நர்சிங் பட்டப்படிப்பு. அரசு நிர்ணயித்த கட்டணம், நன்கொடை ஏதுமில்லை. உணவு உறைவிடத்திற்கு மிக குறைந்த கட்டணம். 1000+ படுக்கைகளை கொண்ட மருத்துவமனைகளில் செயல்முறை பயிற்சி, உடனடி வேலைவாய்ப்பு. தொடர்புக்கு 9444339244.
2: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் July 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் July 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ராசிபுரம். பெற்றோர்கள், மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
5: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20%-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 முதல் August 15 வரை
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: கொடைப்பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: கோடைப்பண்பலை 100.5 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம். நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸின் உதய விழா நல்வாழ்த்துக்கள்.
9: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
10: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
11: கோபால் பல் பொடி.
12: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி, இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
3: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
7: கொடைப்பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
13: நேரம் 11:21, 39 நொடிகள். கோடை பண்பலை 100.5 27ஆம் ஆண்டு உதய விழா சிறப்பு நிகழ்ச்சியாக பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி வளம் வர தொடங்கியாச்சு. எப்போ பாட்டுக்கு பாட்டுன்னு சொல்கிறீங்க, என்ன பாட்டே பாட ஆரம்பிக்கலைங்கன்னு நீங்கள் கேட்குற மாதிரி தான் என் மனசுலையும் இருக்குது. ஆனால் அணியை அறிமுகம் செஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்டு ஒரு சில வரிகள் பாட கேட்டு இனிமையை ரசித்தா தானே நிகழ்ச்சி இன்பமாக இருக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு அணியிலிருந்து முதல் எடுத்ததும் என்ன நடந்துச்சுன்னா, நான் இப்போ தான் வானொலி போட்டேன், இப்போ தான் ரேடியோ கேட்க ஆரம்பித்தேன் கோடை பண்பலை அப்படின்னா, சோவியை வச்சு

0: எந்த அணி முதல் அணின்னு தீர்மானித்தோம். தீபா, மகேஸ்வரி, வசீகரன் இவங்க இருக்கிற அணி தான் முதல் அணியாக, அணி ஒன்று அப்படின்ற இடத்துக்கு வந்தாங்க. அணி இரண்டு பௌசியா, சுகன்யா, மார்த்தாண்ட பூபதி, சசிரேகா, ஜெயகாந்தன் அவங்க தான் இரண்டாம் அணி. மூன்றாவது அணி நேயர்கள் அணி இருக்குது. எப்போ எங்களை கூப்பிடுங்கப்பா, நீங்கள் ஆவலோடு இருக்கீங்க. நானும் கூப்பிட ஆவலாக இருக்கேன் உங்களுக்காக. என் கை சோவி போட தவிக்குது, சோவியை போட்டு நம்ம விளையாட ஆரம்பிச்சிடலாம். ஆனால் இரண்டாவது அணியிலேருந்து அழைக்கிறதுக்கு முன்னாடி முதல் அணியில் இருக்க இரண்டாம் நபரை அழைச்சிடலாம். அவங்கள நான் கூப்பிடலை. அவங்கள அழைச்சி அவங்களோட பிடிச்ச பாட்டு அனுபவத்தை கொஞ்சம் கேட்டுடலாம். அம்மா வாங்க.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா. எத்தனை வருஷமாக இங்கே அறிவிப்பாளராக இருக்கீங்க?
1: நான் 16 வருஷமாக.
0: 16 வருஷ பயணம்.
1: ஆமாம்.
0: இன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்துருந்தா 10ஆம் வகுப்பே முடிச்சு பாஸ் ஆகிற அளவுக்கான அனுபவம் இருக்குது.
1: ஆமாங்க சார், ஆமாங்க சார்.
0: உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நல்லா இருக்கும். வெள்ளிக்கிழமை வந்தாலே நம்ம காத்தாயின்ற கதாபாத்திரம் திக்குமுக்கில், அதே தான் வண்ணத்துறையில் திக்குமுக்கில் முத முறையா ஏமா காத்தாயி பண்ணுறீங்களான்னு கேட்டிருப்பாங்கல்ல.
1: ஆமாங்க.
0: யார் கேட்டாங்க, அந்த யோசனையை யார் முன்மொழிஞ்சாங்க, உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: சுப்ரா சார் தான் சார் கேட்டாங்க. நீங்கள் வந்து உங்களோட பேர்லே வச்சுக்காதீங்க, ஒரு பேர் வச்சுக்கோங்க, ஒரு புனை பெயராக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னு முதலாளி ரவிச்சந்திரன் சார் வந்து என்ன பேர் வைக்கலாம் என்ன பேர் வைக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு த மோடி வித்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா சார், அந்த மாதிரி. அப்போ காத்து காத்து காத்தாயி அப்படின்ட்டார். என்னங்க சார் இந்த பேர், இன்னையிலேருந்து உன் பேர் காத்தாயி தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வச்சார் சார். இவ்வளோ ரீச் ஆகும்லாம் அன்றைக்கி நான் நினைக்கல. அன்றைக்கி கொஞ்சம் சங்கோச்சப்பட்டேன், என்னங்க சார் இப்படி அப்படின்னு. உன் பேர் இனிமேல் மகேஸ்வரி இருக்காது, காத்தாயின்னு தான் சொல்ல போகிறாங்க அப்படின்னு எந்த வார்த்தையிலும் சொன்னாரோ அதுதான் இன்ன வரைக்கும் நினைக்கிது சார். அப்புறம் அந்த அந்த ப்ரோக்ராம் அன்றைக்கி ஷோ முடிஞ்ச உடனே சூப்பரா சார் இங்கே வந்தார். இங்கே வந்து கை கொடுத்து சூப்பராக பண்ணிட்டீங்க, ஒரு டிவி ஷோ மாதிரி அப்படியே காட்சிப்படுத்திட்டீங்க அந்த நிகழ்ச்சியவே
0: எல்லாமே
1: கிராமம் சார், அதனால கிராமத்து சாயல ஒரு பாடல்
0: கேட்கலாமே.

0: அணிலிருந்து சுகன்யா மார்த்தாண்ட பூபதி அவங்க வராங்க. வணக்கம்மா.
1: வணக்கம் சார். நேயர்கள் அனைவருக்கும் 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கும் நல்வாழ்த்துக்கள் சார்.
0: அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் எத்தனை ஆண்டு காலமாக
1: சார்? நான் 13 வருஷமாக வேலை பார்க்குறேன் சார். அதாவது எல்லோரும் சொல்லுவாங்க, ஏன் மதுரையில் வந்து எஃப்எம் இருக்குது, எதுக்கு இப்படி 7 கடல் 7 மலை தாண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து படிக்க இந்த பண்பலையில் வேலை பார்க்குறீங்கன்னு ஃபஸ்ட் இன்டர்வியூக்கு வந்தப்பவே நான் செலக்ட் ஆயிடுவேன்லாம் நினைக்கல சார். பட் வந்தோடனே இந்த மிஸ்ட்டு இந்த மலை இதெல்லாம் பார்த்தோன்னே பார்த்தா இங்கே தான் நான் வேலை பார்க்குறோம், கழுத்தை பிடிச்சி இவங்களாம் வெளியில் தள்ளுற வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் அப்படின்னு அப்பயே டிசைட் பண்ணிட்டேன்
0: சார். மதுரை எங்கள் ஊர், நம்ம ஊர்.
1: ஆமாம் சார், நம்ம ஊர் சார்.
0: அதுக்குன்னு போட்டியில் பாரபட்சம் இருக்காதுன்னு உங்களுக்கு மதுரக்காரவங்க சரியா நடந்துக்கலாம்.
1: நிச்சயம் சார், நிச்சயம் சார். மித்தவங்களா கோச்சுக்க போறாங்க சார்.
0: இல்ல பரவாயில்ல, பரவாயில்ல. ஊர் பட்டுன்ற கொஞ்சம் இருக்கத்தானே செய்யும், அதை மாற்ற முடியாதுல்ல. உங்கள்கிட்ட ஒரு விஷயம், நான் பொதுவாக ஒரு வானொலி கேட்குறப்ப என்ன உங்கள்கிட்ட ஒரு தனித்துவமான விஷயம் பார்ப்பேன்னா, காலையில் 7 மணி சுகமான காலையை நிஜமாக சுகமாக ஆக்குவீங்க.
1: நன்றிங்க சார்.
0: அதில் கூடுதலாக நான் என்ன விஷயம் கவனிச்சிருப்பேன்னா, காலையில 7 மணிக்கு நினைவே சுகம் 10 மணிக்கு போகிற நிகழ்ச்சியில் எந்த மாவட்டம்னு சொல்லுவீங்க.
1: ஆமாம் சார்.
0: அதோட உயிரெழுத்து எந்த நேயரோட பொழிப்புறையோட வருதுன்றதும் சொல்லுவீங்க. அது வந்து கேட்குறப்ப இனிமையாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு அன்னை தொடர்பான பாடல்னா அதுக்கு ஒரு லிங்க்.
1: ஆமாம்,
0: அம்மாவை காலையில் பார்ப்போங்க, கையெடுத்து கும்பிடுவாங்க, அப்படிப்பட்ட அன்னையை மதித்து அவங்கள தொகுத்து தான் நீ பாட்டு இப்படி அழகாக அதுக்கு கோர்வையாக கொடுக்குறீங்க. இதுக்கு ஏதாவது நல்ல விதத்தில் விமர்சனம் வரும், என்னம்மா இது இப்படி பேசிக்கிட்டே இருக்கே அப்படின்னு யாராவது அதை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்களா, விமர்சனத்துக்கு உள்ளாக்கிருக்காங்க?
1: விமர்சனம் சொல்றவங்கள கேட்டிருக்கேன் சார். ஓ அப்படியா, சரிங்க, அவ்வளவுதான் சார். அதுக்கு வந்து மதிப்பெல்லாம் கொடுத்ததுல நம்மளை யார் மோட்டிவ் பண்றாங்களோ, நீங்க நம்மளோட நிலைய இயக்குனர் எல்லாருமே அறிவிப்பாளர்கள் எல்லாரும் சொல்லுவாங்களா, அதை மட்டும் வாங்கிக்கிட்டு நம்மளை சொல்றவங்கள ஓ அப்படியாங்க, சரிங்க, நெக்ஸ்ட் டைம்ல இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவேன் சார்.
0: சரி, அதை சொல்றப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த 7 மணி நிகழ்ச்சி பண்ணும்போது எப்படி உணர்வீங்க, அந்த இதெல்லாம் சொல்லும்போது ஆஹா சூப்பரா அப்படி எந்த மாதிரியான உணர்ச்சி இருக்கும்
1: சார்? அது வார்த்தையில் அடைக்கவே முடியாது சார்.

0: கஷ்டப்பட்டு இப்போ நான் ஒரு மதுரையிலேருந்து 3 மணிக்கு பஸ்ஸில் கிளம்பி வருவேன். எல்லோரும் கேட்பாங்க எப்படி 2 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு கிளம்பி வரீங்கன்னு. வரும்பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த ஆணியரில் அந்த பாட்டை போட்டோன்னு நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா சார், பாட்டு போட்டு ஆடிருக்கீங்களாமா அப்படின்னு. நிச்சயம் அந்த வேலையை நான் 7 to 8 நான் பண்ணுவேன் சார். அது கண்ட்ரோல் ரூமில் யாருமே இருக்க மாட்டாங்களா, எல்லாம் தள்ளி உட்காந்துருப்பாங்க. செம்ம என்ஜாய் தான் சார் காலையில்.
1: அதுதானே வாழ்க்கை.
0: ஆமாம் சார், கட்டாயம் இசையோடு இருக்கும் சார். சும்மா வந்தோமா சும்மா ஓன் பேசினோமா இல்லாமல் ஜாலியாக இருக்கணும்ல சார்.
1: கேட்குறப்ப இயற்கையோடு இயந்த வாழ்வுன்னு சொல்லுவாங்க, இது நமக்கு இசையோடு இயந்த வாழ்வாயிருச்சு. சரி, உங்களுக்கு பிடித்த பாடல்
0: சார்? இந்த பாடலை பற்றி சொல்லணும்னா, இது வந்து எனக்கு மனசுக்கு ரொம்ப நெருக்கமான பாடல் சார். நான் 10th படிக்கல இந்த பாட்டு பாடி தான் ப்ரைஸ் வாங்கினேன், காலேஜ் படிக்கலையும் ப்ரைஸ் வாங்கினேன். இதை விட சிறப்பு என்ன அப்படின்னா, நான் 2013 வருஷம் இங்கே அறிவிப்பாளர் தேர்வுக்காக வந்திருந்தேன். அப்போ என்னை ஒரு அறிவிப்பாளர் பேட்டி எடுத்தாங்க. அப்போ உங்களுடைய விருப்ப பாடல் பாடுங்க அப்படின்னாங்க. இந்த பாட்டை பாடினேன், செலக்ட் ஆகிட்டேன். அதனால் எங்கே போனாலும் யார் கேட்டாலும் இந்த பாட்டை தான் சார் பாடுவேன். ஜானி படத்துலேருந்து என் வாணியில் இந்த பாட்டு சார்.

0: என்னோட வானில் ஒரே வெண்ணிலா, அது கோடை பன்மலை 100.5 மட்டும்தான் சார். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்க சார்.
1: அருமையாக பாடினீங்க. உங்களோட வெண்ணிலா மட்டும் இல்லை, எல்லாரோட ஒரே வெண்ணிலா கோடை பன்மலை 100.5
0: தான். நன்றிங்க சார்,
1: ரொம்ப நன்றிங்கம்மா. அருமையாக பாடினீங்க. போட்டியில் எப்படி பங்கு பெற்று என்ன பாடல் பாடப்பாரோ அப்படின்றதையும் கேட்டுருலாம்
0: சார்.
1: நன்றிங்கம்மா, நன்றி. அடுத்ததா அடுத்த அணிலிருந்து ஒரு நபர் வர இருக்காப்புல. என்ன அவரோட சவால்னா, ஒரே பையனாக இந்த கூட்டத்தில் வந்து மாட்டிக்கிட்டார். என்ன மாதிரியே நான் எப்படி இங்கே ஒரு ஆளாக சிக்கி தவிச்சிருக்கனோ அதே மாதிரி அவர் ஒரு ஆளாக சிக்கி இருக்காரு. ஆனாலும் அந்த தைரியம் இருக்கணும், பையனாக ஒரு தைரியம் இருக்க வேண்டாமா? அது பாட்டு பாடுறதுக்கு பாட்டு பாடவா, பாடல் கேட்கவா, பாடம் சொல்லவான்னு அவர் என்ன சொல்கிறாரு, என்ன பண்ணுறாருன்னு கேட்டுருவோம். நீங்கள் உங்களை சின்ன அறிமுகம் செஞ்சுக்கோங்களேன்
2: சார். என்னுடைய பேர் வசீகரன். கோடைப்பன்மலையில் என்னுடைய முதல் டியூட்டி நாளைக்கு தான் பார்க்க போகிறேன் சார். அதற்கு முன்னாடி முதல் டியூட்டியாக இந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் என்னை உட்கார வச்சுருக்கீங்க சார்.
1: ரொம்ப மகிழ்ச்சி,
2: சந்தோஷம் சார்.
1: உங்கள் சொந்த ஊர்?
2: சொந்த ஊர் தேனி மாவட்டம் சார். கால் நூற்றாண்டு கடந்த பிறகு தான் வந்துட்டு கோடைப்பன்மலையோடு இணைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது சார். நிறைய இடத்துல யோசிச்சிட்டே இருப்பேன். சின்ன வயசுலேருந்தே எஃப்எம் நிறைய கேட்டுகிட்டே இருந்தோம் சார். அப்போது திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னு வந்தோம், நமக்காக வாய்ப்பும் கிடைத்தது சார்.
1: தட்டுங்கள் திறக்கப்படும்ன்ற மாதிரி
2: அந்த மாதிரி
1: கதவு திறந்துருச்சு அப்படி சொல்கிறீங்க. அதே
2: அந்த மாதிரி தான் சார் இருந்தது.
1: சரி, வானொலி ரசித்து கேட்டிருக்கீங்களா கோடை பண்பலை?
2: ரொம்ப ரசித்து கேட்டிருக்கோம் சார்.
1: மனம் கவர்ந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அறிவிப்பாளர் ஆகிறதுக்கு முன்னாடி வானொலி கேட்டோன்னா
2: எனக்கு சிறு வயதுலேருந்து என்னையை வந்து ரொம்ப உந்தி தள்ளிய ஒரு நிகழ்ச்சியாக நான் பார்க்குறது செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சி சார். அது சின்ன வயசில் அந்த நேரத்தில் நம்மக்கிட்ட வந்து தொலைபேசியெல்லாம் இருக்காது, நம்ம அழைப்பு விடுக்கிற அளவுக்கான அந்த வசதியிலையும் இருந்திருக்க மாட்டோம். ஆனாலுமே வந்துட்டு கேட்க கேட்க வந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அந்த பண்பலைக்கும் அதாவது வானொலிக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய உறவு என்னென்னா, நேயர் யார்கிட்டயோ கேள்வி கேட்டுட்ருப்பாங்க, ஆனால் நம்மளும் அவங்க கூட சேர்ந்து பதில் சொல்லிக்கிட்டே இருப்போம். இது சிறுவது வயதுலேருந்தே இது நம்ம கூட சேர்ந்து ஒரு ஒட்டி பிறந்த ஒரு பழக்கம் ஆகிடுச்சு சார். அதுதான் இன்றைக்கி இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்குன்னு நான் நம்புகிறேன்
1: சார். நல்ல பயணமாக இருக்கட்டும்னு வாழ்த்துறோம். என்ன பாடல் பாட இருக்கீங்க?
2: இவங்களோட ஸ்வர்ணலதாவோட எண்ணெய் தொட்டு அள்ளி கொண்ட பாடல் சார். ஒரு எவர்கிரீனான சாங்கு, என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாடுறேன்.
1: பாடிடலாம் பாடிடலாம், கேட்டுடலாம்.

0: நீதமும்
1: நீதமும் அருமையாக முடிச்சிங்க. பாடல் நல்லா பாடுறீங்க, இன்னும் நல்லா உங்கள் திறமையை வளர்த்து இந்த பயணம் இனிமையான பயணமாகவும் நிறைய அனுபவங்களை உங்களுக்கு கொடுக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு
0: நன்றி.
1: உங்கள் இடத்துல நீங்கள் அமரலாம். நன்றி.
0: நன்றி சார்.
1: அடுத்த அணியிலிருந்து நிறைவாக அந்த அணியோட பங்கேற்பாளர் வீராங்கனை வராங்கன்னே நம்ம சொல்லலாம், அதனால ஒன்றும் இல்லை.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
2: சசிரிகா ஜெயகாந்த். 9 ஆண்டுகள் வந்து நிறைவடைந்து நானும் 10வது ஆண்டில் அடி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு வந்து கோடைப்பண்மலையில் வேலை செய்யணும் அப்படின்ற ஆசை எப்படி வந்தது அப்படின்னா, நான் வந்து ஒரு மலைப்பிரதேசம் தான் என்னோடய சொந்த ஊரும், கோவை மாவட்டம் வால்பாறை. அங்கே தான், அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்மலையெல்லாம் எதுவுமே இல்லை. பள்ளியில் வந்து பாடல் போட்டிகளுக்கெல்லாம் போகும்போதும் இல்லை ஏற்ற இறக்கங்களோட புத்தகங்கள் இதெல்லாம் படிக்கும்போதும் என்னோடய ஆசிரியர் சொல்லுவாங்க, நீ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஊடகத்தில் வேலைக்கு போகணும், உனக்கு வந்து நல்லா நீ வந்து படிக்கிற அப்படின்னு. அதுதான் வந்து ஒரு முதல் விதை அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே அப்படி எந்த ஒரு ஃபெசிலிட்டியுமே இல்லையே அப்படின்னு நினைக்கும்போது, நான் கல்யாணம் பண்ணி வந்த இடம் தான் கொடைக்கானல். இங்கே வந்து எனக்கு எப்படியோ இந்த இடத்துக்குள்ளே நான் வந்துட்டேன். அது வந்து நம்ம எனக்கு பிடிச்ச ஒரு வேலையை பண்ணுறேன், பாடல் பாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு இடத்துல பாடிக்கிட்டே வேலை பார்க்குறதுன்ற எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கு. இன்னைக்கு நான் வந்து என்ன பாடல் பாட போறேன் அப்படின்னா, ரெட்டைவால் குருவிலேருந்து கண்ணன் வந்து பாடுகிறேன். அந்த பாடல் பாட போறேன்.

0: சொன்னான் உதன் நினைக்கிறேன். இத்தனை நம்மளோட இந்த மலையில இந்த குரல் வளம் இன்னைக்கு கிடைச்சதுக்கு நான் ஆண்டவனுக்கு நன்றி சொல்றேன். நன்றி சார்.
1: நன்றிமா. எல்லாருமே நல்லா பாடுறாங்க. இப்ப இவங்க பாடுறதெல்லாம் கேட்டுட்டு ஆஹா நம்ம பாடினா என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பதட்டம் எல்லாருக்கும் வந்துடும் போல் இருக்கு. எனக்கே பயத்தை உண்டு பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. எல்லாருமே அழகாக பாடுறாங்க. அவங்க அனுபவத்தையும் அருமையாக பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்படியே நம்ம அனுபவங்களை பகிர்ந்துகிட்டே இருக்கலாம். ஆனால் அப்போ எப்பப்போ விளையாடுவீங்கன்னு கேட்குறவங்களுக்காக நம்ம போட்டியை ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு போய்க்கிறலாம். முதல்ல இப்போ போட்டி, இப்போ முதலாக வந்தது வந்து தீபா அவங்க போட்டு சோவியில் போட்டப்போ ஐந்தாம் எண் வந்தது. அவங்கள தான் இப்போ சோவி போட அழைக்கிறோம். சோவியை போட போகிறாங்க. தயாரா? சபாஸ். என்ன எண் விழுந்திருக்கு தெரியுமா? இப்போ அதையும் நாங்கள் வந்து வாய்மொழியாக சொல்லலை, இசையில் சொல்ல போகிறோம். என்ன எண்?

சரி, ஐந்துன்ற எண் விழுந்திருக்கு, ஐந்தாம் எண் தான் வந்திருக்கு. ஐந்தாம் எண் அப்படின்னா நிறுத்திய வரியிலிருந்து பாடலை பாடணும். ஒரு பாடல் வரப்போகுது, பாட்டோட வரியை நிறுத்த போகிறாங்க. நிறுத்தினதும் தொடர்ந்து என்ன பண்ண போகிறீங்க? பாட்டை பாட போகிறீங்க. மூணு பேர் இருக்காங்க இந்த அணியில். ஆமாம், நீங்கள் தான் பாடணும். தயாராகுங்கள், பார்ப்போம். உங்களுக்கான பாடல் இதோ தயாராக வருகிறது, கேட்கலாம்.

எல்லாரும் சேர்ந்து பாராட்டிடலாம். அருமையாக பாடிட்டாங்க. ஒரு பச்சை கிளிக்காக நல்லா அழகாக பாடின முதல் அணிக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சிடலாம். ரொம்ப இயல்பாகவும் அப்படி இப்படி பாடும்போது முகம் எல்லாருக்கும் ஒரு பரபரப்பு இருந்தாலும் நின்ன இடம் வரி வந்து அருமையாக நின்றது. அவங்களும் அதை அப்படியே பிடிச்சி அன்னை வளர்ப்பு நிலையன்னு கொண்டாந்து பாராட்டலை கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. முதல் புள்ளி இந்த அணி வெற்றி பெற்றிருக்காங்க. அணி ஒன்றாம் அணி முதல் புள்ளி. சரி, இப்போ அடுத்ததாக அடுத்த அணியிலேருந்து நமக்காக சோவியை போட்டு என்ன என் விழுக இருக்குன்னு கேட்டுடலாம், பார்த்துடலாம். வாங்க, சோவியை உருட்ட யார் வராங்கன்னா ஃபௌசியா வந்திருக்காங்க.

0: அதே தான் மூன்றாம் எண் விழுந்திருக்கு. மூன்றாம் எண்ணுக்கு என்னென்னா, முடிவு வார்த்தையிலிருந்து அடுத்த பாடலை பாடணும். பாட்டு ஒரு இடத்துல முடிய போகுது, முடிஞ்சதும் ஐந்து எண்ணுவேன், அந்த ஐந்துக்குள்ளே அடுத்த பாடலை பாடிடணும்.
1: ஓகே சார்.
0: ஆளுக்கு ஒரு பாட்டு பாடினீங்கன்னு வீங்க, ஒத்துக்கிற மாட்டோம். மூணு பேரும் ஒரே நேரத்தில் ஒரே பாட்டை பாடிடணும். ஐந்து என்ற வரை நீங்கள் தாராளமாக உங்களுக்கான நேரத்தை எடுத்துக்கலாம். பாடல் உங்களுக்கான ஒலி கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாம் சார்.

0: பயங்கரமான ஆளாக இருக்கீங்களே எல்லாரும், ஒருவேளை பாடல் எளிமையாக இருக்கோ அப்படின்ற சந்தேகத்தை நமக்கு கொடுத்துட்றாங்களே. சென்னை 628லேருந்து ஒரு பாடலை போட்டு காற்றுன்னு முடித்தா, இவங்க ரிதம்லேருந்து எடுத்து காற்றே என் வாசல் வந்தாயின்னு பாடல்
1: பாடிட்டாங்க.
0: இருந்தா அதான் பாடல் எங்க போகுதுன்னு ஒரே நேரத்துல ரெண்டு மூணு பாடல் கேட்கும் போது மனது மறந்துருது. அதேதான் எந்த இடத்துல வந்து யாரோ அப்படின்னு வந்ததுல யாரோ யாருக்குள் இங்க யாரோன்னு எனக்கு அங்க போயிருச்சு மனசு. இருந்தாலும் அருமையா பாடினீங்க, உடனே இப்படி கண்டுபிடிக்கிறீங்க பாட்டு போட்டு கேட்கறதா?
1: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில கலந்து கலந்து நம்ம நேயர்கள் கொடுத்த நிறைய ஹின்ஸ் எல்லாம் நாங்க வந்து பிடிச்சிட்டோம் சார்.
0: அப்பாடி, சாதாரண ஆட்கள் இல்ல இந்த
1: அணிக்கு, காரணம் நம்ம நேயர்கள் தான் நினைக்கிறேன்.
0: நன்றி அம்மா, நன்றி. இந்த அணியும் சாதாரண அணி இல்லைன்னு நிரூபிச்சிட்டாங்க. இப்ப அடுத்ததா யாருக்காக நான் சோவி போட இருக்கேன்னா, இணைப்புல காத்திருக்கக்கூடிய அன்பு நெஞ்சத்துக்காக. யார் வரப்போறாங்க, என்ன பண்ண போறாங்க, என்ன பாடல், அவங்களுக்கு என்ன எண் விழுக போகுது, எதுவுமே தெரியாத சூழல். அவங்களுக்காக சோவியை எடுத்து சொலட்ட போகிறேன், சொலட்டிடலாம்.

0: இதவாணி கோடி பண்பலை நீயே நீதானே என் சுவாசமே அன்பே என் இனிய கூடையப்பம் என் நினைவில் கூடையப்பம் நினைவிலே புதுசுகம் தருதரத்தத தொடருதே தினம் தினம் தருதரத்தத என் இனிய கூடையப்பம் என் நினைவில் கூடையப்பம்.
1: பயங்கரமா பாடுறீங்களே.
0: சங்கீதவாணி கோடை பண்பலைக்கு 27ஆம் ஆண்டு உதயநாள் நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு சிறப்பு பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் இணைவது கோடை பண்பலை ரசிகன் கரூர் பனமாடி பெருமாள்பட்டி மணிவேல். வணக்கம் ஐயா.
1: மணிவேல் ஐயா வணக்கம். என்ன பாடல் உட்கார்ந்து தயார் பண்ணிருப்பீங்க போல் இருக்க, ராப்பகலா உட்கார்ந்து எழுதி அப்படியா?
0: ஐயா இது நம்ம பண்பலைக்காக முன்னாடியே தயார் பண்ணதுங்கய்யா.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா. உங்களுக்காக நான் சோவியை போட்டுட்டேன், தாயம் போட்டாச்சு. போட்டதுல தாயம் விழுகலை, இரண்டாம் எண் விழுந்தது. இரண்டாம் எண் என்னன்னா, இடைப்பட்ட வரிகள்ல இருந்து முதல் வரியை கண்டுபிடிக்கணும். பாடலோட இடைப்பட்ட வரி காற்றலைகளில் ஒலிக்கீற்றா வளம் வரும், அதை இடைப்பட்ட வரியை கேட்டுட்டு உங்களோட நீங்கள் வந்து முதல் வரியை கண்டுபிடிச்சி சரியாக பாடணும். பாடிடலாமா?
0: பாடிடலாமா.
1: பாடுறவங்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு இருக்குது. என்ன அறிவிப்பு இருக்குன்னா, சரியாக பாடும் நேயர்களுக்கு ஜூலை 12ஆம் தேதி இன்னும் உறுதியாகலை, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெகு விரைவில் வரும், ஜூலை 12ஆம் தேதி உதய விழா நடைபெறும் இடத்தில் பரிசுகள் வழங்கப்படும்.
0: மகிழ்ச்சி.
1: உங்களுக்கான ஒலிக்கீற்று இதோ.

ராட்சசியோ தேவதையோ ரெண்டும் சேர்ந்த பெண்ணோ அடிமலையோ.

0: அழகினாலே அடிமையாக்கும் ராஜராஜராணி.
1: அகிலஜாவதிய என்ன சத்துரதியே கொடி பண்பலை நீயே. நன்றிங்கய்யா.
2: நன்றி அருமையா. கரூர்ல இருந்து மணிவேல் ஐயா. எல்லாரும் இப்படி இருந்தீங்கன்னா எனக்கு தான் சந்தேகமாக இருக்குது. நம்ம பாட்டு எடுத்தது ஒன்றும் பிரமாதமாக இல்லை போட்டுருக்கு. போகிற போக்கில் என்ன பாட்டை போட்டாலும் கண்டுபிடிச்சா எப்படி தான் எடுக்கிறது. கரூர்லேருந்து மணிவேல் ஐயா நல்ல முயற்சி கொடுத்து பாடலை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்துலேருந்து பரத்தோட நடிப்பில் அது ஒரு ஆட்டம் பாட்டமாக இருக்கும். அந்த பாடலை கேட்கும்போது குழந்தை பருவம் ஞாபகம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நினைவுகள் வரும். அது அருமையான பாடல். காற்றலைகளில் குறைவாக கேட்ட பாடல்னு நான் நினச்சி எடுத்தா அது குறைவாலாம் இல்லை. நான் நீங்கள் என்ன பாட்டனாலும் போடுங்க, நான் எப்படி பாடுறேன் பாருங்கன்னு கரூர்லேருந்து மணிவேல் ஐயா பாடி காமிச்சிட்டு போயிட்டாங்க. தொடர்ந்து பாட்டுக்கு பாட்டு நம்ம விளையாடலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழா சிறப்பு நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. இணைந்திருங்கள். இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
3: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் இன் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் காம்போ பேக் அப்பப்பா கல கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
5: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இன்று பகல் ஒரு மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

நேரம் 11:48:05. கோடை பண்பலை 100.5 உதயவிழா கொண்டாட்ட நிகழ்ச்சி களை கட்டிட்டு தான் வந்துட்டுருக்கு. அப்படி தான் சொல்லணும், ரொம்ப சிறப்பாக வளம் வந்துட்டுருக்கு. பாட்டுக்கு பாட்டு, பாட்டுக்கு பாட்டு என்னங்க, நீங்கள் என்ன பாட்டுனாலும் போடுங்க, நாங்கள் அசாத்தியமாக வந்து பாடுவோம். எப்படி சோவியல் என்ன விழுந்தாலும் சரி, என்ன இடையூறு வந்தாலும் சரி, என்ன சவால் வந்தாலும் சரி, சமாளிப்போம் அப்படின்னு கிளம்பி அவங்க நமக்காக பாட்டு பாடி காட்டுறாங்க. இப்போ அணி ஒன்று, இந்த அணியிலேருந்து யார் திருப்பி சோவி போட வராங்கன்னா மகேஸ்வரி அவங்க வராங்க. அவங்க மகேஸ்வரிகிட்ட ஒரு பயங்கர திறமை இருக்குது. என்னென்னா, இந்த சோவியில் நேற்று நான் ஒரு 10 போட்டு பார்த்தேன். ஒரு எப்படி 8வது முறை 9வது முறை தான் 6ம் எண்ணம் எனக்கு வந்தது. இவங்களை வந்து சும்மா காலையில் போட்டு பாருங்கம்மான்றேன். போட்ட எடுத்ததும் 6ம் நம்பர் போட்டாங்க. அப்போ தான் பார்த்தேன் இப்படி போடுறாங்கன்னு. சோவியை உருட்டிடலாமா?

அதே தான் இரண்டாம் எண் நமக்காக சோவியில் விழுந்திருக்கு, அதிர்ஷ்ட எண் இரண்டு அப்படின்ருக்கு. யாரும் ஒன்று போட மாட்டேன்றாங்க, ஆறு வர மாட்டேனுது. சரி, இப்போ தானே போட ஆரம்பிச்சிருக்கோம், இரண்டே மீண்டும் வந்திருக்கு. இடைப்பட்ட வரிகளிலிருந்து முதல் வரியை கண்டுபிடிக்கணும். இவங்களுக்கான பாடல் என்ன பாடல் வருதுன்னு கேட்டுடலாம்.

என்ன போட்டாலும் சரி, பாடல் போயிட்டு இருக்கும் போதே அருகில இருந்து உன் தலை மூடி ஊதிர்வதை கூட அப்படின்னு அவங்க முணு முணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இரண்டாவதா சோவியில போட்டு இரண்டாம் எண் கிடைத்து பாடலையும் இடைப்பட்ட வரிகள் இருந்து முதல் வரியை கண்டுபிடிங்கன்னா பாட்டு போய்கிட்டு இருக்கும் போதே கண்டுபிடிச்சிடுறாங்க. அடுத்த முறை இன்னும் கடினமாக தான் பாடல்கள் எடுக்கணும் போல் இருக்கு. எடுத்துருவோம், கவலையே வேண்டாம். இப்போ அணி இரண்டுலேருந்து நமக்காக சோவி போட வந்திருக்காங்க. சோவி போட்டுடலாமா?

0: ஐந்தாம் எண். ஐந்தாம் எண் என்ன பண்ணுவோன்னா, நிறுத்திய வரியிலிருந்து பாடலை பாடணும். பாடல் போயிட்டுருக்கோம், நிறுத்த போகிறாங்க ஒரு வரியில், தொடர்ந்து நீங்கள் பாட்டை பாடிடணும். தயாரா?
1: தயார்.

0: சரி என்ன பண்ணுறது, இந்த பாடல் கண்டுபிடிக்க மாட்டோன்ற மாதிரி அதன முகபாவனையை வச்சுக்கிறாங்க. ஆனால் பார்த்தா தெரியலை, எனக்கு தெரியலை, இது பூரா அந்த நல்லா படிக்கிற பிள்ளைய பூரா ஒன்றா சேர்ந்துக்கிடுவாங்க. ஃபஸ்ட் ரேங்க் வாங்குறவன் என்ன பண்ணுவான், ஐயோ நான் ஒழுங்காகவே பரிச்சை எழுதலப்பா, நான் 35 மார்க் தான் வாங்குவேன்ப்பா அப்படின்வான். பேப்பரை பார்த்ததும் 99 வாங்கியிருப்பான், ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருப்பான். அப்போ நமக்கு தோணும், ஏன்டா அழுகுறா அப்படின்னா, ஒரு மார்க் போச்சுடா அப்படின்வான். டேய் இங்கே அவன் என்ன போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த மாதிரியான அணியாக இருக்குது இந்த அணி 2, மோசமான அணியாக இருக்குது. அப்பாடி பாடல் போகும்போது முகபாவனையை பார்த்தா, சரி இந்த பாட்டாவது பதில் கண்டுபிடிக்க மாட்டாங்க, அப்பாடா சரி கொஞ்சம் கிரீடம்லேருந்து ஏற்கனவே ஆரம்பத்தில் ஒரு பாடல் அக்கம் பக்கம் யாரும் இல்லை பூலோகம் வேண்டும் பாடினாங்க, இப்போ என்வானில வருது எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம்னா அது ஓடிடுச்சு ஓட்டமாக. சரி பரவாயில்ல, அடுத்ததா நேர் யார் இணைப்பில் இணைகிறாங்கன்னு கேட்டுடலாம், அவங்கள சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: அம்மா வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: என் உயிரிலும் மேலான கோடை பண்பையிலே 100.5 உதய நாள் வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்கம்மா, உதய நாள் வாழ்த்துக்களுக்கு நன்றி.
1: யமனேஸ்வரத்துல இருந்து சுமதி பேசுறேங்க ஐயா, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நிலையத்துல
0: எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. ராமநாதபுரம் மாவட்டம்
1: எல்லாருமே நல்லா இருக்காங்களா? உங்க பக்கத்துல இருக்கிறவங்க
0: எல்லாரும், இங்க இருக்கிறவங்க, வீட்டுல இருந்து நிகழ்ச்சி கேக்குறவங்க, பின்னாடி ஒரு பெரும் கூட்டமே இருந்து உதவி செஞ்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே இங்க நலமா இருக்கோங்கம்மா. ராமநாதபுரம் மாவட்டம் யமனேஸ்வரத்துல இருந்து சுமதி அம்மா.
1: ஆமா சார், சொல்லுங்க.
0: சரி, உங்களுக்காக சோவியை போட்டுடலான் இருக்கோம், என்ன எண் வரணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களுக்காக சோவியை நான் உங்க சார்பா சுலட்ட தயாரா இருக்கேன்,

0: அதே தான் ஒன்றாம் எண் வந்திருக்கு. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, போட்டுட்டு நானும் ஒன்று போடணும் அப்படின்னா தாயம் விழுகவே விழுகாது, ஒரு 100 தடவை போட்டால் கூட ஒன்று வராது. ஆனால் பாருங்களேன் ஒன்றாம் எண் வந்திருக்கு. ஒன்றாம் எண் என்னென்னா ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல். இப்போ பாட்டோட தொடக்கம் ஒரு வார்த்தை வரும், அந்த வார்த்தையில் வேறு ஒரு பாட்டை நீங்கள் பாட போகிறீங்க. பாட்டோட முதல் வார்த்தையை கவனமாக கவனிச்சிடணும், நீங்கள் கவனிக்காமல் விட்டுட்டு வேறு வார்த்தையில் பாடுனீங்கன்னா ஏற்புடையது அல்ல அப்படின்னு சொல்லிடுவோம். உங்களுக்கான ஒலிக்கீற்றை கேட்க தயாராக இருக்கீங்களா?
1: ஆ இருக்காங்க. எப்போ

அருமையாக பாடுறாங்க. எல்லாருக்குமே ஒரு பாடலை கொடுத்தோன்னா அதற்கான பதிலும் பட்டு பட்டுன்னு வருது. இப்போ நம்ம இன்றைக்கி உதய விழா சிறப்பு நிகழ்ச்சியாக பாட்டுக்கு பாட்டு வளம் வந்துட்டுருக்கு. நல்ல விளையாட்டு இப்போ தான் சுவாரஸ்யமாக போக ஆரம்பிச்சது இருக்குது. ஆனால் நேரம் பார்த்திங்கன்னா 11:58 ஆயாச்சு. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். இணைந்திருங்கள் கோடை பண்பலை 100.5.

0: பாடலை கேட்டிங்களா?
1: கேட்டுட்டேன் சார்.
0: பாடலாமா?
1: ஆரம்பிக்கலாமா?
0: ஆமாம், ஆரம்பிக்கலாமா?
1: ஆரம்பிக்கலாம் சார். இயற்கை படத்திலிருந்து வர்றேன் சார். காதல் வந்தா சொல்லி அனுப்பு,
0: உசுரோடு இருந்தால்
1: வருகிறேன், என் கண்ணீர் வழியே உயிரும் வழிய தரை மேல் கடந்து மிதக்கிறேன்.
0: மனம் வெட்டவில்லை.

அருமையாக பாடுவீங்கம்மா, ரொம்ப ரொம்ப நன்றி. ராமநாதபுரம் மாவட்டம் யமனேஸ்வரத்திலிருந்து சுமதி அம்மா, காதல் அப்படின்ற வார்த்தையை தொடங்கி காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன்னு இயற்கை படத்திலிருந்து ஒரு பாடலை பாடிட்டாங்க.

0: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
0: நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் வழங்கும் பாட்டுக்கு பாட்டு.
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல்.
3: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
1: எங்க செலக்ஷன் சரி?
2: கவுன்சிலிங் கோட் 2612.
4: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:02.
5: இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

கோடை பண்பலை 100.5 நேரம் 12:02 ஆயாச்சு. 27ஆம் ஆண்டு உதய விழா சிறப்பு நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. பாட்டுக்கு பாட்டு பயங்கரமாக இங்கே பாடிட்டுருக்கோம். அணி 1, அணி 2, அது போக அணி 3னு நேயர்களுடைய அணியும் பயங்கர பிரமாதமாக பாடிட்டுருக்காங்க. இப்போ 3 அணிகளுமே 2 முறை விளாண்டாச்சு. இல்லை, 1 அணி கூட தோல்வியை தழுவாமல் வளம் வந்து கொண்டு இருக்கிறது. சரி, பார்ப்போம் எப்படி நடக்குது, என்ன ஆகுதுன்னு. இப்போ அடுத்ததாக 3வது முறையாக சோவியை சுழட்டுவதற்காக 1வது அணியிலிருந்து வருகிறார். யார் வராங்க, என்ன போட போகிறாங்கன்றதை பார்த்துடலாம். சோவியை சுழட்டுறாங்க,

ஆமாம், ஒரு சின்ன இடையூறு அங்கே ஏற்பட்டுருச்சு. விழுந்தது 4, ஆனால் ஒலிக்கீட்டரில் வந்தது 3. ஆனால் இங்கே கண்ணு முன்னாடி பார்க்க 4 தான் இருக்குது, அதனால் 4 மின் பரவாயில்ல, இன்னும் ஒரு முறை 4 சொல்லிடுங்க. ஆமாம், அப்படி வந்தால் தான் சந்தோஷமாக இருக்கும். 4. இந்த 4 எண்ணுக்கானது வந்து என்னென்னா, இசை தந்த மெட்டு பாட்டு. இசை வரப்போகுது மெட்டாக, பாட்டை இவங்க பிடிக்க போகிறாங்களா பிடிக்காமல் பறக்க விடுறாங்களான்னு பார்த்துடலாம். இதோ உங்களுக்கான ஒலிக்கீட்டு.

0: அப்படி போடு போடு போடு அசத்தி போடு கண்ணால, இப்படி போடு போடு போடு இழுத்து போடு கையால. உன்னோட ஊர் சுத்த உப்பு மூட்டை ஏறிக்கிறேன், உன்னோட கண்ணை பத்தி கண்ணா மூச்சி ஆட வர இந்த நட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா, இந்த நட போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா.
1: பரவாயில்லப்பா, எங்க நடுவில் அது ஒரு நல்ல ஒரு துள்ளலான மெட்டா வரும், அது ஒரு அடியான ஒரு தாளமும் கூட சேர்ந்து வரும். சரி, அதுக்கு ஒரு குழப்பம் நிறையா வரும்னு பார்த்தா குழம்பாம கண்டுபிடிக்கிறாங்க. வரட்டும் வரட்டும் வரட்டும் வரட்டும், எப்படி போட்டாலும் கண்டுபிடிக்கிறாங்களே அப்படின்றதான் இருக்குது. சரி, இப்போ அணி 2 இருந்து நமக்காக சோவியை போட வந்திருக்காங்க, என்ன என் விழுகுதுன்னு பார்த்துடலாம்.

0: எண் இரண்டு, இரண்டாம் எண் வந்தால் இடைப்பட்ட வரிகள்லேருந்து முதல் வரியை கண்டுபிடிக்கணும். பாட்டோட இடைப்பட்ட வரி வரப்போகுது, பாடலோட முதல் வரியை கண்டுபிடியுங்கள். கண்டுபிடிக்க தயாரா?
1: தயார்.
0: உங்களுக்கான ஒலிக்கீட்டு தயார். என்ன

0: பின்னணி குரலுக்காக வசீகரன் உங்களுக்காக குரல் கொடுத்தாங்க. ரொம்ப அருமை. அப்படிதான் போட்டேன்.
1: அவர் வந்து முதல் அணி அப்படின்றத மறந்துடுறாரு சார். எங்க பாட்டுல மயங்கி அப்படியே வந்தாரு.
0: எல்லாரும் கோரஸ் கொடுப்போம். ஆமா ஆமா, ஒரு ஆண் குரலுக்கு கோரஸ் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா?
2: நிச்சயமாக வேணும்
3: சார். அதனால சரி வருவோம்,
0: கண்டிப்பா வரணும் வரணும். பாட்டுல என்ன அணி வேண்டி இருக்கு? பாடல சரியா கண்டுபிடிச்சிட்டாங்க.
2: நிச்சயமா அப்படி போடல, நாங்க தான் பின்னாடி இருந்து உங்களுக்கு தெரியுமா?
1: இப்ப இரண்டு அணிகளுக்குள்ள நம்ம சண்டை போட்டுட்டே இருந்தா மூன்றாம் அணி வந்து காத்திருக்காங்க. அவங்கள வந்து இப்ப சார் கூப்பிட்டு
0: அடிச்சு காட்டுங்கன்ற கதையே ஆயிரம் போல் இருக்கு. ஈரமான ரோசாவே, கண்ணில் என்ன சோகம்னா எனக்கு இங்கே கண்ணில் அழுகையே வந்துடும் போல் இருக்கு. பாட்டு அப்ப இதுலேருந்து நான் ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு இருக்கு. இனிமே வந்து ஹிட்டான பாட்டை எடுக்கக்கூடாது. கேட்காத பாட்டு போகாத பாட்டுன்னு எதுவுமே இருக்காது போல் இருக்கு. எந்த திசையில் வேணாலும் அட்டாக் பண்ணு, நான் அதை தடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு நம்ம நிலவரம். சரி, 27ஆம் ஆண்டு உதய விழா சிறப்பு நிகழ்ச்சியாக பாட்டுக்கு பாட்டு மலம் வந்துட்டுருக்கு. இப்போ நம்மளுடைய மூன்றாம் அணி வீரர்கள் இணைப்பில் தயாராக இருக்காங்க, அவங்கள சந்திச்சிடலாம். யார் எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்
4: ஐயா. வணக்கம் ஐயா. திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் செத்தநாயகம்பட்டியிலிருந்து ஜெயச்சந்திரன் பேசுகிறேங்க ஐயா. நலமா இருக்கீங்களா? நிகழ்ச்சி சூப்பராக போயிட்டுருக்குங்க.
0: நல்லா போயிட்டுருக்கா?
4: அருமையாக போயிட்டுருக்குதுங்க. அதாவது கைத்தறி நெய்யறதை விட்டுட்டு மெய் மறந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க ஐயா பாட்டெல்லாம்.
0: நாங்கள் உங்களை ஒன்றும் பாடி துன்புறுத்தலையே.
4: சகோதரிகளும் அருமையாக பாடிட்டு இருக்காங்க, நம்ம நேயர்கள் அதை விட அருமையாக பாடுறாங்க. நீங்க நிகழ்ச்சியில வேற ஒன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு நெஞ்சு துக்கு துக்குன்னு அடிக்குதுங்க.
0: என்ன சொல்லிட்டேன்?
4: தோல்வியே இன்னும் இதுவரைக்கும் இல்லையே அப்படின்னு சொன்னீங்க.
0: ஆமா,
4: அந்த வரிசையில நான் முதலிடம் வாங்கிடுவோம்னு எனக்கு அப்படியே நெஞ்சல படப்பட படப்படன்னு அடிச்சுக்குதுங்க ஐயா.
0: நீங்க கவலையே படாதீங்க, பதட்டமே வேண்டாம்
4: ஐயா. அதாவது வந்துங்க, இப்ப இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்க ஏற்பாடு

0: பெண்ணுங்க பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப நான் பக்கத்துல இருந்தா கை கொடுப்பேன். நம்ம தூரமா இல்ல, காற்றலையில வேணா கை குளிக்கலாம்.
1: சரி, காற்றலையில நீங்க கோடை பண்பலையில இருக்க எல்லாருக்கும் கை குளிக்கதான் கருதிடுறோம்.
0: கை குளிக்கலாங்க எல்லாம். அங்க இருக்கிற சகோதரிகள் எல்லாருக்கும் 27வது உதய தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: உங்களுக்காக நான் சோவிய வந்து சுழற்ற இருக்கேன், போட்டுடலாம். உங்களுக்கு என்ன என்ன வேணும்னு ஆசைப்படுறீங்க?
0: ஐயா, நான் வந்து நீங்க ஆறு கொடுத்தீங்கன்னாலும் பரவாயில்ல, எது கொடுத்தாலும். ஏன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது நம்ம கேட்கக்கூடாதுங்க, அதான் நம்மளை தேடி வரணும்.
1: சரி, அதிர்ஷ்டம் என்ன வருதுன்னு பார்த்துடலாம், போட்டுடலாம்.

0: உங்களுக்கான எண் 3. என்ன 6 வரலையே? நான் 6 வரும் இப்படியே அப்படின்னு என்னென்னமோ பண்ணி போடுறேன், 6 வருவனானது. இன்னொரு தடவை போட்டு பார்த்தா கூட
1: அதிர்ஷ்ட எண் வந்து 21ங்க. நான் பிறந்த நாள் எனக்கு வந்து 3 வந்திருக்கு.
0: 2 + 1 = 3 அப்படின்னு வந்துடலாம்.
1: 21னா 3 தானுங்க டோட்டல்.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, 3 என்னன்னா, 3 எண்ணுக்கு என்ன விளையாட்டுன்னா, முடிவு வார்த்தையிலிருந்து அடுத்த பாடலை கண்டுபிடிக்க, அதாவது அடுத்த பாடல பாடணும் அப்படி வச்சுக்கலாம்.
1: அதான் இப்ப பாடிட்டு இருக்கிற பாட்டுல அந்த முடியும் போது அதுல கடைசி வரியில இருந்து பாடணுங்களா?
0: ஆஹா, ஒரு வார்த்தையில போய் அந்த பாட்டு முடியும், முடிஞ்சதும் அந்த வார்த்தையில ஒரு புது பாட்டை நீங்க பாடணும், அவ்வளவுதான்.
1: சரிங்க சரிங்க,
0: பாடிடலாமா?
1: பாடிட்டு போட்டுருங்க, பாடிடலாம்.
0: சரி, உங்களுக்காக

0: ஐயா என்ன வர
1: கடல்னு முடிஞ்சிருச்சா?
0: கடல்னு முடிஞ்சிருச்சு.
1: நட்டநடு கடல் மீதுங்கிற பாட்டு பாடலாங்களா?
0: கடல்னு பாடல் தொடங்கணும், அதுதான் சரியா இருக்கும். நட்டநடு வேண்டாம்.
1: கடல்னு தொடங்கணும்னா நட்டநடு கடல் மீது தான் ஞாபகம் வருதுங்கய்யா.
0: ஆ கடல்ல
1: கடல்
0: நல்ல முயற்சி. இப்போ இரண்டாவது நேயரை சந்திச்சிருவோம். அந்த அணியில் மூன்று பேருக்கான வாய்ப்பு நம்ம தரணும்ல. இரண்டாவதாக வரவங்க பாடிடுறாங்களா அப்படின்னு பார்த்துடலாம், கேட்டுடலாம். யார் வராங்க? வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் அம்மா. யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: புவனா, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி.
0: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து புவனா அம்மா பேசுகிறீங்க. சரி, மூன்றாம் எண்ணிலேயே முடிவு வார்த்தையிலிருந்து அடுத்த பாடலை நீங்கள் பாடணும், சரியா? அதே பாடல் தான், கடல்னு முடிஞ்சிருக்கு. கடல்ல
2: பாடி ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன்.
0: நிச்சயமா நிச்சயமா சொல்லலாம்.
2: கோடை பண்பலைக்கு 27ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்கம்மா, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. பாடல் பாடலாமா? பாடுங்கம்மா.
2: என்னென்ன?
0: ஒரு சரி, ஒரு முறை ஒலுக்கீற்ற போடலாம். ஒரு முறை நீங்க ஒலுக்கீற்ற கேட்கலாம், உங்களுக்காக இதோ ஒலுக்கீற்று.

0: முடிவு வார்த்தை கேட்டீங்களா?
1: கடல்.
0: கடல்.
1: கடல்ல
0: கடல்லே இல்லையா அப்படின்ற மாதிரில இருக்கு. கடல்ல பாடல் இருக்கு, பாடல் இருக்கு. கண்டிப்பா பாடல் இல்லாம அப்படி இடைப்பட்ட வரியில நிறுத்திட முடியாது. சரி சரி பரவாயில்ல, நல்ல முயற்சி. இன்னும் அடுத்த நேயர் முயற்சி பண்றாங்களா பாடுறாங்களான்னு கேட்டுலாம். இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம்.
1: அனைவருக்கும்
0: அனைவருக்கும்
1: பகல் வணக்கம்.
0: பகல் வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?

0: ராணி தேனிலிருந்து.
1: ராணி தேனியிலிருந்து. அம்மா பாடல் கேட்டீங்களா, ஒலுக்கிட்டு கேட்டீங்களா?
0: கடல் சொல்லிருக்கீங்க சார்.
1: ஆமா கடல், கடல்.
0: கடலோரம் கடலோரம் அலைகளோடு விளையாடும், வலை வீசு வலை வீசு ஆட்டம்பாட்டு வலை வீசு. அம்மா கடலம்மா எங்க உலகம் நீ அம்மா.
1: கடலோரம் கடலோரம் வலை வீசு வலை வீசுன்னு வலைய வீசி கடலோரத்தில் இருக்க பாடலை தூண்டி போட்டு பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டீங்க, அப்படிதானே? ஆ நல்ல முயற்சி. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சொல்லுங்க.
0: கோடிக்கொண்டலைக்கு 27 ஆம் ஆண்டு உதயலாய் வாழ்த்துக்கள். அனைவருக்கும், நேயர்களுக்கும், அறிவிப்பாளருக்கும், பொறுப்பாளருக்கும், இயக்குநருக்கும் வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா, நல்ல முயற்சி. 3வது நேயராக வந்து பாடலை கடலோரம் கடலோரம்னு வலை வீசிட்டீங்க. நான் கூட வஞ்சர மீன் கேட்டான், கெளுத்தி மீன் கேட்டான், கண்ட மீன் கேட்டான், ஜாமீன் கேட்டான், கடல்லே இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் போயிருமோன்னு நினச்சேன், ஆனால் அப்படி இல்லாமல் போகாது போல் இருக்க. நல்லதான், நல்லதான், நல்ல போட்டி இருக்கிறது சந்தோஷந்தானே. சரி, நேரம் 12:15 ஆயாச்சு. ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து பேசணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒரே ஒரு அணிக்கு ஒரு தடவை சோவியை சுழற்றுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டு நம்ம விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைவோம். இப்போ சோவியை சுழற்றுறதற்காக 1வது மணியிலேருந்து வந்திருக்காங்க. என்ன சுழட்டி அவங்களுக்கு என்ன விழுக இருக்குன்னு பார்த்துடலாம்.

0: இந்த அஞ்சாம் எண் தான் இருக்கிறதுலே அதிகமாக விழுகுது. ஒரு ரெண்டு ரெண்டு தடவை விழுந்துருச்சு, அஞ்சு மட்டும் மூணு தடவை விழுந்துருக்கு, ஒரு நாலு விழுகுதா, ஒரு ஆறு விழுகுதா,
1: ஒரு ஒன்று விழுகுதா,
0: ஆ ஒரு ஒன்று கூட சரி, ஒரு தடவை விழுந்துருச்சு. இந்த ஆறாம் எண் என் கண்ணிலேயே விழுக
1: மாட்டேன்.
0: ஆமாம், அடுத்த தடவை அவங்க ஆறு நமக்காக போடுறாங்களான்னு சோதிச்சிடலாம். இப்போ ஐந்தாம் எண் நிறுத்திய வரியிலிருந்து பாடலை பாடணும்.
1: சரி,
0: பாட்டு நிற்க போது நீங்கள் பாட போகிறீங்க. உங்களுக்கான ஒலிக்கீட்டு இதோ.

0: தேங்க்யூ சார்.
1: ஏமா பாடல் முழுவதும் தான் பாடுறீங்கல்ல, ஏன் முகபாவனை அப்படி போகுது? பாடல் வரும்போது
0: ஒளியை கூப்பிடணும் சார், அதனால
1: சுருதியை கூப்பிடுறது சரி, அது முகபாவனையை மாற்றி வச்சு தான் கூப்பிடணுமா? குமரி பெண்ணின் உள்ளத்தில் பாடல் வருது. சரி, இடைப்பட்ட வரியில் நிற்க போகுது. சரி, எப்படி பாடுறாங்கன்னு பார்ப்போம். அப்படின்னா முகத்தை வேற மாற்றி வச்சுக்கிறது தான். இவங்க பூரா பயங்கரமான ஆட்களாக இருக்காங்க. யாரோட முகபாவனையும் நம்பி நீ நான் ஏமாற தயார் இல்லை. இருந்தாலும் அருமையாக பாடி குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க வர வேண்டும்னு, வாடகை என்ன தர வேண்டும்ன்ற வர வாடகை வர கேட்டு போயாச்சு. 27ஆம் ஆண்டு உதய விழாவில் நம்ம பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி படு ஜோராக போய்கிட்டுருக்கு. நல்ல முறையில் முயற்சி செய்து விளாண்டுட்ருக்கோம். அணி 2 சோவியை சுழற்றுறதுக்கான நேரம் வந்துருச்சு. ஆனால் சுழட்ட போகிறதில்ல. அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணிக்கலாம். இணைந்திருங்கள். இது என்றும் மனதை கவர்ந்த பண்பலை, கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸ், நாமக்கல் PGB காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பாட்டுக்கு பாட்டு. தெற்காசிய மற்றும்

0: இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் July 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் July 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ராசிபுரம். பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
3: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுதில்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
4: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
3: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
4: 50க்கும் மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
3: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
5: 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
7: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
8: வணக்கம் அன்பானே, இன்று ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள். கோடை FM உடைய 27வது உதய விழா. இந்த தருணத்துல நம்ம பேசிக்க வேண்டிய விஷயம் என்ன, சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு என்னன்னா, இது வளர்ந்து வித விதங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடந்து மக்கள்கிட்ட, மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வந்து விழிப்புணர்வை, மக்கள் வெறும் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் பல மருத்துவர்களுடைய நல்ல வந்து பார்த்தீங்க விழிப்புணர்வு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அது மூலம் பல மக்கள் வந்து நல்ல வந்து சுகமாகிட்டு இருக்காங்க, விழிப்புணர்வு ஆகிட்டு இருக்கு. என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நிகழ்ச்சி தொடர்ந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்ந்துட்டு இருக்கு. அந்த தொடர்ந்து கொண்டு சேர்ந்துட்டு இருக்க, உழைச்சிட்டு இருக்க, இங்கே பண்ணிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு ஊழியர்களுக்கும், இதை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்க FM நேயர்களுக்கும் என்னுடைய சந்தோஷமான வாழ்த்துக்கள் நேர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்று வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டாக்டர்ஸ் டே. இன்றைக்கி வந்து டாக்டர்ஸ் டே, அதாவது மருத்துவர் தினம். இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் BC ராய் அவருடைய நினைவாக வந்து நம்ம இந்தியாவில் வந்து July 1 வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு நண்பரை வந்து பார்த்திங்கன்னா 68 வயசு, அவங்க வந்து வீட்டில் அவங்களை கூப்பிட்டு வந்தாங்க. சார், இந்த மாதிரி நைட்லேருந்து நைட் தூங்குறப்ப நல்லா தான் சார் தூங்கினார், காலையிலேருந்து எந்திரிச்சிக்கிறப்ப வாய் பேச மாட்டுறாரு, ஒரு பக்கம் வந்து கையும் காலும் வளர மாட்டேன், சுத்தமாக நடக்க முடியல அவர். ஆனால் நேற்று நைட் படுக்கிறப்ப நல்லா தான் படுத்திருந்தார். அப்போ இந்த நண்பர்கிட்ட வந்து அவன் அட்டண்டர் கேட்குறப்ப, சார் இது நான் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடியே இதே மாதிரி வந்துச்சு, ட்ரீட்மெண்ட் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி முழுமையாக நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் மீண்டும் வந்து தொடர்ந்து வந்து தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மதுப்பழக்கம் அதிகமாக இருந்து நிப்பாட்டி திருப்பி மதுப்பழக்கம் இருந்தனால திருப்பி மதுப்பழக்கம் இருந்தாலும் மது அதுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மாத்திரை கொடுத்து 1.5-2 மாதம் எடுத்தார். அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து மாத்திரை விட்டுட்டார் அப்படின்னா விட்டார். திருப்பியும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அவங்க வந்து பக்கவாதம் வந்திருக்கு, ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்து நல்லபடியாக போயிருக்கு, முழுமையாக நடந்திருக்காரு. இப்போ வந்து மாத்திரை விட்டனால திருப்பி அவருக்கு பக்கவாதம் வந்திருக்கு. திருப்பி நாங்கள் ஸ்கேன் எடுத்து பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து ஒரு டேமேஜ் இருந்தது, மூளையில் ரத்தக்குழாய் அடைப்பிற்கு உறுதிப்படுத்தணும். பேஷண்ட்டால் சுத்தமாக பேசவே முடியல. அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கு என்ன பண்ண முடியும்னா மீண்டும் வந்து பயிற்சியை கொடுக்க ஆரம்பித்தோம். மேலும் ரத்த குழாய்கள் அடைப்பு வராதுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அது ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 நாள்லேயே வந்து ஓரளவுக்கு அவர் வந்து வித் சப்போர்ட்டோடு நடக்க ஆரம்பிச்சார். ஆனால் இதே அவர் பார்த்திங்கன்னா 3 வருடங்களுக்கு முன்னாடி அட்மிட் ஆனப்போ வித்தின் 1 வீக்லேயே ஓரளவுக்கு நடந்து நார்மலாக பேச்செல்லாம் வந்து நல்லபடியாக போக ஆரம்பிச்சிட்டார். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரோட இது பார்த்தளவுக்கு ஸ்மோக் பண்ணுறதோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறதோ வந்து வாதத்துக்கான உரிய கண்டு காரணம் இல்லை, அதனால் எந்த ப்ராப்ளமும் வரப்போகிறது கிடையாது, நான் நிப்பாட்டினால தான் எனக்கு வந்துச்சு அப்படின்னு அவராக நினச்சாரா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி டிஸ்கஸ் பண்ணாரா என்னன்னு தெரியல. அவரோட பாயிண்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு வரைக்கும் நல்லா தான் இருந்தேன், அது இப்போ நிப்பாட்டினால எனக்கு இந்த பெரிய பிரச்சனைகள் வந்துச்சுன்னு சொல்லி மீண்டும் வந்து அதை தொடர்ந்து ஆரம்பிச்சனால இப்போ 2வது டைம் வந்து பக்கவாதத்தினால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி திருப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணேன். ஆனால் இந்த டைம் வந்து அவங்க வந்தது ஒன்று லேட்டாக வந்தாங்க. செகண்ட் டைம் வந்து வந்தனால வந்து மாத்திரைகள் நிப்பாட்டினால வந்து இவருக்கு வந்து அந்த குணப்படுத்துறதுக்கு ரொம்ப டைம்

0: எடுக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் இல்லைன்னா மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் சடனாக நிப்பாட்டுறனால வந்து இப்போ இந்த மாதிரி வந்தால் பரவாயில்ல. சில பேர் எப்படி வருவாங்கன்னா முழுமையாக வந்து கான்சியஸ் லெவலில் வரவங்க, சில பேருக்கு வந்து வந்து ஒரு மூக்குவோம் அந்த மூளையில் இருக்க ரத்த குழாய் உடஞ்சிரும். இப்போ அடைஞ்சிருக்கு வந்திருக்காங்க, ஒரு பயிற்சி பண்ணுறோம் வந்துடும். சில பேருக்கு மூளையில் வந்து ரத்த குழாய் உடஞ்சுன்னா மூளையில் வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கும். சில பேருக்கு வந்து உயிரை காப்பாற்ற முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குனே. அந்த மருந்து மாத்திரைகள் வந்து நீங்கள் வந்து முதல்ல ஹாஸ்பிட்டலில் உடனே டாக்டர்கிட்ட கேட்கணும், இது எந்த வகையான எதுக்காக சாப்பிடணும், எவ்வளோ நாள் சாப்பிடணும், இது சாப்பிட்றதுனால என்ன பக்க விளைவுகள், விட்டால் என்ன பக்க விளைவுகளும் கண்டிப்பாக வந்து மருத்துவர் சொல்லுவாங்க. நீ கேட்டு கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் வந்து மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து வாழ்க்கையில் நமக்கு ஏற்படாமல் பார்த்துக்கலாம் நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்குது, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்குது, எம்ஆர்ஐ சிடி அல்ட்ராசவுண்ட் கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்டுகளும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்குது, பயன்படுத்திக்கினீர்களே.
1: மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
2: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை TNPSC பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
4: கோடை பண்பலை 100.5 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் உதய விழா நல்வாழ்த்துக்கள்.

0: நாமக்கல்
1: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் வழங்கிய பாட்டுக்கு பாட்டு.
2: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
3: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
4: எங்க செலக்சன் சரி?
5: கவுன்சிலிங் கோட் 2612.
6: நேரம் 12:30. கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா சிறப்பு கொண்டாட்ட நிகழ்ச்சியா பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி வளம் வந்துட்டுருக்கு. படுபோட்டியாக இங்கே பாட்டுக்கு பாட்டு நடந்துகிட்ருக்கு. என்ன சொல்கிறது, நீயா நானா அப்படின்னா இங்கே போட்டி ஆரம்பிக்கிற முன்னாடியே அப்படின்லாம் வேற செருமி சண்டை போடுற நிலைமைக்கு இரு அணிகளும் பயங்கரமாக இருக்காங்க. சரி, இப்போ சோவியை சுழற்றுறதற்கு தயாரா? அணி 2 வீராங்கனை சுழற்ற இருக்காங்க, சுழட்டி விடுங்க.

0: போன முறையும் உங்கள் இரண்டாம் எண்ணெயே போட்டாங்க, இந்த தடவையும் ரெண்டை தான் போட்டிருக்காங்க. என்னதான் எப்படி தான் கண்டுபிடிச்சி அதே நம்பரை போட்டு நமக்கான வேலைகளை செய்கிறாங்கன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை. சரி, இரண்டாம் எண் வந்து உங்களுக்கு தெரியும், இடைப்பட்ட வரிகளிலிருந்து முதல் வரியை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா?
1: கண்டுபிடிச்சிடலாம்.
0: ரைட், உங்களுக்கான ஒலிக்கீற்று.

0: இந்த உனக்கா எனக்கால ஒரு பெரிய போட்டியாக அங்கே நடந்துகிட்டு இருக்கு, உனக்கா எனக்கா அப்படின்னு. ஆனால் பாடலோட முதல் வரியை கண்டுபிடிக்கிறது தான் நம்மளோட போட்டி. முதல் வரி சரியான வரியான்னு ஒலிக்கீட்டுலேயே கேட்டுருவேன், ஏன்னா அது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாம் சார்.
0: நம்ம அப்படி டக்குன்னு சொன்னா எப்படி அவர் தயாரா இருக்கணுமா?
2: 100% அது வந்து சரியானதா தான் இருக்கும். நாங்க நம்புறோம், நாங்க நம்புறோம். எதிரணி சேர்ந்து பாடியதா சரியாக இருந்தது.
0: உனக்கு எனக்கான்னு கண்டுபிடிக்கிறோம்.
2: உனக்கு தான் சார்.
0: உனக்கு.
1: ஆமா சார்.

0: சரி, இதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு செவன் ஜி ரெயின்போ காலனியில ஒரு காமெடி ஞாபகத்துக்கு வருதா?
1: ராஜா
0: ராஜா தி ராஜா நீங்க ராஜா
1: நினைவுல வருது. சொன்னதும் எனக்கு அப்படி நீங்க சொன்னதும் வந்துருச்சுல பட்டுன்னு அந்த நினைவு தான். ஆனா நல்லா பாடுறீங்க.

0: எல்லாருமே வந்து அந்த முயற்சி இருக்குது. பாடலோட முதல் வரி பாடினாலே, முதல் வார்த்தை பாடினாலே அதை ராகத்தோடு பாடும்போது எல்லாருக்கும் பாட்டு தெரியுதோ இல்லையா, தனனானு நம்ம போட்டு, தனனாவை போட்டு தன்னானே தன்னானேன்னு ஓட்டிக்கிறலாம். சரி, இப்போ மூன்றாம் மணி நமக்காக நேயர்கள் இணைப்பில் காத்திருக்காங்க. அவங்க என்ன யார் வராங்க, என்ன பாட்டு பாட போகிறாங்கன்னு பார்க்கலாம். ரொம்ப ரோல் ஆயிடுச்சு திடீர்னு. சரி, ஆனால் சோவியை நான் சொல்லட்டுறேன், எனக்காக எடுத்து கொடுத்ததற்கு நன்றி. இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம.
0: வணக்கம், என்ன தயக்கத்தோட வணக்கம். யார், எங்கேருந்து? இல்லைம்மா இல்லைம்மா, இணைப்பில் கொஞ்சம் சரியாக கேட்கல. தஞ்சாவூர்னு ஊர் பேர் கேட்டுருச்சு, பெயர் சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும். ஆயிஷா, தஞ்சாவூர்லேருந்து ஆயிஷா பேசுகிறீங்க. சரி, உங்களுக்காக நான் சோவி இங்கே சொல்லட்ட இருக்கேன். என்ன எண் வரணும்னு ஆசைப்படுறீங்க? எந்த எண் வந்தாலும் எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, எனக்கு ஒரு ஆசை இருக்குது. இந்த போட்டியில் இதுவரை ஆறாம் எண் விழவே இல்லை. எப்படினாலும் ஆறை போட்டுடணும் போட்டுடணும்னு என் கையை வேகமாக சொல்லட்டி போடுறதற்கு தயாராகிட்டேன். இந்தா போட்டுடலாம்.

என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்களேன், எனக்கெல்லாம் தாயமே விழுகாது போட்டியில். ஏற்கனவே ரெண்டாவது முறை தாயம் விழுந்தது, ஆனால் இந்த வட்டமும் பாருங்கள் ஒன்றுன்னு விழுந்திருக்கு. ஒன்று எண் ஒன்று, எண் ஒன்றுக்கு என்ன பண்ணணுன்னா, இது ரொம்ப எளிமையானது, ஏன்னா ஒன்று யாருக்குமே விழுகாதுன்ற எண்ணத்தில் இப்படி வச்சுருக்கோம். ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல். இப்போ ஒரு பாட்டு வரப்போகுது, பாட்டோட முதல் வார்த்தையை கவனிச்சுக்கோங்க போதும், அந்த வார்த்தையிலேருந்து நீங்கள் ஒரு பாட்டு தனியாக பாடணும். பாடிடலாமா? சரி, உங்களுக்கான ஒலிக்கீற்று இதோ. எல்லாரும் கோரஸா பாடிடலாமா?

0: சரி, உங்களுக்கான வார்த்தை, முதல் வார்த்தை என்ன கேட்டீங்க?
1: அம்மா சார்.
0: அம்மா, பாடுங்க பாப்பா. அம்மானு ஒரு பாடல். தாயே
1: உயிர் திரிந்த என்ன தண்ணி தவிர்த்து பாடும் பாட்டு எனக்கு என் பையன் சொல்லி பண்ணுது அதே பாட்டு.
0: சரி, உங்களுக்காக அம்மானு வந்தது. நீங்க பாடின பாடல் சரியான்றத சோதிச்சிடலாமா? வேலையில்லா பட்டதாரி படத்துல இருந்தானே பாடினீங்க?
1: ஆமாங்க சார்.
0: சரி, வேலையில்லா பட்டதாரியில இருந்து உங்களுக்காக அந்த பாடல் நீங்க பாடினது.

அம்மா அம்மான்னு சரியாக பாடிட்டீங்க ஆயிஷா அம்மா, ரொம்ப நன்றி. போட்டியிலையும் வெற்றி பெற்றுட்டீங்க. அம்மா அம்மான்ற சொல்லுக்கு மதிப்பே இருக்காது. அதாவது என்ன சொல்லணும்னா, மதிப்பில்லாத சொல்லணும். அது மதிப்பே இருக்காதுன்றது உடனே ஒரு மொழி வருது, ஏன்னா மதிப்பு இருக்காதா அப்படின்னு. அம்மாவுக்கு மிஞ்சின வார்த்தையே அந்த உலகத்தில் இல்லை. அம்மான்னு சொல்லும்போதே அது ஒரு சுகம் வாயில், ஒரு சந்தோஷம். கவலை இருந்தாலும் அம்மான்னு சொன்னாலே என்ன ஆயிரும், கவலையே மறந்துடணும். ஏன்னா எல்லா இடத்துலையும் போய் உரிமையாக நம்ம என்ன பண்ணலாம், அம்மாட்ட சொல்லலாம். அம்மானதும் எல்லாருக்கும் அம்மா நினைவு வந்திருக்கும். ஒரு அருமையான பாடலும் கேட்டாச்சு, போதும்பா எங்களை விளையாட விடு அப்படின்னு அணி ஒன்று சொல்லிடுவாங்க போல் இருக்கு. அடுத்ததா இப்போ நமக்காக சோவிய சுழற்றி என்ன எண் வருது. ஆறு யாராவது போடுவாங்கன்னா, இவங்க ஒரு ஆள் தான் வந்ததுலேருந்து ஆறு போட்டாங்க, ஆனால் போட்டியில் ஆறு வரலை. இப்போ அவங்க

சோதனை, அதை விட எனக்கு வேதனை. இந்த அணி 5-2 தடவை போட்டிருக்காங்க, 4-2 தடவை போட்டிருக்காங்க, 2-1 தடவை போட்டிருக்காங்க. உங்களுக்கு 1 வரலையா, 3 வரலையா, 6 வரலையானா வர மாட்டேன்னுதே அப்படின் இருக்கு. சரி பரவாயில்ல, இருந்தாலும் 4ஆம் எண் 4 வந்து எனக்கு ரொம்ப அந்த பிடிச்சிருந்தது. 4 அந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இசை தந்த மெட்டு பாட்டு, உங்களுக்காக இசை வர இருக்குது, பாடிடலாமான்னு பார்த்துருவோம்.

0: எங்கடி பொம்மி முத்தந்த முத்தாக தந்த பாட்டு படிச்சேன், பாட்டிலே பல கோடி நெஞ்ச நானும் பிடிச்சேன்.
1: அத்திந்தோம் திந்தியும் தொந்தன திந்தாடி நந்தோம், தகதிந்தோம் திந்தியும் தொந்தன திந்தாடி நந்தோம், திந்தாடி நந்தோம் திந்தாடி நந்தோம்.
2: சரி, பாட்டு சரியா இருக்கான்னு சோதிச்சிடலாம். ஆனா இந்த இசைக்கீற்று எடுக்கும் போது என் மனசுல ஒரு நெருடல் இருந்தது. சரி, படையப்பா படத்துல இருந்து மின்சார அப்படின்னு பாடுவாங்க, சரி ஒரு சின்ன லைட்டா அந்த ஒரு சின்னதா ஒண்ணு கொடுப்பமேன்ட்டு அந்த இதை கொடுத்து விட்டேன். அதோட விளைவுதான் என்ன ஆயிடுச்சு, அத்திந்தோம் அப்படின்றத பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சோன்னு எனக்கு தோணுது. அப்படித்தானே?
3: ஆமாங்க சார், அது ஆயிரம் தாமரையிலேயே வரும்
2: சார். அந்த மிருதங்கம் எங்க வருதோ அது இதமா இருக்கும். தன்னும் மைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல அந்த கருவிக்கு பேரு. சரி, பாடல் சரியான்னு கேட்டுருவோம், நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம்.

0: எம் பாட்டு வந்தாலே மனம் துள்ளிடும் பொம்மி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்ப துள்ளி சோவி சொட்டுன்னு விழுகணும் ஆறுல. நாங்கள் இப்படி நாலுன்னு சொன்னாதே ஒத்துக்குறோம், நீங்கள் நாலுன்னு சொல்கிறத நாங்கள் கேட்க மாட்டோம். கொஞ்சம் பொறுமை கடலும் பெரியது. நான்குன்னு இசை வந்ததுன்னு தான் பேச ஆரம்பிக்கணும். நான்கு இப்போ தான் இசை தந்த மெட்டு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னேன். சரி, இருந்தாலும் இந்த அணியிலேருந்து முதல் முறையாக நான்கு போட்டிருக்காங்க. சரி பரவாயில்ல, இந்த அணி மூன்று போட்டாங்க, ஐந்து, இரண்டு இரண்டு முறை, நான்கு ஒரு முறை. நான்கு ஏன் போட்டாங்க? இன்னும் ஒன்று ஆரம்பிச்சு இருக்கு, எப்போ போடலாம்னு இருக்கீங்க?
1: அடுத்த முறை நாங்கள் தந்துடுறோம் சார்.
0: வேண்டாமா? கண்டிப்பாக வந்தே ஆகணும். ஆறு எப்படினாலும் விழுந்துடணும் கடவுளே அப்படின்ற மாதிரி நம்மளையே சொல்ல வச்சிடுறீங்களே. சரி, இசை தந்த மெட்டு பாட்டு கேட்டுடலாமா? இசை
2: கேட்டலாம் சார்.

0: பிரபுதேவா பாடல்ன்றதை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்.
1: ஜென்டில்மேன்ல வரக்கூடிய பாடல்
0: பிரபுதேவாக்கும் ஜென்டில்மேனுக்கும் தொடர்பு ஏற்படுத்தக்கூடாது.
2: பாடலாம் சார், இன்னொரு கை சேர்க்கிட்டு கொடுக்க முடியுமா சார்?
1: சரி சரி பரவாயில்ல, இரண்டு இரண்டு முறை இசைக்கிட்டு தரலாம், தப்பு இல்லை தப்பு இல்லை.

சின்ன பொண்ணுங்க படிப்பது எத்தி ராஜா, மனசையெல்லாம் செலவை செய்யும் சொட்ட நிலமை பார்வையில் உருவாச்சா, வயசு பசங்கள

0: சிக்கு புக்கு சிக்கு புக்குன்னா நான் எங்கிட்டு சிக்கு புக்கு சிக்கு புக்கு பண்ணுறேன். எல்லா ஒளிக்கீட்டுலையும் இந்த பிசுறு இருக்கு. அந்த கடைசி
1: நினைச்சோம் சார்.
0: என் மனசுல இன்னொரு பாட்டு இருந்துச்சு.
1: என்ன பாட்டு சார்?
0: நோ ப்ராப்ளம்
1: கரெக்ட் பேட்டர்ன் அப்டா சார் ஃபர்ஸ்ட் சொன்னேன்.
0: அப்படின வந்தா கூட பரவாயில்லை. ஆனா கரெக்ட்டா சிக்கு புக்கானு சோதிச்சு பாத்துறலாமா?
1: கேட்கலாம் சார்.

0: அடி தூளே அப்படின்னா இப்போ நிகழ்ச்சி போயிட்டுருக்கு. அடி தூளே அப்படின்னு பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி பயங்கர தூளாக வளம் வந்துட்டுருக்கு. 27 ஆம் ஆண்டு உதய விழாவோட சிறப்பு நிகழ்ச்சியாக வளம் வருது, ரொம்ப மகிழ்வாகவும் இருக்குது. பாடும்போது மனசு எவ்வளோ லேசாகுது தெரியுமா, அதுவும் சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலே அப்படின்னு இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக பாடினா கூட அழகாக இருக்குமோ அப்படின்லாம் எண்ணங்கள் மனசில் வருது. போதும்ப்பா நாங்கள் விளாடணும்ல, எங்களுக்காக சோவியை போட தயாராக நீ இருக்க, இணைப்பில் எங்களை கொடுத்தா தானே நாங்கள் பேசுவோன்னு இணைப்பில் காத்திருக்கும் அன்பு நெஞ்சம் சொல்கிறது இங்கே வர கேட்குது. யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: உடை பண்பலை எனும் என் அன்னையே, வானெல்லாம் வாழ்த்து தான் கேட்கட்டும், வாழ்வே வளமே பார்க்கட்டும், நீ எங்கள் தாய் என்று காணட்டும், நிழலும் நிஜமா மாறட்டும், சக்தி முழுதும் தந்து காப்பாயே, முக்தி நிலைய தந்து சேர்ப்பாயே, பக்தி மனம் விரும்பும் என் தாயே, நித்தம் பரிதவிக்கும் உன் தேயே.
0: நீங்க இங்க பாட பாட அருள் இறங்கிடும், அருளே வந்துடும் போல் இருக்கு. அப்படி இருக்கு, இங்க அருள் கையில கொஞ்சம் ரெண்டு வேப்பிலைய கொடுத்தோம்னா அருள் இறங்கிடும் பாத்துக்கோங்க.
1: மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல இருந்து மாமா ஆயக்கண்ணன் பேசுறீங்க.
0: மதுரை மாவட்டம் நலமா இருக்கீங்க? நீங்க நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும். சகோதரிகளா நல்லா இருக்காங்களா?
0: இங்க நிலையத்தில் அனைவரும் நலமா மகிழ்வா இருக்கும்.
1: அனைவருக்கும் 27 ஆம் ஆண்டு உதயவிழா நல்வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க, நன்றி. வாழ்த்துக்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நெஞ்சங்களுக்கும், கோடை பண்பலையின் நெஞ்சார்ந்த நெஞ்சங்களுக்கும் 27 ஆம் ஆண்டு உதயவிழா வாழ்த்துக்கள். சரி, என்ன எண் வேணும்னு ஆசைப்படுறீங்க? மா மாயக்கண்ணன் உங்களுக்கு என்ன எண்ணுங்க வேணும்?
1: அப்படியெல்லாம் இல்லைங்க, எந்த எண் கொடுத்தாலும் பாடிவோம்ங்க.
0: சரி, சபாசு. அந்த தைரியம் வேணும் இப்போ உங்களுக்காக. போட்டுடலாமா?
1: போட்டுடலாங்க.
0: 1-6 அப்படின்னு எங்க ஊர்ல சொல்லி போடுவோம். என்னது? சரி, என்ன எண் வந்திருக்குன்னா இவங்களை எல்லார்ட்டையும் கேட்டுட்டேன். அதே அதே 3. எப்போ நீங்கள் எப்போம்மா 6 போடுவீங்க 4 போடுவீங்கன்னு கேட்டால் அதே கேள்வி என்னைய பார்த்து கேட்டுருவாங்க. உங்களுக்கு நீ எப்போ 6 போடுவ அப்படின்னு வந்திருக்க எண் 3. 3க்கு என்னென்னா, முடிவு வார்த்தையிலிருந்து அடுத்த பாடலை பாட வேண்டும். ஒரு பாடலோட வார்த்தை ஒரு இடத்துல முடியும், அந்த வார்த்தையில இருந்து நீங்க ஒரு புது பாட்டு அப்படி டக்குன்னு எடுத்து அடிக்கிறீங்க.
1: சரிங்க.
0: பாட்டால அடிச்சிடணும். பாடல் கண்டுபிடிக்க முடியலன்னு பக்கத்துல இருக்க பொருளால யாரையும் அடிச்சிடக்கூடாது. மாட்டீங்கல்ல?
1: அப்படி இல்லைங்க.
0: சரி சரி, உங்களுக்கான இசை கிட்ட கேட்டுடலாமா?
1: கேட்டுடலாங்க.

0: என்ன வார்த்தையில முடிஞ்சிச்சுன்னு நாங்கள் பாடினதுனால உங்களுக்கு கரெக்டாக எப்படி நிப்பாட்டினோம்னா அந்த நிறைவான சொல் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காது. அதனால் நிறைவான சொல்ல மட்டும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக போட்டுறோம். இப்போ பாடவானா நிறைவான சொல் உங்களுக்கு இப்போ வர இருக்கு. கவனமாக கேட்டுக்கோங்க கேட்டுக்கோங்க கேட்டுக்கோங்க. கழுத்த காட்டுன்னு முடிஞ்சா எப்படி முடிஞ்சிச்சு பாட்டை கேட்டீங்களா?
1: ஆமையா, கழுத்த காட்டுன்னு.
0: ஆ, எப்படி முடிஞ்சிருக்கு?
1: கழுத்த காட்டு.
0: ஆ
1: சொல்லுங்க.
0: அதே என்ன

0: காட்டுன்னு முடிஞ்சிருக்கு, அப்ப என்ன பண்ணலாம்?
1: பாட்டு
0: காட்டு
1: காட்டுன்னு ஒரு மனசுக்குள்ளே பாட்டு தெரிந்தும் பஞ்சம் இல்லை பாரட்டா.
0: எம்மாடி
1: கட்டிட்டு ஆடட்டா எல்லோரும் பக்கத்திலே
0: சந்தோஷத்திலே
1: கட்டிலே காட்டுக்குயிலே மனசுக்குயிலே பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை பாடட்டா
0: பாடட்டான்னு பாடிட்டீங்க. நான் ஆனா உங்களுக்கு காட்டுன்னு
1: சொன்னேன்ல,
0: அப்ப நீங்க கவனமா கவனிச்சிருக்கணும்ல.
1: சரி,
0: ஆனாலும் காட்டுன்னு சொன்னதும் ஒரு காட்டு காட்டாம கரெக்டா காட்டுக்குயில காட்டுனீங்க பாருங்க, அங்க இருக்கீங்க நீங்க மாமாயக்கண்ணன், சரியாக பாடுனீங்க. நீங்க பாடின பாட்டு சரியான ஒரு முறை காற்று அலைகளில் கேட்டுடலாமா? சரி, அந்த பாட்டுக்கான கீற்று உங்களுக்கு கேட்கலாம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை வருது, இடைவேளை தொடர்ந்து கேட்கலாம்.
2: கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
7: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
8: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
7: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: கொடைப்பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
11: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நேயர்களே, இனிவரும் ஒரு மணி நேரமும் பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி கேட்கலாம். கொடைப்பண்பலை 100.5 உதய விழா சிறப்பு நிகழ்ச்சியாக பாட்டுக்கு பாட்டு எதிர்வரும் ஒரு மணி நேரமும் தொடர்ந்து கேட்கலாம்.
1: கொடைப்பண்பலை 100.5 ஜிம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீல வழி, கேன்சருக்கு நல்ல ஆன்சர். ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜிம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: மாயவளை நீல வழி இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
4: கொடைப்பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 26 ஆண்டுகளை கடந்து 27ஆம் ஆண்டுக்கான வெற்றி பயணத்தை தொடங்கியிருப்பதற்கு என் இனிய நல்வாழ்த்துகள். கணினி அல்லது ஸ்மார்ட் போன் எனும் திறன்பேசியை ஒரு கருவியாகவோ இலக்காகவோ மின்வெளி குற்றம் என்கின்றனர். இதனை ஆங்கிலத்தில் சைபர் கிரைம் என்றும் சொல்கின்றனர். மின்வெளி குற்றங்களில் முதலாவதாக இருப்பது அங்கீகரிக்கப்படாத அணுகல், ஆங்கிலத்தில் அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் என்று சொல்கின்றனர். கணினி அமைப்பு அல்லது கணினி வலையமைப்பிற்கு உடைமையாளரின் அனுமதியின்றி அணுகும் அனைத்து வகையான அணுகல்களையும் அங்கீகரிக்கப்படாத அணுகல் என்று சொல்லலாம். அதாவது ஒரு அமைப்பின் பாதுகாப்பு உள்கட்டமைப்பில் உள்ள குறைபாடுகளை பயன்படுத்தும் நுட்பமான முறைகள் முதல் கவனக்குறைவான பயனர்களை ஏமாற்றி அவர்களின் உள்நுழைவு விவரங்களை பகிர வைப்பது வரை பல்வேறு வழிகளில் அங்கீகரிக்கப்படாத அணுகல் ஏற்படுகிறது. பல தந்திரமான வழிகள் பின்பற்றப்படுகின்றன. இதனால் ஏமாற்றமடையும் நபர்களின் வழியாக அங்கீகரிக்கப்படாத அணுகல் எளிதாகிவிடுகிறது. இந்த அணுகல் மூலம் தனிப்பட்ட தரவுகள் திருடப்படுகின்றன அல்லது அளிக்கப்படுகின்றன. மோசடி வழிகளில் பணம் அல்லது பொருட்கள் திருடப்படுகின்றன. பல்வேறு மோசடி செயல்பாடுகள் நடைபெறுகின்றன. அங்கீகரிக்கப்படாத அணுகல் வழியாக நிறுவன அமைப்புகள் சீர்குலைக்கப்படுகிறது அல்லது சிதைக்கப்படுகிறது. தொழில் நிறுவனங்களில் செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்புகளில் குறைபாடுகள் ஏற்படுத்துவதுடன் உடல் வழியிலான பாதிப்புகள், ஏன் உயிரிழப்புகள் கூட ஏற்படுத்தப்படுகின்றன. கணினி அமைப்பு மற்றும் வலையமைப்பிற்குள் சட்டவிரோதமாக ஊடுருவல் செய்வதை மென்பொருள் தாக்குதல் என்பார்கள், ஆங்கிலத்தில் ஹேக்கிங் என்கின்றனர். கணினி மற்றும் வலையமைப்பிற்குள் அதன் உடைமையாளரின் அனுமதியின்றி நுழைவதற்கான ஒவ்வொரு செயலும் மென்பொருள் தாக்குதலாகத்தான் கருதப்படுகிறது. நச்சு நிரல்களை உருவாக்கி குறிப்பிட்ட கணினியை தாக்குதல், வங்கிகளில் வழங்கப்பட்ட கடன் அட்டைகளின் தகவல்களை உடைமையாளர்களுக்கு தெரியாமல் திருடி அவர்களது பணத்தை தங்கள் வங்கி கணக்குகளுக்கு மாற்றி பணத்தை எடுத்தல் போன்றவைகளை செயல்படுத்துபவர்களை மென் தாக்குனர் என்கின்றனர். மென் தாக்குனரின் செயல்பாடுகள் அனைத்தும் அங்கீகரிக்கப்படாத அணுகல் எனும் குற்றத்தின் கீழ்தான் இடம்பெற்றிருக்கின்றன. வலுவான இணைய பாதுகாப்பு கண்காணிப்பு அமைப்புகளை செயல்படுத்தி பராமரிக்கும் பெரும் நிறுவனங்கள் அங்கீகரிக்கப்படாத அணுகல்களை பெரும்பான்மையாக தடுத்துவிடுகின்றன. ஆனால் தனிநபர்கள் அங்கீகரிக்கப்படாத அணுகளில் அதிகளவில் ஏமாற்றப்படுகின்றனர். தனிப்பட்ட நபர்கள் அங்கீகரிக்கப்படாத அணுகலை தடுப்பதற்கு தங்களது கணினி திறன்பேசி மற்றும் இணைய பயன்பாட்டிற்கு வலுவான கடவுச்சொல்லை பயன்படுத்த வேண்டும். பாஸ்வேர்டு எனும் கடவுச்சொல் பயன்படுத்தும் எந்த ஒரு சாதனத்திலும் பயன்பாட்டிற்கு பின்பு அதிலிருந்து சைன் அவுட் எனும் வெளியேறும் வழிமுறையை பயன்படுத்தி

0: ஏறிவிட வேண்டும். ஒவ்வொரு முறையும் கடவுச்சொல்லை உள்ளீடு செய்து நுழைவது பாதுகாப்பானது. கடவுச்சொல்லை ஆண்டுக்கு ஒரு முறையாவது மாற்றிக்கொள்வது கூடுதல் பாதுகாப்பை தரும். கைரேகை அல்லது கருவிழி போன்ற உயிரி அளவு அதாவது பயோமெட்ரிக் பயன்பாடுகளை பயன்படுத்த வாய்ப்பிருப்பின் அதனை பயன்படுத்தி பாதுகாப்பை அதிகரிக்கலாம். அங்கீகரிக்கப்படாத அணுகல் வழியாக பாதிக்கப்பட்டவர்கள் விண்வெளி குற்றப்பிரிவிற்கான உதவி எண் 1930 எனும் எண்ணில் தொடர்பு கொண்டு முறையீடு செய்து உரிய தீர்வினை பெறலாம்.
1: இதுவரை கேட்டோம் மாயவலை மீள வழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு சுப்பிரமணி அவர்கள்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீள வழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர் ராமநாதபுரம் கோவை.
1: ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தும் போது முகம் மற்றும் தோள் பட்டையில் குண்டு பாய்ந்த போதிலும் பின்வாங்காமல் கடமையை செய்த தேனி மாவட்டம் காமையகவுண்டன்பட்டியை சேர்ந்த இராணுவ வீரர் லான்ஸ் நாயக் ஆ மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் கீர்த்தி சக்ரா விருது வழங்கி கௌரவித்தார். கீர்த்தி சக்ரா விருது பெற்ற மீனாட்சி சுந்தரம் அவர்கள் நமது பண்பலைக்கு வழங்கும் வாழ்த்து செய்தி.
4: கோடை பண்பலை நேயர்களுக்கு அனைவருக்கும் 27வது உதய விழாவுக்கு வாழ்த்து தெரிவித்துக்கிறேன். என் பேர் லென்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம், 34 ராஷ்ட்ரிய ரைபிள்ஸ்.
1: இவர் கோடை பண்பலைக்கு பிரத்யேகமாக வழங்கிய நேர்காணலை விரைவில் கேட்டு ரசிக்கலாம் 100.5.

0: சென்னை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான்.
1: வழங்கும் பாட்டுக்கு பாட்டு.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன், எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
4: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
5: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் July 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் July 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: சிபுரம். பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
1: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
3: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
4: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
3: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? July 1 to August 15 வரை
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.
5: நேரம் 1:10 ஆயாச்சு. கோடை பண்பலை 100.5 27வது ஆண்டு உதய விழா நிகழ்வு ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. இன்னும் நீங்கள் கிளம்பலையாப்பா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, நாங்கள் கிளம்ப மாட்டோமே, 2 வரை இங்கே தான் இருப்போமே. பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி இன்னும் 1 தொடர போகிறோம். அதே உற்சாகத்தோடு இங்கே எல்லோரும் இருக்கோம். படாசா பாட்டுக்கு பாட்டை பிரமாதமாக விளையாட இருக்கோம். சோவியை சுழற்றுறதற்காக இப்போ யார் வராங்கன்னா, வசீகரன் வராரு. எங்கள் பேரெல்லாம் சொல்ல, இவருக்கு மட்டும் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அங்கே பல சிந்தனைகள் மனசுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னேன்.

0: இந்த அணி வீரர்கள் வந்து நம்மளை போல தான் போட்டிருக்கு. நான்காம் எண் நல்ல எண் இசை தந்த மெட்டு பாட்டு அப்படின்னு சொன்னால் ஆறு முறை போட்டதில் மூன்று முறை நான்கு அப்படின்னு வந்திருக்கு. சரி, ஏன் நாளே போடுறீங்க, என்ன தொடர்பு இருக்குது அப்படி? நான்காம் நம் எண் மேலே உங்களுக்கு என்ன பிரியம்? இப்படி ஒரு விஷயம் அதுக்குள்ளாம எப்படி
1: நாலுன்றது நான் பிறந்த தேதி, அதனால சொன்னேன்.
0: அதனால போட்டதும் நாலு வந்துருச்சு
1: வருது சார். அது
0: சரி, இசை தந்த மெட்டு பாட்டு இந்த விளையாட்டு எப்படி பிடிச்சிருக்கா? அவர் மைண்ட் வாஷ் இப்ப நான் என்ன சொல்றது அந்த மாதிரிதான் இருக்கு. சரி, பேசிக்கிட்டே இல்லாம மெட்டை கேட்டுருவோமா?
2: கேட்கலாம் சார்.

0: இவங்கெல்லாம் மிகவும் ஆபத்தானவர்கள்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. இந்த பக்கம் இசை வரும்போது அந்த பக்கம் ஒரு ஆள் கையை தூக்கி பாட்டு ரெடி, அவங்க விட்டா நாங்கள் பாடுறோம் பாருங்கள் அப்படின்னு கிளம்ப தயாராக இருக்காங்க. ஆனால் இவங்க நாங்கள் விட்டால் தானேங்க பாடுறதுக்கு அப்படின்னு இந்த பாடலில் எந்த இசைக்கீட்டும் அடையாளத்துக்கு வைக்கலை. அத்திந்தோம் திந்தோம் இல்லையாவது ஏதாவது ஒரு கீட்டுருக்கு சின்னதாக வச்சுருந்தோம். இதில் இல்லை ஆனால் கண்டுபிடிச்சிட்டிங்களே எப்படின்ற கேள்வியை கேட்கலாம். அடுத்து நீங்கள் வரும்போது கேட்டுறேன், அந்த கேள்வி கேட்டே ஆகணும் நான். சரி, நமக்காக இப்போ போட சோவியை உருட்டக்கார தயாராக இருக்காங்க. ம், சரி. மூன்று, இந்த அணி துவக்கத்தில் முதல் முறையில் சோவிய பௌசி அவங்க சொல்லட்டும் போது மூன்று வந்தது. அதே மாதிரி இப்போ உருட்டுனப்ப வந்த எண் மூன்று. மூன்று வந்து முடிவு வார்த்தையிலிருந்து அடுத்த பாடலை பாட வேண்டும். அப்போ இந்த விளையாட்டா இதில் என்ன, சரி என்ன நினைக்கிறீங்க இந்த விளையாட்டை நினைக்கிறப்ப முடிவு வார்த்தையிலிருந்து அடுத்த பாடலை பாட வேண்டும்.
1: பாடிடலாம் சார்,
2: பாடிட்டு சொல்கிறோம் சார், ஏதாவது சொல்லி
0: கண்ணே அப்படின்னு சொல்லி முடிஞ்சா நீங்க பாடிடுவீங்க. வெற்றி வாகை சூடிட்டு நாங்க பில்டப் கொடுத்துக்கிறோம். உங்களுக்கான கீற்று

0: சரி சொல்லிரலாம். வந்த எண் என்னது?
1: கூட
0: மூன்று. கூடாதான் முடிஞ்ச அதுல கூடாதான் வந்ததை விட்டுட்டு இடைப்பட்ட வரிகள்ல இருந்து, அதாவது நிறுத்திய வரியில இருந்து பாடலை பாடவும். ஐந்து நம்ம விளையாடல, நம்ம விளையாடுற விளையாட்டு மூணு. பாடல் வந்ததும் ஒரு குசியாயிருது. அதாவது மாத்தி பாடிபிட்டு இந்த உப்புக்கு சப்புக்கு இந்த சப்பக்கட்டு கட்டு.
2: சார் இது வந்து பாப் ஷாலினியோட பாட்டா? அவங்க வெஸ்டர்ன் பீட்ல நல்லா பாடிப்பாங்க, அது கேட்டோன்னு அப்படி பாடிட்டு வரலான்னு இருந்தோம். சரி பரவாயில்ல சார், இருக்கட்டும்.
0: நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்ற கூட்டம் நம்ம
1: வந்து எங்களுக்கு சரியா அதை விளக்கி சொல்லாதனால
0: எப்படி அப்படி அப்படி திருப்புங்க.
1: இந்த தீயில் நிற்பதில்ல, இந்த இடத்தில் நிற்கும் போது தீயில் நிற்பதை போல ஒரு எண்ணம் வந்து எல்லாமே மறந்து போகிறது, சகலமும் மறந்து போகின்ற ஒரு நிலையில்
0: முடிவு வார்த்தையிலிருந்து அடுத்த பாடலை கண்டுபிடிக்கிறதுல என்ன வார்த்தைன்னு முடிஞ்சுன்னு எனக்கு தெரியாது.
2: இன்னொரு முறை
0: ஒலிக்க விட மாட்டோம்.
2: அப்படிங்களா?
0: அது எனக்கு தெரியாது, நீங்க பாடுனா சோதிச்சு பாத்துடலாம்.
2: என்ன வந்துச்சுன்னு தெரியலையே.
3: கூடாதான் முடிஞ்சதுக்கா?
0: ஆ பாடலாம்.
2: கூடாதான்
1: கூட அப்படி பாடலாமா சார்?
2: கூடமே.

0: ஒரு
1: சரி சரி, ஆனால் கூட கூடாததுக்கு கூட அப்படின்னாலும் பரவாயில்ல. கூடாதுன்னா கூடாதுன்னு நம்ம பாட வேணாம், கூடன்னா கூட மேலே கூட வச்சு கூட சரிதான். ஆனால் வந்து வேதனையான விஷயம் என்னென்னா, இதுக்கு வந்து நியாயம் கிடையாது. அதனால் இந்த பாடல் சரியாக பாடினாலும் இதற்கான மதிப்பெண் வழங்கப்பட மாட்டாது.
0: பரவாயில்ல, அதாவது 11 மணிலேருந்து இப்போ 1:30 ஆயிடுச்சு. ஏதாவது வந்து ஒரு விஷயம் இருந்தால் தானே சார் நல்லாயிருக்கும். அதனால் அவங்களுக்காக விட்டு கொடுக்குறோம் சார்.
1: இருங்க, அதை நானே சொல்லிக்கிறேன், நானே சொல்லுறேன். நம்ம சரியாக கேட்காம ஓவான்னு பாடிப்புட்டு.
0: சரி சார், பரவாயில்ல சார், பார்த்துக்கலாம் சார்.
1: சரி,
0: அடுத்த தோல்வி வீரனுக்கு ஜகஜம்.
2: ஆனாலும் முதல் அணிக்கு நான் சொல்ல விரும்புவது, எங்களோட வைத்தறிச்சல் உங்களோட சும்மா விடாது. 2 மணி வரை நேரம் இருக்கிறது, பார்ப்போம்.
1: சரி, பார்த்துடலாம் அதையும். இப்போ அடுத்ததான் இணைப்பில் நேயர் 3வது அணியாக இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம யார் இணைப்பில் இணைகிறாங்க, என்ன எண் வர இருக்குன்னு பார்த்துடலாம். இணைப்பில் இணையும் நேயர்.
3: கோடை பண்பலை பூ பூத்தாலே பூவில்லாயில் கூடும், 2 கண்கள் என்றாலே பாதி ஒன்றுதான், உருவத்திலே தனித்தனியா உள்ளம் எப்போ ஒன்று ஒரு தேவல் போல தாக்கும் என்று அதிசய பாருங்கள். இந்த கோடை பண்பலை வாழ்த்துங்கள் எல்லாம் நாடு பார்த்துவை.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க நீங்க? ஒருவேளை ஒலிபெருக்கி நலமா இருக்காங்கம்மா. கரூர் வாங்கல்ல இருந்து ராஜேஸ்வரி. கடை வச்சிருக்கீங்கல்ல நீங்க? புரோட்டா கடை அப்படிதானே? அந்த சாலை ஓரத்துல ஒரு ஓரத்துல இருந்து ஒரு நாள் அந்த பாதையில வரும்போது அந்த கடையை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். என்னைக்காவது இணைப்புல வருவீங்க அப்போ அன்னைக்கு அந்த கடையை பற்றி சும்மா கேட்போமே அப்படின்னு நினச்சேன். இன்றைக்கி நீங்கள் உதயநாள் அன்னைக்கு அந்த நிகழ்வுகளை சரியாக வந்துட்டீங்க. கரூர்லேருந்து வாங்க.

0: நான்காம் எண் விழுந்திருக்கு, அவசரப்பட்டு சொல்லிட்டேன், ஒளிக்கீட்டுலதான் நாங்க சொல்லுவோம். நான்கு நான்கு என்னன்னா இசை தந்த மெட்டு பாட்டு, ஒரு பாடலோட இடையில் இருக்கக்கூடிய இசை வரும், நல்ல வேகமான துள்ளல் இசையாக இருக்கலாம், ஒரு இதமான ராகமாக இருக்கலாம், அது உங்களுக்கு வந்து இசையாக வரும், அந்த மெட்டை அடையாளமாக வச்சு நீங்கள் பாட்டை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருவீங்களா? ஆ அப்படி வாங்க, கண்டுபிடிச்சி உதய விழாவில் வந்து பரிசை வாங்குங்க, பார்த்துடலாம்.
1: போடுங்க, தெரிஞ்ச மாதிரி போடுங்க,
0: போட்டுடலாம்.

அதேதான் இங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்களே. சரி, நீங்க பாடின பாடல் சரியான்னு கேட்டுடலாம். இதை உங்களுக்கு

0: அதேதான், சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. எனக்கு ஒரு ஆசை இருந்தது இந்த பாடலை எடுக்கும்போது, இந்த பாடல் வந்து இன்றைய நிகழ்வில் முதல் பாடலை வந்துடக்கூடாதா அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி உதயநாள், ஒரு நாயகன் உதயம் ஆகிறான்னா நம்ம தான் உதயம் ஆயாச்சே உதயநாளுக்கு அப்படின்னு இருந்தது. ஆனால் இந்த பாடல் சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் வருன்ற மாதிரி சரியாக வந்தது, சரியாகவும் கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். கையை தட்டிடலாம் தட்டணும்னு நினச்சா தட்டிடலாம்ல. இதில் என்ன இருக்குது அதே தான். சரி, இப்போ சரியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அணி ஒன்று அங்கேருந்து வந்து இப்போ சோவியை போட்டே ஆகணும். அணி ஒன்றுனா பாருங்கள், வேகமாக ரெண்டாவது அணியிலேருந்து வராங்க. ஆனால் அதே தான் இரண்டாவது அணியிலேருந்து சோவியை சுழற்ற தயாராக வந்து நிற்கட்டும். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து விளாண்டுடலாமா?
1: பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும்
2: பாட்டுக்கு பாட்டு.
3: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
4: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
3: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
5: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியில சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: கோடை பண்பலை 100.5 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் உதய விழா நல்வாழ்த்துக்கள்.
6: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
7: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
0: கோடை பண்பலை 100.5 நேரம் 1:23 12 ஏறக்குறைய 2:25 பயங்கர வேகமாக போயாச்சு. விளையாட்டையும் வேகப்படுத்தலான்ற முடிவில் நமக்காக சோவியை உருட்டவே வந்துட்டாங்க. 1:06

0: முறையாக 3 போட்டிருக்கீங்க, அதுவே பெரிய மகிழ்ச்சி தான். 5, 2, 4 தாண்டி 3 வந்தது, 3 நல்லா கேட்டுக்கிறேன்னா. அப்புறமேட்டு வந்து அதுல இது இதுல அதுன்னு சொல்லக்கூடாது, சொன்னதும் அந்த அணிக்கு பாருங்க அப்படியே அங்க
1: நம்மளே
0: சொல்றாப்ல, அப்படி உங்களே சொல்றேன். சரி, அடுத்தது சொல்ல வேண்டாம், நம்ம நிறுத்திடுவோம். ஆமா, மூன்றாவது எண்ணுக்கு வந்து என்ன விளையாட போறோம்? முடிவு வார்த்தையிலிருந்து அடுத்த பாடல்
1: பாடணும்.
0: சரி, உங்களுக்கான ஒலிக்கீற்று இதோ. உங்களை கேட்க விடாம இடைஞ்சல் பண்ணிடலாமா?

0: வெற்றி வெற்றி வெற்றி அந்த பாட்டு சரி அதை பாருங்க.
1: எது வேணாலும் ஓகே
2: தானே பாடலாம் யாராவது.
1: வெற்றி கொடி ஏத்து வீசும் நம்ம காத்து, தொடுவானம் நம்ம கையில் தாண்டா, கட்டு மரம் போலே எட்டி இருப்பேமே.
2: ஒரு குட்டி அப்படி வரும், ஒரு குட்டி எப்படி அப்படித்தானே வரும் அந்த வரி.
1: ஒரு தாய் மக்கள் என்றுதான் தீக்குச்சி என்ற பேருக்கு, ஈக்குச்சி என்று தானே உரசி காட்டு அப்படின்னு வரும் சார்.
2: தீக்குச்சி என்று உரசி காட்டுன்ட்டீங்க.
1: ஆமாங்க சார்.
2: வெற்றி கொடி ஏத்து அப்படின்னு பாடல் நம்ம சரியா இருக்கான்றத பாத்துக்கலாமா? ஒரு படம் பேர் சொன்னா எவ்வளவு இலகுவா இருக்கும். அது விஜயோட பாடல்னு கண்டுபிடிச்சிடலாம்.
1: நான்
2: சுறான்னு சொல்லுவேன், கடைசி அது மாறி போய் நீங்க வில்லுவீங்க. இந்த மாதிரியான ரொல்லுக்கு தான் நான் படம் பேர சொல்லாம உங்ககிட்ட கேக்குறது.
1: சுறா படத்துல இருந்து வெற்றி கொடி ஏத்து.
2: வெற்றி கொடி ஏத்திட்டீங்களான்னு பாத்துருவோம்.
1: பாத்துக்கலாம் சார்.

0: தயார் தயாராயாச்சு தயாராயாச்சு. வெற்றி பெற்றதும் அந்த வெற்றியின் வேட்கை வெறியாயிருது. சரி, நேரம் 1:46. சோவியை உருட்டுறதுக்காக வந்திருக்காங்க. போடுங்க, ஒரு 1:05. அதே எல்லாருக்கும் ஒரு மயக்கம் வந்துருச்சு போட்டுருக்கு. ஒரு ஒளியில தான் கேட்கணும்னு சொன்னாலும் 5 அப்படின்னு வேகமாக ஒரு 6 வந்துடாதான்ற ஒரு ஏக்கம் தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, 5 என்ன விளையாட்டு?
1: நிறுத்திய வரியிலிருந்து தொடர்ந்து பாடணும்.
0: சரி பண்ணிடணும், முடிச்சுட்டு புது பாட்டு ஆரம்பிச்சிட மாட்டீங்களே?
1: நிறுத்திய வரியிலிருந்து நாங்கள் தொடர்ந்து பாடுவோம்.
0: அப்புறம் எம் மேல இந்த பக்கம் கேட்ட வண்டியை திருப்பிட மாட்டீங்களே?
2: திருப்ப மாட்டோம் சார்.
0: நிறுத்திய வரி
1: தேவை ஏற்பட்டால்,
0: தேவை ஏற்பட்டால் லெப்ட்ல திருப்ப கூட ரைட்ல திருப்பி முடியாது. 5 நிறுத்திய வரியிலிருந்து பாடலை பாடணும். உங்களுக்கான ஒலிக்கீட்டு இதோ.

0: சரி, எந்த வரியில் பாடுனீங்க? அந்த வரி சரியா இருக்கான்றதை நம்ம சோதிச்சு பார்த்துடலாமா? கேட்டதும்
1: பயமா இருந்து சார்,
0: முத்துமணி மாலையில தானே நான் முடிச்சேன், எந்த வரின்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்னு. சரி,

0: முத்துமணி மாலை உன்னை தொட்டு தொட்டு தாளாட்டன்னு பாடலை சரியாக பாடிட்டீங்க. அதே தான் தொடர்ந்து நம்ம விளையாடலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை இருக்குது. 27ஆம் ஆண்டு உதய விழா கோடை பண்பலை 100.5 பாட்டுக்கு பாட்டு படுஜோராக வளம் வந்துட்டுருக்கு. நிறைவாக இன்னும் ஒரு 30 நிமிடங்கள் இருக்குது. ரொம்ப வேகமாக விளையாடலாம். எப்படி நிகழ்வு போகுதுன்னு பார்க்கலாம். இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய
2: பாட்டுக்கு பாட்டு.
3: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
4: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
3: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
4: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: கோடை பண்பலை 100.5 நேரம் 1:31 38 நொடிகள். 27ஆம் ஆண்டு உதய விழாவை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சியாக வளம் வந்துட்டுருக்கு. 11 மணிக்கு நிகழ்ச்சியை தொடங்கணுங்க. 1:32 ஆகப்போது ஏறக்குறைய 2.5 மணி நேரம் விளையாண்டாச்சு. பாட்டுக்கு பாட்டில் இன்னும் ஒரு சலிப்பு தட்டலை, உற்சாகம் குறையலை, என்ன எல்லாருக்கும் ஒரு சின்ன பசி மயக்கம் வந்திருக்கும் போல் இருக்குது. அது ஒன்று தான் ஒரு சின்ன அப்படி ஒரு தொய்வை ஏற்படுத்துமோன்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துது. இல்லைன்ற முகபாவனையும் இருக்குது. சரி, இப்படியே பேசுகிறத குறைத்து இணைப்பில் இணையும் நேயர் யாருன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
5: 1000 உலகம் அறிந்திராத பிறவி அம்மா பார்வையிலே குமரி அம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா 1000
0: நெரூர் தாமோதரன் ஐயா பேசுறீங்க அப்படிதானே? ஒருவேளை ஒலிப்பெருக்கி உங்களோட ஃபோன்ல அலைபேசியில லவுட் ஸ்பீக்கர்ல பேசுனீங்கன்னா லவுட் ஸ்பீக்கரில் பேச வேண்டாம், காதில் வச்சு பேசுங்க. ஏன்னா இணைப்பு சரியா கேட்கல, இடையூறா இருக்கு. கேக்குது. 1001 பாடல் எல்லாம் தரமா கேட்டுருச்சு. நெரூர் தாமோதரன் ஐயா தானான்றதான் எங்களுக்கு சரியா கேட்கல.
5: கரூர் மாவட்டம் நெரூர் தாமோதரன்.
0: கேட்கலன்றதுக்காக திருப்பி சரியா சொல்லிட்டீங்க. சரி, உங்களுக்கு என்ன எண் வரணும்னு ஆசைப்படுறீங்க?
5: ஐயா நீங்க பார்த்து எது கொடுத்தாங்க?
0: ரொம்ப சந்தோஷம். எப்படி வருதுன்னு பாத்துருவோம். 1-6 கேக்குறேன். நமக்கு ஒரு இதே இல்ல, வர
5: மாட்டேன்.
0: வந்தா பாத்துருவோம். நான் கூட விழுந்துருச்சோன்னு
5: நினைச்சேன்.
0: வீடுகளை ஒத்த சோவி பெறலுவனான்னு பெறல மாட்டேன். நானும் குடிக்கி போட்டுட்டேன். 5 உங்களுக்கான எண் வந்து 5. 5 வந்து என்னென்னா, நிறுத்திய வரியிலிருந்து பாடலை பாடணும். ஒரு பாடல் ஒளிபரப்பாகும், அந்த பாடலை ஒரு இடத்துல நிறுத்துவாங்க. நிறுத்தினதும் நீங்கள் பாடலை தொடர்ந்து பாடணும், சரியாக பாடணும். பாடிடலாமா?
5: ஒரு பழைய பாட்டாக போடணும்.

0: வயிற்றுக்காக மறுகிற இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு.
1: ஆடி முடிந்தும் அப்புறம் அப்புறம் தான்டா சோறு. வயிற்றுக்காக மனுஷே இங்கே கைத்தில் ஆடுறான் பாரு. ஆடி முடிந்து ஓய்ந்த பின்னே அப்புறம் தான்டா சோறு. இது அடுத்தவன் சொன்னா கசக்கும், கொஞ்சம் அனுபவம் இருந்தா இனிக்கும். ஏன் சரிங்களா எவரி?
2: சரி சரியான்னு பாத்துடலாம். ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சோறுன்னு சொன்னீங்களா? எப்படி சொன்னீங்க?
1: ஆடி முடிந்து ஓய்ந்த பின்னே அப்புறம் தான் தான் சோறு.
2: சரி, ஆடி முடிஞ்சு ஓய்ந்த பிறகு அப்புறம் தான் சோறா? என்ன சோறுன்னு நம்ம இப்ப பாத்துருவோம்
1: பாருங்க.

0: வேணும்.
1: ஒரே ஒரு வார்த்தையெல்லாம் அங்கே ஆடி முடிஞ்சு சரி இறங்கி வந்திருந்தா நல்லா இருக்கும். ஆனால் ஓஞ்ச பிறகுதான் சோறுன்றதே கொஞ்சம் அதில் சரியாக வரல.
2: ஆடி முடிஞ்சுன்னு லைன் ஆரம்பிச்சிட்டேங்க ஐயா.
1: ஆமாம், ஆனால் கொஞ்சம் அந்த வரியை ஒரு ரெண்டு வார்த்தைக்கு ஏற்றுக்கிற முடியாதுல்ல. ஒரு வரி நீங்கள் முடிச்சா அந்த ஆடி முடிஞ்சு இறங்கி வந்து அப்புறம் தான் சோறுன்றீங்கன்னா.
2: ஒரு மணி நேரமாக காத்திருக்கிறேங்க, ஒரு மணி நேரம்.
1: சரி
2: சரி,
1: எல்லாருக்கும் அந்த காத்திருப்புக்கான வெற்றியாகவே அதை கருதலாம். உங்களோட அன்பு தான் இவ்வளோ தூரம் காத்திருந்தாலும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று எல்லாரையும் மகிழ்விக்கிறீங்க. உங்களுடைய காத்திருந்ததுக்காகவே எங்களுடைய வாழ்த்துகள். எல்லாரும் பார்த்தீங்களா, உங்களுக்காக கைத்தட்டியாச்சு. அடுத்த முறை இன்னும் சரியாக பாடணும், இதை சரியாக பாடினதாகவே கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா, நன்றிங்க, நன்றி. இப்போ பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் அணி ஒன்றிலிருந்து வந்து பா சோவியை போட்டுட்டோம், என்ன என் விழுகுதுன்னு பார்த்துருவோம். விளம்பரத்தை தொடர்ந்து நம்ம விளையாடுறோம். எங்கே ஒரு ஆறு போடுறீங்களான்னு பார்த்துடலாமா? அங்கேருந்து மறுபடியும் அஞ்சை போட்டுறாத அப்படின்றாங்க. ஆனால் போட்டுட்டாங்களான்னு கேட்டுடலாம். இங்கே ஒரு பெரிய கலவரமே நடக்க காத்திருக்கிறது போல இருக்குது. மறுபடியும் அஞ்சை போட்டுறாதன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே நான் அஞ்சை மட்டும்தான் போடுவேன் விறு விறு விறுன்னு வந்து அஞ்சை போட்டு விட்டு போயாச்சு. அஞ்சு வந்து நிறுத்திய வரியிலிருந்து பாடலை பாட வேண்டும். பாடல் நிறுத்துவோம், பாட்டை பாடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நிறுத்திக்கிறலாம், ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து பேசிடலாம். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: அனுபவம் எப்பொழுதும்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு நேர் கேட்டிருக்காங்க, இந்த இன்ஃப்ளமேட்டரி கேன்சர்னா என்ன சார், அது வந்துட்டு ரொம்ப சீரியஸான கேன்சராக, அதை பற்றி கேட்டிருக்காங்க. மார்பக புற்றுநோயின்னு இன்ஃப்ளமேட்டரி கேன்சர்னு ஒன்று இருக்குது, இருக்கிறதுலே மார்பக புற்றுநோயில் மோசமான டைப் என்ன கேன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளமேட்டரி கேன்சர். ஏன்னா நெருப்பு மாதிரி இருக்கும் அந்த கேன்சர் வந்துட்டு, ஒன்ஸ் மார்பகத்தை காமிச்சாலே யாரோ தீச்சட்டியை வச்சு மார்பகத்தை மேலே வச்ச மாதிரி அந்த அளவுக்கு புண்ணு இருக்கும், ரொம்ப வலியாக இருக்கும் பேஷண்ட்டுக்கு, அவங்களால தாங்கவே முடியாது. ஸோ இது ஒரு விதமான மார்பக கேன்சர். ஆனால் அந்த இன்ஃப்ளமேட்டரி கேன்சர்னாலே நெருப்பு அப்படின்ற மாதிரி ஈக்குவல் அர்த்தம். ஸோ பயங்கர டஃப்பாக இருக்கும், பேஷண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்களுக்கு கையை கூட தூக்க முடியாது, தொட்டாலே எரியும். ஸோ இந்த இன்ஃப்ளமேட்டரி கேன்சருக்கு வந்துட்டு நார்மலாக வர மார்பக புற்றுநோய் கம்பேர் பண்ணும்போது இன்ஃப்ளமேட்டரி கேன்சருக்கு வந்துட்டு சக்ஸஸ் சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி பேஷண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, 6 மாதம் 7 மாதம் மார்பு கட்டி இருந்திருக்கும், அது ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பண்ணாதனால தான் அது இன்ஃப்ளமேட்டரி கேன்சராக மாறும். இதே வந்து சாதாரண மார்பு கட்டி, மார்புக்குள்ளே இருக்கிற கட்டி வந்துட்டு அவுட்கம்ஸ் அதாவது விளைவுகள் ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லா குணமாயிடலாம். வேறு இன்ஃப்ளமேட்டரி பிரெஸ்ட் கேன்சருக்கு வந்துட்டு இன்னும் சேலஞ்சிங், இன்னும் நாங்கள் இந்த மாதிரி பேஷண்ட்ஸை வச்சு டஃப்பாக தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது ஒருத்தர் கேட்டிருக்காங்க என்னென்னா, த்ராம்பஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. த்ராம்பஸ் அப்படின்னா ரத்த கட்டின்னு அர்த்தம். பட் கேன்சர் ரீதியாக த்ராம்பஸ் அப்படின்னு சொன்னோம்னா, சில டைம் கேன்சரும் ரத்த குழாய்க்குள்ளே பூந்து அந்த கேன்சர் த்ராம்பஸாக இருக்கலாம். ரத்த கட்டி மாதிரி கேன்சருடைய செட்கள் கூட சேர்ந்து அது ஒரு கட்டியாக, அந்த கேன்சர் செல்கள் நிறைந்த த்ராம்பஸாக மாறும். இது ரொம்ப காமன் எதில்னு பார்த்தீங்கன்னா, கிட்னி கேன்சரில் ரொம்ப காமன். கிட்னியை வந்து 1 நிமிஷத்தில் 25% ரத்தம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற ரத்தம் கிட்னி வழியாக ஓடுது. ஸோ அதனால் அதில் ஏதாவது கேன்சர் இருந்துச்சுன்னா சீக்கிரம் ரத்த பாதைக்குள்ளே நுழையிறதுக்கு அதனுடைய சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேன்சர் வந்து டக்குன்னு அங்கே கிட்னிலேருந்து விடுவிட்டு ரத்த குழாய்க்குள்ளே போயிடுச்சுன்னா அது பேர் கிட்னி கேன்சர் த்ராம்பஸ் அப்படிம்பாங்க. இந்த த்ராம்பஸ் திடீர்னு என்ன போகும், ஹார்ட் வரைக்கும் போயிடும், ஹார்ட்லேருந்து மூளைக்கு போகலாம். ஸோ அதனால் உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் இது. ஸோ த்ராம்பஸ்னால் என்னன்னு சொல்லிட்டேன், இன்ஃப்ளமேஷன்னா என்னன்னு சொல்லிட்டேன்.
3: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
4: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.

0: நேரம் 1:43:14. கோடை பண்பலை 100.5 உதய விழா நிகழ்வாக பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சி படு ஜோராக வளம் வந்துட்டுருக்கு. இப்போ அணி 1 என்ன எண் போட்டீங்க?
1: 5 சார்.
0: வேண்டாம் வேண்டாம்னே ஏன் வந்த அப்படின்னு கேட்குறேன்.
1: அதாவது எங்களுக்கு தெரியாத பாட்டாக வரணும்னு சொல்லி எதிரில் கும்பிட்டுலாம் இருக்காங்க, சாமியெல்லாம் கும்பிட்றாங்க.
0: போட்டினா பல விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கத்தான்
1: செய்யுது சார்.
0: படி

0: உங்களுக்கான இசை கீற்று இதோ. வரும் வரும் வரும் காத்திருங்க. வந்துருச்சு வந்துருச்சு, கேளுங்க கேளுங்க.
1: நோ ப்ராப்ளம் தான்,
0: அதேதான்.

0: பீட் வெஸ்டர்ன் எங்களுக்கு
1: விளையாட்டு நோ ப்ராப்ளம் சார் ஐயா ப்ராப்ளம்
0: திடீர்னு இப்படி நிறுத்து
1: நோ ப்ராப்ளம்
2: நீங்க பாடிட்டீங்க
0: ஆமா ஆமா
1: விளையாட்டு வேற பாட்டு கொடுக்கலாங்க சார்
0: சரி வேற பாட்டு நியாயமா விளையாண்டுக்கலாம் நம்ம

0: நெஞ்சில் உள்ளது, உன் நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததடி.
1: சரி, சரியா இருக்கான்னு பாத்துடலாமா?
2: பார்க்கலாம் சார்.
3: கீதம் நீ பாடு, ஒரு காதல் என்பது
2: தர்மமே வெல்லும். போய் உட்காருங்கம்மா, கால் வலிக்கு போகுது, வாய் வலிக்கு போகுது.
1: கடுமையான போட்டியா இருக்கும் போல் இருக்கே. ஏற்கனவே இந்த அணி இரண்டுல இருக்கவங்க நடுவர் பக்கம் ஒரு காட்டு காட்டுற மாதிரியே இருக்கு. என்னோட டைமிங்கோ என்னமோ,
2: இருந்தாலும் எங்களுக்கும் இந்த மாதிரி இரண்டாம் வாய்ப்பு ஒன்று கொடுத்துருக்கலாம் சார்.
1: சரி, இந்த அது வந்து என்னுடைய தவறுதல், அதை ஏற்புடையதான், அது என் தவறுதான். இப்போ சோவியை போட்டுருங்கம்மா.

0: சரி, வந்திருக்க எண் அதிர்ஷ்ட எண் 4. 4 என்ன பண்ணணும்?
1: இசையை கேட்டு பாடலை கண்டுபிடிக்கணும்.
0: அதே தான், இசை தந்த மெட்டு பாட்டு. நமக்கு பாட்டுக்கு வரதுக்கான இசை இருக்குது. இந்தாங்க கேட்டுருங்க.

0: சரியா பாடிட்டீங்க. இதுலயும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நடந்துருச்சு. ஆனா அதுல இருக்க ஒலி கீற்று வந்து அந்த இடத்துல இருக்க இசையில வந்திருக்க கூடாது, பின்னாடி இருந்த இசையில இருந்து தான் வந்திருக்கணும்.
1: நீங்க எப்படி சமாளிச்சாலும் நாங்க பாடிட்டோம், அது உங்களால ஏத்துக்க முடியல சார். இல்ல சமாளிக்கிறீங்க
0: இருந்தாலும் அதுல எங்க சமாளிப்புனா அங்க உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் என்பது விளையாட்டு மாதிரி இதுல நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன்
1: சார். அந்த ஓவோ ஞாபகப்படுத்தாதீங்க சார், அது நாங்க அந்த இதுல இருந்து இன்னும் வெளியே வரவே இல்லை.
0: சரி சரி, சரியா பாடிட்டாங்க, சரியா பாடிட்டாங்க. இப்ப இணைப்புல நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். யார் எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஐயா வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: பழனியிலிருந்து கருணாநிதி.
0: பழனியில இருந்து கேக்குது, பேர் கேக்கலைங்க ஐயா.
2: கருணாநிதிங்க சார்.
0: கருணாநிதியா? அப்படி நல்லா நல்லா சொல்லுங்க, அருமை. சரி, உங்களுக்கு என்ன வரணும்னு ஆசைப்படுறீங்க?
2: மூன்று
0: அப்படி சொல்லுங்க. முடிவு வார்த்தையிலிருந்து அடுத்த பாட்டை பாடணும். போட்டுடலாமா உங்களுக்காக? நான் சோவியை போட்டுடலாமா?
2: போடுங்க சார்.
0: மூன்று கேட்டீங்க, ஆனா விழுந்த எண் என்னன்னா இரண்டு. இரண்டாம் எண் என்னன்னா இடைப்பட்ட வரிகளில் பாடல் முடியும், அதோட முதல் வரியை கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். இரண்டாம் எண்ணுக்கு பாடலோட இடைப்பட்ட வரிகள் வரும், அதுல இருந்து முதல் வரியை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா?
2: கண்டுபிடிச்சிடலாம் சார், முயற்சி பண்ணுவோம் சார்.
0: முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். கண்டுபிடிங்க, உங்களுக்கான இசைக்கிற்று இதோ.

0: மேகம் கொட்டட்டும் ஆட்டம் உண்டு, மின்னல் வெட்டட்டும் பாட்டும் உண்டு. அவ்வளவுதான் சார் தெரியும்.
1: சரி சரி, நீங்க பாடினது சரியான்னு கேட்டுடலாமா?
0: ஆ கேட்கலாம் சார்.

0: சரி, சரியாக பாடிட்டீங்க பழனியிலிருந்து கருணாநிதி ஐயா, சரியான பாடல், வெற்றியும் பெற்றுட்டீங்க, வாழ்த்துக்கள். சரி, மகிழ்ச்சிங்க ஐயா, நன்றி நன்றி, பங்கு பெற்றமைக்கு நன்றி. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்தாச்சு. 1:52 ஆயாச்சு. எல்லா எண்களும் இந்த போட்டியில் விழுந்துருச்சு. இப்போ 1 யார் யார் இருக்காங்கன்னா, தீபா இருக்காங்க, தீபா நடராஜன், மகேஸ்வரி இருக்காங்க, வசீகரன் இருக்காங்க. இவங்க வந்து 1 போடலை, அது மட்டும்தான் அவங்களுக்கு 1 மட்டும் வரலை. மிச்சபடி 2, 3, 4, 2, 3, 4, 5 வந்து அதிர்ஷ்டசாலி. அவங்க போட்டதெல்லாமே 5 மட்டும்தான், தீபா அவங்க போட்டது எல்லாமே. அதே மாதிரி 2 பார்த்தீங்கன்னா, பௌசியா இருக்காங்க, சுகன்யா மார்த்தாண்டபூபதி இருக்காங்க, சசிரேகா ஜெயகாந்தன் இருக்காங்க. அவங்களோட அணி வந்து சுழற்றாத எண் வந்து அவங்களும் 1 தான். 2, 3, 4, 5 போட்டுட்டாங்க. நேயர்களுக்கு 1, 2, 3, 4, 5 போட்டாச்சு. 6 யாருக்குமே விழுகலை. நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ, சோவியே சுழட்ட போகிறதில்ல. 6 எண்ணில் 2 அணிகளும் மோதுறீங்க. இது டை ஆச்சுன்னா வெற்றியாளர் யாருன்னு இந்த இதை பொறுத்து முடிவு பண்ணிக்கலாம். அணி 1 வாங்க, உங்களுக்கு இப்போ சோவியில் உருட்ட போகிறதில்ல, வந்த எண் 6 நம்மளே பிரட்டி வச்சுருவோம் அப்படி. சரி, 6 எண் வந்து விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிங்கள்.
1: சரி,
0: கண்டுபிடிச்சிடலாமா? தயாரா?
1: பிடிச்சிடலாம் சார்.
0: சரி, உங்களுக்கான ஒலிக்கீற்று இதோ.

0: நம்ம எல்லாம் பாடி அவங்களை குழப்பி விட ஆரம்பிச்சிருவோமா? இப்படிதான் பாடி அந்த வார்த்தை கரெக்டா வந்துடும். அப்படித்தானா?
1: மெழுகு வர்த்தியும் தனிமை தனிமையோ,
2: கொடுமை கொடுமையோ,
1: தனிமை தனிமையோ.
0: சரி,
1: கேட்டலாமாங்க சார் ஆன்சர்?
0: கேட்டலாம் கேட்டலாம். நானும் மெழுகுவர்த்தியும் இருந்து வருதான்னு பாத்துருங்களேன் ஒரு தடவை. சரியா வருதான்னு நானும்

0: சரி
1: கேட்டலாமாங்க சார் ஆன்சர்.
0: கேட்டலாம் கேட்டலாம். நானும் மெழுகுவர்த்தியிலிருந்து வருதான்னு பார்த்துருங்களேன் ஒரு தடவை. சரியா வருதான்னு நானும் மெழுகுவர்த்தியுமான்னு ஒரு தடவை கேட்டுடலாமே அதில் என்ன இருக்கு. சரி சரியா இருக்கு சரியா இருக்கு. நமக்காக சரியாக அதை செய்து கொண்டிருக்கும் சிக்கந்தருக்கு நன்றியை சொல்லிடலாம். ரைட்டு, சிக்கந்தர் அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிடலாம். கேட்டதும் கொடுக்கணும் அப்படின்னா தான் அது இனிமையாக இருக்கும். சரி இப்போ ஆறு ஆ சோவியன் நான் இங்கே பாருங்கள் பெரட்டியை வச்சிட்டேன்.
1: அணி இரண்டுலேருந்து நாங்களும் தயாராக இருக்கும்.
0: தயாராக இருக்கீங்க என்ன
1: சொல்லாதீங்க.
0: ரைட், விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடியுங்கள். உங்களுக்கான இசைக்கீற்று இதோ.

0: நான் தொட்டு கொள்ளக்கிட்டே வந்தால் திட்டி திட்டி திட்டி தாய் காதலிக்கும் ஆசை இல்லை கண்கள் உன்னை காணும்.
1: சரி, நான் தொட்டு கொள்ள கிட்டே வந்தால் திட்டி திட்டி திட்டி தாய்
0: கட்டி கொள்ளவா தொட்டு கொள்ளவா.
1: இப்ப நான் தொட்டு கொள்ள அங்க பாருங்க என்ன ஒரு பாட்டு அங்க ரைமிங்ல, நான் தொட்டு கொள்ள அவரு தான் கேட்டுருவோமா. ஒரு வாரத்தை முன்னாடி கொஞ்சம் அப்படி போகும்போது வேகத்துல போயிருச்சு போல் இருக்கு. சரியா பாடிட்டீங்க. என்னன்னா இந்த இரண்டாம் மணி வந்து அப்பப்ப நம்ம பக்கம் சாடிடுறாங்க ஐயா.
0: நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே
1: போட்ட வசனத்தை நமக்கு திருப்பி போடலைன்னா என்ன ஒரு ஆனந்தம். சரி, இருந்தாலும் கவனக்குறைவு சரியான விதத்தில்
0: ஞாபகப்படுத்தாதீங்க.
1: சரி பரவாயில்ல, அதான் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. எல்லாருமே சிறப்பாக முயற்சித்தீங்க. அதில் குறைவு என்னன்னா கவனம் குறைவு தான். நேரம் 1:57. எனக்கு 1:00 வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டை விளாண்டு அதில் என்ன நமக்கு அதிர்ஷ்டம் வருதோ அதில் ஒரு பாடலை 7 சேர்ந்து பாடி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இந்த போட்டியோட வெற்றியாளர்களை அறிவிக்க வேண்டிய சூழல் இருக்கும். நியாயமாக சொல்லணும்னா இருவரும் சமன்ற நிலையில் தான் இருக்கும். ஏதோ ஒரு கவனக்குறைவில் நம்முடைய பௌசியா, சுகன்யா மார்த்தாண்டபூபதி, சசிரேகா ஜெயகாந்தன் அந்த பாடலை மட்டும் தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அது ஒன்று தான் குறைய தவிர்த்து பாடல் பாடினதில் எந்த பிள்ளையும் இல்லை. அந்த பக்கம் எந்த அடி அடித்தாலும் தாங்குவோம்னு அவங்க இருக்க மோசமான டீம் அதுதான்.
0: ஒண்ணும்
1: தெரியாத மாதிரி ஒரு முகப்பாவனையை வச்சு பூரா பாட்டையும் பாடுறதுக்கு முன்னாடியே ஐயோ இந்த பாட்டான்ற ஒரு முகப்பாவனை பாடி முடிக்கும் ஐயா இந்த பாட்டு தானே அப்படின்ற ஒரு முகப்பாவனையில பாடல் வெளியே வந்துடுது. சரி பரவாயில்ல, வெற்றி பெற்றவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். கை தட்டிட்டு பேர்களை சொல்லிடுறேனே. தீபா நடராஜன், மகேஸ்வரி, வசீகரன், 3 வெற்றி பெற்றுட்டாங்க. சரி, ஒன்று இதுவரை இந்த 2 அணிகளுக்கும் விழுகலை, அதனால் நானே சோவியை பரட்டி 1 ஒன்றாம் நம்பர் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல், அவ்வளோதான். ஒரு ஒலிக்கீற்ற போடுங்க, நம்ம நிறைவு செய்யலாம்.

0: ரொம்ப நன்றி,
1: ரொம்ப ஜாலியா இருந்துச்சு சார். 3 மணி நேரம் போனதே தெரியவே இல்ல. ரொம்ப
2: கேட்டு ரசித்த நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் உங்க எல்லாருக்கும்
0: உதய
2: நல்வாழ்த்துகள்.
3: நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பாக நமக்காக ஒருங்கிணைத்த அனைவருக்கும் நன்றி. குறிப்பாக கணினியாக்கம் செய்த சிக்கந்தர், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு பூஜா, ஒலிக்கீட்டுகளை எடுத்துக் கொடுத்த சுரேந்தர், முத்துலட்சுமி என அனைவருக்கும் நம்ம ஒரு சேர ஒருங்கிணைத்து வேலை செய்த அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துகள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

உங்களுடைய பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்கலாம். கோடை பண்பலை 100.5 27வது உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றல்.

அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த 27th ஆனிவர்சரி செலிப்ரேஷன் ஆஃப் கோடை எஃப்எம். ஆஸ் ஹெட் ஆஃப் இன்ஜினியரிங் ஐ ஃபீல் வெரி ப்ரவுட் டு ஸ்டாண்ட் ஹியர் டுடே ஃபார் 27th இயர்ஸ் ஆஃப் அவர் ஸ்டேஷன்ஸ் செலிப்ரேஷன். அவர் ஸ்டேஷன் ஹேஸ் பீன் த ட்ரூ வாய்ஸ் ஆஃப் த ஹில்ஸ். வி ஹவ் கனெக்டட் கம்யூனிட்டிஸ், ஷேர்டு வைட்டல் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ரோட் மியூசிக் டு கவுண்ட்லெஸ் ஹோம்ஸ். த ஜேர்னி would be impossible without our dedicated staff, talent jockeys and technical teams. You work tirelessly behind the scenes to keep up station on air. Most importantly, I thank our loyal listeners. Your love and feedback drive us improve every single day. As we enter our 27th year, let us renew our commitment to high quality broadcasting. Let us to continue to inspire, entertain and serve our community with passion. அனைவருக்கும் நன்றி. 27th உதய விழா வாழ்த்துக்கள்.

வானொலியை அண்ணாந்து பார்க்கும் காலம் ஒன்று இருந்தது. இன்றும் அப்படி ஆச்சரியப்பட்டு பார்க்கும் நிலையிலிருந்து இறங்காமல் ஏறும் முகம் கொண்ட கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் நிரந்தர நேய நெஞ்சங்களுக்கு 27ஆம் ஆண்டு உதய விழா வாழ்த்து பெருக்கை உள்ளன்போடு தெரிவித்துக் கொள்ளும் நான் என்றும் அன்புடன் அறிவிப்பாளர் கானல் மேனன். நீடூழி வாழ்க கோடை பண்பலையே.

0: குறிஞ்சி மண்ணில் நீ ஜனனித்த நாள் முதல் நித்தம் நித்தம் பூக்கும் குறிஞ்சி பூ நீ
1: மலரே, குறிஞ்சி மலரே.
0: தமிழில் ஊஞ்சலாடும் ஆலமரம். பண்புயர்ந்த பேரொளியால் பாரினில் வலம் வருகிறாய். புதிய நிகழ்ச்சிகளின் விதை, புது கவிதையால் புது பாதை அமைப்பது உன் அழகு. உயிர் மூச்சு செயல்களால் நேய உள்ளங்களை வென்று அதில் உயரம் தொடுகிறாய். செயல்கள் ஏராளம், சொற்சுவைகளோ தாராளம், உச்சத்தின் மணி மகுடம். சொல் செயல் ஒவ்வொன்றிலும் வீரத்தமிழ் வாசம். தொலைநோக்கு பயணம் கோடை பண்பலை நூறுபுழியைந்து தன் பயணத்தை தொடங்கி உற்சாகமாக உதய விழா காணும் நம் கோடை பண்பலை நூறுபுழி ஐந்துக்கு வானுயர்ந்து சிறக்க வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.
2: உலகம் எல்லாம் புகழும் என் பாட்டை கேள்.
3: இனிய வணக்கம் நேயர்களே, நான் உங்க அறிவிப்பாளர் பியூலா பேசுறேன். நேயர்களின் மூச்சு காற்றோடு கலந்த காற்றலை, உயிரோடு கலந்த உங்களின் அன்பலை, இதயங்களோடு இணைந்துவிட்ட பண்பலை கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து 27ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. கோடை பண்பலை தன் குடும்பத்தில் என்னையும் இணைத்து கொண்டதில், அறிவிப்பாளராக அணைத்து கொண்டதில் எல்லையற்ற மகிழ்ச்சி. முகம் பார்க்கவில்லை என்றாலும் எத்தனையோ நல் மனங்களை தந்திருக்கிறது எனக்கு கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்து. என்றும் உங்களோடு பயணித்து கொண்டே இருக்கும் கோடை பண்பலை காலங்கள் கடந்தாலும் மக்களின் மனங்களோடு பேசிக்கொண்டே இருக்கும். என் குரலையும் உங்களிடம் சேர்த்த என் கோடை பண்பலை, நம் கோடை பண்பலை வாழ்ந்து செழிக்கட்டும். இன்றும் என்றும் உங்களோடு அன்பால், இசையால், கருத்துக்களால், அறிவால், நல் சிந்தனையால் உங்களை தொட்டுக்கொண்டே இருக்கும் கோடை பண்பலைக்கு உதய நாள் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். பியூலா, நன்றி நேர்களே.

காற்றில் கலக்கும் கானங்களாய், காதில் ஒளிக்கும் இனிய இசையாய், இதயங்களை இணைக்கும் உறவாய் என்றும் இருக்கும் நம் கோடை பண்பலை 100.5 27வது உதயநாள் நல்வாழ்த்துக்களோடு அறிவிப்பாளர் அல்சன் சௌந்தரி.

0: இசையால் இதயங்களை இணைத்து தமிழால் உறவுகளை வளர்த்து பண்பாட்டின் மனம் பரப்பும் பெருமை மிகு கோடைப்பண்பலை 100.5 27வது உதயவிழா வாழ்த்துக்களுடன் அறிவிப்பாளர் அமளி.
1: அன்பிற்கிணியவளுக்கு அகவை 27. 7 ஜென்மத்தின் பந்தமோ இவள் நட்பு என்பதே என்றுமே என் வியப்பு. எத்தனை இடர்பாடுகள் இருந்தாலும் இவளோடு அளவலாவுவதென்றால் எனக்குள்ளே ஒரு துடிப்பு. என் அன்னைக்கு அடுத்து தன் தோளில் தூக்கி வைத்து என்னை ரசிப்பவள், கொண்டாடுபவள், நல்ல தமிழை நாளும் பயிற்றுவிக்கும் பிடித்தமான ஆசிரியை, நாளும் புதுவிதமாய் யோசி யோசி என உத்வேகப்படுத்தும் நலம் விரும்பி. ஆண்டொன்று போனால் வயதொன்று குறையும் என்பார்கள், ஆனால் உனக்கு மட்டும் புகழ் வெளிச்சம் ஓங்கிக் கொண்டே இருக்கிறது. தகவல் பெருக்கத்தில் நசுங்கிக் கொண்டிருக்கும் மாந்தர்கள் மத்தியில் உன்னோடு இணக்கமாகும் வேளையில் என்னை மறப்பேன். அன்பானவளே, உன்னை என்றும் மறவேன். கோடிகள் கொட்டி கொடுத்தாலும் கிடை

0: மறைக்காதது உண்மையான அன்பு. அந்த அன்பை இனியவளுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து உரித்தாக்குகிறேன். வாழ்க வளர்க இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்படிக்கு உன் தோழி பனசிறி யோகானந்த்.
1: அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சசிரேகா ஜெயகாந்த். நம் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா வாழ்த்துக்களை பகிர்வதில் எனக்கும் எல்லையற்ற மகிழ்ச்சி. பனி படர்ந்த மலையிலிருந்து அன்றாட மொழிக்கும் அலைவரிசை 100.5 நேய உள்ளங்களிலெல்லாம் இன்பங்களை இசையாக படரவிடும் ஒரு தோழியாக நம்மோடு பயணித்து கொண்டே இருக்கிறது என்பது உண்மை. சிரிப்பையும் சிந்தனையையும் ஒரு சீர விதைத்து தனிமையின் இடர் தீர்த்து துணையாக இந்த 27 ஆண்டுகளும் ஒரு சாதனை பயணத்தோடு சரித்திரம் படைத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. நம் உன்னத பண்பலைக்கு 27வது உதய விழா வாழ்த்துக்களை சொல்வதில் பெருமை கொள்கிறேன். நன்றி நேர்களே.
2: மக்களின் மனங்களில் இனிமையை விதைத்து தமிழின் அழகை பரப்பி ஒவ்வொரு ஒளியிலும் நம்பிக்கையை விதைத்து ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் புதிய உற்சாகத்தை தந்து 27 ஆண்டுகளாக சிரிப்பையும் இசையையும் நினைவுகளையும் இதயங்களில் விதைத்து இன்னும் பல ஆண்டுகள் வெற்றி நடை போட்டு ஒவ்வொரு இல்லத்திலும் மகிழ்ச்சியின் குரலாக ஒலிக்க காத்திருக்கும் எம் அன்பளையாம் பண்பலைக்கு 27வது உதயநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் அறிவிப்பாளர் ஜெனிஃபர்.

0: 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். 27வது உதயநாள் சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: வணக்கம். அறிவிப்பாளர் செந்தில்குமார். எட்டு திக்கும் ஓங்கி ஒலிக்கும் எழிலரசைக்கு இன்று அகவை 27.
2: எங்க ஊரு பாட்டுக்காரன் ஐயா எல்லாத்திலும் கெட்டிக்காரன்.
1: தித்திக்கும் இசையால் எத்திக்கும் இன்பத்தை வீசும் அன்பலைக்கு, கோடை பண்பலைக்கு இனிய உதயநாள் வாழ்த்துக்கள்.

இசையின் மகள், இன்பத்தின் அகல், எல்லையில்லாத நகல், எத்திக்கும் ஒளிக்கும் இவளின் புகழ், கேட்கும் மனதில் இடம் பிடிப்பவள். இமயம் தொட நடை தொடுப்பவள். இசையரசி கோடை பண்பலை 100.5 இனிய உதயநாள் வாழ்த்துக்கள். அன்புடன் பூஜா.

0: கோடை பண்பலை 100.5 27 ஆண்டுகளாக இன்னிசையால் நேயர்களின் இதயங்களை கவர்ந்து நல்ல நிகழ்ச்சிகளின் மூலம் நேயர்களின் இதயங்களில் நல் சிந்தனைகளை விதைத்து வரும் பொழுதுபோக்காக மட்டுமல்லாமல் ஒரு புத்தகமாகவும் இருந்து வரும் கோடை பண்பலை வானொலிக்கு 27 ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள். அன்புடன் திவ்யா.
1: வாழ்த்து சொல்லுங்கள் வண்ண நிலவை.
2: பாடல் பேசும் நண்பனாக, பயணம் நேர துணையாக, கோடை பண்பலை ஒழித்தாலே கவலைகள் எல்லாம் கரந்திடுமே. நம் கோடை பண்பலைக்கு 27வது உதய விழா வாழ்த்துக்களை கூறுவது பிரியமுடன் தேவி பிரியா.
3: காற்றில் பயணிக்கும் ஒலி அல்ல, இதயங்களில் வாழும் உணர்வுதான் நம் கோடை பண்பலை 100.5. இசையால் மனங்களை இணைத்து வார்த்தைகளால் உறவுகளை வளர்த்து கொண்டே இருக்கிறது நம் பயணம். ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு புன்னகை. நம் நேயர்களின் அன்பே இன்று இந்த அழகான பயணத்தை கொண்டாட வைக்கிறது. புதிய முயற்சிகள் புதிய சாதனைகளாக மலர்ந்து கொண்டே இருக்கின்றன. பல ஆண்டுகள் இதே அன்போடும் உற்சாகத்தோடும் ஒலித்துக் கொண்டே இருக்கும் நம் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள்.
4: நேசமுள்ள நேயர்களுக்கு இனிய வணக்கங்களோடு

0: 27வது வயதை தொடும் இளம் காரிகை, பாசத்தூரிகை, நேய நெஞ்சங்களின் நேச பண்பலை. கொடைக்கானல் பண்பலை 100.5 27வது அகவை தின வாழ்த்துக்களை உளமாற வாழ்க வளர்க என வாழ்த்துகிறேன். அன்புடன் சுதாஜகன்.
1: விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் அன்னம்.

மாவட்டத்தில் ஒரு நீரோட்டம் கோடை பண்பலை 100.5. வணக்கம், நான் அறிவிப்பாளர் ஜெய்மீரி. விண்ணை தொடும் மலை முகடுகளில் மேக வீதியின் வழி ஊர்வலம் வந்து காற்றலைகளில் இசையை ஏந்தி கவிப்பாடி உள்ளங்களிலும் இதய உணர்விலும் உயிராய் கலந்துவிட்ட கோடை பண்பலை 100.5 உதய நாள் விழா வாழ்த்துக்கள்.

0: மலையின் மடியில் மலர்ந்து இசையால் இதயங்களை இணைத்து தகவல்களால் அறிவை வளர்த்து பண்பாட்டின் மனத்தை இல்லந்தோறும் பரப்பி வரும் நம் அன்பிற்குரிய கோடைப்பண்பலை 100.5 இனிய உதய விழா நல்வாழ்த்துக்கள். இந்த இனிய ஒளிப்பயணத்தில் இசையோடு இணைந்த என் குரலின் வழியே அன்பும் நன்றியும் கலந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வது நான், தஞ்சை NS ஹரிஹரன். வணக்கம்.
1: இன்று தனது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடும் கொடைக்கானல் பண்பலைக்கு எனது மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மலைகளின் குளிர்ச்சியைப் போலவும் இனிமையையும் நட்பின் வெப்பத்தைப் போல நெருக்கத்தையும் நேயர்களுக்கு வழங்கி வரும் இந்த வானொலி நிலையம் இன்னும் பல உயரங்களை எட்ட வேண்டும் என்றும் இந்த சிறப்பான நாளில் எனது அன்பான வாழ்த்துக்கள், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கோடை FM, உன் பயணம் என்றும் வெற்றியுடனும் மக்களின் அன்புடனும் தொடரட்டும். அன்புடன் உமா பாலகிருஷ்ணன்.
2: உற்சாகமான வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அறிவிப்பாளர் செல்வராணி. காற்றலை வழியே கானம் தந்து நெஞ்சங்களை இணைக்கும் பண்பலையே, இருள் நீக்கும் கதிரவன் போல் தினமும் இசை தந்து விடியல் தரும் பேரொளியே, ஒவ்வொரு நொடியும் நெய்ய உள்ளங்களை உற்சாக கடலில் நனைய வைக்கும் எங்கள் அன்பு தோழிக்கு 27வது உதய நாள் வாழ்த்துக்கள்.

0: செவியின் ஓரமாய், சிந்தனையின் சாரமாய், சரம் தொடுக்கும் அன்பலை, கோடை பண்பலை 100.5.
1: இணைந்திருக்கிறோம். 27வது உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றல்.
2: சொற்களை புடம் போட்டு சொந்தங்களுக்கு வடமிட்டு பந்தங்களுக்கு பாடம் எடுத்து சந்தங்களின் சாரதியாய் சாரல் மழையாய் எங்கும் ஒளிக்கும் சங்கத்தமிழாம் நம் கோடை பண்பலை 100.5 27வது ஆண்டு அகவை நாள் வாழ்த்தை குரல் மொழியில் செப்பிடுவது அறிவிப்பாளர் ஜே பி ரமேஷ்குமார்.

விடியலோடு பிறந்த குரல் நீ, விழிகளுக்கு இசை தந்த உறவு நீ, காற்றோடு கலந்தாலும் காலங்கள் கடந்தாலும் இதயங்களில் என்று மொழிக்கும் நினைவு நீ, 27 உதயங்கள் கண்டாலும் இளமை குறையாத இனிய பயணம் நீ, சிரிப்பை விதைத்து சிந்தனையை வளர்த்து சொந்தம் போல துணை நின்ற தோழன் நீ. ஒவ்வொரு அலைவரிசையும் 1000 கனவுகளை சுமக்கட்டும், ஒவ்வொரு விடியலும் புதிய சாதனைகளை படைக்கட்டும், உன் பயணம் முடிவில்லா இசையாக தொடரட்டும், வானம் இருக்கும் வரை உன் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கட்டும். 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள்.

0: இன்னிசையால் நேய நெஞ்சங்களை என்றும் ஆண்டு கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 27 ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களோடு என்றும் உங்கள் யுவபாலா.
1: வணக்கம், நான் ஆர்ஜே கனிமுத்து பேசுறேன். கோடிக்கணக்கான ரசிகர்கள் கொண்டாடும் கோடை பண்பலை 100.5 27 உதய விழா நல்வாழ்த்துகள்.
2: அகிலம் போற்றும் அன்பான உறவு, அறிவை வளர்க்கும் சிறந்த நண்பன், ஆனந்த காற்றாய் மக்கள் மனதில் ஊற்றாய் ஊறும் உற்ற தோழி. உன் பிறந்த நாளை பார்த்து மற்ற நாளெல்லாம் பொறாமைப்படும் நாள் ஜூலை 1. என்றும் குறையாத தமிழ் போல் நேயர்களுக்கு இசை விருந்து படைக்கும் கோடை பண்பலைக்கு 27 உதயநாள் வாழ்த்துக்கள் கூறுவது அறிவிப்பாளர் எழுத்துரைக்காடு டி கருப்பசாமி.

0: கோடை பண்பலை வானொலி 100.5 27வது உதய விழா வாழ்த்துக்கள். 27 ஆண்டுகளாக நேயர்களை இளமையின் வீரியமும் அனுபவத்தின் அறிவும் இணைந்து பேரெழுச்சி கொடுத்தவளே. கனவுகளின் எல்லை கடந்து சுயமாய் சிறகடித்து வானம் வசப்பட நம்பிக்கை கொடுத்தவளே. சமூகத்தின் கேள்விகளை புன்னகையால் கடக்க கரம் தந்தவள். நம் இலக்குகளை நோக்கி நிமிர்ந்து நடக்கும் கம்பீரம் கொடுத்தவள். காயங்கள் தந்த பாடங்களை கற்க வைத்து எங்களை வைரமாய் மாற்றியவள். தோல்விகளை கண்டு துவளாமல் மீண்டெழுந்து நிற்க வைத்தவள். வாழ்க்கையை ரசிக்க கற்றுத்தந்தவள். என் மதிப்பை உணர்த்தியவள். எதிர்காலத்தை எதிர்கொள்ளும் நம்பிக்கை கொடுத்த கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா வாழ்த்துக்களோடு நான் உங்கள் KS கார்த்திக்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் July 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் July 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரம். பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
4: இசைமேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: இருபத்தி 26 ஆண்டுகளை வெற்றிகரமாக கடந்து நம்பிக்கையும் புதிய கனவுகளும் நிறைந்த 27வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது நம் கோடை பண்பலை 100.5. 27 ஆண்டுகள் என்பது வெறும் காலத்தின் கணக்கல்ல. அர்ப்பணிப்பு, உழைப்பு, நம்பிக்கை மற்றும் சாதனைகளின் அழகிய பயணம். நேயர்களின் அன்பும் ஆதரவும் இந்த வெற்றி பயணத்தின் அடித்தளமாக அமைந்துள்ளது. இன்று 27வது உதய விழாவை கொண்டாடும் இந்த இனிய தருணத்தில் மேலும் பல உயரங்களை எட்டி

0: படைத்திடவும் மக்கள் மனங்களில் என்றும் நிலைத்திடவும் சாதனைகள் பல படைத்திடவும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வரும் ஆண்டுகள் இன்னும் சிறப்பாக அமைய வளமும் புகழும் பெற்றிட வாழ்த்துகிறேன். நம் கொடைப்பண்பலை 100.5 இனிய 27வது உதயவிழா நல்வாழ்த்துக்கள். அறிவிப்பாளர் பிரியதர்ஷினி.
1: கோடை காற்றின் குளிர்ந்த தென்றலாய், கானம் சுமந்து வரும் இனிய ஒளியாய், நெஞ்சம் தொட்டு உறவை வளர்க்கும் கோடை பண்பலை 100.5 27வது உதயவிழா வாழ்த்துக்களோடு அறிவிப்பாளர் லீமா அருண்.

காலை வணக்கம் முதல் இரவு வணக்கம் வரை நம் உணர்வுகளோடு பயணிக்கும் தோழனாக, நம் மகிழ்ச்சியில் பங்கெடுக்கும் நண்பனாக, நம் நினைவுகளை இனிமையாக்கும் இசை பாலமாக இருந்து வரும் கோடை எஃப்எம்க்கு எங்கள் அன்பான வாழ்த்துகள். ஒவ்வொரு பாடலும் ஒரு நினைவு, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு மகிழ்ச்சி, ஒவ்வொரு ஆர்ஜேயின் குரலும் ஒரு உறவு. அப்படிப்பட்ட கோடை எஃப்எம் 100.5 இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்வது நான் உங்கள்

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
3: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் இன் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர்
4: புதிய அனுபவம் எப்பொழுதும்
5: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ண தூரிகை.
7: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலையின் 27வது உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: வணக்கம். கோடை பண்பலில் பணிபுரியும் அஜந்தா. காலை பொழுதில் விடியும் போது நெஞ்சில் உற்சாகம் பிறக்கும் நம்ப கோடை பண்பலை 100.5 கேட்டா. பணிவிலும் மலைகளின் உச்சியிலே நம்ப உதயவில ஆரம்ப கெட்டியிலே சுட சுட செய்திகள் காதில் விழும், சுறுசுறுப்பான பாடல்கள் மனதை தொடும். கவலைகள் மறந்து சிரியுங்கள். விடியலின் தென்றல் காற்றோடு மலைகளின் இளவரசியில் இருந்து உங்கள் பொழுதை அழகாக்க வருகிறது கோடை பண்பலை 100.5 உதயவிழா. கேளுங்கள், கொண்டாடுங்கள். நன்றி.

0: கேட்டலை ஒலிக்கும் ஒவ்வொரு நொடியும் நேயர்களின் வாழ்வில் மலரும் இனிய நினைவுகளாய். 27 ஆண்டுகள் என்பது வெறும் காலமல்ல. 27 ஆண்டுகள் என்பது கோடி புன்னகைகளின் வரலாறு. 27 ஆண்டுகள் என்பது 1000 கனவுகளின் சிறகுகள். 27 ஆண்டுகள் என்பது எண்ணிலடங்கா நேயர்களின் அன்பு பரிசு. 27 ஆண்டில் வெற்றிவாகை சூடும் கோடை பண்பலியை வாழ்த்தி வணங்குகின்றேன். அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி.
1: வணக்கம், நான் அறிவிப்பாளர் தீபா நடராஜன். விடியலை வரவேற்கும் இனிய குரல், விழித்தலும் மனங்களுக்கு உற்சாகம் தரும் ஒரு நட்பு, பல வருடம் கடந்தாலும் காதுகளில் தேன் சொட்டும் இதமான இசை, பல்சுவை தகவல்கள் தரும் அறிவு களஞ்சியம், நம் வாழ்வோடு பயணிக்கும் பாச உறவு, இசையும் அறிவும் இணைந்து இன்பம் பரப்பும் கோடை பண்பலை 100.5 குழந்தைக்கு உதயநாள் வாழ்த்துக்கள். இதில் ஒரு அங்கமாய் வாழ்வதில் பெருமிதம் கொண்டு மீண்டும் காற்றலைகளில் பயணித்து கோடான கோடி இதயங்களை தொட்டு பானம் போல் உயர்ந்து நிற்கும் கோடை பண்பலை 100.5 வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நேர்களே.
2: நேர்களே, உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடிகளையும் ரசித்து மகிழ உற்சாகத்தின் ஊற்றாய் அன்றாட பயணத்தில் துணையாக வலம் வந்து கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 27வது உதயநாள் வாழ்த்துக்கள். பூத்த மலரின் புன்னகையாய், புதுமை படைக்கும் புயலாய், விடியலின் முதல் உதயமாய் தொடரும் இந்த 27வது வெற்றி பயணத்தின் வாழ்த்துக்களோடு நான் உங்கள் அறிவிப்பாளர் நிர்மலா அசோக்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்துரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்துரிகை.
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: இனிய வணக்கம் நேயர்களே, பணிவுடன் பகலவன் மலர, பூக்களின் கலையோடு பூமி இங்கு சிரிக்க, புல்லின் மீது தூரிகையாய் இலையின் இமையில் மலைத்துளி நடனமாடுவதைப் போல், விடியல் தரும் சூரியனாய், வழிகாட்டும் நிலவாய், என் இன்ப துன்பங்களில் தோள் கொடுக்கும் தோழனாய், வாழ்க்கை எனும் கடலில் மகிழ்ச்சி என்ற படகில் இசையாய் பவனி வந்தாய், வையகத்தில் நின் புகழ் வளர்க, வானத்து நட்சத்திரங்களும் உனக்கு வாழ்த்து கூறட்டும். 27வது உதய விழா வாழ்த்துக்கள். அன்புடன் சரஸ்வதி சங்கர்கணேஷ்.

வணக்கம். தோடை பண்பலியில் பணிபுரியும் கிலோமி, மலைகளின் அரசி தந்த மாபெரும் குரல், மேகங்கள் தாளாட்டும் மலை கூட்டத்தின் உச்சியிலே, குறிஞ்சி மலரின் வாசமாய், குழுகுழு காற்றின் நேசமாய், குன்றாத அன்புடனே குரல் கொடுக்கும் கோடை பண்பலையே, உதய விழா காணும் உன்னத கலை கோயிலே, உன் குரல் கேட்கும் கோடான கோடி நெஞ்சங்கள் சார்பில், எட்டாத சிகரமாய் உயர்ந்து கொண்டிருக்கும் காற்றில் மிதந்து வரும் கானமல்

இனிய மகிழ்ச்சியான புன்னகை. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் அறிவிப்பாளர் பௌசியா. அன்பு நண்பனுக்கு அகவிதின வாழ்த்துக்கள். மிளிரும் நினைவுகளோடு கைகோர்க்க மற்றும் ஒரு அத்தியாயம், என் நண்பனின் உதயநாள். உதயநாள் மட்டுமல்ல, நம் இதயங்களை கொள்ளை கொள்ளும் நாள். அதை அன்பாய் அழகாய் மாற்ற என் நண்பன் கோடை பண்பலை 100.5 இனிய உதயநாள் வாழ்த்துக்கள் கூறுவது நான் உங்கள் பிரியமுடன் பௌசியா.

வணக்கம் நேர்களே, நான் உங்கள் அறிவிப்பாளர் பிரேமா ஜெகன். உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5

வணக்கம் நேர்களே, நான் உங்கள் அறிவிப்பாளர் பிரேமா ஜெகன். உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா வாழ்த்துக்கள். இன்னும் பல சிகரங்களை அடைய மனமாற வாழ்த்துகிறேன்.

0: வங்கூலில் மட்டுமல்ல, நம் கோடை பண்பலையிலும் தமிழ் மணக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5.
1: இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 27வது உதய நாள் சிறப்பு வாழ்த்து தென்றல்.
2: நினைக்க மறந்தாலும் மறக்க நினைக்காத அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கத்தோடு வாழ்த்துக்களும். இதய அரண்மனையின் இசை சாம்ராஜ்யமான உங்கள் கோடை பண்பலை 100.5 27வது உதய நாள் நல்வாழ்த்துக்கள். குறிஞ்சியில் பிறந்து காற்றலையில் தவழ்ந்து செவியில் நுழைந்து இதயத்தில் நிலைத்து தரணி எங்கும் இசை மழை பொழிந்து விருச்சமாய் செழித்து வளர்ந்த என் ஆறுயிர் சகியே, உன் இசை உலகெங்கிலும் உள்ள மக்களை மகிழ்விக்க இனிய 27வது உதய நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களோடு அன்புடன் ஆர். சிவக்குமார்.

0: விடியலை வரவேற்ற ஒவ்வொரு காலையும் உங்கள் குரலால் இனிமை பெற்றது. இசையாலும் இலக்கியத்தாலும் இதயங்களை இணைத்தது கோடை பண்பலை. 27 ஆண்டு என்பது ஒரு எண்ணல்ல, எண்ணற்ற நினைவுகளின் பயணம். நேயர்களின் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்த உங்கள் சேவை தொடரட்டும். இன்னும் பல உதயங்களை கடந்து வெற்றியின் உச்சம் தொட கோடை பண்பலையின் 27வது உதய விழாவிற்கு வாழ்த்துக்களை கூறுவது ரீனா.
1: வணக்கம், நான் வசீகரன். என்னை அறிவிப்பாளனாய் அறிமுகப்படுத்திய கோடை பண்பலை 100.5 என் இதயம் கனிந்த நன்றிகள். கால் நூற்றாண்டு கடந்த பிறகே கோடை பண்பலை எனும் இசை பேழையின் சிறு துரும்பாகும் வரம் கிடைக்கப் பெற்றவன் நான். எத்தனையோ கலைஞர்களின் கனவுகளையும், கவிஞர்களின் வார்த்தைகளையும், இசையமைப்பாளர்களின் உணர்வுகளையும், நேயர்களின் இதயங்களையும் ஒரே அலைவரிசையில் இணைத்துக் கொண்டிருக்கும் இந்த பண்பலை வானொலி மட்டுமல்ல, பல தலைமுறையின் இனிய நினைவகம். இந்த அற்புத பயணம் இன்னும் பல ஆண்டுகள் இனிய இசையோடும் இனிய தமிழோடும் கோடானு கோடி நேயர்களின் அன்போடும் தொடர விரும்புகிறேன். இனிய 27வது கோடை பண்பலை உதய விழா நல்வாழ்த்துகள்.

பல ஆண்டுகளாக உன் கரம் பற்றி நானும் என் கரம் பற்றி நீயும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். என் இன்பத்திலும் துன்பத்திலும் உடனிருப்பவள் நீ. எனக்கு அழகான முகவரி தந்தவள் நீ. என்னை ஊக்கப்படுத்தும் உற்ற தோழி நீ மட்டுமே. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் கரைந்த நிமிடங்கள் பல கோடிகளே. ஒவ்வொரு நாளும் என்னை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறாய். கருங்கல்லாய் இருந்த என்னை கலைமிகு வண்ணமிகு சிலையாக்கியதில் பெரும்பங்கு உன்னையே சேரும்.

26 வயதை கடந்து 27 அடியெடுத்து வைக்கும் கோடை பண்பலை 100.5 என் பிரிய தோழிக்கு மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். என்றும் அன்புடன், சசிரேகா குமரகுரு.

0: ஒளி என்பது செவிக்கானது மட்டுமன்று, உணர்வுகளை இணைக்கும் உயிர்ப்பாலம். அப்பாலம் வழியே தமிழின் நயத்தையும் மக்களின் மகிழ்வையும் திசைதோறும் சுமந்து செல்கின்ற கோடை பண்பலை 100.5. கேட்போர் நெஞ்சம் களி கூற, தமிழோடு தழைத்தோங்க, பல்லாண்டு புகழோடு பொழிந்தொழிக்க, கோடை பண்பலை 100.5 27 உதய விழாவிற்கு எம் உளமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இவ்வாழ்த்தினை அன்புடன் வழங்குபவர் நந்தினி.
1: இசையால் இணைக்கும் இனிய உறவு கோடை பண்பலையின் வெற்றி என்றும் தொடர 27 ஆண்டு விழா நல்வாழ்த்துக்களுடன் சாரா. இன்னிசை முகில் கோடை பண்பலை 100.5. அன்போடு பேசி ஆனந்த காற்றை வீசி இன்ப ராகங்களை இசைத்து ஈடில்லா புகழ் சேர்த்து உயிர் நாடியாய் ஊரெங்கும் எண்ணங்களின் ஏக்கத்தை தீர்த்து 5 பூதங்களும் வாழ்த்த 100.5 என்னும் ஒளிக்கீற்று ஓங்கி ஒளிக்கட்டும். அவுதடமாய் நிலைத்து நிற்க வாழ்த்துகிறேன். உங்கள் சசிகலா அமல்ராஜ்.

இசை மட்டுமல்ல உணர்வுகளையும் சுமந்து வந்த பயணம் இது. சிரிப்பில் துணையாக, நினைவுகளில் நிழலாக, எண்ணற்ற இதயங்களை இணைத்த அன்பின் உறவு இது. இந்த அழகான பயணத்தை நேசித்து தோள் கொடுத்து இன்று வரை எங்களோடு பயணித்த ஒவ்வொரு நேயர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியும் அன்பான வாழ்த்துகளும். இந்த உதயம் என்றும் மறையாமல் ஒளிரட்டும். எங்களின் குரல் இன்னும் பல தலைமுறைகளின் இதய துடிப்பாக ஒலிக்கட்டும். வெற்றியின் புதிய அத்தியாயங்களை தொடர்ந்து படைத்துக் கொண்டே இருக்கட்டும். அன்பும் இசையும் என்றும் உங்களோடு பயணிக்கட்டும். கோடை பண்பலை 100.5 இனிய 27வது உதய விழா வாழ்த்துகளோடு சதாம்.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண தூரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ண தூரிகை.
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
10: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நிறைய நேர்கள் என்கிட்ட கேட்குற கேள்வி, என் முதுகு தண்டை நான் எப்படி சார் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது, என்னோடய கழுத்து எலும்பு நான் எப்படி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது. ஸோ இது காமனாக நம்ம நேர்கள்கிட்ட எங்கிட்டேருந்து வர கேள்வி.

0: மாதிரி இருக்குது இந்த கேள்வி கேட்குறாங்க. ஸோ காமனாக நம்ம முதுகு தண்டை எப்படி வலுவாக வச்சுக்கணும் அப்படின்னா, மெயின் வந்து ஒருடும் வந்து நம்மளோட உடல் பருமனுங்க, வெயிட்டை ஜாஸ்தி பண்ணக்கூடாது. ஸோ வெயிட் ஜாஸ்தி ஆகும்போது என்ன ஆகுனா, ஸ்பைனுக்கு போகிற அழுத்தம் ஜாஸ்தி ஆகும்போது வலி நமக்கு கண்டிப்பாக அதில் வலி ஜாஸ்தியாகும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது உணவு வகைகள். உணவு வகையில் வந்து நம்ம கொலஸ்ட்ரால் ரிச் ஃபுட், அதாவது எண்ணெய் பொருட்கள் ஜாஸ்தி எடுக்காமல், ஸோ போன் ஸ்ட்ரென்தன் ஆகிற மாதிரி பால், ஸோ இந்த ஸ்வீட்லாம் கம்மி பண்ணிவிட்டு பால், இந்த சோயா ப்ராடக்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு இந்த மாதிரிலாம் எடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் தசையும் வலுவாகும், ப்ளஸ் வந்து இந்த போனுமே ஸ்ட்ரென்த் ஆகும். இன்னும் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா நம்மளோட எக்ஸசைஸுங்க. ஸோ முதுகுத்தண்டுக்கு வந்து எக்ஸசைஸுங்கிறது ரொம்ப முக்கியம். சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான அந்த கல்லெல்லாம் உடச்சிட்டு கல்லெல்லாம் தூக்குவாங்க, அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயிட்டு தூக்கியும் பார்த்திங்கன்னா வலியே இருக்காது, முதுவலியெலாம் இருக்காது. நம்ம சாதாரணமாக போயிட்டு சின்ன கல்லை திருப்பி தான் போட்டிருப்போம், பார்த்திங்கன்னா நம்ம முதுகு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் ஃபுல்லாக படுத்து கிடப்போம். அது என்ன ரீசன்னா, அவங்களோட வேலைக்கு ஏற்ற அளவுக்கு அவங்களோட சின்ன வயசுலேருந்து பண்ணி அது கரெக்டாக டியூன் ஆகி மசிலோட ஸ்ட்ரென்த் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஆனால் நம்ம அந்த வேலையை செய்யும் போது ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணாமல், நம்ம இதெல்லாம் பண்ணாமல் நார்மலாக சும்மா படுத்துருக்குறோம், அப்படியே ஜாலியாக எந்த வேலையும் பெருசாக இல்லாமல் உட்காந்துட்டு செய்கிற வேலை மட்டும் பண்ணுறோம், அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா நமக்கு வந்து பின்னாடி முதுகுத்தண்டில் இருக்க மசில்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக் ஆயிரும். அதுக்கு வந்து ரெகுலராகவே நம்ம கரெக்டான எக்ஸசைஸ் பண்ணணும். இப்போ கழுத்துலாமே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த கழுத்து சிஸ்டமில் ஒரே பொசிஷனில் உட்காந்துருக்கனால நெக் பெயின்னு நிறைய எங்கேஜ் இந்த ஐடியில் இருக்கவங்க, ஸோ அந்த கேஷியர்ஸ் இந்த மாதிரி ஜாபில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்க. ஸோ இந்த மாதிரி கழுத்து வலியோடு வராங்க. அவங்களாம் ஒரே அட்வைஸ் என்னென்னா, ஒரே பொசிஷனில் ஒரு ஹாஃப் அன் அவருக்கு மேலே உட்காராதீங்க. இப்போ உட்காரிங்கன்னா எந்திரிச்சு ஒரு சுற்று அப்படியே நடந்துட்டு திரும்ப அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி மார்னிங் எந்திரிச்சோடனே பெட்லி எக்ஸசைஸ் பண்ணும். இப்போ ரெகுலராக ஸ்டார்டிங்கில் எனக்கே நெக் பெயின் வர ஆரம்பிச்சிது. ஸோ அதுக்கப்புறம் நான் ரெகுலராக யூஸ்வலாக எக்ஸசைஸ் பண்ணுறது மாதிரி நெக் எக்ஸசைஸ் தனியாக எந்திரிச்சோடனே பண்ணதுக்கப்புறம் அந்த பெயினே பார்த்திங்கன்னா நல்லா செட்டில் ஆயிடுச்சு. ஸோ நெக் எக்ஸசைஸுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இன்னொன்று பெருசாக அந்த சுளுக்கு எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. அது பண்ணிங்கன்னா இன்னும் பிரச்சனையை அதிகம் தான் படுத்தும். ஸோ அதுவும் இல்லாமல் சில பேர்த்துக்கு பார்த்தோம்னா எதுவுமே பண்ணாமல் வலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ தசையோட வலி இந்த மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் ஒரு வாரம் இருக்கலாம், ரெண்டு வாரம் இருக்கலாம். இதுவே மாதக்கணக்கில் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்னா அப்படின்னா உள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸோ டெஃபினட்டாக அது வந்து நம்ம வந்து போய் மருத்துவர் அணுகி அது என்ன மாதிரி பிரச்சனையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக அவர்கிட்ட வந்து ஆலோசனை வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக முதுகு வலியோ இடுப்பு வலியோ இது எல்லாத்தையுமே வராமல் தவிர்த்துக்கலாம். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: 107.5 உதயநாள் சிறப்பு வாழ்த்து தென்றல். காற்றின் மொழியில் காதுகளை வருடி, காலையின் பனித்துளி போல் மனங்களை நனைத்து, இசையால் இதயங்களை இணைத்து, நம்பிக்கையின் நாதமாக ஒலித்து, ஒவ்வொரு அலைவரிசையும் 1000 இதயங்களின் துடிப்பாகி, ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மக்களின் மனதில் என்றும் நிலைத்திருக்கும் கோடை பண்பலை 100.5 27வது உதயநாள் வாழ்த்துக்களோடு அறிவிப்பாளர் சுமலதா.
1: காற்றினில் மிதந்து வரும் கவிதைகளின் ஊற்றாய், ஏற்றமிகு இசையோடு இதயங்களை இணைக்கும் ஊடகமாய், பாட்டினில் தென்கலந்து பண்பலையாய் ஒழிக்கும் கோடை பண்பலையின் இனிய உதய விழா வாழ்த்துக்களோடு நான் உங்கள் செல்வி.
2: இன்றைய தினம் உதயநாள் காணும் காற்றலையில் ஓர் வசந்தம், கோடை பண்பலை 100.5 இதய மகள இனிப்பான பிறந்த நாள் நல்வாழ்த்துகள் பகிர்ந்து கொள்ளும் நான் என்றென்றும் ஸ்நேகமுடன் சித்திக்.
3: மயிலிறகால் மனங்களை வருடி, குயில் குரலால் நேயர்களின் செவிப்பறைகளை திருடி, தமிழ் சுவையால் தரணியை

தாளாட்டி காற்றலையால் கவி உலகை படைத்து நாளும் வாழும் நம் உணர்வுகளின் நாடி துடிப்பாம் நம் கோடை பண்பலை 100.5 27 ஆண்டு உதய நாள் வாழ்த்தை உள்ளன்போடு செப்பிடுவது அறிவிப்பாளர் சுபா.

காற்றின் சிறகில் பறந்து வரும் காதின் வழியே மனம் தொடும். தூரம் இருந்தும் அருகில் வந்து துணையாக நிற்கும் வானொலி நீ காலை வணக்கம் கூறி எழுப்பி கலையும் செய்தியும் கொண்டு வருவாய். இசையின் இனிமை இதயம் நனைத்து இன்பம் விதைக்கும் நண்பன் நீ. மழை நாளிலும் வெயில் நேரமும் மக்கள் வாழ்வின் இனிய தோழன். காலம் மாறினும் மதிப்பு மாறா கலை உலகத்தின் அழகிய பாலம் நீ. வாழ்க வானொலி, வளர்க அதன் புகழ், என்றும் நமது இதயங்களில் ஒலித்திடும் இனிய குரல். கோடை பண்பலை 100.5 27ஆம் ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள். நான் சுகன்யா சுரேஷ், ஒளிபரப்பு உதவியாளர்.

0: வணக்கம் கோடை பண்பலை நேயர்களே. 27 ஆண்டுகளாய் நம்மை மகிழ்வித்து வரும் கோடை பண்பலை 100.5 மலைகளின் இளவரசி தந்த மாபெரும் வரமாய் 27 ஆண்டுகளாய் இதயங்களை வென்ற நம் கோடை பண்பலை 100.5 என் நெஞ்சம் நிறைந்த உதயநாள் வாழ்த்துக்கள். காற்றின் மூலமாய் காதுகளில் நுழைந்து கருத்துக்களோடு கானங்களை வாரி இறைத்து 27 ஆண்டுகளாய் இன்பத்தமிழ் பாடும் எங்களின் கோடையே, நான் செய்யும் பணிக்கும் ஒரு முகம் தந்து என் பெயரையும் கோடை பண்பலில் ஒலிக்கச் செய்து உன் காந்த காற்றின் மூலமாய் ஊரறியச் செய்தாயே, உலகறியச் செய்தாயே. அதற்காய் என் தலை வணங்கிய நன்றிகளை தெரிவிக்கிறேன். கோடை பண்பலை 100.5 உதயநாள் வாழ்த்துக்களை கூறுவது சுரேந்தர் வேல்முருகன்.
1: தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் ஜூலை 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
2: கோடை பண்பலை 100.5 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் உதய விழா நல்வாழ்த்துக்கள்.
3: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல், கவுன்சிலிங் கோட் 2612, கான்டாக்ட் 8939808574.
5: இசை மேகம் 100.5 இன்று மாலை 4 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ணத்தூரிகை.
6: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்களின் வண்ணத்தூரிகை.
7: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய நம்பிக்கையை விதைக்கும் சூரியனைப் போல 27 ஆண்டுகளாக இசையால் 1000 இதயங்களில் புன்னகையை விதைத்து வரும் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கௌரி.
9: கோடிக்கணக்கான நேச நெஞ்சங்களின் இதய துடிப்போடு இணைந்து பயணிக்கும் அன்பலை நமது கோடை பண்பலை 100.5 இனிய உதயநாள் வாழ்த்துக்களுடன் நான் உங்கள் வினோ.

0: பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம் பம் பம் பம்ச்சுக்கு பம்ச்சுக்கு பம்ச பம்
1: பம்ச்சுக்கு பம்ச பம்
0: க க கா கி கி கு கு க க கே கு கு கு கு கே கே க க கா கி கி கு கு க க கே கு கு கு கு கே கே க க கா கி கி கு கு வெரி குட் க க கா கி கி கு கு க க கே கு கு கு கு கே கே பாடுங்க.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லம்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5.
1: வணக்கம், நான் அறிவிப்பாளர் உதயசூரியன். காற்றுள்ள பந்தை நீரில் மூழ்க வைக்க முடியாது, அதுபோல் பண்பலை காற்றை சுவாசிக்கும் யாரையும் தோற்கடிக்க முடியாது. உப்பனை அழகு என்று நினைக்கும் உலகத்தில் யதார்த்தத்தின் அழகுதான் ஒப்பற்றது என்று நிரூபிக்கும் பண்பலை. 2x வேகத்தில் பேசும் ஊடகங்களுக்கு மத்தியில் மிதவேகம் மட்டும்தான் சிந்தனையில் பதியும் என்று எல்லோரும் ஏற்றுக்கொண்ட பண்பலை, நேற்றைய கவலைகளை மறக்க வைத்து, நாளைய பயத்தை குறைக்கச் செய்து, இன்றைய தினத்தை இனிமையாக்கும் பண்பலை. மாணவனாக அமர்ந்து ஆசிரியரை மதிப்பிடுவது போல சொல்கிறேன், நேயரில் நானும் ஒருவன். பண்பலை நிகழ்ச்சிகளை ரசிக்கும் நேயர்களில் நானும் ஒருவன். ஈரேழு அகவையில் அடியெடுத்து வைக்கும் பண்பலையே, ஈரேழு உலகமும் உன்புகள் பரவ உள்ளத்தின் அன்போடு வாழ்த்துகிறேன். அறிவிப்பாளர் உதயசூரியன், நன்றி, வணக்கம்.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் அறிவிப்பாளர் மெர்லின் ரமேஷ். ஆயிரம் அகவை கடந்தாலும் என்றும் இளமையோடு அனைவரின் இதயத்திலும் இசை துடிப்பினை ஒளிப்படைப்பில் தந்து கொண்டிருக்கும் இசை அரசுக்கு மனதை ஆட்கொள்ளும் இளவரசி கோடை பண்பலை 100.5 இனிய உதய நாள் வாழ்த்துகள். பல உதயங்கள் காணட்டும், பார் புகழட்டும் நம் பண்பலையை, இனிய அன்பலையை.

0: இசைப்பாடம் தென்றல் கோடை பன்மலை 100.5. அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். கோடை மலையின் குளிர்த்தென்றல் நீ, பாடும் பறவைகளின் வானம் பாடி, வார்த்தையில்லா காற்றை வரிகளால் மாற்றி, தூரத்தில் இருப்போரையும் அருகில் அழைக்கிறாய். பூ முகத்தில் புன்னகை காட்டுகிறாய், வானெங்கும் உன் புகழ் தொடர வாழ்த்துகிறேன் உன்னை. வாழ்த்தும் நான் கீதா விஜயகுமார்.
1: இனிய வணக்கம் நேயர்களே.

0: நான் உங்கள் அறிவிப்பாளர் மலர்விழி. மழை முகடிகளின் வழியாக கான மழைகளை பொழிந்து கொண்டிருக்கும் நேயர்களின் மனதில் இசையாய் ஒழித்து கொண்டிருக்கும் உங்கள் பண்பலை கோடை பண்பலை 100.5 27வது உதயவிழா வாழ்த்துகள்.
1: கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026 இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் July 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் July 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் ராசிபுரம். பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
2: இசைமேகம் 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி வழங்கும் வண்ண துரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிரையர்களின் வண்ண துரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: வணக்கம், நான் சரஸ்வதி கிஷோர்குமார். 27வது உதயவிழா காணும் கொடை பன்மலைக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சிறு வயதில் நான் கண்ட கனவு வானொலிக்கு குரலாக நான், கனவு பழித்தது உன் குரலானேன். அப்போதே காலம் உறைந்து போயிருக்கலாம். என் கனவுக்காய் நீ இங்கு வந்து பிறந்தாயோ, இல்லை இயற்கையே உன்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்ததோ. இனி உன் குரலாக நான் இல்லை என்பது மனதுக்குள் மெல்லிய பூகம்பம்தான். உனக்கு தெரியுமா, புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட மென்பொருள் இங்கே ஒன்று உலவுகிறது. அதற்கு பெயர் AI. புகைப்படத்தை அழகாக மாற்றித்தர சொல்லி கேட்டால் கற்பனைக்கே எட்டாத அழகை கொட்டித்தரும். ஆனால் உன்னை அந்த AI-ஆல் நகல் கூட எடுக்க முடியாது என்பதும் உனக்கு தெரியுமா? என் சிரிப்புக்கு ஒலி கொடுத்த நீ, என் குரலுக்கு வடிவம் கொடுத்த நீ, கவிதைக்கும் கற்பனைக்கும் உருவம் கொடுத்த நீ, உறங்க மறந்த செவிகளுக்கு இசையான நீ, யாரும் இல்லா நேரத்தில் துணையான நீ, உயிரில்லா உருவம் நீ, உருவம் இல்லா சிலை நீ, காற்றால் செதுக்கப்பட்ட நீ, ஸ்பெஷல் எடிஷன் அண்ட் தட் AI couldn't copy. உன் பயணத்தில் ஒவ்வொரு அத்தியாயமும் வரலாறு படைத்தவையே. உன் பயணத்தில் ஒவ்வொரு அத்தியாயமும் வரலாறு படைத்தவையே. AI-ன் வரலாறு நீ. வரலாறே வரலாறு படைக்கட்டும். வரலாறுக்கு வாழ்த்துக்கள். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.

வார்த்தைகளுக்கு வடிவமைத்து மௌனத்திற்கு ராகம் தந்து அலைவரிசையில் அமுதம் பொழியும் அன்பின் முகவரிக்கு 27வது உதயநாள் வாழ்த்துகள். வாழ்த்துகளை கூறுவது ஜேம்ஸ் ஆண்ட்ரூ.

0: வணக்கம் நேயர்களே, இசையால் இதயம் இணைக்கும் இனிய இல்லம் தமிழால் தலைமுறைகளை தழுவும் தாய்மடி நம் கோடை பண்பலை 100.5 27ஆம் ஆண்டு உதய விழா நல்வாழ்த்துகள். உங்களுடன்
1: உங்கள் அன்பு தோழி
0: செந்தமிழ் செல்வி.
2: காற்றில் வர்ணம் தீட்டும் நீ, வர்ணத்தை இசையாய் தூவினாய் மனங்களில், இசை கொண்ட நெஞ்சில் கீதம் பாடினாய், கதவடைத்தேன் சாளரம் வழி செவியடைந்தாய், இருளடைந்த பின்னும் இதயம் வந்து சேர்ந்தாய், கண்மூடி திறந்தாலும் காதோறும் ரீங்காரமிட்டாய், நீ இன்றி என் அணுவும் அசையாது, என் செல்ல கோடை பண்பலையே உனக்கு 27வது மகிழ்த்திகள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களுடன் பாக்யா.

0: 90.5 இணைந்திருக்கிறோம். 27வது உதயநாள் சிறப்பு வாழ்த்து தென்றல்.
1: இசையின் நீர்வீழ்ச்சி கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. 90.5 இது கொடைக்கானல். அனைவருக்கும் வணக்கம். நான் அறிவிப்பாளர் ஒய் முகமது அலி பேசுகிறேன். 27ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நம் கோடை பண்பலை 100.5 இனிய உதய நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும்

ஒருவரோட பொழுதுபோக்கே அவருக்கு வேலையாக கிடைச்சா அவர் பெரிய அதிர்ஷ்டசாலி தான். இந்த பண்பலையில் வேலை பார்க்கறதுனால நானும் ஒரு அதிர்ஷ்டசாலி தான். மீண்டும் ஒரு முறை நம் கோடை பண்பலைக்கு உதயநாள் வாழ்த்துக்களை கூறி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம்.

எல்லாருக்கும் வணக்கங்க. கோடை பண்பலை 100.5. பொதுவாக எல்லாரும் 100க்கு 100 வாங்கணும்னு நினைப்பாங்க, ஆனால் நாங்கள் 100 இல்லைங்க, அதுக்கும் மேலே 100.5. கோடை பண்பலை 100.5க்கு என்னுடைய சார்பாகவும் நேர்களான உங்கள் அனைவரின் சார்பாகவும் 27வது அகவை தின நல்வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 தோழன் சித்தார்த்தன். இணைந்தே இருங்கள் நேர்களே, இனி ஒரு விதி செய்வோம்.

உதிக்கும் கனலோன் மறைந்திருக்க உதயம் தேடிடும் பயிர்கள் போல் விடிகள் தீண்டும் உன் இசைக்கதிகளை தேடும் மாந்தர் பலர். இளந்தமிழ் போல் நீயும் இளம் கூற்றாய் இவ்வுலகம் போகும் தூரம் எல்லாம் காண்பாய். உன் பிள்ளைகளாய் நாங்கள் கரம் கோர்த்து சிரம் தூக்க செய்கிறாய். 27வது உதய விழா வாழ்த்துகளை வான்வழி வானொலியில் அனுப்பி வைக்கும் நான் காற்றலை தூதுவி.

அன்பு நேயர்களுக்கு வணக்கங்கள். வசந்த தூரலே எங்கள் வாசல் ஓடி வந்த தேவதையே, இன்பச்சாரலே காற்றோடு கை குலுக்கி காதாரும் உரசிய தென்றலே, உருவம் தெரியாது உணர்வுகளில் பதிந்து போன உதயமே, உயரமாய் நின்று உயர்வாய் பேசி பட்ட மனங்களை தொட்டு சிறைப்பிடித்தாயே, உன்னால் வசம் இழந்து போன எங்கள் இதயங்களை எப்போது கொண்டு வந்து சேர்க்கப் போகிறாய்? மக்களின் மனம் கவர்ந்த மனங்களின் இசையரசி, நமது கோடை பண்பலை 100.5 27வது உதயவிழா நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களுடன் என்றும் உங்கள் அன்புடன் உத்ரா சதீஷ்குமார்.

0: 27 ஆண்டுகளாக இசையாலும் இனிய நிகழ்ச்சிகளாலும் நேயர்களின் இதயத்தில் உதயமாகி வரும் கோடை பந்தலை 100.5 27வது உதய விழா நல்வாழ்த்துகள். வாழ்த்துகளுடன் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் அபிநயா கணேஷ்.
1: காற்றோடு கலந்து வரும் இனிய இசை, காதோடு பேசும் தமிழ் மொழியின் இன்னிசை, நம் கோடை பண்படை 100.5. குளிர்காற்றின் இனிய வருடல் போல கேட்க கேட்க காற்றின் மனம் கவரும் இன்னிசை. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களுடன் ஜெய குழந்தையமணி.
2: இருபத்தி ஏழு ஆண்டுகள் இதயம் கவர்ந்த இசைத்தென்றல் நீ, கோடை பண்பலை 100.5 என்றும் வெற்றியுடன் ஒழிக்க வாழ்த்துக்களுடன் கலைவாணி.
3: இனிய வணக்கம் நேயர்களே, மலைகளின் மடியில் மலர்ந்த இசை மலரே, மனங்களின் மொழியாக மாறிய இனிய குரலே, கோடி இதயங்களை இசையால் இணைத்த கோடை பண்பலையே, இன்று நீ கொண்டாடும் இந்த 27வது உதய நாள் உன் சாதனைகளின் சிகரத்தில் மலர்ந்த மற்றொரு பொன்னான பூவாகட்டும். இன்னும் பல ஆண்டுகள் இசையால் உலகை இணைத்து இன்பத்தால் இதயங்களை நிறைத்து புகழின் உச்சியை தொட்டு பயணிக்க என் இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் கூறி மகிழ்வது ராஜேஸ்வரி.
4: வணக்கம் நேயர்களே, காற்றோடு கலந்த காணமாய், காலமெல்லாம் இனிக்கும் தேனிசையாய், மழையின் தெஞ்சலாய்,

0: மனங்களை வருடி 27வது உதயம். இது ஒரு விழா மட்டுமல்ல, இசையை நேசிக்கும் உள்ளங்களின் இதய திருவிழா. நமது கூடை பண்பலைக்கு 27வது உதய விழா நல்வாழ்த்துகள். வாழ்த்துகளுடன் உங்கள் ஷீலா எட்வர்ட் கிங்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர
3: செவ்வானம். நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ, மைக் மைக் மைக் டெஸ்டிங் டெஸ்டிங்.
6: என்னப்பாங்க
5: செந்திலே, ஹரி, சக்தி, சரவணா, கடைசியானா பொம்மு. சூப்பர்ப்பா.

ஜக ஜக ஜ

விசேஷம் தினம் பொய்ய சொல்லி ஏசும் எல்லா டாங்கு டாங்கு அட என்ன உங்க போங்கு ஏண்டி அம்மா இந்த ராங்கு நல்லா இல்ல போக்கு நான் சொன்னேன் ஒரு பாக்கு வெத்தலக்குள் போட்ட பாக்கு ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகும் நல்ல பேச்ச கேட்கல நான்

சென்னை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். கோடை பண்பலை 100.5 27வது உதயநாள் சிறப்பு வாழ்த்து தென்றல்.

0: இனி கேட்கலாம் தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் விடுகதை வண்ணத்தூரிகை.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 90 கோடிக்கும் மேற்பட்ட சுகாதார கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு J.P. நட்டா கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் நாள் ஒன்றுக்கு குறைந்தது 300 ரூபாய் ஊதியம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் ஒப்பந்ததாரர்களை பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மகளிர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக

பிஜேபி தெரிவித்துள்ளது. மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆதர்ஷ்னி ஸ்ரீ, தன்வி பத்ரி, தியான் சந்தோஷ், தேவ் ரூபரெல்லி ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினன் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ, இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுன்டனில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: பட்டி தொட்டி எங்கும் பாட்டு பறக்கும், நம்ம பண்பல பேர சொன்னா சிறக்கும் சிறக்கும்.
1: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.
2: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் வழங்கும் வண்ணத்துரிகை.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: கோடை பண்பலை 100.5 நேரம் 4:04 ஆயாச்சு. இசைக்கீற்று, அடையாள இசைக்கீற்று கேட்டீங்களா?
5: ரொம்ப அருமையான பாடல்களாக இருந்தது. காலையிலிருந்து நம்ம பண்பலைக்கான இசைக்கீற்று நம்ம கொடுக்கும்போது எவ்வளோ அருமையான பாடல்களாக வந்திருக்கே சார், நல்லா இருக்கே அப்படின்னு நேயர்களோடு சேர்ந்து
4: நம்மளும் சொல்லிடலாம். பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்புறோம்ன்ற மாதிரியான பாடல்களோடு அடையாள இசைக்கீற்று அருமையாக இருந்தது. நமக்காக இசையமைத்து கொடுத்த பிரபல இசையமைப்பாளர்
5: தாஜ்நூர் அவர்களுக்கு கோடை பண்பலை சார்பாக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டிய தருணம் இது.
4: கண்டிப்பாக பல பல நன்றிகள் அவங்களுக்கு. தாஜ்நூர் இசையமைப்பாளருக்கு நல்ல அருமையான வரிகளோடு நம்ம வரிகள் கொடுத்ததும் இசைக்கு ஏற்றாற்போல இசையும் அமைத்து பாடல்களையும் பாடி கொடுத்துருக்காங்க. தாஜ்நூர் இசையமைப்பாளர் அவர்களுக்கு கோடை பண்பலை சார்பாக நன்றிகள். சரி, இன்றைக்கி என்ன வண்ணத்துரிகையா?
5: நிச்சயமாக வண்ணத்தூரிகையில் இன்றைக்கி விடுகதை. வழக்கமாக விடுகதை வந்து நிறைய விடுகதையெல்லாம் நோண்டி எடுத்து கேட்போம். இன்றைக்கி விடுகதை நிறைய உருவாக்கியிருக்கோம். எப்படின்னா, இன்றைக்கி விடுகதை வந்து நம்ம பண்பலை நிகழ்ச்சிகளை தான் பதில். அந்த விடுகதைகளுக்கு அந்த பதிலை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நிகழ்ச்சி நிறைய கேட்பாங்க இல்லையா, அவங்க எளிமையாக கண்டுபிடிச்சிருவாங்க. கூடவே நிர்மலாக்கா இருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம் சுரேந்தர், எல்லாருக்குமே உதய விழா வாழ்த்துக்கள்.
5: இப்போ நிர்மலாக்கா வந்துட்டாங்க. இனி வரக்கூடிய ஒவ்வொரு 5 நிமிடத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு அறிவிப்பாளர்களும் வருவாங்க. அவங்கள அறிமுகப்படுத்துறதுக்குன்னு ஒரு விடுகதையும் இருக்குது. அந்த விடுகதை சொல்லி யார் வரப்போகிறாங்கங்கிறதையும் அவங்க கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு ஒரு விடுகதை வைக்கலாம்.
4: கதை கதை விடுகதை, அதே தான்
6: விடுகதைக்குள்ள ஒரு புதிர்.
4: புதிர் எல்லாம் நீங்கள் போட்டு பிரமாதமாக அந்த 1 மணி நேரம் நிகழ்ச்சியை கொண்டாட்டமாக ரசித்து நம்ம பண்ணுறீங்க. உதய விழாவோ வாழ்த்துக்களோடு இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதையோடு விடுகதை ஆரம்பிங்க. நன்றிகளை சொல்லியாச்சு.
5: நன்றிகள், நன்றிகள் சார் உங்களுக்கும். வணக்கம் நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 27வது உதய விழா. 26 வயசு முடிஞ்சு 27வது வயசில் அடி எடுத்து வைக்குது. இந்த 27 ஆண்டுகளும் நிறைய மறக்க முடியாத அனுபவங்கள், மறக்க முடியாத நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும் இல்லையா நிர்மலாக்கா?
6: உண்மைதான், எப்பவுமே
5: எனக்கு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி இருக்கு. நம்ம பண்ணிட்டு

0: அசோக் இந்த நாள் உன் காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ அப்படிமாங்க. ஏன்னா அந்த வசனத்தை நீங்க சொல்லுங்க பாருங்க.
1: இல்ல நீ மாமா மேல இவ்வளவு பிரியமா இருக்கன்ற விஷயத்த இப்படி ஊரை கூப்பிட்டு சொல்லணுமா?
0: இல்ல அந்த ஒரு நாள் நிகழ்ச்சியில நீங்க சொன்னீங்க பாருங்க, ஒவ்வொரு தரையும் அந்த பேரை சொல்லி உங்க வசனத்தை ஆக்ரோஷமா சொல்லும் போது
1: இந்த நாள் உன் டைரியில குறிச்சு வச்சுக்க அப்படின்னு நான் டெய்லியும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
0: இப்ப சரி, நம்மளோட சேர்ந்து இன்னொருத்தரும் நிகழ்ச்சியில இணைய போறாங்க, அவங்களுக்கு ஒரு விடுகதை சொல்லணும்ல,
1: கண்டுபிடிக்கிறீங்களா? சொல்லணும்.
0: சுகம் தரும் காலை வேளையின் இசைக்குயில்,
1: காலை
0: வேளையின் இசைக்குயில், அன்றிலிருந்து இன்று வரை ஒரே குரல்.
1: அது யாருன்னு கேக்குறீங்க?
0: ஆமா,
1: வேற யாரு?
0: பாடலுக்கு
1: உடன்பிறப்பு தான்.
0: யாரு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: சுகன்யா.
0: வணக்கம் சுகன்யா அவர்களே.
2: வணக்கம். வணக்கம் சுரேந்தர், நிர்மலா காக்கும் வணக்கம். உங்க ரெண்டு பேரையும் உதய நாள்ல பாக்குறது ரொம்ப மகிழ்ச்சி. அதற்கு முன்னாடி இப்படி எல்லாம் வந்து விடுகதைகள்லாம் கொடுத்தீங்க, கேக்குறப்ப குளிருது குளிருது இருமனம் குளிருது, அந்த பாடல் தான் வந்து ஞாபகத்துல.
0: நீங்களாம் பாடிட்டீங்க, நான் பாடணும்னு நினைச்சு.
2: பாடுங்க பாடுங்க, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல.
1: பாடிரோ, இதையும் கேட்டுரும். ஹே யூ சுகன்யா,
2: யா நீ நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: இல்ல இவங்க ரெண்டு பேத்துக்கும் மத்தியில மாத்திக்கிட்டு நான் வர பாடி. சரி, அருமையாக விடுகதைகளை கேட்டுருவோம்.
2: நிச்சயமாக
0: வழக்கமான எண்கள் தான், 0454 24 24 24 நீங்க இது வரைக்கும் எந்த நேரில் நிகழ்ச்சியும் பங்கேற்கலையா? அறிமுக நேரா நீங்க, உங்களுக்காகவே 24 24 24 காத்திருக்கு. மற்ற வழக்கமான நேயர்கள் 24 24 26 293 33 24 24 29 இருக்கு
1: இருக்கு. நம்ம வந்து FMT மட்டும் தான் மாத்தி இருக்கோம் இல்லையா?
0: இன்னைக்கு விடுகதையும் மாத்திட்டோம்.
2: விடுகதையும் மாத்திருக்கீங்க, என்ன மாதிரி விடுகதைகள்?
0: எல்லாமே விடுகதைக்கான பதில் வந்து நம்ம நிகழ்ச்சியினுடைய பெயர்கள் தான், கோடி நிகழ்ச்சியினுடைய பெயர்கள் தான் பதிலா இருக்கும். அந்த விடுகதை எந்த நிகழ்ச்சியை
2: குறிச்சிருக்கு, சார்ந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்.
0: சரிங்களா? இப்ப யாரு வாங்க முதல் நேயர்?
3: இசை சொர்க்கம் கோடை பண்பலைக்கு 27வது உதயநாள் வாழ்த்து கூறி பண்பலையில் இணைவது புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சாலமன்றாஸ் அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். சரி, விடுகதை கேட்டலாமா?
3: கேட்டலாங்க ஐயா.
0: இந்த விடுகதைக்கான பதில் வந்து கோடை பண்பலையினுடைய நிகழ்ச்சியோட பேர் தான், சரிங்களா? அது எந்த நிகழ்ச்சிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும், அதான் விடுகதை. இதமாய் உரசும் காற்றின் அன்பளிப்பு இசையின் வடிவமாக அன்றும் இன்றும் என்றும்.
1: இதுதான் விடுகதை.
2: கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குமோ? இல்ல ரொம்பவே கஷ்டமா இருக்கா?
1: வந்து கண்டுபிடிச்சிட்டாருன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும்.
2: அப்படியா?
1: ஓ, இது
3: மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க.
0: இதமாய் உரசும் காற்றின் அன்பளிப்பு இசையின் வடிவமாக அன்றும் இன்றும் என்றும்.
3: மனதோடு ராகமுங்க ஐயா?
0: இல்லங்கய்யா,
1: மீதி இருக்கிற எல்லா நிகழ்ச்சியும் சொல்லுங்க.
2: ஆமா,
0: ஒரு பதில் தான், ஒரே ஒரு பதில். சரிங்க, நன்றிங்க, போயிட்டு வாங்க. ஆண்டனி சாலமன் ராஜா அவர்களே,
1: நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க, இப்ப அவங்க கூட தெரிஞ்சு வச்சிருக்கலாம். ஏய், என்கிட்ட கேள்பா, நான் சொல்றேன் அப்படின்னு. வாங்க, இப்ப இணைப்புல யாருங்க பேசலாம்?
3: வணக்கங்கள் கூறுவது சென்னை மாவட்டம் காந்தி கிராமம் குளோன் காலனி திருமலை அண்ணன் சிமி மரம் 27வது ஆண்டு நல்வாழ்த்துக்கள் பள்ளம்.
0: வணக்கம் ஐயா, வாங்க ஐயா, ஐயா விடுகதை கேட்டோம் ஐயா.
1: வாழ்த்துக்கள், அதுலயுமே வாழ் கடைசில தான் கல் அப்படினு வந்து விழுந்துச்சு. அதனால கொஞ்சம் இணைப்பு கிடைக்க கூடிய இடத்துல நின்னுக்கோங்க, சரிங்களா?
3: ஓகேமா.
2: இன்னைக்கு விடுகதை கேட்டிங்களா? கோடை பண்பலையோட நிகழ்ச்சிகளை வச்சு தான் விடுகதைகள் வந்து உங்களுக்கு தயார் பண்ணியிருக்கோம்.
3: சரிங்க, சொல்லுங்க.
2: சரிங்க, இப்ப சொல்ல போற விடுகதை வந்து ஒரு ஒரு நிகழ்ச்சி, சரிங்களா? இதமாய் உரசும் காற்றின் அன்பளிப்பு இசையின் வடிவமாக அன்றும் இன்றும் என்றென்றும்.
0: அதுலயே பதில் இருக்கு.
1: இதமாய்
0: உரசும், இதமாய் உரசும் காற்று என்னன்னு சொல்லுவோம்.
1: நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான நிகழ்ச்சி. எப்படா இந்த நேரம் வரும்
2: வரும் அப்படின்னு காத்திருப்பாங்க.
1: நம்ம கேட்கலாம், நிறைய பேர்களை சேர்த்து ஏய் கேளுங்கப்பா கேளுங்கப்பான்னு சொல்லலாம் அப்படின்லாம் நீங்க நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க.
0: இதுக்கு பதில் தெரியலனா இந்த நிகழ்ச்சிக்குன்னு ஒரு இசை இருக்கு, இதுக்கு அப்புறம் அந்த இசையை கொடுக்கலாம்.
2: இப்படி எல்லாம் ஒரு க்ளூ எடுத்து வச்சிருக்கீங்களா?
0: அது ஒரு இது இருக்கு. அந்த என்னங்கய்யா?
3: 10 மணி நிகழ்ச்சி சார்.
0: பேரை சொல்லுங்க, நிகழ்ச்சி பேரு தானே வேணும்.
1: அதுல உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான நிகழ்ச்சி திருமலை ஐயா,
2: நீங்க கேட்டவையா?
1: பிள்ளை நீலான் நாங்க பாட வேண்டியதா
3: ஒரு மணிக்கு வருது.
0: ஐயோ அவரே கண்டு.

0: எல்லா நிகழ்ச்சியும் கோர்க்க வேணாம், விட்டுருங்க, வரதா சொல்லுங்க சரிங்களா.
1: அடுத்து யார்? வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும்.
3: வணக்கம் வணக்கம். பெயர் சொல்லுங்க.
1: இதமாய் உரசும் காற்றின் அன்பளிப்பு இசையின் வடிவமாக.
3: இல்ல, இது விடுகதை வந்து தெரிய மாதிரி இல்ல, கண்டுபிடி கண்டுபிடி நிகழ்ச்சி மாதிரி போயிட்டு இருக்கு.
0: என்ன பண்ண போறோம் இப்ப? ஒரு பாடல் கேட்டுருவோமா?

0: உங்களுடைய பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம்.

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
6: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
7: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
6: எப்படிமா?
7: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
6: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
8: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
9: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
10: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் இன் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர்
11: புதிய அனுபவம் எப்பொழுதும்
12: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
13: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
14: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
15: கொடிப்பண்பலை 100.5 இன்னைக்கு விடுகதை வனத்தூரியே உதயவிழா சிறப்பாக நம்ம கேட்கக்கூடிய விடுகதை எல்லாமே நிகழ்ச்சியை பற்றி தான். அதுக்கான பதில் வந்து நிகழ்ச்சியோட பேர் தான். இப்போ அடுத்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்காக ஒரு முன்னோட்டம் கொடுக்கணும்ல. யார் அவங்க, அவங்களுக்கு என்ன விடுகதை கேட்கலாம், அவங்க பேருக்கு அப்படின்னு. மாலை நேர இசைப்பறவைகளை விரட்டுகிறார்கள் இவர்களோடு அற்புதமான வரிகளில் இசையோடு. மாலை நேரத்தில் இசைக்குயில்களெல்லாம் விரட்டுறாங்க அப்படின்னா யாரு? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குறிப்பு, இன்னொரு விடுகதை, அந்த விடுகதையில் இன்னொன்று. இசைக்கருவிகள் எல்லாம் இப்படி பேசுமென்றால் இந்த இசைக்கருவி இப்படி இசையோடு பாடுகிறதே அப்படின்னாலே கண்டுபிடிச்சிப்பாங்க. இசைக்கருவினாலே வீணா வீரபத்ரன் அவர்களைத்தான் அன்போடு அழைக்கிறோம். வாங்க, வணக்கம்.
16: என்னைய வச்சு காமெடி ஈமடி பண்ணலையே?
15: காமெடி எங்க பண்ண, இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க.
16: இப்ப சொன்னதெல்லாம் பார்த்தா அப்படிதானே இருக்கு தம்பி?
15: இருக்கும்ல. சரி, விடுகதை எல்லாமே
16: நிஜமா? பறவை, குருவி, என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கிறீங்க.
15: மாலை நேரத்தில் இந்த இசைப்பறவைகள் எல்லாம் வீணா அவர்கள் வந்த உடனே, அந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த உடனே இசையும் எல்லாம் சேர்ந்து இந்த பறவைகளோடு ஒன்றாக பயணிக்கிறது
16: கேள்விப்பட்டோம். இருக்கு கொஞ்சம்.
17: நாமக்கல் மாவட்டம்
15: விடுகதை கேட்டோம்.
16: அதுக்கு பதில்
15: இதமாய் உரசும் காற்றின் அன்பளிப்பு இசையின் வடிவமாக அன்றும் இன்றும் என்றும்.
16: என்னங்க?
15: இல்லங்க, பதில் அதுல அந்த நிகழ்ச்சிக்கான ஒரு இசை வருது. முதல்ல கேளுங்களேன், இது அடுத்து வர நேயர்களுக்கு.
16: ஒவ்வொரு
15: பதிலா சொல்லிட்டு இருக்காரு.
16: அடுத்தவங்களை யாராவது கூப்பிட்டுருவோம். வாங்க, வணக்கம்.
15: யார் பேசுறீங்க?
18: திண்டுக்கல் மாவட்டம் குடைபட்டிலிருந்து ராஜா பேசுறேன்.
15: ராஜா அவர்களே, கேட்டீங்களா?
18: கோடை பண்பலை.

0: நன்றி. இப்ப கேள்வி கேட்டிருக்கோம், அதுக்கான பதில் தெரியுங்களா?
1: விடுகதை அற்புதமாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது.
0: உங்களுக்கான கேள்வி வேற.
1: ஆமா,
0: கேட்டலாமா? ரெண்டு பேரு காலையில கருத்தோட சிரிப்பு, இதுவே சிறப்பு. ரெண்டு பேரு இந்த படத்துல சொல்ற மாதிரி
1: ரெண்டு பேரும் ரெண்டு ஊரு. அந்த நிகழ்ச்சி பேர் என்ன? திக்குமுக்கா.
0: எங்க காலையில எங்க திக்குமுக்கு வருது? நாங்க இப்ப திக்குமுக்கு ஆடி போயிட்டோங்க.
1: அத சரியா சொல்லணும்ல.
0: இருக்காங்க
1: அவங்க.
2: கோடை எங்கும் பன்மலம் பாடல்கள்.

0: காலமுடன் என்றும் அவினாஷ் பிரபு.
1: ஆடி முடிச்சிட்டீங்களா?
2: நிகழ்ச்சியோட பேரு தான் சரிங்களா? அதுதான் இப்ப என்ன உங்களுக்கான விடுகதை அப்படின்னா, இதை நீங்க கேளுங்க, அதுக்கான பதில கண்டுபிடிச்சலாம். உங்களுக்கான வரும் நேரம் சரிங்களா, உங்களை காண வரும் நேரம், உற்சாகமான ஒரு மணி நேரம், அன்போடு அளவலாவும் அந்த நேரம், எந்த நேரம்?
1: எப்படிங்க, எப்படி ஒரு எக்ஸாம் வச்சா பாஸ் பண்ணி எல்லாரும் தான் போல இருக்கு.
2: அருமைங்க, அருமைங்க, நல்லா பதில் சொல்லிட்டீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. இப்ப நமக்கு முக்கியமான ஒரு கடமை இருக்கு.
1: என்ன கடமை? விளம்பரத்தை போடணுமா இல்லையா?
2: விளம்பரம், விளம்பரம் முடிச்சு பாடல கேப்போம்.
1: போடுங்க.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
6: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
7: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
6: எப்படிமா?
7: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
6: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
8: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884421666.
9: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
10: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
12: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸின் உதய விழா நல்வாழ்த்துக்கள்.
13: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
14: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்து.

0: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
1: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
2: பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: பாவாடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள் வழங்கிய வண்ணத்துரிகை.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: கோடை பண்பலை 100.5 இனி தொடர்வது பூமெக்ஸ்.

0: பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வண்ணத்தூரிகை.
3: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: கொடி பண்பலை 100.5 உதயவிழா சிறப்பு விடுகதை வண்ணத்தூரிகை. இப்ப அடுத்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க, இல்ல சொல்ல போனா 3 பேர் வந்திருக்காங்க. இப்படி மியூசிக் அப்பப்போ மாறி வந்துச்சுன்னா அந்த அற்புதமான சேட்டைகளை அற்புதமாக செய்வது நம்ம முத்து அவர்தான். சரி, இப்போ ரெண்டு பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு விடுகதை சொல்லணும்ல, அவங்க பேருக்கு ஒரு முன்னோட்டம் சொல்லணும்ல. தாய்க்கு நிகரான உறவுக்கு எடுத்துக்காட்டு நம்ம பண்பலைக்கு கிடைச்ச ஒரே சொத்து அவரு தான், நம்ம மாமா ஜான் டி பிரிட்டோ அவர்கள். வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
4: இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு ஒரு விடுகதை. ஒரு வானம், ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு நட்சத்திரங்க மாதிரி பண்பலை சூப்பர் ஸ்டார் ரங்கா. பாத்தீங்களா எப்படி கோர்த்து விடுறீங்க?
5: ஏ ரங்கா, மங்கிசா கிங்கிசா கிங்கிசா பாயாசா.
4: ஏமாமா, என்ன பொசுக்கு இப்படி சொல்லிட்டீங்க?
5: ஆங்காங் பாசியில கோடை பண்பலைக்கு உதய நாள் வாழ்
4: சொன்னா.
5: இது என்ன பாசடா?
4: ஆமா, இது ஜிங்கிஸ்கான் பாச.
5: அப்படியா? அதுவும் கோடை பண்பலை வாழ்த்துதானா?
4: எல்லா மொழியிலையும் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியது.
5: ஒரே ஒரு கேக் சாப்பிட்டா உற்சாகம் அப்படி உன் அப்படி அப்படி ஏறியது. ஐஸ் கேக்கா? ஐஸ் வைக்கிற கேக் இல்ல. இப்ப எது கூப்பிட்டு சுரேந்தர் நம்மள?
4: ஒண்ணு இல்ல, நம்ம நாங்க பாட்டுக்கு ஓரமா ஒரு கேக்க வெட்டிட்டு.
5: ஆமா, அது
4: எப்படி சுத்தி கடா விட்டுவாங்க விருந்திருக்கும் நினைச்சப்பா.
5: கடவா விட்டு
6: நீ உணர்ச்சி வச்சு
4: ஒண்ணு இல்ல, அப்புறம் வெட்டிக்கலாம். சரி, இப்ப இன்னொரு கேக் இருக்கான், போய் வெட்டுவோமா?
5: என்ன அது? இன்னொன்னு மிச்சம் இருக்கு, அது இரவுக்கு.
4: இரவுக்கு அதெல்லாம் இருக்கு. எங்களுக்கு இந்த பஞ்சாயத்துக்குள்ள கொண்டு வந்த அதான் இதெல்லாம் கிடையாது. இப்ப புதன்கிழமை மத்த நாள் பஞ்சாயத்து இருக்கும், இன்னைக்கு பஞ்சாயத்துல இன்னைக்கு நேரம் நம்ம ப்ரோகிராமோட பேர் வச்சு விடுகதை.
7: என்னன்னு
4: இந்த விடுகதை வந்து நேயர்கள் கண்டுபிடிக்க போறாங்க. என்ன விடுகதைன்னு கூப்பிட்டு கேட்டுருவோமா? நிகழ்ச்சியோட பேர் தான் பதில்.
5: ஓ அப்படியா?
4: ஆமா ஆமா,
5: வாங்க வாங்க வாங்க.
4: எங்களுக்கு வேற நிகழ்ச்சி தெரியாது. வேற எங்கும் கிளைகளை கிடையாது
7: கிடையாது.
5: வாங்கோ
4: வாங்க.
6: யாரும் தெரிஞ்சா இப்படி எல்லாம் என்ன நடந்துக்க மாட்டேன்.
4: யார் அது?
6: யார் அர்த்தம் என்ன வர சொல்லியா? ஹலோ,
8: வணக்கம் வணக்கம் சார்.
4: யார் பேசுறீங்க?
8: 27ஆம் ஆண்டு ஒரே வேளா காணும் கோடை பண்புலையின் உருப்பிள்ளையத்துக்கு வணக்கங்கள் கூறி வாழ்த்துக்களோடு இணைவது விராலிமலை ஏழுமலை.
4: இருக்க நமக்கு என்ன மனக்கவலை.
5: ஆமா ஆமா ஆமா.
4: ஐயா, விடுகதை கேட்டலாமா?
8: கேளுங்க சார்.
4: நிகழ்ச்சியோட பேர் தான் பதில், சரிங்களா? வாழ்வதற்கு அடையாளம் இது இருந்தால் தான் என்கிறார்கள்.
6: பணந்த கல்யாணம்
4: தான் இருக்க முடியுமா?
5: ஆனா பாரு, கல்யாணம் கட்டியாச்சுன்னா பண தேவை இருக்கும், கடை
6: அதிகமாயிரும். ஆபத்து வந்து
4: வாழ்வதற்கு அடையாளம் இது இருந்தால் தான் என்கிறார்கள். விரல்கள் வரைந்த தொகுப்போடு அரங்கேறும் அற்புதம்
7: என்னவா இருக்கும்?
4: தலைப்போடும் தொகுப்போடும் நிகழ்ச்சி.
5: என்னப்பா அது?
7: என்னது சொல்லுங்க.
4: அதுதான் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி பேர் என்ன?
5: இருக்காரு லைன்ல.
8: சனிக்கிழமை
5: என்ன
4: நீங்க? சரிங்க, போயிட்டு வாங்க. அடுத்து
7: வாங்க.
5: வணக்கம்.
9: அனைவருக்கும் வணக்கம். கரூர் காமராஜபுரத்துல இருந்து வடிவேல்
4: பேசுறேன்.
9: வானொலிக்கு மறுவாழ்வு தந்த வான்புகள் வள்ளுவனுக்கு 27ஆம் ஆண்டு உதய நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஃபர்ஸ்ட்
5: நன்றி.
9: இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, 27 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது இருக்கு.
4: அதை நினைக்கும் போது மாமா
9: பேர் வந்து
4: அடையாளம் இது இருந்தால் தான் என்கிறார்கள். விரல்கள் வரைந்த தொகுப்போடும் அரங்கேறும் அற்புதம்.
5: எப்படி?
4: தலைப்போடும் தொகுப்போடும் நிகழ்ச்சி.
6: கிளம்பிட்டாரு.
5: வர
6: சொல்லியா?

0: கேட்டுருவோம். யாருங்க அது? ஹலோ,
1: அன்பான தங்க தம்பி சுரேந்தர் அவர்களுக்கும், இளையராஜா ரங்கா தம்பி அவர்களுக்கும்,
0: எப்பா வேணாப்பா
1: சொல்லுங்க, இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் இனிய மகிழ்ச்சியான மாலை வணக்கம்.
0: வணக்கம். பாட்டுக்கு நான் பாடுபட்டேன்,
2: தஞ்சாவூர்
0: மாட்டிருக்கு, பல வீதம் தான்.
1: நீங்க நல்லா கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்க.
0: பத்மாவதி,
2: பத்மாவதி
0: ஆபிரகாம் புதூர் பண்டிதர் நகர்ல
1: இருந்து.
3: வாழ்வதற்கு
0: அடையாளம் இது இருந்தால்தான் என்கிறார்கள். விரல்கள் வரைந்த தொகுப்போடு அரங்கேறும் அற்புதம், தலைப்போடும் தொகுப்போடும் நிகழ்ச்சி.
2: மன்னர் வருவது தெரியாமல் அவளுக்கு
0: உறக்கமா
2: உறக்கமா
0: அருமையா சொல்லிட்டீங்க. நன்றிங்க, போயிட்டு வாங்க. நன்றி. இன்னொருத்தவங்க இருக்காங்களா?
2: அப்படியா?
0: ஆமா,
2: பதில சொன்ன பிறகு
0: இன்னும் அவங்களுக்கு இன்னொரு
2: வீடு.
4: திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்தூர் வட்டம் புங்கமுத்து வந்து பால்ராஜ் பேசணும் சார்.
0: பால்ராஜ் ஐயா, எங்க மாமா தெம்மாங்க பாட்டு பாடுவாரு,
2: பாடுங்க பாடுங்க.
0: சரி, உங்களுக்கு விடுகதை இல்ல, இங்க போதுங்க, நேரம் வேற ஆயிட்டு இருக்கு, விடுகதைக்கு போயிருவோம்.
4: சொல்லுங்க விடுகதை.
0: நீ கேக்கலாமா? இசைவானில் மனம் பறக்கும் தருணத்தில் இடைவிடாது ஒலிப்பது, இசையும் உறக்கமும் இரண்டர கலப்பது. இது வேறயா? ஆமா, கொசு பத்தி
2: இரண்டர கலப்பது.
0: நீ தூக்கத்து வர சொல்லியா? எனக்கு கொசு பத்தி யாவத்துக்கு வந்துருச்சுப்பா. சரிங்க, அப்ப விடுகதைக்கு பதிலு
1: அதிகாரி
2: வரும்போது செலக்ட் அடிக்கணும் சொல்லி தரலையா?
0: சொல்லல. என்ன நீங்க இங்க இருக்கீங்க, உங்களை கேக்குறாங்க, நீங்க எந்த பக்கம் சொல்லுங்க. ஹலோ, கேக்கலாமா விடுகத? இசைவானில் மனம் பறக்கும் தருணத்தில் இடைவிடாது ஒலிப்பது, என்னது? இசையும் உறக்கமும் இரண்டர கலப்பது. என்னையா இது?
2: எப்பயா தூங்குவீங்க?
0: அத நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சி பேர் என்ன? நம்ம பண்பலை நிகழ்ச்சி. அது பேர் இருக்கு.
2: பேரை சொல்லுங்க,
0: பேரை சொல்லுங்க. என்னங்க ஊரை சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு
2: என்ன திக்குமுக்கா நடத்திக்கு இருக்கோம்.
5: அழகிய தமிழ் மகள்
2: போட்டாச்சியா?
0: மெல்ல மொழிவது.
2: இன்னொருத்தர் வராங்க போல தெரியுது, இல்லையா?
0: வந்துட்டாங்களா? அப்ப பதில் வந்துடும். வாங்க. போச்சு.
2: வாங்க சொல்லுங்க.
0: யார் பேசுறீங்க?
6: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
6: திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டில இருந்து அமுதா பேசுறேன். மூணு பேருக்கும் வணக்கம்.
2: மூணு பேருக்கு மூணு வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்க.
6: இந்த அன்பு தோழி கோடை பண்பலைக்கு 27வது உதய நாள் வாழ்த்துக்கள்.
2: நன்றி
0: நன்றி.
2: இப்ப பதில் சொல்லலாமா?
0: மேல காராச்சவ தூவி இல்லமாமா பேச்சுக்கு சொன்னேன். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சுட்டு சொல்லுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
4: காலை கதிர் மற்றும் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இணைந்து நடத்தும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வழிகாட்டி 2026. இன்ஜினியரிங் கவுன்சிலிங் குறித்து அனைத்து சந்தேகங்களுக்கும் தமிழ்நாடு பொறியியல் செயற்கை செயலாளர் டாக்டர் புருஷோத்தமன் மற்றும் கல்வி ஆலோசகர் ஜெயபிரகாஷ் காந்தி ஆகியோர் நேரடி விளக்கம் அளிக்கிறார்கள். நிகழ்ச்சி நடைபெறும் நாள் ஜூலை 4 காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஈரோடு ரத்னா ரெசிடென்சியிலும், நாமக்கல் SPS திருமண மண்டபத்தில் மதியம் 3 மணி முதல் 6 மணி வரையிலும் நடைபெறும். மேலும் ஜூலை 5 அன்று காலை 10 மணி முதல் 1 மணி சேலம் CJ பிளாசோவில் நடைபெற உள்ளது. இந்நிகழ்ச்சியை இணைந்து நடத்துபவர்கள் கற்பகம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோயம்புத்தூர், முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், ராசிபுரம். பெற்றோர்கள் மாணவர்கள் அனைவரும் வருக, அனுமதி இலவசம்.
5: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான்
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
8: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
5: கோடை பண்பலையில் இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர
6: செவ்வானம். நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: கோடை பண்பலை 100.5 பூமெக்ஸ் பனியன்கள், ஜட்டிகள், டிராயர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத் தூரிகை. நான்கு மணி 45 நிமிஷம் ஆயாச்சு. கொடைப்பண்பலை 100.5 உதயவிழா சிறப்பு விடுகதை வனத்தூரிகை. இன்னைக்கு வந்து விடுகதை வனத்தூரிகையில் கொடைப்பண்பலையினுடைய நிகழ்ச்சிகளை தான் பதிலாக வச்சு அதை சுற்றி தான் விடுகதைகள் பண்ணப்பட்டு கேட்டுட்டு இருக்கோம். அடுத்தடுத்து புதுசு புதுசாக ஆட்கள் வந்துகிட்டே இருக்காங்க நம்ம நிகழ்ச்சியில். அப்படின்னா நம்ம அறிவிப்பாளர்கள் தான்
10: சொல்லிட்டீங்களே.
9: உங்களுக்கு நான் இன்ட்ரோ கொடுக்கணும், நீங்க இவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, அன்பான பாசமான பெயர், அன்பான அமைதியான பெயர், அன்பு மலையாளத்தில் இருந்து பிரேமா அவர்கள்.
10: இப்படிலாம் சொன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க பிரேமா அப்படின்னு. கூட சேர்த்துக்கலாம், பிரேமா ஜெகன். உங்கள் உள்ள

0: நேயர்கள் வரணும், வந்தவங்க பதிலையும் சொல்லுவாங்க. இப்ப அடுத்து யாரு வாங்க? வணக்கம்.
1: அனைவருக்கும்
0: காரைக்குடியிலிருந்து அந்திவான இசை ஓவியம், வானொலியை அணைத்து விட முடியாமல் மனம் தவிக்கும் நேரம்.
2: இன்னொருத்தவங்களும்
0: வந்திருக்காங்க, சசிரேகா குமரகுரு அவர்கள், அவங்களுக்கும் வணக்கம்.
3: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், சுரேந்தருக்கு வணக்கம், இனிய உதய நாள் நல்வாழ்த்துக்கள்.
0: சரிங்க ஐயா, நீங்க இந்த விடுகதைக்கு கேட்டிருப்பீங்க, பதில் சொல்லுங்க ஐயா.
1: மாலை 5 மணிக்குள்ள சித்திர சிவானை சார்.
0: ஆஹா ஆஹா ஆஹா,
2: எப்படிங்க சசி சலை வந்தாலே அங்க வந்துருது. வர்ணஜால வார்த்தைகள் அப்படின்னு சொன்னீங்கனாலே கண்டுபிடிச்சிருவாங்க.
0: ஆமா
2: ஆமா, அது 5 ஆக போகுது இல்ல.
0: ஆமா, சரிங்க, சரியா பதில் சொல்லிட்டீங்க.
1: 24 மணி உதய நாள் வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றிங்க நன்றிங்க ஐயா. இப்ப அடுத்து யார் இணைப்புல இருக்காங்கன்னு பாப்போம், அவங்களையும் வர சொல்லுவோம். வாங்க வயிறாறும் தருணத்தில் செவிகளில் இசை உணவு அருந்தும் அற்புத தருணம். வயிறாறும் தருணத்தில் செவிகள் இசை உணவு அருந்தும் அற்புத தருணம். வயிறும் செவியும் நிரம்பும் நேரத்தில் மறக்காத கானங்கள். மறக்காத காணங்கள்
2: மறக்க முடியாது. சமைக்கிற அந்த சாப்பாட்டையும் மறக்க முடியாது. நினைச்சு நினைச்சு சாப்பிடுறோம்ல.
4: எல்லா நிகழ்ச்சியும் விட்டுட்டு கடைசியா நெஞ்சில் நினைவு கேட்டனால கண்டுபிடிச்சு.
0: இல்ல இல்ல, அடுத்து நிறைய நிகழ்ச்சி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கேப்போம்ல.
2: என்னப்பா அப்படி சொல்லிட்டேன், எங்களுக்கு எல்லாமே தெரியும்பா.
4: எல்லாம் தெரியுமா
3: நிர்மலாக்கு? எல்லாம் தெரியும்னு எங்க எல்லாத்துக்குமே தெரியும்.
2: அது நேர்களும் தெரிஞ்சுக்கணும்ல.
0: சரி, இப்ப அடுத்து
5: குறுக்க பேசப்படாதா?
0: அடுத்து இன்னொருத்தங்க வராங்க, வாங்க.
6: வணக்கம் ஐயா. வணக்கம் சொல்லுவது சிவகங்கை மாவட்டம் அச்சபுரத்துல இருந்து அழகர்.
0: அழகர் ஐயா இவரு சொல்லிடுவாரு. இப்ப உங்களுக்கு என்ன விடுகதைனா, துடிக்கும் நெஞ்சங்களின் துள்ளலான பங்களிப்பு இந்த அற்புத தருணத்தில்.
2: இந்த நிகழ்ச்சியை கேட்டா அப்படி துடிக்கிறதே நெஞ்சம் திம்மாங்கு பாட அப்படின்னு பாட தோணும் எங்களுக்கு.
0: நீங்க ஒரு டப்பாங்குத்து பாட்டு மட்டும் போடுங்க.
4: சொல்லுங்க ஐயா, துடிக்கும் பருவம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம்.
0: துடிக்கும் பருவத்தினரின் துள்ளலான பங்களிப்பு.
2: பேசும் பாருங்க,
4: விளையாட்டுகளோடு
0: அருமையா. சரிங்கய்யா, நன்றிங்க, போயிட்டு வாங்க. இப்ப அடுத்து இருக்காங்க, அவங்களுக்கு இன்னொரு விடுகதை இருக்கு, அதையும் கேட்டுவோமா? வாங்க, வணக்கம்.
7: வணக்கம், மதுரை மாவட்டம் ஒத்தக்கடையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
0: புஷ்பலதா?
7: ஆமா சார், காலையில இனிப்பே கிடைக்கல. 27ஆம் ஆண்டு உதய நாள் விழா வாழ்த்துகள் கோடை பண்பலைக்கு.
0: சரிங்க, அப்ப உங்களுக்கு விடுகதை கேட்டலாமா? பல் சுவை பாடல்கள் பட்டையை கிளப்பும் அந்த தருணம் எந்த தருணம்?
4: பல்சுவை பாடல், பழமொழி, பிறமொழி பாடல், பழமொழிகள் கலந்த பாடல். அதுவும் மேலே காற்றோட நிகழ்ச்சி பேரு சொல்லுங்க. 2 மணி சரிதான். நிகழ்ச்சி பேரு
7: பாடல்கள்.
0: பேரு
4: துள்ளலிசை பாடலாம் ஒலிக்கும்.
2: அதிரடி இசை பாடல்
0: சொல்லுங்க.
4: அம்மா கண்டுபிடிச்சிட்டீங்களா?
7: வயலே இல்ல சார்.
4: அப்படி தூளா தூளா பறக்கும் பாட்டலாம், தூள் தூளா பறக்கும்.
7: ஆமா ஆமா, 2 மணிக்கு போற அடி பாட்டு தான்.
4: அதான் என்ன தூள் என்ன

0: கண்டுபிடிங்க. என்ன தூள்? காபி தூள் அப்படின்னு சொல்லிடாதீங்க. காபி தூள்,
1: மல்லி தூள், மிளகாய் தூள். சரிங்க, போயிட்டு வாங்க.
2: கோத்தகிரி
1: பாத்திமா.
3: கொத்தகிரி கோழி கறி சிக்கன் கறி,
1: அதாச்சு கறி
4: பாட்டு வேற. நீ என்ன பாடிக்கிட்டு இருக்க?
3: கொத்தகிரி.
1: சரிங்க, நன்றிமா.
0: அவங்க தம் கட்டி வாழ்த்து சொல்லிருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன என்னமா அந்த நிகழ்ச்சி பேர் என்ன?
2: டோல் தமாக்கா தூள்.
1: அவ்வளவுதான், டோல் தமாக்கா தூள்.
3: இல்ல, தமாக்கா வரைக்கும் தான் கேட்டுச்சு. அடுத்து
1: அழகான முத்து, அழகான முத்து, எங்களின் சொத்து, கனி முத்து.
3: திண்டுக்கல்
2: மாவட்டம் பழனி வட்டம் பெத்தனங்குடி ஜெயச்சந்திரன் சுரேதர் தம்பிக்கும் நிர்மலா சகோதரிக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: என்னோட தம்பிக்கு உங்களோட சகோதரிக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க.
2: அதாவதுங்க, ஒரே நிமிஷம், தேன் வந்து நம்ம வருஷம் பூரா சாப்பிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு காலையில இருந்து ஏன் தேன் இவ்வளவு ருசியா இருக்குன்னு எனக்கு ஒன்னும் புரியல.
1: அப்படியா?
2: இது அருமையா இருந்ததுங்க நிகழ்ச்சின்னா. எந்த வேற ஒரு பண்பலையே ஒரு வானொலி அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு ஊடகத்துக்கு இத்தனை ரசிகர்களா? 2.5 கோடி பேரா?
1: சரிங்க, அருமையா.
3: ஏன் ஆச்சரியத்தோட இதை கேளுங்க.
1: உங்களுக்கு நிறைய விடுகதை
5: தயாராக இருக்கிறீர்களா?
2: போட்டுருங்க.
1: உங்களுக்கான விடுகதை, வண்ணங்கள் பல நூறு ஆனாலும் தினமும் ஒரு வண்ணம்.
2: வண்ணத்தூரிகை.
1: வண்ணத்தூரிகையா? வானவில்லையா நிகழ்ச்சியோட அதுக்கான விடுகதை. சரி,
2: 4 மணிக்கு வருமே வண்ணத்தூரிகை.
3: ஆனா ரெண்டுக்குமே பொருந்தும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு.
1: இன்னைக்கு சிறப்பு
5: நிகழ்ச்சிகள்லாம்
3: வினாடிகள்
1: ஒன்னும் இல்ல, பாட்டு வருணுமா? சரி, சசிரேகா குமரகுரு அவர்கள் இப்ப இருக்காங்க, அப்புறம் நிர்மலாக்கா இருக்காங்க, பிரேமாக்கா வந்தாங்க, சுகன்யா மாதாண்ட பூபதி, வீணா வீரபுத்திரன் மற்றும் ஜாண்டி பிரிட்டோ அவர்கள் மாமா அவங்க வந்திருந்தாங்க, ரங்கநாதன் வந்திருந்தாரு, மயிலப்பனையா ஆரம்பிச்சாரு. எல்லாத்துக்கும் நன்றியை சொல்லிட்டு கிளம்பணும்ல.

0: கோடை பண்பலை 100.5 பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமெக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வண்ண தூரிகை.
3: வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: ஏங்கப்பா, இந்த ஒரு மணி நேரம் எப்படி போச்சுன்னே தெரியல. ரொம்ப உற்சாகமாக அட்டகாசமாக நிகழ்ச்சியெல்லாம் வந்தது. நிகழ்ச்சியில் ஆரம்பிச்சிருந்து முடிகிற வரைக்கும் நிறைய விடுகதைகள் நம்ம பண்பலை நிகழ்ச்சிகள் குறித்தே கேட்டோம். அறிவிப்பாளர்கள் வந்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் அவங்க பேருக்கும் ஒரு விடுகதையெல்லாம் உருவாக்கி கேட்டோம். இன்றைக்கி நிறைய நேயர்கள் அற்புதமாக பதிலை சொன்னாங்க, நிறைய பேர் பங்கெடுக்க முயற்சிருப்பீங்க. உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை வாழ்த்துக்களை சொல்லிட்டு கோடை பண்பலை 100.5 27வது உதவியோட வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இப்போ முக்கியமாக தருணத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கி பொறியியல் நுட்பம்லாம் யார் பண்ணாங்க, நிறைய பொறியாளர்கள் இருந்தாங்க. விக்ரம் அண்ணாயர், சுந்தரராஜன், எம் சரவணன் ஆகியோர்லாம் அழகாக பொறியியல் நுட்பம் செய்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அழைப்புகளை ஒருங்கிணைப்பு செய்தது பூஜா, கணினி ஆக்கம் செய்தது ரெண்டு பேர் எம் சிங்கத்தர் ராஜா, அப்புறம் மொத்தம் கனிமுத்து ரெண்டு பேருமே உறுதுணையாக இருந்தாங்க. அப்புறம் முக்கியமான ஒரு தருணத்துக்கு வந்தாச்சு. இப்போ நானும் நிகழ்ச்சி வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நிகழ்ச்சி வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்பிரமணியம் சுரேந்தர் நன்றி நேயர்களே. இனி நம் கோடை பண்பலையின் 100.5 என்றும் நினைவில் நிற்கக்கூடிய இனிய கானங்களை நாம் காற்றலையில் தவளவிட காத்திருக்கிறது சித்திர செவ்வானம். முன்பாக செய்தி சுருக்கம்.
5: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் 90 கோடிக்கும் மேற்பட்ட சுகாதார கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டத்தின் கீழ் நாளொன்றுக்கு குறைந்தது 300 ரூபாய் ஊதியம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஊரக வளர்ச்சித்துறையில் ஒப்பந்ததாரர்கள் பதிவு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தேவையான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என திமுக வலியுறுத்தியுள்ளது. அஇஅதிமுக மகளிர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. டிஜிட்டல் இந்தியா இயக்கம் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளதாக பிஜேபி தெரிவித்திருக்கிறது. மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்றும் நாளையும் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. உலக பாரா வெல்வித்தை போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆதர்ஷினி ஸ்ரீ, தன்வி பத்ரி, தயான் சந்தோஷ், தேவ் ருபரேலியா ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக், அபினந்த் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் வாலிபால் சாம்பியன் போட்டி

தாய்லாந்தில் இன்று தொடங்கியது. இந்தியா ஏ இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுட்டனில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5
1: கோடை பண்பலை 100.5 நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
2: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
3: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப்.
4: எங்க செலக்ஷன் சரி?
5: கவுன்சிலிங் கோட் 2612.

இனிய மாலை வணக்கம் நேயர்களே. மலையின் தோள்களில் தவழ்ந்து வரும் மென்மையான குளிர்காற்றாய், மேகங்களின் இடைவெளியில் மெல்ல மெல்ல எட்டி பார்க்கும் மாலை சூரியனாய், இசையெனும் இறக்கை கட்டி 27 ஆண்டுகளாக இதயங்களில் பறந்து கொண்டிருக்கும் நம் கோடை பண்பலை 100.5 இனிய உதய விழா நல்வாழ்த்துகள். காலங்கள் மாறினாலும் காதுகள் தேடும் குரலாகவும், தூரங்கள் அதிகமானாலும் இதயங்களை இணைக்கும் பாலமாகவும், மகிழ்ச்சியில் துணையாகவும் மனச்சோர்வில் ஆறுதலாகவும் பயணித்து வரும் இசை ராஜாங்கத்தின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் வண்ணங்களை வாரி இறைக்கும் மாலை வானம் போல, எண்ணங்களை ஏந்தி வரும் இனிய கானங்கள் போல உங்கள் செவிகளில் இசைமீட்ட வருகிறது சித்திர செவ்வானம். வாருங்கள் நேயர்களே, கோடை பண்பலையின் 27 உதய விழாவை இசையால் கொண்டாடுவோம், நினைவுகளால் அலங்கரிப்போம், அன்பால் நிறைப்போம். நிகழ்ச்சியில் உங்களோடு இணைய காத்திருக்கிறேன். வீணா வீரபத்ரன்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ்,
0: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
6: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
5: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
6: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
7: கவுன்சிலிங் கோட் 4959.
5: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
8: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
9: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
8: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
11: We are ready.
12: We are ready.
13: We are ready.
14: We are ready.
15: We are ready.
16: We are ready.

0: வணக்கம் வணக்கம் சார்.
1: வணக்கம் பா. வணக்கம். பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம். இன்னைக்கு ஒரு பக்கம் கொண்டாட்டம் போய்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு நம்ம கோடை பண்பலையோட உதய நாள் விழா கொண்டாட்டமும் படு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. நிறைய நிறைய நிகழ்ச்சிகள், நிறைய நிறைய இசை கீற்றுகள், அடையாள இசை இப்படின்னு நிறைய விஷயங்கள். அவங்களுடைய வாழ்த்துக்கள், அறிவிப்பாளர்களுடைய வாழ்த்துக்கள், நேயர்களுடைய வாழ்த்துக்கள்னு இன்றைய நாள் சிறப்பான நாளாக போயிருக்கு. அதே மாதிரி கால்பந்தாட்ட உலகக்கோப்பை போட்டிகளிலும் ரொம்ப சிறப்பாக தான் போயிருக்கு. அப்படித்தானே
2: கண்டிப்பா.
1: அதேதான், ஒரே மாதிரி எல்லாரும் அப்படித்தானே
2: கொண்டாட்டத்துல
1: கொண்டாட்டம் திண்டாட்டம் ஆயிடக்கூடாது. சரி, எதிர்பார்த்த முடிவுகள் தான் மூன்று போட்டிகளுமே. முதல் போட்டி வந்து நார்வே ஐவரி கோஸ்ட், இவங்க இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான போட்டியாக நடந்தது. எதிர்பார்த்த மாதிரியே நார்வே இரண்டு கோல்களும் ஐவரி கோஸ்ட் ஒரு கோலும் அடித்தார்கள். 2-1 என்ற அடிப்படையில் நார்வே வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு அவங்க வந்து தகுதி.

0: விடுறாங்க. யார் கோல் அடித்தாங்க, என்ன விவரங்கள் அப்படின்றத சொல்லிடலாமா?
1: கண்டிப்பாக சொல்லிடலானே. முதல் கோல் பார்த்தீங்கன்னா நார்வே அணியோட நூசா அப்படின்றவர் 39வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தார். இரண்டாவது கோல் பார்த்தீங்கன்னா நார்வே அணியோட ஹேலண்ட் 86வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தார். ஐவிரிஸ் அணியோட முதல் கோல் டியாலோ அப்படின்றவர் 74வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தார்.
0: நிச்சயமாக இந்த கோலில் ஒரு சிறப்பு என்னென்னா, ஹாலாண்ட் அடித்த கோலை வந்து பேசி ஆகணும். நூசா அடித்த கோலுமே அருமையான கோல் தான், நல்ல ஒரு ரெண்டு ஒரு அழகான கோல் அது. அதுக்கு ஈக்குவலைசராக வந்து டயாலோ வந்து ஐவரி கோஸ்ட் வீரர் 24வது நிமிஷத்தில் அடித்ததும் இதுவும் போச்சு, பெனால்டி ஷூட் அவுட் தான், ஒன்றுக்கு ஒன்றுன்னு போகும்போது ஐவரி கோஸ்ட் விட மாட்டாங்க அப்படின்னு. இதில் டயாலோ அடித்த ஷாட் வந்து அருமையான ஷாட், லெஃப்ட் ஃபுட்டடு, நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஷாட்டு கோல் ஐவரி கோஸ்ட்டுக்கு. அந்த அணியை ரொம்ப கொண்டாட்டமாக, பொதுவாகவே அந்த ஆப்ரிக்கன் ஒரு வைப் இருக்கும். ஒரு கோல் அடித்ததும் அந்த ஒரு காலும் கையும் ஒரு பிரேசிலுக்கு எப்படி ஒரு டான்ஸ் நம்ம சொல்கிறோமோ அதை மாதிரி அந்த மாதிரி இருந்தது. சரின்னு நினச்சா ஹாலாண்டோட ரன்னிங் தான் அவரோட ப்ளஸ்ஸே. பால் எங்கே இருக்கோ, இவர் மிட்ஃபீல்டில் இருக்கிறாரு இல்லை ஒரு லெஃப்டில் நிற்கிறாரு அப்படின்னா, பந்தை நோக்கி எதிரணி வீரர் பார்க்குறதுக்குள்ளே ஒரு புயல் வேகத்தில் ஒரு ஓட்டம் இருக்குது, நல்ல ஸ்பீடு. அப்படி தான் அவர் கிடச்ச கார்னரை அழகாக எடுத்து ஒருத்தர் பாஸ் கொடுக்க அவர் கோலி பக்கத்தில் நின்று நீட்டாக அப்படி ஜென்டில் ஏற்றிடுவார். ஓடியாந்து ஒரு ஒன்றுமே தெரியாது, ஒரு ஜென்டில் டச்சுன்னு சொல்லுவோம்ல, ஒரு மிருதுவான இதமான தொடுதல் தான், பந்து அப்படி தொடுவார், கோல் கீப்பரை தாண்டி போகும். பார்த்துட்டு எல்லாம் அப்படியே கையை தூக்கிட்டு அவ்வளோதான்ப்பா மேட்ச்சு முடிச்சோமா.
2: அவர் இருக்க உயரத்துக்கும் வெயிட்டுக்கும் தொட்டாலே போதுமே, பந்து பறக்குதே 6 அடிக்கு ஒரு உருவம், புயல் வேகத்தில் ஓடி வந்துட்டு இருந்தால் எதிரணியால் என்ன தான் பண்ண முடியும்.
0: அதுதான்
2: நம்ம பைக்கிங் வீரன்றதை அவர் காட்டுறாரு. அருமையான கோலை போட்டு நார்வேக்கு வெற்றியை தேடி கொடுத்துட்டாரு. இது வந்து நார்வேக்கு ஒரு அருமையான வெற்றி, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி. நாக் அவுட் சுற்றுல முதல் முறையாக நார்வே ஒரு வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி 1938லேயும் சரி 98லேயும் சரி நாக் அவுட் வரைக்கும் அவங்க உள்ளுக்குள்ளே போனாலும் அவங்களால வெற்றியை பதிவு பண்ண முடியலை. இது முதல் வெற்றின்றதுனால நார்வே ஒரு வைக்கிங் அணி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுட்டாங்க. கொண்டாடுறதையும் நம்ம நேரில் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு.
0: அதே அந்த வைக்கிங் சொல்லும்போது நார்வேயோட க்ரௌடு சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே அப்படி உட்காந்து படகுல எப்படி செய்வாங்களோ, அந்த
2: வைக்கிங் வீரர்கள் எப்படி படகை இயக்குவாங்களோ அது மாதிரி ஒரு செலிப்ரேஷனை போட்டு
1: ஸ்டேடியத்தையே அதிர வச்சிட்டாங்க. ஹாலண்ட் அப்படியே அந்த படகு ஓட்டுற மாதிரியே அந்த இது பண்ணாங்க. அந்த ஸ்டேஜில் இருக்கவங்களும் எல்லாரும் அதே மாதிரியே பண்ணாங்க.
0: அதுதான் வைப்ன்றது,
2: அதுதான் வைப். அந்த வைப்புக்காக தான் உலகக்கோப்பையே நடக்குது.
0: நஜம் நிச்சயமான உண்மையும் கூட. அடுத்த போட்டி பற்றி பேசிடலாமா?
1: கண்டிப்பாக பேசிடலாம். ஃப்ரான்ஸ் அணிக்கும் ஸ்வீடன் அணிக்கும் நடந்துருச்சு. 3-0 என்ற கோல் கணக்கில் ஃப்ரான்ஸ் அணி வந்து வெற்றி பெற்றாங்க. அவங்க கோல் கணக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் அணியோட முதல் கோல் கிலியன் இம்பாபே 45வது நிமிஷத்துலையும் 74வது நிமிஷத்துலையும் 2 கோல்களை வந்து அடிச்சிருந்தார். பார்கோலோ போட்டியோட 53வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தார்.
0: நிச்சயமாக இதில் கிலியன் இம்பாப்பே அடித்த 3வது கோல், அந்த 74வது நிமிஷத்தில் அடித்த கோல் வந்து நம்ம சொல்லுவோம் ஒரு தந்திரமாக இருக்கணும், ஒரு டாக்டிக்ஸ் இருக்கணும், ஒரு நுட்பம் இருக்கணும் அப்படின்னு. அதில் நிஜமாகவே ஒரு பயங்கர நுட்பம் இருந்தது. பாக்ஸுக்கு வெளியில் இடது பக்கம் கிலியன் இம்பாப்பே பாலை எடுத்து வச்சுருந்தார். எடுத்து வச்சுட்டு ஒரு ஜென்டில் பாஸ் பாக்ஸுக்கு வெளியில் கொடுத்துட்டு சும்மா சம்மந்தமே இல்லாமல் பாக்ஸுக்குள்ளே ஓடினார். அவர் ஓடுறதை பார்த்து பின்னாடி என்ன பண்ணார், டிஃபெண்டருக்கு பின்னாடியே ஓடுனான். பாக்ஸுக்கு வெளியில் பந்தை வாங்கியிருந்த வீரர் இன்னொரு வீரருக்கு ஜென்டிலாக பாஸ் பண்ணிவிட்டு எந்த வீரர் பாஸ் பண்ணாரோ அவர் திடுன்னு ஓடுறார். அவரை விரட்டிக்கிட்டு ஒரு டிஃபெண்டர் ஓடுறார். இப்படி ஓடுறப்ப இம்பாப்பே மேலே இருந்த கவனம் லைட்டாக செதறும் போது குடு குடுன்னு இம்பாப்பே திருப்பி உள்ளே ஓட நீட்டாக இம்பாப்பேக்கு ஒரு பாஸு உள்ளே தூக்கி ஒரு பயங்கரமான ஒரு ஷாட்டு கோல் கீப்பரோட இடது பக்கம், கோல் போஸ்ட்டோட இடது பக்கம் மேல் மூலையில், அதாவது கிளியன் இம்பாப்பேக்கு வலது பக்கம் வந்துடும். நல்ல ஒரு அருமையான ஒரு கேர்லி கிக்கு அது, அடித்து போனது வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஷாட். அதாவது ஒரு டாக்டிக்கல் பிரில்லியன்ஸ், இந்த இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு
2: உலகத்தரம் வாய்ந்த அணினா என்ன அப்படின்றது ஃபுட்பாலில் ஃப்ரான்ஸ் இன்னைக்கு காட்டிட்டாங்க. இம்பாவை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து மெஸ்ஸி ரொனால்டோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகளோடு ஒப்பிட்டு பேச ஆரம்பித்தாருங்க. அதுக்கு என்ன காரணன்றதை அவர் இன்றைக்கி தெளிவாகவே காட்டிட்டாரு. அது இல்லாமல் அவர் இந்த உலகக்கோப்பையில் அடித்த 6வது கோல், மெஸ்ஸிக்கோட போட்டியில் மெஸ்ஸிக்கான அந்த அதிக கோல் போட்ட வீரர்கள் பாலண்டியோர்னு ஒரு கோல்டன் பூட்டு தருவாங்க, அந்த போட்டியில் இவர் வந்து மெஸ்ஸியை வந்து ஈக்குவல் பண்ணிட்டார். அது மட்டும் இல்லாமல் உலகத்துடைய வரலாற்றிலேயே மெஸ்ஸி வந்து 19 கோல் போட்டிருக்காரு. இவர் இந்த சின்ன வயசுலேயே 18 கோல் போட்டு இன்னும் 1 கோல் தான் பின்தங்கியிருக்காரு. அநேகமாக இந்த தொடர் முடிகிறதுக்கு முன்னாடியே மெஸ்ஸியை முந்திடுவாரும் வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.
0: அதே தான், ஆனால் ரவுண்ட் ஆஃப் 32 அர்ஜென்டினா இனிமேல் விளாடும், எப்படி விளாடுறாங்கன்னு நம்ம அதை காத்திருந்தான் பார்க்கணும். 3வது போட்டி
1: மெக்சிகோக்கும் ஈக்குவடோருக்கும் நடந்துச்சு. மெக்சிகோ அணியோட முதல் கோல் கினியோஸ் போட்டியோட 22வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தார். 2வது கோல் ஜிமனிஸ் அப்படின்றவர் 31வது நிமிஷத்தில் ஒரு கோல் அடித்தார்.
0: இந்த போட்டியை பொறுத்தவரை இது எதிர்பார்க்கப்பட்ட முடிவு தான் சொல்லணும். ஈக்வேடார் அணி வந்து போராடி தான் உள்ளே வந்த அணி.

0: மெக்சிகோ அணி வந்து சொல்லப்போனால் இந்த உலகக்கோப்பை நடத்தக்கூடிய மூன்று நாடுகள்லேயே பலம் வாய்ந்த அணி. அந்த மாதிரி கால்பந்தாட்ட வல்லுநர்கள் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட கணிப்பில் வந்து எப்படி ஃப்ரான்ஸை ஒரு மதிப்பீடு செய்கிறாங்களோ, அர்ஜென்டினா ஒரு மதிப்பீடு செய்கிறாங்களோ, அதே மாதிரி அவங்க மெக்சிகோக்கு அதிக எடை கொடுக்குறாங்க. உலகக்கோப்பையை வெல்வதற்கான வாய்ப்புகள் உள்ள அணியில் மெக்சிகோவை கருதுகிறாங்க. அது நிஜந்தாங்க, நாங்கள் வெல்லக்கூடிய அனைத்து தகுதிகளும் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு நிரூபிக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய போட்டி நேற்று அமைந்திருந்தது. ஈக்வடார் அணியை நல்ல திறமையாக பாஸ்லேருந்து பாஸோட அக்யூரசி ஆகட்டும், டிஃபெண்டிங்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து மெக்சிகோ நேற்று சொதப்பல் இல்லாமல் பண்ணாங்க. ஈக்வடாரில் இன்னொரு சின்ன ஒரு சிக்கல் என்னென்னா, நிறைவு பகுதியில் ஒரு அதேதான் ஒரு ஹார்ஸ் டேக்கிள், ஒரு
1: அவங்களோட தடுப்பாட்டம் ரொம்பவே முரட்டுத்தனமாக இருந்துச்சு. மூணு மஞ்சள் அட்டை, ஒரு சிவப்பு அட்டை, மொத்தம் நாலு வார்னிங் வாங்கியிருந்தாங்க. அதில் ஒரு வார்னிங் மூலியமாக ஒரு வீரர் வெளியவும் ஏற்றிட்டாங்க. என்ன தான் போட்டி விறுவிறுப்பாக இருக்கணும், வீரை கொடுத்து விளாண்டுனாலும் அடுத்தவங்க வீர எடுக்கக்கூடாது இல்லையா.
2: அப்படின்றவர்
0: அவரே தான், அவரே தான், அவருக்காக தான், அவருடைய ரஃப் டேக்கிளுக்காக தான் ரெட் கார்டு. சரி, இன்று இருக்கக்கூடிய போட்டிகள் பற்றி அதில் கூடுதல் தகவல் இருக்கா?
1: கூடுதல் தகவல் ஜெயிச்ச மெக்சிகோ அணியை பற்றி தான். ஏன்னா 40 வருஷமாக அவங்களுக்கு ஒரு சோகம் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. பலம் வாய்ந்த அணி, 2022 இவங்க தான் கப்படிப்பாங்கலாம் சொல்லப்பட்ட ஒரு அணி, பலம் பொருந்திய ஒரு அணி, 40 வருஷமாக நாக் அவுட் சுற்றில் வெற்றி பெற்றதே இல்லைன்ற ஒரு பெரிய தோல்வி அவங்களுக்கு இருந்துச்சு. அதை வந்து இந்த வெற்றி மூலியமாக 40 வருஷம் ஒரு சோகத்துக்கான வரலாறை முடித்து வச்சுருக்காங்க. வாழ்த்துக்கள் மெக்சிகோ அணி.
0: அதே தான், அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு. இப்போ இன்று என்னென்ன போட்டிகள் நடக்கிறது அப்படின்னா, முதல் போட்டியாக 9:30 நம்ம நாட்டு நேரத்துக்கு தொடங்கக்கூடிய போட்டியாக இங்கிலாந்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ. வெளிப்படையாக சொல்லணுன்னா, இங்கிலாந்து பேப்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்கான அணி, ஹாரிகேன் இருக்காரு, இதை மாதிரி நட்சத்திர வீரர்களை கொண்ட அணி, அது மாதிரி நல்ல கோஆர்டினேஷனில் விளையாடக்கூடிய அணி, ஒருங்கிணைப்பில் விளையாடக்கூடிய அணி, கண்டிப்பாக டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோவை ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி பெல்ஜியம் செனிகல், அவங்களுக்கு இடையேயான போட்டி வந்து நாளை விடியற்காலை 1:30 அளவில் நடக்க இருக்குது. 1:30 பெல்ஜியம் செனிகல், கண்டிப்பாக பெல்ஜியம் ஜெயிக்கணும், ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் செனிகளை ஒப்பிடும்போது. அதே மாதிரி அதிகாலை 5:30 யுஎஸ்ஏ போட்டியை நடத்தக்கூடிய நாடான அமெரிக்காவுக்கும், போஸ்னியா ஹெர்சிகோவினா இந்த நாடுக்கும் நடக்க இருக்குது, இந்த நாடுகளுக்கிடையே. இதில் கண்டிப்பான முறையில் பேப்பரை வச்சு, அதாவது வீரர்களோட ஒப்பிடுதல், இந்த ரவுண்ட் ஆஃப் 32 முன்னாடி குரூப் ஸ்டேஜ் தகுதி சுற்றில் குழு போட்டிகளில் நடந்த போட்டியோட முடிவை வச்சு பார்க்கும்போது யுஎஸ்ஏ ஜெயிச்சிருவாங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
1: கால்பந்து எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது.
0: அதே தான் நம்ம எதிர்பார்க்குறோம்.
1: ஜெர்மனி இப்படி தான் நம்பணும், ஜெர்மனி காலம் வாரிட்டு போயிட்டாங்களே, அந்த மாதிரி என்ன வேணாலும் நடக்கலாம்.
0: அதே தான்,
1: எதிர்பாராதே எதிர்பாருங்கள், நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்பாராதே எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திருக்கலாம்.
0: நாளைக்கு எதிர்பார்த்து பார்த்துருவோம், சொன்ன மாதிரி ஜெயிக்கிறாங்களா, இன்ப அதிர்ச்சிகள் இல்லை துன்ப அதிர்ச்சிகள் இருக்கான்றத நாளை கேட்டுடலாம். இப்போ அப்படி இடத்த காலி பண்ணுவோமா?
2: அண்ணே, அந்த கேக்கு வெளியே இருக்கு.
0: ஆமாம், கேக்கு கேக்கு கேக்குன்னு கேட்கலாம். இப்போ கிளம்புவோம் வாங்க.
3: பந்தாடும் பந்தாட்டம், இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.

0: கோடை பண்பலை 100.5 நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.
1: ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தும் போது முகம் மற்றும் தோள் பட்டையில் குண்டு பாய்ந்த போதிலும் பின்வாங்காமல் கடமையை செய்த தேனி மாவட்டம் காமையகவுண்டன்பட்டியைச் சேர்ந்த இராணுவ வீரர் லான்ஸ் நாயக் ஆ. மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் கீர்த்தி சக்ரா விருது வழங்கி கௌரவித்தார். கீர்த்தி சக்ரா விருது பெற்ற மீனாட்சி சுந்தரம் அவர்கள் நமது பண்பலைக்கு வழங்கும் வாழ்த்து செய்தி.
2: கோடை பண்பலை நேயர்களுக்கு அனைவருக்கும் 27வது உதய விழாவுக்கு வாழ்த்து தெரிவித்துக்கிறேன். என் பேர் லென்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம், 34 ராஷ்டிரிய ரைஃபல்.
3: இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது.
1: இவர் கோடை பண்பலைக்கு பிரத்யேகமாக வழங்கிய நேர்காணலை விரைவில் கேட்டு ரசிக்கலாம். 100.5

அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் உதய விழா நல்வாழ்த்துக்கள்.

நேரம் மாலை 5:22. ஒவ்வொரு நாளும் கண்ணாடி முன் நிற்கும் போது ஒவ்வொருவரும் நாயகனாகத்தான் நம்மை எண்ணிக்கொள்வோம். அப்படித்தான் தினம் தினம் அதிகாலை தொடங்கி நள்ளிரவு வரை வானில் படர்ந்திருக்கும் வாயு கீற்றுகளிலெல்லாம் இசை தொகையை அசைத்தபடி இன்ப உலா வருகிறது நமது இந்த கோடையின் இசை மயில்.

0: கோடை பண்பலை 100.5 நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் வழங்கிய சித்திர செவ்வானம்.
1: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல்.
2: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
3: எங்க செலக்ஷன் சரி?
4: கவுன்சிலிங் கோட் 2612.
5: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
6: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
7: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதயங்கள் துள்ளட்டும், கால்கள் தானாகவே தாளம் போடட்டும், காற்றின் கரங்களில் இசையேறி வந்து காதுகளின் வாசலில் மகிழ்ச்சியாக நிற்கட்டும். கோடையரசியின் இசை சாம்ராஜ்யத்தில் உற்சாகத்தின் கதவுகளை திறந்து மடை திறந்து வரும் இசை வெள்ளத்தில் இணைந்து ஆர்ப்பரிக்கலாமா நீர்களே?

0: ஐயன் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வீட்ல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
2: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்சன் சரி, சோ நோ வரி.
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1-15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21-666.
7: நேரம் 5:37. இது கோடை பண்பலையின் சித்திரச்சவானம். மலையில் வீற்றிருக்கும் மலை மகளின் ராஜாங்கத்தில் நாம் எல்லாம் அரசர்கள். நமக்கென்று கொண்டாட்ட தினம்.

நேயர்களே, மலைமகளின் தேனொழுகும் குரல் வீசும் தென்றலெங்கும் பரவி வருவது செவிகளை மட்டுமல்ல நம் இதயத்தையும் தான் வருடிக்கொண்டிருக்கிறது.

வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
1: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
2: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
3: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 13, கபால பைரவர் தொடர்ச்சி. கடலில் பாய்ந்த அருள்மொழி ராணியை ஒற்றை கை மனிதன் ஒருவன் தூக்கிச் சென்றதாக பரஞ்சோதியாரின் மனைவியும் வள்ளியும் கூறினார்கள். பரஞ்சோதியாரும் பொன்னனும் மகாராணியையும் அந்த ஒற்றை கை மனிதனையும் எவ்வளவோ தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இனி மேற்கண்ட வரலாற்றை சொல்லி முடித்த பிறகு, அருள்மொழி ராணி இன்னும் உயிரோடுதான் இருக்கிறார் என்று தான் நம்புவதற்கு காரணம் என்னவென்பதையும் பொன்னன் கூறினான். வள்ளியும் அவனும் சில தினங்கள் வரையில் திருச்செங்காட்டாங்குடியில் இருந்துவிட்டு அருள்மொழி ராணியை பற்றிய மர்மத்தை தெரிந்து கொள்ளாமலே திரும்பி உறையூர் சென்றார்கள். அங்கே போய் சேர்ந்த சில நாளைக்கெல்லாம் சிவனடியார் வந்து சேர்ந்தார். மகாராணியை பற்றிய வரலாற்றை கேட்டு அவர் பெருந்துயரம் அடைந்தார். ஒற்றை கை மனிதனை பற்றிய விவரம் அவருக்கு பெரும் வியப்பை அளித்தது. வள்ளியை திரும்ப திரும்ப அவளுக்கு ஞாபகம் இருக்கும் விவரத்தையெல்லாம் சொல்லும்படி கேட்டார். கடைசியில் அவர், பொன்னா, வள்ளி சொல்லுவதில் எனக்கு பூரண நம்பிக்கை இருக்கிறது. ராணியை ஒற்றை கை மனிதன்தான் கொண்டு போயிருக்கிறான். ராணி உயிருடன் இருக்கிறாள் என்பதிலும் சந்தேகமில்லை. அவள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்றார். பிறகு அவர் அந்த ஒற்றை கை மனிதன் யார் தெரியுமா என்று கேட்டார். தெரியாதே சுவாமி என்று பொன்னன் சொன்ன போது சிவனடியார், அவன்தான் கபால ருத்ர பைரவன், கபாலிக மதக்கூட்டத்தின் தலைமை பூசாரி. தமிழகத்தில் நரபலி என்னும் பயங்கரத்தை அவன் பரப்பிக் கொண்டு வருகிறான். அதை தடுப்பதற்குத்தான் நான் பிரயத்தனப்பட்டு கொண்டு வருகிறேன். எங்கேயோ ஒரு இரகசியமான இடத்தில் அவன் ரணபத்திரகாளி கோவில் கட்டியிருக்கிறானாம். அந்த இடத்தை கண்டுபிடித்தோமானால் அங்கே அநேகமாக நமது ராணியை காணலாம் என்றார். இதை கேட்டு பொன்னன் நெடுநடுங்கி போனான். ஐயோ, மகாராணியை ஒருவேளை காளிக்கு பலி கொடுத்திருந்தால் என்று அலறினான். இல்லை பொன்னா, இல்லை. கேவலம் ஒரு பலிக்காக கபால பைரவன் இவ்வளவு சிரமம் உள்ள ஒரு காரியத்தில் தலையிட்டிருக்க மாட்டான். வேறு ஏதோ முக்கிய அந்தரங்க நோக்கம் இருக்கிறது. ஆகையால் ராணியை உயிரோடு பத்திரமாய் வைத்திருப்பான். ரணபத்திர காளி கோவில் இருக்கும் இடத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்றார் சிவனடியார். இதன் மேல் பல்லவ சோழ நாடுகளை பொன்னனும் சிவனடியாரும் இரண்டு பகுதிகளாக பிரித்து கொண்டு ஒவ்வொரு பகுதியை ஒவ்வொருவர் தேடுவது என்று தீர்மானித்துக் கொண்டார்கள். பொன்னன் வள்ளியை தன்னுடைய அத்தை வீட்டில் விட்டுவிட்டு சோழ நாடு முழுவதும் தேடி அலைந்தான். பிறகு காவேரியின் அக்கறைக்கு வந்து தேடத் தொடங்கினான். மாதக்கணக்காக தேடி அலைந்ததற்கு கடைசியாக 4 நாளைக்கு முன்புதான் பலன் கிடைத்தது. அந்த காட்டாற்றின் கரையோடு பொன்னன் மேற்கே 3-4 காத தூரம் போன பிறகு ஒரு பெரிய மலை அடிவாரத்திற்கு வந்து சேர்ந்தான். அந்த மலை அடிவாரத்தில் வெகு தூரம் அடர்த்தியான காடு சூழ்ந்திருந்தது. அவன் வழி பிடித்து கொண்டு வந்த காட்டாரானது அந்த

0: உச்சியிலிருந்துதான் புறப்பட்டிருக்க வேண்டும் என்றும், அந்த மலை கொல்லிமலையின் ஒரு பகுதியாயிருக்கலாம் என்றும் பொன்னன் யூகித்தான். அந்த வனப்பிரதேசத்தை பார்த்தவுடனேயே இதற்குள் எங்கேயாவது ரணபத்திர காளியின் கோவில் இருக்க வேண்டும் என்று பொன்னனுக்கு தோன்றியது. அந்த மலைக்கு உட்புறத்தில் காட்டுமிராண்டி ஜனங்கள் வசிப்பதாக பொன்னன் கேள்விப்பட்டிருந்தான். அவர்கள் சில சமயம் மலைக்கு வெளியில் வந்து நரபலி கொடுப்பதற்காக மனிதர்களை கொண்டு போவதுண்டு என்றும் கேள்விப்பட்டிருந்தான். ஆகவே பொன்னன் அந்த வனப்பிரதேசத்தில் நாலாபுரத்திலும் தேடி அலைய ஆரம்பித்தான். ஆனால் எந்த பக்கத்திலும் அதிக தூரம் காட்டுக்குள் புகுந்து போவதற்கு சாத்தியப்படவில்லை. அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்ச வானம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வணக்கம்.
2: Who's the hero? Who's the hero?
1: ஹாசன்.
3: யார் என்று கூறுகிறதா?
1: கமல் ஹாசன்.
4: உலக நாயகனே, உலக நாயகனே.
1: கோடை பண்பலை 100.5.
4: உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிட யாரு?
1: பொழுதுபோக்குடன் பொறுப்பான ஒலிபரப்பை செய்து வரும் கோடை பண்பலை 100.5. கோடை பண்பலை 100.5 இன்னும் பல்லாண்டு உங்கள் வானொலி சேவை தொடரட்டும். என் வாழ்த்து.

இசையால் நெய்யப்பட்ட இந்த இனிய தருணம் நிறைவடையும் நேரம் இது. கடந்து சென்ற இந்த ஒரு மணி நேரத்தில் பாடல்கள் பேசியிருக்கலாம், நினைவுகள் மலர்ந்திருக்கலாம், மனங்கள் கொஞ்சம் இலகுவாகி இருக்கலாம். கோடை பண்பலையின் 27ஆம் ஆண்டு உதய விழா இன்னும் பற்பல வெற்றிகளையும் எண்ணற்ற நேர்களையும் நேர்களின் அன்பையும் பெற்று பல்லாண்டு ஒலிக்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு அறிவிப்பாளர் வீணா வீரபத்ரன்.

ராஜா கூஜா தூக்காதே வேறு எங்கும் கூஜா ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா கூஜா.

பூஜா, தூக்காதே வேறு எங்கும் கூஜா. ராஜா ராஜாதி ராஜன் இந்த ராஜா கூஜா.

0: பூஜா, தூக்காதே வேறு எங்கும் கூஜா.
1: இதுவரை நம் கோடை பண்பலையில் கெடுச்சு வைத்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்ச வானம்.
2: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

ஆற்றின் தென்கரையில் அமைந்த கோயில் இந்த வேப்பூர் வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயிலாகும். இங்குள்ள மூலவர் வசிஷ்டேஸ்வரர் என்றும் அன்னை பாலகுஜா

குருவால் என்றும் அழைக்கப்படுகின்றனர். ராமபிரானின் குலகுருவான வசிஷ்டர் வழிபட்ட தலம், திருமண கோலத்தில் ஈசன் வசிஷ்டருக்கு தரிசனம் அளித்த தலம் இதுவென கூறப்படுகிறது. சப்த ரிஷிகளில் ஒருவரான வசிஷ்டர் வேம்பு வனமான இங்கு சில காலம் தங்கி சிவலிங்க வழிபாடு செய்தார். அவருக்கு சிவன் காட்சி தந்து லிங்கத்தில் ஐக்கியமானார். எனவே சிவனுக்கு வசிஷ்டீஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டது. ராமபிரானின் குருவான வசிஷ்டரால் வழிபட்ட தலம் என்பதால் இத்தலம் குருத்தலமாக கருதப்படுகிறது. இத்திருக்கோயிலில் முதலில் வசிஷ்டருக்கு பூஜை செய்யப்பட்டு அதன் பிறகே மூலவருக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் செய்யப்படுகிறது. சிவனை விடவும் அவரது அடியார்களுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதன் அடிப்படையில் இவ்வாறு செய்வதாக சொல்கிறார்கள். சிவராத்திரி அன்று இரவில் இவருக்கும் விசேஷ பூஜை உண்டு. கல்வி கலைகளில் சிறப்பிடம் பெற வசிஷ்டருக்கு வேப்பம்பூ வில்வ மாலை அணிவித்து மிளகு பொங்கல் படைக்கிறார்கள். ஆவணி வளர்பிறை பஞ்சமியன்று இவருக்கு ரிசி

இவ்வாறு செய்வதாக சொல்கிறார்கள். சிவராத்திரி அன்று இரவில் இவருக்கும் விசேஷ பூஜை உண்டு. கல்வி கலைகளில் சிறப்பிடம் பெற வசிஷ்டருக்கு வேப்பம்பூ வில்வ மாலை அணிவித்து மிளகு பொங்கல் படைக்கிறார்கள். ஆவணி வளர்பிறை பஞ்சமியன்று இவருக்கு ரிஷி பூஜை விழா நடக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தன்று வசிஷ்டருக்கு சிவன் காட்சி தந்ததாகவும் அதன் அடிப்படையில் அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பரிகார தலமாகவும் இத்தலம் திகழ்கிறது.

0: பிரகாரத்தில் வில்லேந்திய ராமபிரான் கைலைநாதரை வணங்கி வழிபடும் புடைப்புச் சிற்பம் அழகு சேர்ப்பதுடன் தல புராணத்துக்கும் வலுவூட்டுகிறது. சிவன் இங்கு வசிஷ்டருக்கு ஜோதி ரூபமாக காட்சி தந்ததால் திங்கட்கிழமைகளில் மாலை 6 மணிக்கு சிவன் சந்நிதியில் எரியும் எல்லா விளக்குகளையும் அணுகிவிட்டு மீண்டும் ஏற்றுகின்றனர். இவ்வேளையில் ஜோதி ஒளி லிங்கத்தில் பிரகாசிக்கும். பிரகாரத்தில் உள்ள சனீஸ்வரர் சந்நிதியை மிக தாழ்வாக அமைத்துள்ளனர். உக்ரமான இவரது பார்வை பக்தர்கள் மீது படக்கூடாது என்பதற்காக இவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. இங்கு வள்ளி தெய்வானை உடனான சுப்பிரமணியர் பற்றி அருணகிரியார் பாடியிருக்கிறார். சரபீஸ்வரர், சப்தமாதர், செல்வ விநாயகர், காசி விஸ்வநாதர், அகோர வீரபத்திரர், காலபைரவர் சன்னிதிகளும் அமைய பெற்றுள்ளது. சிவன் சன்னிதி சுற்றுச்சுவரில் தட்சிணாமூர்த்தி இருக்கிறார். இவ்வூரில் வேப்ப மரங்கள் நிறைந்திருப்பதால் இத்தலம் வேம்பூர் என்று அழைக்கப்பட்டு பின்னர் வேப்பூர் என மருவியது. இத்தலத்தை சுற்றியுள்ள பகுதியில் யாரேனும் இறந்துவிட்டால் 3ஆம் நாளில் இங்கு சிவனுக்கு விசேஷ பூஜை செய்கிறார்கள். அப்போது நவகிரகங்களுக்கு வஸ்திரம் அணிவித்து மோட்ச தீபம் ஏற்றி நெல்பொறி மற்றும் நவதானியங்கள் படைக்கிறார்கள். இவ்வாறு செய்வதால் முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. பக்தர்கள் திருமண பாக்கியம் மற்றும் குழந்தை பாக்கியம் கிடைக்க இங்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். எல்லா வளங்களையும் அருளும் வசிஷ்டீஸ்வரரின் ஆசையோடு பயணிப்போம். இதுவரை வேலூர், வேப்பூர், வசிஷ்டீஸ்வரர் திருக்கோயிலை தரிசித்தோம்.
1: குடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: கோடை பண்பலை 100.5. பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: நகைச்சுவையாக பேசுவது நல்லதா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக நல்லதுங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டா, நல்ல நகைச்சுவைகள் வந்து உடம்புல ஆரோக்கியத்தை கொடுக்கும். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகுங்கிறது பழமொழி. இது உண்மைதானா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். நிச்சயமான உண்மையும் கூடங்க. ஏன்னா நீங்க எவ்வளவோ வேலைகளை பார்த்துட்டு மாலையில வந்து ஒரு நல்ல நகைச்சுவையான கதையவோ அல்லது ஒரு ஒளிநாடாவையோ அல்லது ஒரு தொலைக்காட்சியவோ பார்த்த உடனே நம்முடைய மனம் சற்று தளர்வாகிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். நம்முடைய முன்னோர்கள் இது தெரிஞ்சுதான் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். திருவள்ளுவரே ஒரு திருக்குறள் என்ன சொல்றாரு அப்படின்னா, சிரிப்பவர்களுக்குத்தான் உலகம் ஒளிமயமா இருக்குங்கிறார், அல்லாதவர்களுக்கு அது பகலாக இருந்தாலும் இருட்டுங்கிறார். நகல் வல்லர் அல்லாருக்கு மாயிரு ஞாலம் பகலின் பார்ப்பட்டன்று இருள் அப்படிங்கிறது அவருடைய குரல். இதுக்கு என்ன அர்த்தம்? சிரிப்பவர்களுடைய முகத்துல தான் ஒளி தென்படுகிறது என்பது போல அவர்களுக்கு அதுதான் எப்போதும் ஒளியை தருகிறது. அல்லாதவர்களுக்கு, அப்படி நினைக்காதவர்களுக்கு பகல் கூட இருட்டுத்தான், அவருடைய வாழ்க்கை எப்பவும் கற்பாத்தான் இருக்கும் அப்படிங்கிறார். சரி, நல்ல நகைச்சுவைகளை நாம் வந்து எங்கிருந்து பெறலாம்? மதுரையில் நகைச்சுவை மன்றம் நடத்திட்டு இருக்கேன் நான். இதில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, சிறப்பு இருந்ததுனால இல்லைங்க, முதல்ல குழந்தைகளை மேடை ஏற்றுவோம். குழந்தைகள் வந்து நகைச்சுவை சொல்லும், சொல்றப்ப இருக்கிற அழகு இருக்கு பாருங்க. அடையப்பா மறந்துட்டாலும்

0: நல்லா இருக்குங்க. ஒரு குழந்தை மேடைக்கு வந்துச்சு, ஒரு நல்ல நகைச்சுவை ஆரம்பிச்சிச்சு. ஒரு வீட்டில் நாய் வளர்த்தாங்களாம். அந்த நாய் ரொம்ப செல்லமாக வச்சிருக்கவுமே குடும்பத் தலைவருக்கு கோவம் வந்துருச்சான். எப்போ பார்த்தாலும் நாயை கவனிக்கிறாங்க, நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய் என்ன பண்ணாரா, ஒரு நாள் சைக்கிளில் வச்சு கட்டி ஊருக்கு வெளியே கொண்டு விட்டுட்டு வந்துட்டார். அவர் வரதுக்குள்ள நாய் வந்துருச்சு. திருப்பி மறந்தாங்க கொண்டு போய் மேற்க கொண்டு விட்டு வந்தார். திருப்பி வந்துருச்சு. மூணாம் நாள் யோசிச்சார், இந்த நாயை குழப்பினா தான் நல்லது அப்படின்னு சொல்லி சைக்கிளில் வச்சு கட்டி ஊருக்கு நடுவில் போய் எட்டு தெரு பெரிய இடத்துல, எங்கள் ஊரில் ஏழு முக்கு ஆறு முக்குலாம் வச்சுருப்பாங்க, அது மாதிரி ஒரு இடத்துல மூணு தடவை சைக்கிளை சுற்றி நடு ரோட்டில் இறக்கி விட்டார். நாய் ஓடி போயிடுச்சு. இவருக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை நாய் வீட்டுக்கு போயிருந்தாலும் போயிருக்குமோன்னு சொல்லிட்டு செல் எடுத்து மனைவி கூப்பிட்டுருக்காரு. அந்த நாய் வந்துருச்சான்னு கேட்டிருக்காரு. அந்த அம்மா சொல்லிச்சு, அது அப்போதே வந்துருச்சு, நீங்கள் வாங்க அப்படின்னு இருக்காங்க. இவர் பயங்கர கோபமாகி, முதல்ல இங்கே அனுப்பு, நான் வழி தெரியாமல் இங்கே சுற்றிக்கிட்டே தருறேன் அப்படின்னு இருக்காரு. என்ன தெரியுங்களா, இவர் தான் தொலைக்க போனவர், இவர் தான் தொலைஞ்சு போனவர். இந்த ஜோக்கை அந்த குழந்தை சொன்ன உடனே உண்மையிலேயே கேட்டு அந்த சபையே சிரிச்சிருச்சுங்க. சரி, இன்னும் கூட கேட்கலாம், இந்த நகைச்சுவைலாம் அண்ணன்னைக்கு யோசிப்பீங்களா அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது அண்ணன்னைக்கு நடக்கிறது நினைச்சாலே சரியா போகும். நானும் என்னுடைய துணைவியார் ஒரு தடவை ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தோம். சில வீட்டில் கல்யாண வீட்டில் செருப்பு உள்ள ஓட்டுவாங்கன்றவாங்க மண்டபத்தில், சில வீட்டில் வெளியே போட சொல்லிடுவாங்க. பாதி உயிர் போய் போய் வந்துகிட்டே இருக்கும் நமக்கு. யார் வந்து கூட்டத்தில் இருந்தாலும் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நான் அது மாதிரி செருப்பு வெளியே ஓட்டு உட்காந்துருந்தேன். திடீர்னு ஃபோன் வரவுமே சரி வெளியே போய் பேசுவோம்னு எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா எங்கே ஓட்ட முடியல செருப்பை, 500 செருப்பு கிடக்குது. திரும்பி உள்ள போய் மனைவிட்ட கேட்டேன், எங்கே ஓட்ட முடியலையேன்னு. அவங்க சொன்னாங்க, அந்த படிக்கட்டுக்கிட்ட போட்ட போய் பாருங்களேன்னாங்க. திருப்பி வந்து பார்த்தா அங்கே ஒரு 300 செருப்பு கிடந்துச்சு. திருப்பி உள்ள போனேன், அங்கேயும் கண்டுபிடிக்க முடியலன்னு. தண்ணி குழா திருப்பி விட்ற இடத்துல இருக்குங்க. நாங்கள் திருப்பி வந்து பார்த்தா என் செருப்பை கண்டுபிடிச்சு விட்டேன். காலில் மாட்டை போனேங்க, ஒருத்தர் என் தோலை பிடிச்சிக்கிட்டான், அந்த செருப்பை நான் பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அவன் என்ன நினச்சிருக்கேன், நான் செருப்பு திருட வந்திருக்கேன் போல் இருக்கு, போய் போய் நல்ல செருப்பு தேடுறேன்னு நினச்சிட்டே இருந்திருக்கான். நான் கோவத்தோடு இங்கே இரு, இது ஏன் செருப்பு அப்படின்னு. நானும் அதே மாதிரி தான் சொல்லுவேன், சத்தம் போடாமல் இருங்க அப்படின்னா. அவன் கடைசி வரைக்கும் என்னை நம்பவே இல்லை. இப்போ யோசிச்சு பாருங்க, இதை நான் என்ன ஜோக்காவாக யோசிச்சு வச்சேன், நீ ஏன் ஜெருப்பு போயிருமேங்கிற கவலையில் நான் அலைஞ்சிட்டு தெரிஞ்சேன். அப்போ நாம் பார்க்குற விஷயத்தை பொறுத்து எல்லாமே இனிமையான சம்பவமாக மாறி போவோங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகிறது மட்டும் இல்லைங்க, சொல்லி சிரிக்கிறத நாலு பேர் சிரிக்க வச்சுட்டாலே அதுவும் இன்னொரு சிறப்பு தானே. ஏன்னா சோகம் என்பது பிறர்கிட்ட சொன்னால் குறையும், நகைச்சுவை என்பது பிறர்கிட்ட பேசுனா பெருகுங்க, பெருகட்டுமே எல்லாமே.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோனமஸ், நாமக்கல்.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
5: எங்க செலக்சன் சரி?
6: கவுன்சிலிங் கோட் 2612.

கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். நேர்களே, ரூபமில்லா காற்றினிலே ராகங்களை நெய்து 27 ஆண்டுகளாய் மக்களின் இதயங்களை வென்று இன்றும் இளமையோடு வீசும் வானொலி தென்றலுக்கு நெஞ்சம் நிறைந்த இனிய உதய விழா வாழ்த்துக்களோடு இணைகிறது இன்றைய கதம்ப மலர்கள். இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல்.

நேர்களே, இது உங்கள் நேச பண்பலை 100.5. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கதம்ப மலர்கள்.

0: காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸின் உதய விழா நல்வாழ்த்துக்கள்.
1: ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தும் போது முகம் மற்றும் தோள் பட்டையில் குண்டு பாய்ந்த போதிலும் பின்வாங்காமல் கடமையை செய்த தேனி மாவட்டம் காமையகவுண்டன்பட்டியை சேர்ந்த இராணுவ வீரர் லான்ஸ் நாயக் ஆ. மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் கீர்த்தி சக்ரா விருது வழங்கி கௌரவித்தார். கீர்த்தி சக்ரா விருது பெற்ற மீனாட்சி சுந்தரம் அவர்கள் நமது பண்பலைக்கு வழங்கும் வாழ்த்து செய்தி.
2: உடைப்பண்பலை நேயர்களுக்கு அனைவருக்கும் 27வது உதய விழாவுக்கு வாழ்த்து தெரிவித்துக்கிறேன். என் பேர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம், 34 ராஷ்ட்ரிய ரைபிள்ஸ்.
3: இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது.
1: இவர் கோடை பண்பலைக்கு பிரத்யேகமாக வழங்கிய நேர்காணலை விரைவில் கேட்டு ரசிக்கலாம். 100.5 இல்

நேர்களே, வானலைகளில் வர்ண ஜலம் படித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கதம்ப மலர்கள்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவிக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வரி விதிப்பு செயல்படுத்தப்பட்டு 9 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் 1,95,000 கோடி ரூபாயை எட்டியதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் 13.9% அதிகமாக என்றும் அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வரி கட்டமைப்பில் 1,65,00,000 பேர் பதிவு செய்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வரி வருவாய் அதிகரித்ததோடு வரி விதிப்பிற்கான நடைமுறைகளும் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவிக தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னையை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டணிக்கு பெயர் வைப்பது, ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துவது, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது போன்ற முடிவுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டதாக திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தவிக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் டாக்டர் இளையராஜாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒருவர் 35 கோடி ரூபாய்

0: தர முன்வந்ததாக காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சட்டப்பேரவைத் தலைவருக்கு எதிராக கொண்டுவரும் தீர்மானத்திற்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் இந்த தொகையை தர அவர் முன்வந்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தியதில் திமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் திரு அசோக்குமாரின் அறிவுறுத்தலின் பேரில் அவர்கள் இந்த தொகையை தர முன்வந்ததாகவும் இதுகுறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சமூக நீதியை காக்க தவிக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிக அரசு பொறுப்பேற்ற 50 நாட்களில் மாநிலத்தில் 5 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கருத்து ஏதும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவிக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இன்று குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளும் பயன்படுத்தப்படுவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மருத்துவர்கள் உரிய ஊதியம் கோரி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இக்கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாகவும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தேர்வு நடைமுறைகளில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு என் செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இப்பதவிகளுக்கு விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுநாள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலிருந்து 7.6 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு வங்கதேச பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் ஜூலை 3 வாக்கில் உருவாகக்கூடும். மேலும் சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்தில் இருந்து கர்நாடகா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை மாநில அமைச்சர் திருமதி கமலி இன்று ஆய்வு செய்தார். நாமக்கல் மாவட்டத்தில் மாநகராட்சி முன்கள பணியாளர்களுக்கு தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் உணவு மற்றும் முகக்கவசம் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே வெறிநாய் கடித்ததில் 20க்கும் மேற்பட்ட கால்நடைகள் உயிரிழந்தன. தாம்பரம் போடி இடையேயான சிறப்பு ரயில் சேவை இரு மார்க்கங்களிலும் வரும் 25ஆம் தேதி வரை

0: நீட்டிக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னை மாநகர காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் ஆணையர் திரு அமல்ராஜ் தலைமையில் இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருள்மிகு கோதண்டராமர் திருக்கோவில் ஆணி பிரம்மோற்சவ தேரோட்டம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தில் உலமாக்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்ய அதற்கான இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 55 கிலோ எடைப்பிரிவு வெண்கலப் பதக்கத்திற்கான ஆட்டத்தில் அவர் 4-3 என்ற புள்ளிக் கணக்கில் ஜப்பானின் நரு செம்பாவை வென்றார். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங் விஜய் சுண்டி இணை 6-2 என்ற புள்ளிக் கணக்கில் இத்தாலியின் டேவிட் பெட்டோனி ஸ்டெஃபானோ இணையை வென்றது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபினன் பிரதிபாதி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-9, 11-6, 11-7 என்ற செட்கணக்கில் சீனாவின் டாங் யுரேன் ஜாங் யீயி இணையை வென்றது. ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 21-6 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் கிறிஸ்டபல் காலிஸ்டா புர்வான்டோவை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் ஆதர்ஷினி ஸ்ரீ, தியான் சந்தோஷ், தேவ் ரூபரேலியா ஆகியோர் வெற்றி பெற்று 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு நாட்டின் வரி கட்டமைப்பில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தவேக சட்டப்பேரவை உறுப்பினருக்கு 35 கோடி ரூபாய் வழங்க முன்வந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. மருத்துவர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கோரியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: இசைப்பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது கதம்ப மலர்கள்.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: யாரோ மரத்தடியில் விழுந்து கிடப்பதாக வீரன் வந்து பல்லக்கில் சென்று கொண்டிருந்த அனிருத்த பிரம்மராயரிடம் தெரிவிக்க, அவரும் கீழே இறங்கி பார்க்கப் போகையில் அங்கே விழுந்து கிடந்தது இளவரசன் மதுராந்தகன் என்று அறிந்து அவர் திகைத்து போனார். ஈனமான குரலில் மதுராந்தகன் முனகிக் கொண்டிருந்தான். ஏன் இப்படி நடந்தது என்ற விவரங்களையெல்லாம் கேட்டு அறிந்து கொண்டே அவனை தன்னுடைய பல்லக்கில் ஏற்றிவிட்டு மற்ற விவரங்களெல்லாம் நாதன் கோவிலில் அவருடைய இல்லத்தில் போய் பிறகு கேட்டு தெரிந்து கொள்ளுகிறேன் என்று மதுராந்தகரிடம் கூறி அனிருத்தர் தன்னுடைய பல்லக்கிலே மதுராந்தகனை ஏற்றிவிடுகிறார். பல்லக்கு அருகில் கொண்டு வந்து இறக்கப்பட்டதும் முதன் மந்திரி இளவரசரை மெதுவாக பிடித்து தூக்கி பல்லக்கினுள் கிடத்தினார். ஆட்களிடம் பல்லக்கை தூக்கி கொண்டு மெல்ல மெல்ல அசங்காமல் போக வேண்டும் என்று கட்டளையிட்டார். தாமும் பல்லக்கின் அருகிலேயே தொடர்ந்தாற்போல நடந்து சென்றார். சிறிது நேரத்துக்கெல்லாம் நாதன் கோவில் என்று வழங்கிய சுந்தர சோழ விண்ணகரத்துக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அந்த ஊர் பெருமாள் கோயிலுக்கு அருகில் முதன் மந்திரி அனிருத்தரின் மாளிகை ஒன்று இருந்தது. அதற்குள் இளவரசர் மதுராந்தகரை தூக்கிச் சென்று அங்கிருந்து கட்டிலில் கிடத்தினார்கள். விளக்கு வெளிச்சம் கொண்டு வரச் சொல்லி பார்த்ததில் கால் முறியவில்லை என்றும் பெரும் சுளுக்குத்தான் என்றும் தெரிந்தது. இளவரசர் கொண்டிருந்த பீதியும் சிறிது தெளிந்தது. பெருமாள் கோயிலிலிருந்து வந்த பிரசாதங்களை இருவரும் அருந்தினார்கள். பின்னர் முதன் மந்திரி,
1: இளவரசே, இனி இரவு நிம்மதியாக தூங்குங்கள். பொழுது விடிந்ததும் தங்கள் உசிதம் எப்படியோ அப்படியே செய்யலாம். நான் தஞ்சைக்குத்தான் போகிறேன். என்னுடன் வருவதாயிருந்தால் தங்களை பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பிக்கிறேன்
0: என்றார். ஐயா, தாங்கள் எனக்கு எவ்வளவோ தீங்கு செய்திருக்கிறீர்கள். அதற்கெல்லாம் பரிகாரம் என்று செய்துவிட்டீர்கள். இன்று எனக்கு செய்த உதவியை என்றும் மறக்க மாட்டேன். அதற்கு எப்போதும் நன்றி செலுத்துவேன். ஒருவேளை இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சிம்மாசனத்தில் நான் அமரும்படி நேர்ந்தால் தங்களையே முதன் மந்திரியாக வைத்துக் கொள்வேன் என்றான் மதுராந்தகன்.
2: அனிருத்தர் அதிசய கடலில் முழுகிப் போனதாக பாவனை செய்து,
1: இளவரசே, சோழகுலத்துக்கு நான் கடமைப்பட்டவன். இந்த குலத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்வதும் இயன்ற உதவி செய்வதும் என் கடமை.

0: ஆகையால் தாங்கள் தனிப்பட்ட எனக்கு நன்றி செலுத்த அவசியமில்லை. ஆனால் தங்களுக்கு நான் ஏதோ தீங்கு செய்திருப்பதாகச் சொன்னீர்களே, அதுதான் எனக்கு விளங்கவில்லை. நான் தங்களுக்கு மனமறிந்து எந்த தீங்கும் செய்ததாக ஞாபகமில்லை. தாங்கள் சற்று பெரிய மனது செய்து தெரியப்படுத்தினால் அதற்கு பிராயச்சித்தம் என்ன உண்டோ அதை செய்து விடலாம் என்றார்.
1: ஐயா அனிருத்தரே, தாங்கள் மகா கெட்டிக்காரர், அறிவாளி, ராஜதந்திர நிபுணர் என்பதெல்லாம் உலகறிந்த விஷயம். ஆனால் தங்கள் கெட்டிக்காரத்தனத்தை என்னிடம் காட்ட வேண்டாம். தாங்கள் எனக்கு செய்திருக்கும் தீங்கு எவ்வளவு கொடுமையானது என்பது எனக்கு தெரியாது என்றும் எண்ண வேண்டாம். ஆனாலும் இன்று தாங்கள் எனக்கு செய்த உதவியை முன்னிட்டு அதையெல்லாம் மறந்துவிடப் போகிறேன். என்னுடைய நன்றியை தங்களுக்கு எந்த விதத்தில் தெரியப்படுத்தலாம் என்று சொல்லுங்கள். ஏதாவது பிரதி உபகாரம் செய்யக்கூடியது இருந்தால் கூறுங்கள். அனிருத்தர் புன்னகை புரிந்து,
0: ஆம் இளவரசே, தங்கள் நன்றியை செலுத்த வழி ஒன்று இருக்கிறது. தங்களிடம் இந்த கிழவன் கோர வேண்டிய வரம் ஒன்றும் இருக்கிறது. இனி இம்மாதிரி குதிரை ஏறி தனி வழியே கிளம்ப வேண்டாம். முன்னும் பின்னும் பரிவாரங்கள் சூட ரதத்தில் பிரயாணம் செய்யுங்கள். அதைவிட பல்லக்கில் பிரயாணம் செய்வது நலம். காலம் கெட்டிருக்கிறது. பல காரணங்களினால் மக்கள் வனக்கொதிப்பு அடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு பழையாறையில் பார்த்தீர்களே, ஆகையால் திறந்த பல்லக்கில் பிரயாணம் செய்வதைக் காட்டிலும் மூடு பல்லக்கில் பிரயாணம் செய்வது நல்லது. பழுவூர் இளையராணியின் பல்லக்காக இருந்தால் ரொம்ப விசேஷமாக இருக்கும், யாரும் சந்தேகிக்கவே மாட்டார்கள் என்றார்.
1: மதுராந்தகன் அசந்து போனான். அவன் முகத்தில் மறுபடியும் பயத்தின் அறிகுறி காணப்பட்டது. சற்று பொறுத்து சமாளித்துக் கொண்டு, முதன்மந்திரி, என்ன வார்த்தை சொன்னீர்? பழுவூர் இளையராணியின் மூடு பல்லக்கில் என்னை பிரயாணம் செய்ய சொல்வதன் கருத்து என்ன? என்னை அவமானப்படுத்துவது உமது நோக்கமா என்றான்.
0: இளவரசே, பழுவூர் ராணியின் பல்லக்கில் பிரயாணம் செய்வதை தாங்கள் அவமானமாக கருதுவதை நான் அறியேன். எப்போதிருந்து இந்த எண்ணம் உங்களுக்கு உண்டாயிற்று? முன்னையெல்லாம் அடிக்கடி தாங்கள் அவ்விதம் போய்க் கொண்டிருப்பது வழக்கமாயிருந்ததே. கடைசியாக கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு போய் திரும்பிய பிறகு இந்த நல்ல முடிவுக்கு தாங்கள் வந்திருக்க வேண்டும்.
1: மதுராந்தகன் மேலும் திகில் கொண்டான். அவன் முகத்தில் பயபிராந்தியின் சாயல் பரவிற்று. முதன்மந்திரி, கடம்பூர் மாளிகைக்கு நான் என்று தடுமாற்றத்துடன் ஏதோ சொல்வதற்கு ஆரம்பித்தான்.
0: இளவரசே, கடம்பூர் மாளிகைக்கு தாங்கள் ஆடி மாதம் 18 பெருக்கன்று தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையருடன் போயிருந்தீர்கள் அல்லவா? அதைத்தான் சொல்லுகிறேன். அப்போது தாங்கள் இளையராணியின் பல்லக்கிலே போய்விட்டு திரும்பினீர்கள். அது எனக்கு அவ்வளவாக பிடிக்கவில்லைதான். பல்லக்கு பிரயாணம் என்னை போன்ற கிழவர்களுக்கு உகந்தது. உங்களைப் போன்ற இளைஞர்கள் யானை மீதோ குதிரை மீதோ பிரயாணம் செய்வதுதான் உசிதம். ஆனால் குதிரை பிரயாணத்துக்கு தகுந்த பயிற்சி வேண்டும். தங்களுக்கு உடம்பு சரியானதும் நானே அதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்கிறேன்.
1: அன்பில் அனிருத்தரே, ஜாக்கிரதை, மேலும் மேலும் என்னை அவமானப்படுத்தும் வார்த்தைகளை சொல்லுகிறீர். இன்றைக்கு ஏதோ அசந்தர்ப்பம் நேரிட்டு விட்டபடியால் எனக்கு குதிரை ஏற்றமே தெரியாது என்று முடிவு கட்டிவிட்டீர். ஏதோ ஒரு சமயம் பல்லக்கில் சென்றபடியால் எப்போதும் பழுவூர் அணியின் மூடு பல்லக்கில் நான் போவதாக சொல்லுகிறீர். உம்முடைய பிராயத்தையும் இன்றைக்கு நீ எனக்கு செய்த உதவியையும் நினைத்து பொறுத்தேன்.
0: இளவரசே, தங்களுடைய பொறுமை எனக்கு மிக மகிழ்ச்சி தருகிறது. பொறுத்தோர் பூமி ஆழ்வார் என்பது முதுமொழி. தமிழகத்தின் மாபெரும் புலவர் என்ன கூறுகிறார்? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலம் தன்னை தோண்டுகிறவர்களை பொறுத்து கொண்டிருக்கிறது. பொறுத்து கொள்வது மட்டுமா, தோண்டுகிறவர்களுக்கு தூய தண்ணீரையும் அளித்து உதவுகிறது. பூமிக்கு உள்ள இந்த குணம் பூமியை ஆள நினைப்பவர்களுக்கும் இருக்க வேண்டும். என்னை போன்ற கிழவன் ஏதாவது அனுசிதமாகச் சொன்னாலும் பூமி ஆள விரும்பும் தாங்கள் பொறுத்து கொள்வதுதான் உசிதம்.
1: ஐயா, என்ன சொல்லுகிறீர்? நான் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆள விரும்புவதாக குற்றம் சாட்டுகிறீரா என்று கேட்டான் மதுராந்தகன். அவனுடைய உதடுகள் துடித்தன, புருவங்கள் நெறிந்தன. பயம் கோபமாகவும் ஆத்திரமாகவும் மாறி வந்தது என்பதற்கு அறிகுறிகள் தென்பட்டன. ஆனால்

0: முதன் மந்திரியோ சிறிதும் பதட்டமில்லாமல்,
1: இளவரசே, குற்றம் சாட்டுகிறேன் என்று ஏன் சொல்லுகிறீர்கள்? தாங்கள் இந்த சோழ சாம்ராஜ்யத்தை ஆள விரும்பினால் அது எப்படி குற்றமாகும்? வீரோதி வீரரான விஜயாலய சோழரின் குலத்தில் உதித்தவர் தாங்கள். மகானாகிய சிவஞான கண்டராதித்தரின் திருப்புதல்வர். இந்த சோழ சிம்மாசனம் ஏறுவதற்கு தங்களுக்கு பூரண உரிமை உண்டு. அதை தாங்கள் விரும்புவது குற்றம் எப்படியாகும்? அது குற்றம் என்றும், ஆகையால் அதற்காக இரகசியமான சதி முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று யாராவது தங்களுக்கு யோசனை சொன்னால் அதை தாங்கள் நம்ப வேண்டாம். இளவரசே, இந்த கிழவருடைய வார்த்தையை கொஞ்சம் செவிசாய்த்து கேளுங்கள். தங்களுடைய பெற்றோர்களின் விருப்பம் ஒரு விதமாயிருந்தது. தாங்களும் அதற்கு இணங்கி சிவபக்தியில் ஈடுபட்டிருந்தீர்கள். இப்போது தங்கள் மனம் மாறியிருக்கிறது. அதை பற்றி குற்றம் கூற யாருக்கும் பாத்தியதை இல்லை. தங்களுடைய உரிமையை தாங்கள் பகிரங்கமாக கூறலாம். சக்கரவர்த்தியிடமே தங்கள் விருப்பத்தை தெரியப்படுத்தலாம். அதை விடுத்து கேவலம் காலாமுக கூட்டத்தாரின் ஆதரவை கோருவதற்காக அமாவாசை இருட்டில் தன்னந்தனியாக கொள்ளிடக்கரைக்கு போக வேண்டிய அவசியமில்லை. அல்லது சம்புவரையர் மாளிகையில் அர்த்தராத்திரியில் திருடர் கூட்டத்தைப் போல கூட்டம் போட்டு சதிப்பேச்சு பேச வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் தங்களுக்கு யோசனை கூறுகிறவர்கள் தங்களுடைய பரம விரோதிகள் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: கண்டராதித்த தேவரின் புதல்வர் மதுராந்தகர் பட்டத்துக்கு வர்றது நியாயமா? இளையவர் அதாவது அறிஞ்சயரின் பேரர் ஆதித்த கரிகாலர் பட்டத்துக்கு வர்றது முறைமையா? ஆடி 18 இரவு கடம்பூர் மாளிகையில் இது குறித்து விவாதம் நடந்ததையும், அன்னையின் வாக்கே தெய்வ வாக்காக மதித்து வந்த மதுராந்தகரின் மனசில் சில காலமாக சோழ சாம்ராஜ்யம் தமக்கு உரியதுங்கிற எண்ணம் வளர்ந்து வந்திருப்பதை தனாதிகாரி குறிப்பிட்டு, அதுக்கான அத்தாட்சியாக மதுராந்தகரை மூடு பல்லக்கிலிருந்து வெளியே வர கேட்டுக்கிட்டதையும் பார்த்தோம். முதன் மந்திரியின் கட்டளைப்படி சதிகாரர்களின் பேச்சை நம்பி மோசம் போக வேணாம்னு எச்சரிக்கை செய்ய ஆழ்வார்க்கடியான் மேற்கொண்ட முயற்சியும் பயனளிக்கல. தன் மகனின் விபரீத போக்கினால பேரதிர்ச்சிக்கு உள்ளானாங்க செம்பியன் மாதேவி. மிகவும் சிரமப்பட்டு வேதனை அடக்கிக்கிட்டு வந்த அந்த மூதாட்டி பழையாறையில் நடந்த அந்தரங்க உரையாடல்ல மகனுக்கு கூறின அறிவுரை நேயர்களுக்கு நினைவிருக்கும். மக்களின் அபிமானம் இல்லாமல் எந்த அரசனும் நீடித்து ஆள முடியாது. அப்படி அரசு புரியறதுல புண்ணியமும் இல்லை. குரோதம் தலைக்கு ஏறிடவே என் மனசை விரோதிகள் யாரும் கெடுக்கலை. உண்மையில் என் ஜென்ம விரோதி, என்னை பெற்றவளான நீதான்னு கத்தின மதுராந்தகன் கொஞ்சம் அடங்கின போது அரண்மனை வாசலில் எழுந்த மக்களின் ஓலக்குரல் உரையாடலுக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டுது. சற்றைக்கெல்லாம் அனிருத்தரையும் என்னுடைய முதன்மையான சத்துருன்னு சொன்னவன் இப்போ வகையாக சிக்கிக்கிட்டான். சரி, சில சொற்களை பார்ப்போம். நிபுணர், வல்லுநர், திறமைசாலி. சூடாமணி விகாரம் பற்றின குறிப்புகளை ஆசிரியர் தந்தபோது ஸ்ரீ விஜய சாம்ராஜ்யத்தை ஆண்டு வந்த சைலேந்திர வம்ச மன்னர்களில் மகரத்வஜன் சூடாமணிவர்மன் என்னும் அரசனை புகழ்ந்தது நினைவிருக்கும். ஞானத்தில் பிருகஸ்பதி, அறிவாளிகளான தாமரை மலர்களுக்கு சூரியன், இரவலருக்கு கற்பகத்தரு, இப்படியெல்லாம் வர்ணித்த ஆனைமங்கல செப்பேடுகள் அவனை ராஜதந்திரங்களில் நிபுணன் புகழ்ந்ததை நினைவு கூர்ந்தார் அல்லவா? சந்தர்ப்பம், இச்சொல்லின் பொருள் இணைப்பு தொடர்ச்சி. கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தா தக்க தருணம். அசந்தர்ப்பம் இதன் எதிர்ச்சொல். சரியான தருணம் அமையாமை, காலத்தவறு. பகிரங்கம், வேர்ச்சொல் பகிஸ், அதாவது வெளிப்படை. அங்கம் வடிவம், பகிரங்கம் வெளிப்படையான கருத்து வடிவம். இதன் எதிர்ச்சொல் அந்தரங்கம், அந்தர் உள்ளே. அந்தரங்கம் வெளிவராத கருத்து, அதாவது ரக

0: ரகசியம். மதுராந்தகனின் பகிரங்க கோரிக்கை அல்லது எதிர்ப்பு என்னவா இருக்கும் பார்க்கலாம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலக தரம் வாய்ந்த பி ஐ எஸ்

0: எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: வீட்ல கிராக்கா லீக்கா ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க, இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.

கோடை பண்பலை 100.5 இனி கேட்கலாம் கச்சவி வழியாக உங்களது விருப்ப பாடல்களை உங்கள் குரல்களிலேயே கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக ஆசையில் ஒரு குக்கூ.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. மாலைவானம் இரவிடம் பொறுப்பை ஒப்படைத்து மெல்ல மெல்ல விலகிச் செல்ல முன்னிரவு தனது மென்மையான கரங்களால் நம்மை வரவேற்கிறது. இந்த இனிய நேரத்தில் சில நினைவுகளையும் சில விருப்பங்களையும் இசையோடு இணைந்து பகிர்ந்து கொள்ளலாமா நேயர்களே? இது உங்கள் பிரிய கோடை பண்பலையின் 1.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களும் இன்னிசை பாட உங்கள் அலைபேசி வாயிலாக 9486282424 இந்த எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர் மற்றும் ஊரை ஒரு சிறிய குரல் பதிவாக கட்சை வழியாக அனுப்புங்க. உங்களின் நேச பாடல் இன்னிசை பாட காத்திருக்கிறது உங்கள் பிரிய கோடை பண்பலையின் 1.5 நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன் வீணா வீரபத்ரன். இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடல் உதய விழா சிறப்பு பாடல் என்று கூட சொல்லலாம். யாருடைய விருப்பத்தில் என்று கேட்டுவிடலாமா நேயரின் குரலை?
1: 27வது ஆண்டை அடியெடுத்து வைக்கும் கோடை பண்பை 100.5 இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஈரோடு மாவட்டம் பெருந்திரை திருவாச்சி சினியம்பாளையம் சோமசுந்தரம் ஜானகி ரஞ்சித். படம் குற்றவாளிகள். பாடல் வாழ்த்து சொல்லுங்கள் என் வாழ சொல்லுங்கள் என்ற பாடலை தாருங்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க. இதோ

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த்.

0: இசை பாடிக்கொண்டிருக்கிறது ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்டுவிடலாம் நேயரின் குரலை.
1: வணக்கம். கோடை பண்பலைக்கு 27வது ஆண்டு விழா வாழ்த்துக்கள். நான் அஞ்சூர்லேருந்து கீதா ஆகாஷ் பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் மறுபடியும் படத்திலிருந்து நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள்.
0: நன்றி கீதா. பாடல் இதோ பண்பலையில்.

0: இது உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நேயர்களின் நேச பாடல்களை இந்த செய்படி கொண்டிருக்கிறது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்கலாமா நேயரின் குரலை?
1: உதய விழாக்கானம் கோடை பண்பலைக்கு இனிய வாழ்த்துக்கள். நான் திண்டுக்கல் பாரதிபுரம் கணேசன் பேசுகிறேன். ஆசையில் குக்கு நிகழ்ச்சியில் இன்னைக்கு வாழ்ற வெற்றிவேல் படத்திலிருந்து பூங்காற்றை இங்கே வந்து வாழ்த்து பாடலை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க. பாடல் இதோ பண்பலையில்

0: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர்.
1: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
0: ரோஷன் கோடை பண்பலை 100.5 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் உதய விழா நல்வாழ்த்துக்கள்.

வானலை எங்கும் இசை தூறல் தூறிக்கொண்டிருக்கும் கோடை பண்பலை 100.5 இசைத்துக் கொண்டிருக்கிறது நேயர்களின் விருப்பகானங்களை ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்கலாமா நேயரின் குரலை?

0: கொடைக்கானலில் இளவரசி கோடை பண்பலைக்கு துவக்க விழா நல்வாழ்த்துக்களை வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்வது விருதுநகரிலிருந்து வளர்மதி. ரொம்ப மகிழ்ச்சி நம்ம கொடைக்கானலிருந்து எஃப்எம்லேருந்து கற்றுக்கிட்டது நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது. அது கூட நிறைய இனிமையான பாடல்கள் இருக்குது. அந்த இனிமையான பாடல்களில் எனக்கு பிடித்த பாடல் சச்சின் படத்திலிருந்து கண்மூடி திறக்கும்போது. நன்றி, வணக்கம்.
1: நன்றிங்க. பாடலதோ பண்பலையில் உங்களுக்காக சச்சின் திரைப்படத்திலிருந்து.

0: ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தும் போது முகம் மற்றும் தோள் பட்டையில் குண்டு பாய்ந்த போதிலும் பின்வாங்காமல் கடமையை செய்த தேனி மாவட்டம் காமையகவுண்டன்பட்டியை சேர்ந்த இராணுவ வீரர் லான்ஸ் நாயக் ஆ. மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் கீர்த்தி சக்ரா விருது வழங்கி கௌரவித்தார். கீர்த்தி சக்ரா விருது பெற்ற மீனாட்சி சுந்தரம் அவர்கள் நமது பண்பலைக்கு வழங்கும் வாழ்த்து செய்தி.
1: உடை பண்பலை நேயர்களுக்கு அனைவருக்கும் 27வது உதய விழா வாழ்த்து தெரிவித்துக்கிறேன். என் பேர் லென்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம், 34 ராஷ்டிரிய ரைஃபல்.
0: இவர் கோடை பண்பலைக்கு

0: இது உங்கள் அபிமான கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சி. பொதுவாக சுற்றுலா சொந்தங்கள் நிலையத்தை சுற்றி பார்க்க வந்த நண்பர்களும் சரி, வெளியில் சுற்றுலா சொந்தங்கள் சந்திக்கிறது வழக்கம். இப்போ நம்ம முன்னாடி ஒரு நண்பர் அமர்ந்திருக்கார், ரொம்ப பவ்யமாக சந்திச்சா தான் தெரியும் அவரை பற்றி, அவர் தான் கேட்க போகிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் சொல்லுங்கள்.
1: என் பேர் அப்துல் ரஹ்மான்.
0: என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: நான் ஒரு சாஃப்ட்வேர் எம்ப்ளாயி, சென்னையில் வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
0: இப்போ பணி இப்போ எவ்வளோ வருடங்கள் ஆகுது?
1: 1 வருஷம் 2 மாதங்கள் ஆகுது.
0: ஆகுது. எப்படி இருக்குது சாஃப்ட்வேர் பணி?
1: ஃபீல் நல்லா தான் இருக்கும், ஒர்க்கும் ஓகே நல்லா தான் இருக்கும். பட் நம்ம டெய்லி அந்த அன்றாண்டு வேலையை அன்றாண்டு முடிச்சுட்டா இதாக இருக்கும், நம்ம கொஞ்சம் பர்டன் கம்மி பண்ணிக்கலாம்.
0: அன்னைக்கு கொடுக்கக்கூடிய வேலை அன்னைக்கு முடிச்சுட்டா சிரமம் இல்லை.
1: சிரமம் இல்லை.
0: நம்ம கொஞ்சம் தேக்கி வச்சுட்டு நமக்கு தான் அது
1: நம்ம பண்ண மாட்டோம்ல, அதனால நமக்கு பின்னாடி பேக் அதிகமாக இருக்கும், பேக்லாக்ஸ்.
0: சரி, இப்போ சென்னையில் பணிபுரியன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ சென்னையில் நிறைய இடங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்க, அங்கே ஒப்பிடும்போது இப்போ உங்கள் ஊர் வந்து பெரியகுளம், அந்த மாதிரி நம்ம ஊரில் இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறத ஏதோ ஒரு விஷயம் சொல்ல முடியுமா?
1: அங்கே எதுவும் வேண்டாம், நம்ம பெரியவளும் நம்ம பெரியவளமாக
0: இருக்கட்டும்.
1: ஏன்னா அங்கே வந்து எல்லாருமே ஓடிக்கிட்டே இருப்பாங்க.
0: இயந்திர வாழ்க்கை,
1: இயந்திர வாழ்க்கை, எல்லா அன்றன்று ஒர்க்கு முடிக்கணும்னு எல்லாரும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நம்ம ஊர், நம்ம ஊர்னா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும், எல்லாரும் ஒரு நல்லா நிம்மதியாக இருக்கலாம். இங்கே இருக்க ஒரு அங்கன்னா டிராஃபிக் அது இதுன்னு கச்ச கச்சன்னு இருக்கும். நம்ம ஊர் அப்படி கிடையாது, நேச்சர் எல்லாமே கரெக்டாக இருக்கும் நமக்கு.
0: என்னது வந்து சொர்க்கமாக இருந்தால் நம்ம விட்டு கொடுக்கூடாது
1: இல்லையா? சொர்க்கமே என்றால் நம்ம ஊரே போகிறோம்
0: வருமா? சரி, மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு சந்த வீட்டில் யார் யாரில் இருக்கா?
1: நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தம்பி 2 பேர்.
0: அவங்க பேர்லாம் சொல்லுங்கள்.
1: என் தம்பி ரஜாக்கு டாக்டர் படிக்கிறாரு, பிடிஎஸ் டாக்டர். என் தம்பி ரஷீத் இப்போ வந்து பிசிஏ ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காரு. நான் இப்போ பணி புரிஞ்சிட்டு இருக்கேன் சென்னையில் சாஃப்ட்வேர் எம்ப்ளாயி.
0: அப்பா என்ன பண்ணுறாரு?
1: அப்பா பிஸ்னஸ் மேன், கார்மெண்ட்ஸ் வச்சிருக்காரு.
0: அப்பா எங்கே இருக்கிறாரு தற்போது?
1: அப்பா வந்து ராஜமண்டியில் இருக்காரு, ஆந்திரா ஈஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. நாங்கள் எங்கள் பூர்வீக வந்து எல்லாமே தேனி பெரியவளம் தான். பட் பிஸ்னஸ் ரீதியாக நாங்கள் அங்கே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோம், எங்கள் தாத்தாவோட காலத்துலேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம். பட் வீட்டில் எல்லாம் தமிழ் தான் பேசும்.
0: ஆனால் தெலுங்கு நல்லா வரும் உங்களுக்கு?
1: தெலுங்கு வரும், பட் தமிழ் தான் வீட்டில் எல்லாம் மேக்ஸிமம். சுற்றி பற்றி எல்லாமே நிறைய பேர் தமிழ்காரங்களே இருப்பாங்க, சொந்தக்காரங்களும்
0: அங்கே.
1: ஆமாம்.
0: மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. எல்லாத்துக்கும் என்ன பாடல் கேட்குறாங்க?
1: எனக்கு இந்த பிதாமகன்லேருந்து இளங்காற்று வீசுது.
0: எங்களுக்கு ஒரு 2 வரி பாட முடியுமா?
1: பின்னு பின்னு

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, TNPSC பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: நேரம் இரவு சரியாக 7:40. நேர்களின் ஆசை கானங்களை இன்னிசை பாடிக்கொண்டிருக்கும் கோடை பண்பலையின் ஆசையில் ஒரு குக்கூவில் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்கலாமா? நேரின் குரலை
1: வணக்கம். கோடை பண்பலைக்கு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் திருமணாக்கிமட்டி அண்ணா நகர்லேருந்து ராணி மிருகேசன் பேசுகிறேன். எனக்கு பிடிச்ச பாடல் மும்மா போட்டு கவுண்டர்ல இருந்து பூவும் காத்தும் சேரும் போது வாழ்க்கை வருகிறது. அந்த பாட்டு போடுங்க. முதியநிலா 27வது பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: நன்றிங்க ஐயா. பாடல் இதோ உங்களுக்காக பண்பலையில் வந்துட்டே இருக்கு.

0: ராகவீணையில் இசைத்துக் கொண்டிருக்கிறது ஆசையில் ஒரு குக்கு. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்கலாம் ஆனேயரின் குரலை?
1: வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் ஆலயகொண்டன்பட்டிலிருந்து ராஜலட்சுமி. படம் பொன்மன செல்வன் பாடல். நீ பொட்டு வச்ச தங்க கூடும் கோடை பண்பலை உதவியிலருக்காக இந்த பாடலை போடவும். நன்றி. வணக்கம்.
0: இதோ பாடல் உங்களுக்காக பண்பலையில வந்துட்டே இருக்குங்க.

0: நேரம் இரவு 7:50. இனிய பாடல்களை இசைத்துக் கொண்டிருக்கும் ஆசையில் ஒரு குக்குவில் அடுத்த பாடல் யாருடைய விருப்பத்தில் கேட்கலாம் அணையலின் குரலை?
1: கோடை பொன்பலைக்கு கரூர் மணவாடி பெருமாள் பட்டி மணிவேலின் இனிய இரவு வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் நம் கோடை பண்பலையின் 27 உதய நாளை முன்னிட்டு புதுவசந்தம் திரைப்படத்திலிருந்து 1000 திருநாள் பூமியில் வரலாம் வரலாம் இது போல் வருமா பாடல் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க.
0: இதோ பாடல் பண்பலையில் உங்களுக்காக.

எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரப்பி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் UDID அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 1800420511. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 9498345350.

நேயர்களின் நேச பாடல்களை இன்னும் சித்த மகிழ்வோடு நிறைவு பெறுகிறது. இன்றைய ஆசையில் ஒரு குக்கு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன் வீணா வீரபத்ரன்.

0: இனி கேட்கலாம் தமிழ் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.
1: தொடர்வது செய்தி அறிக்கை.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உற்பத்தி துறையின் வளர்ச்சி சீராக உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக செய்தி நிறுவனத்தில் வெளியான கட்டுரையும் பகிர்ந்துள்ளார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்க நிலை காணப்பட்ட போதிலும் இந்தியாவில் உற்பத்தி துறை வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார். வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதன்படி திரு விக்ரம் மிஸ்ரியின் பதவிக்காலம் வரும் 14 தேதியுடன் முடிவடைய உள்ள நிலையில் தற்போது அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்திற்கான ஊதியம் உள்ளிட்ட நிர்வாக செலவுகளை மத்திய அரசே முழுமையாக ஏற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். பொருட்களுக்கான செலவினங்களை பொறுத்தவரை 75% மத்திய அரசும் 25% மாநில அரசும் மேற்கொள்வதற்கு ஏதுவாக மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் அக்கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த திட்டத்தினை மகாத்மா காந்தியின் பெயரிலேயே தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். வீட்டு வசதி வாரியத்தின் அனைத்து சேவைகளையும் இணையதளம் மூலமாக வழங்க வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று சென்னையில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். புதிய மனை மேம்பாட்டு திட்டங்கள் மற்றும் வணிக வளாக கட்டுமான பணிகளை விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தினார். தவிக தோழமை கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று சென்னை அடுத்த கோவளத்தில் நடைபெற்றது. அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ், மதிமுக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்பட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் செய்தியாளர்களிடம் பேசினார். கூட்டணிக்கு பெயர் வைப்பது, ஒருங்கிணைப்பு குழு ஏற்படுத்துவது, குறைந்தபட்ச பொது செயல் திட்டத்தை உருவாக்குவது போன்ற முடிவுகள் இதில் மேற்கொள்ளப்பட்டதாக திரு மாணிக்கம் தாகூர் தெரிவித்தார். தமிழகத்தில் சமூக நீதியை காக்க தாவேக அரசு தவறிவிட்டதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தாவேக அரசு பொறுப்பேற்ற 50 மாநிலத்தில் 5 ஆணவ படுகொலைகள் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளது. இதுகுறித்து முதலமைச்சர் கருத்து ஏதும் தெரிவிக்காமல் மௌனமாக இருப்பது ஏன் என்றும் திமுக அந்த அறிக்கையில் வினவியுள்ளது. போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மூத்த தலைவர்களில் ஒருவரான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். இன்று குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளும் பயன்படுத்தப்படுவது கவலை அளிக்கக்கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தினார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் உதவியாளர்களாக நியமிக்கப்பட்ட 17 பேரின் நியமனங்களை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. இந்த தேர்வு நடைமுறைகளில் முறைகேடு நடைபெற்றதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் தாமாக முன்வந்து இவ்வழக்கினை விசாரணை செய்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம், திரு என் செந்தில்குமார் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இப்பதவிகளுக்கு விதிகளை பின்பற்றி மீண்டும் தேர்வு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நீரஜ் பட்டேல் வெண்கலப் பதக்கம் வென்றார். செக் குடியரசில் நடைபெற்று வரும்

உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ஹர்விந்தர் சிங் விஜய் சுண்டி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் திவ்யான்ஷி பௌமிக் அபினன் பிரதிவாதி இணை அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 19 மற்றும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வநாத், சுரேஷ், நீரஜ் உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி ஜகார்த்தாவில் நாளை மறுநாள் தொடங்குகிறது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்தை பிடித்துள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று செஸ்டர்லி ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இந்தியா ஏ, இங்கிலாந்து ஏ அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று டவுண்டனில் நடைபெறுகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று முன்னிலையில் உள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: பரிவா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களே.

கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. நேர்களே, எப்பொழுதும் உற்சாகத்தோடும் எதிர்கால கனவுகளோடும் வாழ்க்கை பயணத்தில் மகிழ்ச்சியாய் பயணித்துக் கொண்டிருக்கும் இளைய உள்ளங்களுக்காக தொலைபேசி வழி நேரடி விளையாட்டு நிகழ்ச்சியாக இளமை பேசுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் மாணவ கண்மணிகள் பங்கு பெற்று ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக விளையாட்டுகளை விளையாட வரலாம். அறிமுக மாணவர்கள் 24, 24, 24 வழக்கமான மாணவ கண்மணிகள் 24, 24, 29 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0-45-42. முதல் விளையாட்டு ஆனா ஆவணா. நிகழ்ச்சியில தரக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்தை சேர்த்து சேர்த்து தரக்கூடிய வார்த்தைகளை கண்டுபிடிச்சு சொல்லணும். உதாரணமா பா இ பா ரா பா உ அப்படின்னு சொன்னா, முதல்ல வரக்கூடிய பா அப்படிங்கிற தமிழ் எழுத்தை எடுத்துட்டு இரண்டாவது வரக்கூடிய எழுத்துக்களை சேர்த்து இரவுன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். அடுத்ததா நிகழ்ச்சியில கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எதிர்மறையா பதில்களை சொல்லணும். அதுதான் குண்டக்க மண்டக்க விளையாட்டு.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: சென்னை வெற்றி IAS ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் IAS TNPSC தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு

எக்ஸாம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம் வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884212166.

0: நேர்களே, இது உங்கள் உள்ளம் கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். வலம் வந்து கொண்டிருக்கிறது இளமை பேசுகிறது. இப்ப இணைப்புல வந்திருக்கும் செல்லம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் வந்திருக்கீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலையோனன்முட்டிலிருந்து பிரகலாதன் கா.
0: பிரகலாதன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்கக்கா.
0: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
1: ஆமாங்கக்கா.
0: சரிப்பா, இப்போ உங்களுக்கான விளையாட்டு என்ன தெரியுமா?
1: ஆனா அவனாக்கா.
0: எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
1: ஆமாங்கக்கா.
0: சரிப்பா, மாலைய கவுண்டன் பட்டி எப்படி இருக்கு?
1: நல்லா இருக்கா.
0: நல்லா இருக்கா?
1: ஆமாங்கக்கா.
0: சரிப்பா, இப்போ உங்களுக்கான வார்த்தை ஊமா, ஊ கி, ஊ இல், ஊ இச், ஊ சி. ஊமா, ஊ கி, ஊ இல், ஊ இச், ஊ சி.
1: மகிழ்ச்சி.
0: மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. உதய விழா வாழ்த்துக்களோட உங்களுக்கும் பாடலும் அரங்கேறுது கோடை பண்பலையின் 100.5. நன்றிப்பா.
1: நன்றிங்கக்கா.

0: நேர்களே, உங்கள் நெஞ்சத்தை இசையால் ஈர்த்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இப்ப இணைப்பில் வந்திருக்கும் செல்லம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: பேர் சொல்லுங்க.
1: சிவகங்கை மாவட்டம் கானடி ஆத்தர் ராஜா அண்ணாமலை நகரிலிருந்து அன்புமணி பேசுறேன்.
0: அன்புமணி?
1: ஆமாக்கா.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லமா இருக்கா. நீங்க நல்லமா இருக்கீங்களா?
0: எல்லாருமே நல்லா இருக்கோம்ப்பா.
1: சரிக்கா.
0: சரி, இப்ப உங்களுக்கான விளையாட்டு என்னவா இருக்கும்?
1: குண்டக்க மண்டக்க.
0: சரி சரிப்பா. அதாவது நான் முதல் கேள்வி கேட்கும்போது சம்மந்தமே இல்லாத பதில் சொல்லணும், ரெண்டாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதிலை சொல்லணும், அப்படிதானே?
1: ஆமாக்கா.
0: அப்படிதானா? இல்லை ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி சேர்த்து அதுக்கான பதில் சொல்லணும், அப்படி விளையாட்டா?
1: அப்படி இல்லைக்கா.
0: அது என்ன விளையாட்டுன்னு தெரியுமா?
1: அது வந்து சிக்கு புக்கு.
0: சிக்கு புக்கு. கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கீங்க. சரிப்பா, உங்கள் பேர் என்ன?
1: சக்திவேல்.
0: எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: அன்புமணி.
0: உங்க ஊருக்கு பக்கத்து ஊர் எது?
1: கர்நாடகாத்தான்.
0: சரி, பிடித்த உணவு எது?
1: பள்ளத்தூர்.
0: பிடித்தமான பழம் எது?
1: தோசை.
0: சரி, வாரத்துக்கு எத்தனை நாட்கள்?
1: மாம்பழம்.
0: ஒரு வருடத்திற்கு எத்தனை ஆங்கில மாதங்கள் இருக்கு?
1: ஏழு நாட்கள்.
0: நன்றிப்பா.

0: சரியா?
1: நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம் கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களுக்காக. காலை 9 மணிக்கு நித்தம் ஒரு வண்ணமாய் விரியும் வானவில் நிகழ்ச்சியில் பார்த்தோம் பார்க்காம வந்துட்டேனே உங்களோடு இணைகிறார் மயிலப்பன் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் ஒரே நபரின் பாடல்களை கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் கண்டுபிடி கண்டுபிடி. 2:30 பெஞ்சார் வந்தார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் சேலம் சுப்பிரமணிய அவர்கள். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நாளைய உயிரெழுத்து தென்காசி மாவட்டம் சுப்லாபுரம் ஜீவானந்தம் அவர்களின் தெரிவில் வளமர காத்திருக்கிறது. மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம். இரவு 7 மணிக்கு ஆசையலூரு குக்கு கச்சேரி வழியாக உங்கள் விருப்ப பாடல்களை உங்கள் குரல்களிலேயே கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக ஆசையலூரு குக்கு. நாளை இரவு 8 மணிக்கு தொலைபேசி வழி நேரடி விளையாட்டு நிகழ்ச்சியாக இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியில் வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகளோடு பங்கு பெறலாம் பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகள். இரவு 9 மணிக்கு வலம்பெற காத்திருக்கிறது இரவின் தாளாட்டாய் கொடை தென்றல். புதுக்கோட்டை மாவட்ட நேர்களுக்காக நினைவே சுகம் பயணிக்கும் இரவு 10 மணிக்கு இணைந்தே இருங்கள் நேர்களே. நள்ளிரவு 12 மணி வரை நம் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளோடு. கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது இளமை பேசுகிறது. இப்ப இணைப்புல வந்திருக்கும் செல்லம் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்க்கா.

0: உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் தவஸ்ரீங்கக்கா.
0: தவஸ்ரீ, என்ன படிக்கிறீங்கம்மா?
1: ஆறாம் வகுப்பு படிக்கிறேன்க்கா.
0: சரி, இப்போ உங்களுக்கான விளையாட்டு விளையாடுவோமா?
1: விளையாடலாம்க்கா.
0: ம், ஆனா ஆவனா. ம், அதில் அ ஆ நா அ இந்த அ தா அ இம்.
1: அக்கா ஒரு வாட்டி சொல்லுங்கக்கா.
0: அ ஆ ஆ நா ஆ இந்த ஆ தா ஆ இம். அ ஆ அன அந்த அத அம்.
1: ஆனந்தம்.
0: ஆனந்தம். நீங்க எழுதிட்டீங்களா அப்படியே?
1: இல்லைங்கக்கா.
0: அப்படியே மனசுக்குள்ள அப்படியே சொல்லி பார்த்துட்டீங்க.
1: ஆமாங்கக்கா.
0: சரிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். இப்போ பாடல் கேட்கலாமா?
1: கோடை தன்வளையும் நிகழ்ச்சிக்கு ரொம்ப பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கைராஜி எல்லாம்.
0: சரிங்க, ரொம்ப நன்றிங்கம்மா. நிகழ்ச்சிகள்லாம் தொடர்ந்து கேளுங்க.
1: ஆ சரிங்கக்கா.
0: ஆ, அப்போ டெய்லி 8 மணிக்கு விளையாட வந்துடணும். சரிங்களா? சரிங்கம்மா. எல்லாருக்காகவும் பாடல் கொடை பண்பலை 100.5.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: சென்னை வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் நமது காரைக்குடியில் நடத்தும் ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவது எப்படி? இலவச கருத்தரங்கம் July 5 ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் காரைக்குடி கவியரசர் கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெறுகிறது. கலந்து கொள்பவர்களுக்கு பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அணுகுமுறை, டிஎன்பிஎஸ்சி பாடத்திட்டம், வெற்றிக்கான வழிகாட்டுதலுடன் 50% வரை கட்டண சலுகை வழங்கப்படும். பொது தமிழ் புத்தகம் இலவசம். கான்டாக்ட் 9884-21666.
4: ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தும் போது முகம் மற்றும் தோள் பட்டையில் குண்டு பாய்ந்த போதிலும் பின்வாங்காமல் கடமையை செய்த தேனி மாவட்டம் காமையகவுண்டன்பட்டியைச் சேர்ந்த இராணுவ வீரர் லான்ஸ் நாயக் ஆ. மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் கீர்த்தி சக்ரா விருது வழங்கி கௌரவித்தார். கீர்த்தி சக்ரா விருது பெற்ற மீனாட்சி சுந்தரம் அவர்கள் நமது பண்பலைக்கு வழங்கும் வாழ்த்து செய்தி.
5: உடை பண்பலை நேயர்களுக்கு அனைவருக்கும் 27வது உதய விழாவுக்கு வாழ்த்து தெரிவித்துக்கிறேன். என் பேர் லென்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம், 34 ராஷ்டிரிய ரெஃபர்.
6: இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது.
4: இவர் கோடை பண்பலைக்கு பிரத்யேகமாக வழங்கிய நேர்காணலை விரைவில் கேட்டு ரசிக்கலாம். 100.5

0: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது இளமை பேசுகிறது. இப்ப இணைப்பில் வந்திருக்கும் செல்லம், வாங்க. வணக்கம். வணக்கம். இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசுங்க. யார் வந்திருக்கீங்க? இனிப்புல தான் இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்னமா?
1: தேனி வந்து ஹரிய பேசுறேன்க்கா.
0: இவ்வளவு நேரமா பேசுறதுக்கு? நான் பேசுறது கேக்குதாமா?
1: கேக்குதுக்கா.
0: சரி, என்ன படிக்கிறீங்க? நல்ல இனிப்பு கிடைக்கக்கூடிய இடத்துல நில்லுங்க. நின்ட்டீங்களா? சரிங்கம்மா, விட்டு விட்டு தான் கேட்குது. சரி, உங்களுக்கான விளையாட்டு குண்டக்க மண்டக்க, சரிங்களா?
1: சரி.
0: ஆ, நேற்று என்ன தினம்?

0: ஹலோ.
1: ஹர்னி,
0: சரி, ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன கிழமை?
1: செவ்வாய்.
0: நாளைக்கு என்ன கிழமை? ரெண்டு நாளைக்கு முன்னாடி. அது வந்து முந்தான நாள், அப்படிதானே சொல்லுவோம். ஒரு நாளைக்கு முன்னாடி அது, இது ரெண்டு நாளைக்கு
1: முன்னாடி.
0: அடுத்த கேள்வி, நாளைக்கு என்ன கிழமை அப்படின்னு கேட்டிருந்தேன். பாகற்காய் என்ன சுவை? இப்ப நாளைக்கு என்ன கிழமை அப்படிங்கிற பதில் சொல்லணும் இல்லையா? சரி, உங்களுக்கு இணைப்பு வந்து சரியா கிடைக்கல, அப்படிதானே? சரிங்கம்மா, எல்லாருக்காகவும் பாடல் வருது, கேட்கலாம். நன்றிங்க.

0: முயற்சியில் கவனம் வை, முடியும் வரை முயற்சி செய். சாதாரண மாணவர்களை அல்ல, சாதனையாளர்களை உருவாக்கும் கல்லூரி. 26 ஆண்டு மகத்தான கல்வி சேவையில் கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டனமஸ். அட்மிஷன்ஸ் ஓபன். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: நேர்களே, வானலைகளில் வர்ண ஜாலம் படித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5. இளமை பேசுகிறது. இப்ப இணைப்புல வந்திருக்கும் செல்லம், வாங்க. வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
3: மலைகளின் இளவரசி. மலைகளின் இளவரசி கொடைக்கானல், நமது நேயர்களின் மனங்களில் இளவரசி கோடை பண்பலை 100.5 27வது ஆண்டு உதய விழா வாழ்த்துக்கள்.
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இப்ப எழுதிட்டு வந்தீங்களா நிகழ்ச்சிக்கு சொல்லணும்
3: அப்படின்னு?
2: எப்படியாவது இன்னைக்கு இனிப்ப புடிச்சு இன்னைக்கு வாழ்த்திடணும் அப்படின்னு நினைச்சு வந்தீங்க இல்லையா? சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். இப்ப உங்களுக்கான விளையாட்டு ஆனா ஆவனா.
3: பேரு முன்னாடி சொல்லிடுறேன் மேடம்.
2: என்னப்பா?
3: பேரு சொல்லிடுறேன் மேடம்.
2: சொல்லிருங்க.
3: திருச்சி மாவட்டம் தொட்டியம்பாட்டம் தானைக்கன்பட்டி திவாகரன்.
2: திவாகர் என்ன படிக்கிறீங்க? திவாகர்
3: திவாகரன் மேடம்.
2: திவாகரன் என்ன படிக்கிறீங்க?
3: 11வது வகுப்பு படிக்கிறேன்
2: மேடம். சுருக்கி சொல்லிட்டு உங்க பேர் அப்படிதானே?
3: ஆமாங்க மேடம்.
2: சரி,
3: நல்லா
2: இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க மேடம்.
2: எல்லாரையும் கேட்டதா சொல்லிடுறேன்பா.
3: சரிங்க, நன்றி மேடம்.
2: சரிங்கப்பா, இப்ப உங்களுக்கான விளையாட்டு விளையாடுவோமா? மாவு, மாரா, மாவு, மாகா, மாயில். மாவு, மாரா, மாவு, மாகா, மாயில். நீங்க இப்ப வாழ்த்து சொன்னீங்க இல்லையா, யாரா இருந்து அந்த வாழ்த்து சொன்னீங்க? உறவுகள். 100.5 உறவுகள். நம்ம எல்லாரும் அப்படிதானே? நேய உறவுகள். சரி, ஆனா நம்ம எழுதியிருக்கிறது நிகழ்ச்சிக்கு வந்துட்டு விளையாட்டு நிகழ்ச்சினால உறவுகள் அப்படின்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? என்னைக்காவது ஒரு நாள் நேய உறவுகள் அப்படின்னு எழுதிட்டு வரோம்.
3: சரிங்க மேடம்.

0: எல்லாருக்காகவும் பாடல்.
1: இன்னொன்னு மேடம், உதய விழா இன்னைக்கு பண்பலையில கொண்டாடுறீங்க மேடம்?
0: இன்னைக்கா
1: கொண்டாடுனீங்களா மேடம்?
0: ஏன் அப்படி கேக்குறீங்க?
1: இல்லைங்க மேடம், கேட்டீங்க மேடம், கொண்டாடு
0: கேட்கணும்னு தோணுச்சு கேட்டீங்க, அப்படிதானே? சரிங்க, கொண்டாட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை தரக்கூடியது இல்லையா? அது பிறந்த நாள் அப்படின்னு வரும்போதே கேக்க வெட்டி செலிப்ரேட் பண்ண தானே செய்வோம்.
1: ஆமாங்க மேடம்.
0: சரி, நன்றிங்கப்பா, பாடல் கேட்கலாம்.
1: நன்றிங்க மேடம்.

கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டோம் பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகளின் பங்கேற்பில் இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்த மாணவ கண்மணிகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேய நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக் நன்றி நேர்களே.

0: நம்ம பண்பல பேர சொன்னா சிறக்கும் சிறக்கும்.
1: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அழுது கொண்டிருக்கும் ஒரு சிறிய குழந்தையை தன் மடியில் கிடத்தி கொஞ்சும் முதியவளின் ஆதுரம் போலத்தான் பாடல்கள் நம்முடைய ஒவ்வொருவர் வாழ்விலும் இருக்கிறது. ஒரு சூழல் வாழ்க்கையில் ஒரு சொல்லை கூட சிந்தாமல் ஏற்கனவே ஆரவாரத்துடன் ஆடிக்கொண்டிருக்கும் குழந்தைகளுடன் தானும் போய் சேர்ந்து கொள்ளுமே மேலும் ஒரு குழந்தை. அதுபோலத்தான் பாடல்களும் மனிதர்களையும் மனங்களையும் அவர்தன் வாழ்வின் தருணங்களையும் கட்டி தழுவிக்கொள்கின்றன. சில பாடல்களுக்குத்தான் சின்னதொரு ஆன்மா இருக்கும். அப்படியான பாடல் தனிக்கும் வேறொன்றாய் இனிக்கும், நம் மனதை பற்றி கொண்டு பறக்கும், ஒரு விதமான ஈர்ப்பை போன்ற பற்றுதலை நம் ஆன்மாவுக்குள் நேர்த்துகிற இப்படியான பாடல்கள் ஆண்டாண்டு காலங்கள் கழிந்தாலும் மனதுக்குள் வாழ்ந்து கொண்டேதான் இருக்கும். அவற்றை இசைத்து இதயங்களில் என்ன செய்வாட வருகிறது கோடை பண்பலையின் கொடை தென்றல். தென்றலில் உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன் வீணா வீரபத்ரன்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இரவு வானில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருக்கிறது உங்கள் பிரிய கோடை பண்பலையின் கொடை தென்றல். தென்றலின் அடுத்த பாடல் இசைப்பாட இருக்கிறது சொல்லாத காதலின் வழியை சொல்ல, ஜெயச்சந்திரன் சுஷீலாவின் குரல்களில் ஒலிக்கும் நானே ராஜா நானே மந்திரி திரைப்படத்தின் பாடல். ஒருவர் விட்ட இடத்திலிருந்து மற்றொருவர் தொடங்குமாறு சாருகேசி ராகத்தில் இளையராஜா இசையமைத்த பாடல் இது. அதோடு இந்த பாடல் கவிஞர் வாலி அவர்கள் கலை உலகில் 25 பூர்த்தியான போது எழுதிய பாடல். தன் முதல் பாடலை பாடிய சுஷீலாவே இந்த பாடலையும் பாட வேண்டும் என்று இளையராஜாவிடம் வாலி விருப்பம் தெரிவிக்க அந்த விருப்பத்தை நிறைவேற்றினாராம் இளையராஜா. என்ன பாடல், கேட்டுவிடலாமா நேயர்களே?

0: ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளை சுட்டு வீழ்த்தும் போது முகம் மற்றும் தோள் பட்டையில் குண்டு பாய்ந்த போதிலும் பின்வாங்காமல் கடமையை செய்த தேனி மாவட்டம் காமையகவுண்டன்பட்டியை சேர்ந்த இராணுவ வீரர் லான்ஸ் நாயக் ஆ. மீனாட்சி சுந்தரம் அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் கீர்த்தி சக்ரா விருது வழங்கி கௌரவித்தார். கீர்த்தி சக்ரா விருது பெற்ற மீனாட்சி சுந்தரம் அவர்கள் நமது பண்பலைக்கு வழங்கும் வாழ்த்துச் செய்தி.
1: உடைப்பண்மலை நேயர்களுக்கு அனைவருக்கும் 27வது உதய விழாவுக்கு வாழ்த்து தெரிவித்துக்கிறேன். என் பேர் லென்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம், 34 ராஷ்ட்ரிய ரைபர்.
2: இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது.
0: இவர் கோடை பண்பலைக்கு பிரத்யேகமாக வழங்கிய நேர்காணலை விரைவில் கேட்டு ரசிக்கலாம். 100.5
3: நேரமிரவு 9:14.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இசைக்க இருக்கிறது வைரமுத்துவின் வரிகளில் சங்கர் கணேஷ் இசையில் எஸ்பிபி மற்றும் ஜானகி இணைந்து பாடிய அம்மா திரைப்படத்தின் பாடல். பாடல் தொடங்கும் போதே மழையில் துவங்கும், பிறகு மெல்ல மெல்ல பாடலே மழையாகும். பல்லவி முடிந்து சரணத்திற்கு போவதற்கான வழியில் இசை இழை ஒன்று வரும். அதிர்ந்து ஒலிக்கும் தாளமும் உடனொலிக்கும் குரல்களும் இசைக்க அதனோடு பூங்காவில் சரிதாவும் பிரதாப் போத்தனும் இணைந்து நடந்து வருவதாக அமைந்திருக்கும் காட்சியும் அபாரமானவை. கேட்டுவிடலாமா?

0: கவிஞர் பாடலாசிரியர் மு. மேத்தா.
1: ராஜராஜ சோழன்னா.
2: கோடை தன்பலை வானொலிக்கு உலகெங்கும் உள்ள தமிழர்களின் சார்பாக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: இணையாளும் காதல் தேசம் நீரா.
2: தமிழுக்கு, தமிழர்களுக்கு, அவர்களுடைய ரசனைக்கு, அவர்களுடைய சுவைக்கு ஏற்றவாறு கருத்து மிகுந்த செய்திகளையும் கண்ணியமான நிகழ்ச்சிகளையும் மக்கள் மனத்தில பதிய வைக்கிற கோடை தன்பலை வானொலிக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.

ராகவீணை இசைத்துக் கொண்டிருக்கிறது கொடை தென்றலை. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இசைக்க இருக்கிறது 1994 வெளிவந்த அத்தமக ரத்தினமே என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை எழுதி இசையமைத்திருந்தார் கங்கை அமரன். இந்த படத்தை கங்கை அமரனே இயக்கியிருக்க நாயகனாக செல்வாவும் இணையாக ரஞ்சிதாவும் நடித்திருந்தார்கள். ஜானகி எத்தனை எத்தனையோ பாடல்களை உற்சாகமாக பாடியிருப்பார் போலவே இந்த பாடலிலும் ஒரு மாதிரி ஆனந்த ஆரம்பத்தில் பெருகும் குரல், அதே இடத்தில் அச்சிட்டு வார்த்தாட்போல் நிலைத்து ஒழிப்பதுதான் தனி ஒரு பேரழகு. மனதை வருடும் இசையும் அறியாமை பேரழகும் மின்னும் காட்சியாக்கமும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஜானகியின் பூத்தூவல் தூறலும் குரலும் இந்த பாடலை மேலும் மறக்க முடியாத அனுபவமாக மாற்றித் தருகின்றன. கேட்டுவிடலாமா நேயர்களே அந்த இன்னிசை பாடலை?

நேர்களே, நம் கோடை பண்பலை 100.5 நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம். கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களுக்காக காலை 9 மணிக்கு நித்தம் ஒரு வண்ணமாய் விரியும் வானவில் நிகழ்ச்சியில் பார்த்தோம் பார்க்காம வந்துட்டேனே உங்களோடு இணைகிறார் மயிலப்பன் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில் ஒரே நபரின் பாடல்களை கேட்கலாம். நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் கண்டுபிடி கண்டுபிடி 2:30 பெஞ்சா வந்தார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க காத்திருக்கிறார் சேலம் சுப்பிரமணி அவர்கள். நிகழ்ச்சியை நெறியாளுகை செய்கிறார் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சி பொறுப்பாளர் விக்னேஸ்வரன் அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து நாளைய உயிரெழுத்து தென்காசி மாவட்டம் சுபலாபுரம் ஜீவானந்தம் அவர்களின் தெரிவில் வளமர காத்திருக்கிறது. மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம். இரவு 7 மணிக்கு ஆசையலூர் குக்கு கச்சேரி வழியாக உங்கள் விருப்ப பாடல்களை உங்கள் குரல்களிலேயே கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சியாக ஆசையலூர் குக்கு. நாளை இரவு 8 மணிக்கு தொலைபேசி வழி நேரடி விளையாட்டு நிகழ்ச்சியாக இளமை பேசுகிறது. நிகழ்ச்சியில் வார்த்தை சங்கிலி இஸ்கு இஸ்கு ரிஸ்கு ரிஸ்கு விளையாட்டுகளோடு பங்கு பெறலாம் பள்ளி கல்லூரி மாணவ கண்மணிகள். இரவு 9 மணிக்கு வலம்பெற காத்திருக்கிறது இரவின் தாலாட்டாய் கொடை தென்றல். புதுக்கோட்டை மாவட்ட நேர்களுக்காக நினைவே சுகம் பயணிக்கும் இரவு 10 மணிக்கு இணைந்தே இருங்கள் நேர்களே.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இசைக்க இருக்கிறது கே ரங்கராஜ் இயக்கத்தில் சந்திரபோஸ் இசையமைப்பில் வெளிவந்த பொண்ணு பிடிச்சிருக்கு திரைப்படத்தின் பாடல். இந்த பாடலை புலமை பித்தன் இயற்ற குரல் தந்திருந்தார் ஜானகி. ஒவ்வொரு பாடலுக்கும் தன் குரலை தனித்தனியாக அலங்கரித்துக் கொள்வதுதான் ஜானகியின் சிறப்பம்சம். ராவெல்லாமல் நில்லாமல் பெய்யும் மாபெரும் மழையைப் போல ஒலிக்கும் இந்த பாடல் சில்வண்டின் ரீங்காரம் போல மனமெல்லாம் நிரம்பும். கேட்டுவிடலாமா நேயர்களே அவ்வினிய இன்னசை பாடலை?

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாட் சிமெண்ட், the perfect concrete choice for your home.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இசைப்பாட இருக்கிறது. தம்பிக்கு எந்த ஊரு திரைப்படத்திலிருந்து எஸ்பிபியின் குரலில் வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவின் இசையில். எஸ்பிபி தனது தேன் கலந்த குரலில் மிகவும் அருமையாக பாடியிருப்பார் இந்த பாடலை. அவரது குரலுக்கு போட்டியாக காதுகளை உறுத்தாத இசைஞானியின் மெல்லிய இசை நம்மை மென்மையாக வருடி செல்லும். மனதை ஆசுவாசப்படுத்தும் இந்த பாடலை நாள் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருந்தாலும் சுவை மாறாமலே இருக்கும். கேட்டுவிடலாமா நேர்களே?

கோடை எஃப்எம் தமிழிசை துறையில் பின்னணி பாடகி என்ற முறையில் என்னோட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.

வாரம் இரவு 9:42. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கல்யாணராமன் திரைப்படத்தில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் எஸ்பி சைலஜா குரலில் ஒலிக்க இருக்கிறது. பாடல் தொடங்கியதும் அவரின் குரல் நம்மை அழகிய வனத்துக்குள் கைப்பிடித்து அழைத்துச் சென்று விடுகிறது. இளைய பூவின் சிரிப்புக்கு தேனிலூறும் ராகத்தில் இனிக்கும் குயில் பாடி இதயத்தில் மழை தூவும் இந்த பாடல் கேட்டுவிடலாமா நீர்கிழி?

இசை பாடிக்கொண்டிருக்கிறது கொடை தென்றல். தென்றலின் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் எஸ்பிபியின் குரலில் பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலின் ஆரம்ப இசையே புல்லாங்குழல் தோகையை சிலிர்ப்பது போல இருக்கும். அருமையான பாடல் வரிகள், இனிமையான இசை, தேன் போன்ற எஸ்பிபியின் குரல் என மொத்தத்தில் ஒரு மயில் பீலியிலிருந்து வரும் தென்றல். அந்த தென்றலை சுவாசிக்கலாமா நேயர்களே?

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இசை பாட இருக்கிறது வைதேகி காத்திருந்தாள் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை இணைந்து பாடியிருந்தார்கள் ஜெயச்சந்திரன் மற்றும் வாணி ஜெயராம். சோகத்தை பிழிய தருவதை விட அதை கட்டுப்படுத்தி மடைமாற்றம் செய்த பாடலாக இந்த பாடலை செதுக்கியிருப்பார் இளையராஜா. கேட்டுவிடலாமா நீர்கிழி?

வாழ்வில் அதிகமாக கேட்டு ரசித்த பாடல்கள், உயிரோடு கலந்து கொண்டாடிய பாடல்கள், வார்த்தைகளுக்கு உயிர் சேர்த்து காலத்துக்கும் கேட்டு கிடக்க நினைத்த பாடல்களை காற்றலைகளில் ஒலியேற்றிய மகிழ்வோடு நிறைவு பெறுகிறது இன்றைய கொடை தென்றல். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன், வீணா வீரபத்ரன்.

0: வங்கூலில் மட்டுமல்ல, நம் கோடை பண்பலையிலும் தமிழ் மணக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5.
1: இனிய இரவு வணக்கம் நேர்களே. கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நேர்களே, எப்பொழுதும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்து செவிகளுக்கு இனிமை சேர்க்கும் பண்பலை 100.5 தர காத்திருக்கிறது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சுற்றுலா பயணிகளின் மனம் கவர்ந்த இடங்களான முக்கொம்பு, கல்லணை, மலைக்கோட்டை, வண்ணத்துப்பூச்சி பூங்கா, மான் பூங்கா, ரயில்வே அருங்காட்சியகங்கள் என எண்ணற்ற இடங்களில் நிறைந்துள்ள மாவட்டம் அதுதான் திருச்சி மாவட்டம். இந்த மாவட்ட நேயர்களின் மனதிற்கு பிடித்த பாடல்களை கேட்க வரலாம். அறிமுக நேயர்கள் 24, 24, 24 மற்ற அனைத்து நேயர்களும் 24, 24, 29 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 0-45-42.
2: தாங்கடத்தரிகடத்தலாங்குதத்தி தகுதி மிதகு ஜுனு தாங்கடத்தி தரிகடத்தி தலாங்குதத்தி தகுதி மிதகு ஜுனு தாங்கடத்தரிகடத்தரிகடத்த

0: இரவு நேரத்து இசையாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் திருச்சி மாவட்ட நேயர்களுக்காக. இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: பேர் சொல்லுங்க.
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலிருந்து சுதாகர் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க சுதாகர், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: அம்மன் கோயிலுக்காக இருந்து ஒரு பாட்டு போடுங்க மேடம்.
0: நன்றிங்க.
1: பாடல் எடுத்து மாலை. சரிங்க மேடம்.

0: கோடை பண்பலை 100.5 தந்து கொண்டிருக்கிறது நினைவே சுகம். திருச்சி மாவட்ட நேர்களுக்காக இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க, பேர் சொல்லுங்க.
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறையிலிருந்து கோட்டையப்பன் பேசுறேன்.
0: கோட்டையப்பன், இதான் ஃபர்ஸ்ட் டைமா பேசுறீங்களா?
1: ஆமாம் மேடம்.
0: சரிங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மாப்பிளை படத்திலிருந்து வேறு வேலை உணவு உனக்கு இல்லை என்ன,
0: அந்த பாடல் வேணும்.
1: ஆமாம் மேடம்.
0: சரிங்க, நன்றிங்க. உங்களுக்கான பாடல் கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் 10:18. இந்த நேரத்துல நம்ம கூட பேச போகும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: பேர் சொல்லுங்கம்மா.
1: திருச்சி மாவட்டம் உடையாக்குளம்லிருந்து மகேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: மகேஸ்வரி சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாடல் வந்து மேடம்.
0: நன்றிங்க, பாடல்
1: கேட்கலாம்.
0: சொல்லுங்க.
1: கோடை பண்பலைக்கு 27வது உதய விழா வாழ்த்துக்கள். உதய விழா வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்கம்மா. இதோ பாடல் உங்களுக்காக.

0: இசை பாடும் தென்றல் 100.5 தந்து கொண்டிருக்கிறது நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் திருச்சி மாவட்ட நேர்களுக்காக. இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: பேர் சொல்லுங்க.
1: திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் வட்டம் மங்கப்பட்டியில இருந்து செல்லதுரை பேசுறேங்க மேடம்.
0: செல்லத்துறை சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? புதிய பராசக்தி மேடம். பாடல் கிழக்கு வெளுத்தாச்சி கண்ணம்மாங்கிற பாடல் மேடம்.
0: புதிய பராசக்தி.
1: ஆமா மேடம்.
0: செல்லன்ல இருங்க, அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே பாடல நாங்க எடுத்துறோம் சரிங்களா? பராசக்தி அப்படின்னு புதிய படமும் இருக்கு, பழைய படமும் இருக்கு இல்லையா?
1: ஆமா மேடம், இது இடைக்கால பாடல்.
0: சரி, இது உங்களுக்கான பாடல் கோடை பண்பலை 100.5.
1: நன்றி மேடம்.

0: நேர்களே, இது உங்கள் அபிமான அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் திருச்சி மாவட்ட நேர்களுக்காக வலம் வந்து கொண்டிருக்கிறது. இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர், வாங்க வணக்கம். பேர் சொல்லுங்க.
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறவட்டம் படுகளம் பூசாரிப்பட்டியிலிருந்து சங்கர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சங்கர், உங்களுக்கு என்ன பாடல்?

0: நேர்களே, இது உங்கள் உள்ளங்கவர்ந்த அலைவரிசை 100.5 கொடைக்கானல். கேட்டுக்கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம், திருச்சி மாவட்ட நேர்களுக்காக. இப்ப இணைப்புல வந்திருக்கும் நேயர், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேம், என் பேர் ராகுல்.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
1: மணப்பாறையிலிருந்து பேசுறேன்.
0: என்ன சொல்லுங்க, ஊர் பேர் இன்னொரு தடவை.
1: திருச்சி மணப்பாறையிலிருந்து பேசுறேன் மேம்.
0: சரிங்க, என்ன பாடல் வேணும்?
1: இங்க தென்றல் வந்து என்ன,
0: இது உங்களுக்கு அந்த பாடல்
1: தென்றலுக்கு?
0: ரொம்ப யோசிச்சு யோசிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரிங்க, உங்களுக்கான பாடல்

0: கோடை பண்பலை 100.5 சொல்லும் நேரம் இரவு 10:45. இப்ப நம்ம கூட பேச போகும் நேயர் வாங்க வணக்கம்.
1: திருச்சி மாவட்டம் சாத்தூர் மஞ்சத்தினர் ஆர்கே சாமி அம்மா
0: சொல்லுங்க.

0: என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாடல் கட்டி கல்லன். பாடல் ராதா அழைக்கிறாள். பாடல் சாருங்கம்மா.
0: நன்றிங்க. பாடல் கேட்கலாம்.
1: நன்றிங்கம்மா.

0: கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் வாங்க வணக்கம்.
1: வணக்கம் மேடம்,
0: பேர் சொல்லுங்க.
1: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படிக்காம்பரத்துல இருந்து சோடிக்கலைங்க சொல்லு சார்.

நேர்களே, ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய நினைவே சுகம். பங்கு பெற்று சிறப்பித்த திருச்சி மாவட்ட நேயர்களுக்கும் கேட்டு ரசித்த நேய உள்ளங்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நிர்மலா அசோக். நன்றி நேர்களே.

0: இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நிலவின் வெள்ளி சரிகைகள் இரவின் முகத்தை மெதுவாக வருட, தொலைவில் மின்னும் நட்சத்திரங்கள் வானம் எழுதிய கவிதையாக மாறும் இந்த அமைதியான இரவில் இன்னிசை பாடல்களை இசை பாட வருகிறது இரவு சிறகு. சிறகில் உங்களோடு இணைந்து பயணிக்க காத்திருக்கிறேன் வீணா வீரபத்ரன்.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

உதயவிழா வாழ்த்துகளோடு இன்னிசை ராகங்களை இரவு நேரக் காற்றில் நேயர்களின் சுவிசேத்த மகிழ்வோடும் நிறைவு பெறுகிறது இன்றைய இரவு சிறகு. மீண்டும் சிறகு பிரிக்கும் நாளை இரவு 11 மணிக்கு மற்றும் ஒரு நாளில் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. விடைபெறுகிறேன், வீணா வீரபத்ரன்.

0: நமது கோடை பண்பலை 100.5 நாளை வலம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல் நிகழ்ச்சியில் பொதுமறை பொழிவு, ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா ஆகியன கேட்கலாம். 6:30 கேட்கலாம் அனில் பாஸ்தா, புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம். காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும், பூமக்ஸ் பனின்கட்சியில் ராயரலின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி உமன்ஸ் இன்னவாரின் இன்று அன்று ஆகியன கேட்கலாம். காலை 8 மணிக்கு மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம் கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களுக்காக நிகழ்ச்சியில் பூமக்ஸ் பனின்கள் செட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் கேட்கலாம். 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் என்று ஒரு தகவல், 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில் அனில் பாஸ்தாவின் வானவில், காலை 10 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் கவிதையும் கானமும், 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மகளிர் நேரம், 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி, 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 2:15 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் சேலம் மாவட்டம் சுப்பிரமணி அவர்கள், 3 மணிக்கு உயிரெழுத்து, நாளைய உயிரெழுத்து தென்காசி மாவட்டம் சுப்புலாபுரம் ஜீவானந்தம் அவர்களின் தெருவில், 3:40 பாட்டும் பதமும், மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தா தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம், 4:30 கேட்கலாம் பூமக்ஸ் பனிங்கள் சட்டிகள் ராயர்களின் வண்ணத்தூரிகையில் பண்பலை கழகம், 5 மணிக்கு சித்திரச்சவானம், 5:10 பந்தாடும் பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திரச்சவானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், 6 மணிக்கு கதம்ப மலர்கள் நிகழ்ச்சியில் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை பொன்னியின் செல்வங்கள் கேட்கலாம். 7:00 ஆசையில் ஒரு குக்கு, 7:30 சொந்த பந்தம், 8:00 இளமை பேசுகிறது, 9:00 கொடை தென்றல், 10:00 நினைவேசுகம் புதுக்கோட்டை மாவட்ட நேயர்களோடு பயணிக்க இருக்கிறது, 11:00 விரியும் இரவு சிறகு, இவையாவும் நமது கோடை பண்பலை 100.5 நாளை வலம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள்.
1: பொதுமறை பொழிவு, அதிகாரம் குறிப்பு அறிதல், குரல் எண் 1095.

அவள் என்னை பார்ப்பதை மட்டுமே குறியாக கொண்டு நேராக பார்க்கவில்லையே ஒழிய ஓரக்கண்ணால் சிறக்கணித்து பார்த்து மெல்லச் சிரிக்கிறாள். குறள் எண் 1090.

புத்தம் பொலிவுற பிறந்துள்ள இந்த நாள் நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான நாளாக அமைய வாழ்த்துகிறது உங்கள் கோடி பண்பலை நூறு பிள்ளையே. இந்த தஞ்சாவூர் சுற்று வட்டார நேயர்கள் 101.2 மெகாஹெர்ட்ஸில் எமது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இன்று சகவருடம் 1948, அஷாத 11, பராபவ ஆணி 18, திருவள்ளுவர் ஆண்டு 2057, 2026 ஆண்டு ஜூலை மாதம் 2 தேதி வியாழக்கிழமை. நேரம் காலை 4:57.

இனிய காலை வணக்கம் நேயர்களே. அகிலம் படைத்து அறிவை விதைத்து அன்பை கொடுத்து அருளின் அமுத சுரபியாய் திகழும் கடவுளை போற்றி புகழ கோடை பன்மலை 100.5 அருள் மாலை. நிகழ்ச்சியோடு ஜி மேரி.

கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மாலை. நேரம் 5:15. நன்மையின் பக்கம் மனதை திருப்பினால் தீய எண்ணங்கள் உனக்குள் நுழைய முடியாது.